0: ஆதரவு பெற்ற அந்த குழு கூறுகிறது. மத்திய கிழக்கு போரில் இது ஒரு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் செல்லும் முக்கிய விநியோக பாதையாக அந்த பகுதி விளங்குகிறது. அனைத்துலக சரக்கு விநியோகத்துக்கு இடையூறு ஏற்படுத்துவது நோக்கமல்ல என்று கூறிய குழு சவுதி அரேபிய கப்பல்களை குறிவைப்பதாக தெரிவித்தது. கனடா உக்ரைனுக்கு சுமார் 250 மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆகாய தற்காப்பு கட்டமைப்பை வழங்க இணங்கியுள்ளது. ரஷ்ய தாக்குதல்கள் கடுமையாகி வரும் நிலையில் உக்ரைனிடம் பேட்ரியட் ரக ஏவுகணைகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. ஆகாய தாக்குதல்களை இடைமறிக்க அவை உதவுகின்றன. ரஷ்யா உக்ரைனின் கடைத்தொகுதி ஒன்றில் நடத்திய தாக்குதலில் 4 கொல்லப்பட்டனர். 60 மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டது. பட்டப்பகலிலும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக உக்ரைனின் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். பிலிப்பீன்ஸின் பலவான் மாநிலத்துக்கு அருகே பயணிகள் படகு தீப்பற்றிய சம்பவத்தில் 86 பேரை இன்னமும் காணவில்லை. அவர்களை உயிருடன் மீட்க அதிகாரிகள் போராடுகின்றனர். தீயில் 5 பேர் உயிரிழந்தனர். கடுமையான வெப்பமும் வெடிப்பு ஏற்படும் அபாயமும் மீட்பு பணிகளை சிரமமாக்கியுள்ளன. கப்பலிலிருந்து இன்னமும் புகை வெளியேறுகிறது. தீ ஏற்பட்டதற்கான காரணம் விசாரிக்கப்படுகிறது. கப்பல் ஊழியர்கள் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றினார்களா எனும் முக்கிய கேள்வி எழுந்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டு இன்றுடன் 25 நிறைவடைகின்றன. சம்பவத்தில் கிட்டத்தட்ட 1000 அதிகமானோர் கொல்லப்பட்டனர். பயங்கரவாத தாக்குதல் நடந்தபோது அந்த பகுதியில் சுமார் 25,000 பிள்ளைகள் இருந்ததாக மதிப்பிடப்படுகிறது. நச்சு ரசாயனங்கள் காற்றில் கலந்தது, கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் ஏற்பட்ட புகை போன்றவற்றால் அவர்களுக்கு நீண்டகால சுகாதார பிரச்சினைகள் ஏற்பட்டனவா என்பது ஆராயப்படுகிறது. சிலருக்கு புற்றுநோய், இருதய நோய் போன்ற நாள்பட்ட சுகாதார கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்புண்டு. அந்த காலகட்டத்தில் நியூயார்க்கில் வாழ்ந்த இளையர்களை ஆய்வுகளில் கலந்து கொள்ள முன்வருமாறு அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது.
1: சொல்லும் பொருளும் ஸ்டகர்ட் கட்டங்கட்டமாக வீடமைப்பு வளர்ச்சிக் கழகத்தின் புதிய வீடுகளின் கட்டுமான பணிகள் சுமார் 3 காலத்துக்கு கட்டங்கட்டமாக நடைபெறும். ஸ்டகர்ட் கட்டங்கட்டமாக
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பள பள பளன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
3: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
4: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
5: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: ஜெயல இரண்டு பேர்ல இந்த பாடல கேட்டீங்க. அனிருத்தோட இசையில அனிருத் மற்றும் குழுவினர் அந்த பாடல உங்களுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. 8:12 ஆகிவிட்டது. நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக பேஸ்புக் லைவ்ல நான் வரப்போறேன். காரணம், முக்கியமான ஒரு நிகழ்வு நம்ம சிங்கப்பூர்ல வார இறுதியில குறிப்பா சனிக்கிழமை அன்று நடக்க போகுது. அதாவது என்ன நடக்க போகுது, யார் வராங்க, என்ன எதிர்பார்க்கலாம் போன்ற பல கேள்விகள் உங்க மனசுல இருக்கலாம். அதற்கான பதில்களோட முக்கிய பிரமுகர்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சந்திக்க போறேன். பேஸ்புக் லைவ் பக்கமா நீங்க வந்துருங்க. இப்போ ஓலி 968 உங்களுக்காக வானிலை நிலவரம். அடுத்த 3 நாட்களுக்கு பொறுத்தவரை நீங்க இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.
0: $1 அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 26 காசு 1 யூரோ 1 வெள்ளி 48 காசு 1 ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 34 காசு 100 இலங்கை ரூபாய் 35 காசு 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 19 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.

0: தரும் தினம் ஆர்.கே.ஜி. நெய். அதேதான் கேட்டாலே பரவசம் ஒலி ஒன்பதாறு எட்டுல நீங்க இணைந்திருக்கீங்க. இப்ப நான் பேஸ்புக் லைவ்ல இருக்கேன். அதுக்கான காரணம் சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லீம் லீகின் 85வது ஆண்டு நிறைவு பிரம்மாண்டமான முறையில நாளை நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியை பற்றின மேல் விவரங்களும் சரி, அதே நேரத்துல சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லீம் லீக்னு சொல்லும் போது அவங்க கடந்து வந்த பாதை, வரலாற்று ஆகியவற்றை பத்தின முக்கியமான தகவல்களையும் சரி நம்மோட பகிர்ந்து கொள்ள காத்துக்கிட்டு இருக்காங்க முன்னாள் தலைவர் மற்றும் ஆலோசகர் திரு நசீர்கனி. வணக்கம் சார்.
1: வணக்கம் ரவிஜி.
0: அவரோட இருக்காரு தலைவர் ராஜா முகமத். வணக்கம் சார்.
2: வணக்கம் ரவி.
0: உங்க இருவரையும் இந்த காலை வேளையில சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லீம் லீக் அப்படின்னு சொன்னா நிச்சயம் நம்ம சமுதாயத்துல எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு சங்கம் தான். அதுவும் 85 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட இந்த சங்கம் முதல் முதல்ல எப்படி தொடங்கியது, அதன் தொடக்க காலம் எப்படி இருந்தது, அதை பத்தி சொல்லுங்க சார் நசீர்கனி.
1: அதாவது 1941 ஆண்டு ஆகஸ்ட் 9 தேதி சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லீம் லீக் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் கடைநல்லூர் இருந்து நெசவு தொழிலில் ஈடுபட்டிருந்த நம்மவர்கள் அங்கு ஏற்பட்ட சூழலின் காரணமாக சிங்கை, மலேயா, குறிப்பாக பினாங் போன்ற இடங்களுக்கு குடிபெயர்ந்தார்கள். அப்படி வந்தவர்கள் இங்கு உள்ள தஞ்சோம் பகார் போன்ற வட்டாரத்தில் துறைமுகம் சார்ந்த வேலைகளில் ஈடுபட்டு தங்களுடைய குடித்தனத்தை வந்து இந்த ஷாப் ஹவுஸஸ் என்று சொல்லக்கூடிய கடை தொகுதிகளில் வாழ்ந்து வந்தார்கள். காலப்போக்கில் அவர்கள் தங்களை மேம்படுத்தி கல்வியில் சிறந்து விளங்கி தொழிலில் அபிவிருத்தி பெற்று இப்பொழுது சமூகத்தின் நல்ல ஒரு நிலையில் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. நிச்சயமாக இந்த கதை நம் முன்னோடிகளினுடைய தியாக மனப்பான்மையை காட்டுகின்றது. அன்று அவர்கள் தம் குடும்பத்தை நல்ல வகையான முறையில் எடுத்து செல்ல வேண்டும் என்ற உறுதியோடு தங்கள் குடும்பத்தை அங்குள்ள கடையினிலிருந்து குடிபெயர்ந்து இங்கு வந்து இங்கு குடிபெயர்ந்து இங்குள்ள சிரமங்கள் எல்லாம் நோக்கி விதை விதைத்து தங்கள் குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்தது எல்லோருக்கும் உரிய ஒரு பாடமாக நான் கருதுகின்றேன். அப்படி வந்த நம் முன்னோர்கள் தமிழ் கல்வியின் சார்பாக தமிழ் நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று கருதி உமர் புலவர் தமிழ் உயர்நிலை பள்ளியை எழுப்பினார்கள். அது ஒரு பெரிய வரலாறு மிக்க மைல்கல் என்று நான் கூறுவேன். அதன் மூலம் அதுகாலம் தொடக்க நிலையிலே தமிழை பயின்று வந்த பலர் மேற்கொண்டு உயர்நிலை 10 வரை படிக்க முடிந்து அவர்கள் கிடைத்த அந்த சர்டிபிகேட் ஆஃப் ஸ்கூல் சர்டிபிகேட் சொல்லக்கூடிய அந்த சீனியர் கேம்பிரிட்ஜ் அதுக்குரிய உரிய ஒரு நிலையை பெற்று நல்ல வேலைகளுக்கு செல்ல முடிந்தது. பல தமிழ் ஆசிரியர்கள் உமர் புலவர்கள் படித்து உருவாக்கப்பட்டார்கள். அவர்கள் தமிழ் ஆசிரியர்களாக சிங்கப்பூரிலே பிறந்த தமிழ் ஆசிரியர்களாக உருவெடுத்து இங்கே தமிழ் வளர்த்தார்கள். பலரும் தமிழ் சார்ந்த பல அமைப்புகளில் இடம்பெற்று வருகின்றார்கள். தலைமத்துவ நிலையிலும் பலரும் இருந்து வருகின்றார்கள். அந்த கதையை வந்து நாம் பார்க்கும் பொழுது எதுவுமே சுலபமாக நமக்கு கிடைத்தது கிடையாது. 85 ஆண்டுகள் பல சவால்கள், ஆனால் அதே வேளையில் சமுதாயமாக ஒன்றிணைந்து நாம் திட்டமிட்டு செயல்பட்டால் எதனையும் நாம் அந்த சவாலை எட்ட முடியும், உச்சங்களை தொழ முடியும் என்ற கதையை நான் கூற விரும்புகின்றேன். அந்த வகையில் கடைநல முஸ்லீம் லீக்கில் அந்த காலத்தில் அதிகமாக படித்தோர் இல்லாமல் இருந்தாலும் சமுதாயத்துக்கு நல்லது செய்யும் என்றும் என்ற மன உறுதியுடன் செயல்பட்டவர்கள் பலர் இருந்தார்கள். அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் சமுதாயத்தை அவர்கள் 85 ஆண்டு காலத்தில் பல ஆண்டுகள் அவர்கள்

0: இருக்கிறார்கள். ஆகவே என்னுடன் பயணித்த அந்த தலைவர்கள், சமூக பொறுப்பாளர்கள், சகாக்களுக்கு இவ்வேளையில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். சிங்கப்பூர் கடையினர் முஸ்லீம் லீக் மென்மேலும் பல திட்டங்களை தீட்டி சமுதாயத்தின் நலனுக்காக, தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபடும் என்ற நம்பிக்கையும் தொடர்ந்து பிறக்கின்றது இந்த 85வது ஆண்டை கொண்டாடுகின்ற வேளையில்.
1: நிச்சயமா சார், நிச்சயமா. நீங்க சொல்ல சொல்ல இன்னும் அதிகம் கேட்கணுங்கிற ஆர்வம் இருக்குது. நாளை நிகழ்ச்சியில அதனை பத்தி நான் மேல் வருங்களா நிச்சயம் நல்லா பார்க்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நன்றி தினசகரி. இப்ப ராஜா முகமது உங்க பக்கம் வரணும்னு ஆசைப்படுறேன். சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லும் போது 85 ஆண்டு கால வரலாறுல பல பணிகளை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்ப இன்றைய காலத்திற்கு ஏற்ப எப்படி இந்த சங்கம் இன்னும் சிறப்பா செயல்பட்டு வருது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: நம்மளுடைய 85 ஆண்டு காலத்துல வந்து நம்ம வெவ்வேறு சமுதாய மக்களை, அவர்களுடைய இயக்கங்களை, அவங்களுடைய தாக்கங்களை நாம் கட்டுப்படுத்தி ஆக வேண்டும். நம்மளுடைய நடவடிக்கைகளும் அந்த மாதிரியாக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நாம் அந்த இந்தியா ஊரை சார்ந்த ஒரு ஐடென்டிட்டி இல்லாம சிங்கப்பூர்லேயே என்ற வகையிலே நம்மளுடைய மெம்பர்ஸ் நிறைய இருப்பதனால நாங்கள் வந்து சிங்கப்பூருடைய கான்டாக்ட் படி இந்த நடவடிக்கைகளை செய்து ஆக வேண்டும். அதே நேரத்திலே இளைஞர்களை ஈர்க்கும் வகையிலே நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஆகையால் எங்களுடைய நிகழ்ச்சிகளும் நடவடிக்கைகளும் இவர்களுடைய இயக்கங்களும் இவர்களுடைய தாக்கங்களையும் செவிகொடுத்து கேட்டு அதற்கேற்றவாறு நம்ம செயல்பட்டு வருகிறோம். நாம் இரு தரப்பினருக்காக வேண்டி பல நடவடிக்கைகளை செய்தாக வேண்டும். ஒன்று நம்மளுடைய மூத்த சமுதாயத்தினர்கள், அடுத்தது நாளைய தலைவர்கள். ஆகவே இது இரண்டுக்கும் பேலன்ஸா இருக்கும் வகையிலே நாங்கள் இந்த திட்டங்களை செய்து வருகிறோம். ஒரு எடுத்துக்காட்டு வந்து நம்ம முதல்ல வந்து நம்ம முதியோர்களுக்காக வேண்டிய சலாம் நீங்கள் நலமா என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம். இது ரொம்ப வரவேற்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக, நடவடிக்கையாக செயல்பட்டு வருகிறது. இது கோவிட் நேரத்தில் ஆரம்பிச்சாலும் சோசியல் ஐசோலேஷன் என்ற ஒரு பிரச்சனையை நாங்கள் அதுக்கு விடை கொடுக்கும் வழி நாங்கள் ஒரு திட்டத்தை போட்டோம். அது என்ன செய்கிறோம் என்றால் ஒவ்வொரு வாரமும் ஒரு 70 வயதுக்கு மேற்பட்ட ஒரு வீட்டிலே சென்று அவர்கள் நன்றாக இருக்கிறார்களா, அவர்கள் செய்த பணிகளுக்கு நன்றி கூறும் வகையிலே அவர்கள் வீட்டில் சென்று அவர்களுக்கு நாங்கள் ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கும் வகையிலே சென்று பார்த்து வருகிறோம். இன்று வரை சுமார் 150 குடும்பங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் 2022 இருந்து. அடுத்தது இளைஞர்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் நல்ல பல பணிகளை செய்து வருகிறோம். சமீபத்திலே ஸ்போர்ட்ஸ்ல நம்ம செய்து வருகிறோம். அதே நேரத்துல மதராசா பாடங்கள் அங்கே இருந்த இளைஞர்கள் வருகிறார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய சிங்கப்பூர் சூழ்நிலையிலே இஸ்லாத்தை நாம் எப்படி கவனிக்க வேண்டும் என்ற வகையிலே இந்த வகையில பல பல திட்டங்களை செய்து வருகிறோம். இறுதியாக நான் சேர்ந்த பொழுது அந்த போர்ட் மெம்பர்ஸ் என்று அழைக்கக்கூடிய என்னுடைய எக்ஸிகியூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில அவருடைய சராசரி வயசு 20 பேர் இருக்காங்க. சராசரி வயசு வந்து சுமார் 65 இருந்தது. இன்று இளைஞர்கள் அதிகமாக வந்து நம்மளுடைய நடவடிக்கைகள் சேர்த்து அதனை அங்கீகரித்து இன்றைய சராசரி வயது 51 இருக்கிறது. இது நாம் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் சிறப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
1: நிச்சயமா, இன்னும் பல இளைஞர்கள் முன் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னொரு சிறப்பான தகவல் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கப்பட இருக்கிறது. அதுதான் சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக் நிதி ஆதரவு திட்டம், எடுகேஷன் ட்ரஸ்ட். இதை பற்றி திரு நசீர் கனி நீங்க இன்னும் விரிவாக சொல்லலாமே.
0: உமர்பொலர் தமிழ் பள்ளிக்கூடத்தை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு நம் சமுதாயம் முன்னெடுப்பு செய்வதற்கு, முன்னேறுவதற்கு கல்வி ஒரு அருமையான பாலமாக இருந்திருக்கின்றது. அதே நோக்கில் இப்பொழுதுள்ள வாய்ப்புகளை நாம் நிறைவான முறையில் நம் சமுதாய மக்களுக்கு, குறிப்பாக வசதி குறைந்த குடும்பங்களை சார்ந்த மாணவர்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும். அவர்கள் கல்வி நிலை நிலைத்திருந்தால் நம் சமுதாயம் உயரும் என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். சங்க

0: ஒரு கோட்பாடு, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பட்டதாரியாவது நாம் வளர்க்க வேண்டும் ஏதாவது ஒரு வகையில. அது வந்து யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகமாக இருக்கலாம், அல்லது டிப்ளமா சார்ந்த பாலிடெக்னிக்கா இருக்கலாம், இல்ல ஐடிஐ சார்ந்த ஒரு பட்டமாக இருக்கலாம், பட்ட கல்வியாக இருக்கலாம். எப்படி ஆயினும் ஏதாவது ஒரு துறையில வந்து நாம் மேம்பட்டு இருக்க வேண்டும். அதன் மூலம் ஒட்டுமொத்த சமுதாயம் வளரும் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த நிதியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதுக்கு முன்பாக பரக்கத் ஃபான் என்ற ஒரு நிதியையும் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். குறிப்பாக திரு மசூத் அவர்களுடைய பெரும் முயற்சியில் நடத்தப்பட்ட சில நிகழ்ச்சிகளின் வாயிலாக அந்த நிதி இப்பொழுது மண்டாக்கியுடன் இணைந்து மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றோம். அதே வகையில் தான் இந்த நிதியையும் மாணவர்களுக்கு, கல்வி மான்களுக்கு, கல்வியில் சிறப்பாக செய்கின்ற குடும்பங்களை, பின்தங்கிய சிரமங்களை நோக்குகின்ற குடும்பங்களுக்கு வழங்க நாங்கள் முயலுவோம். அதற்கான ஏற்பாடுதான் இந்த நிதி திரட்டு. இது இதனை வந்து இந்த 85வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தின் ஒரு சிறப்பான அம்சமாக நாங்கள் கருதுகின்றோம். அதற்கான ஏற்பாடுகள்
1: சரி, திரு நாசிர் கனியின் இணைப்பு விட்டுவிட்டு வருது. மீண்டும் அவர் நம்மளோட இணையில வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்திருப்போம். இதுக்கு இடையில நாளைக்கு நடக்க போற இந்த நிகழ்ச்சி, அதாவது சிங்கப்பூர் கடலூர் முஸ்லீம் லீக்கின் 85வது ஆண்டு நிறைவு பிரம்மாண்டமான கொண்டாட்டமா OCC அங்கே நடைபெற உள்ளது. அதனை பத்தி நம்ம விவரங்களை திரு ராஜா முகமது நம்மளோட பகிர்ந்துக்கலாமே.
2: வந்து நமக்கு பாக்கியில நடக்குது, மன்னிக்கணும், இடையில அது நம்ம முதல்ல அங்கதான் பார்த்திருந்தோம், ஓகே கண்ட்ரி கிளாப்ல. ஆனா இடையில வந்து நம்ம அதிகமான மக்கள் வருவதாக நமக்கு டிக்கெட் சேவை சொன்ன பிறகு நாங்க வந்து அத டி மாக்கி டவுன் டவுன் ஈஸ்ட் பசிரேஸ்ல நடக்கிற அந்த நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. அதுல பல அம்சங்கள் நடக்க காட்டுறோம். அந்த இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து கியூரேட் பண்ணி இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம்னு இருக்கோம். நான் முன்பு சொன்ன மாதிரி இளைஞர்களையும் நாங்கள் வேண்டி இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. அது மட்டுமல்லாது நம்மோடு பயணம் செய்த போன 85 வருடத்தில் உள்ள மூத்த உறுப்பினர்களுக்கும் நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூற வகையிலே இந்த நிகழ்ச்சி இருக்க வேண்டும். ஆகையால நாங்கள் வந்து நல்ல பல விஷயங்களை இந்த நடக்கூடிய நிகழ்ச்சியில செய்யலாம் என்று திட்டமிட்டு இருக்கிறோம். ஒன்று வந்து நம்மளுடைய நீங்க கடையிலூர் சங்கத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா ரெண்டு மூணு வார்த்தைகள் வந்து அதோட எப்பொழுதுமே ஒட்டி இருக்கோம். மூடப்பட்ட பள்ளி என்பது ஒன்று, தமிழ் என்பது ஒன்று, இந்திய முஸ்லிம்கள் என்பது ஒன்று, அதை போன்று. சோ ஆகையால நம்மிடையே நல்ல தமிழ் எழுத்தாளர்களும் கவிஞர்களும் உள்ளனர். அவற்றின் மிக பெயர் போட்ட திரு காத்தும் இக்பால் போன்ற கவிஞர்கள் கவிதைகள், திரு மசூதும் கவிதை எழுதியிருக்கிறார், கடைநல்லூர் ஜமீலா என்று அழைக்கப்படக்கூடிய திரு சம்சுதீன் அவருடைய கவிதைகளை நாங்கள் எடுத்து அதை பாடலாக்கம் செய்திருக்கிறோம். அதற்கு ஷபீர் உதவி இருக்கிறார். சோ பல 10 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய கவிதைகளை இளைஞர்கள் எப்படி ரசிக்கலாம் என்ற வகையிலே இந்த இசை வட்டு வரும். அது ஒன்று. அப்படி என்றால் taking very early written poems make it appealing for the young crowd. அது ஒன்று. இரண்டாவது, நீங்க சொன்னது போல் நாம் இளைஞர்களை இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு வகையிலே உதவியாக இருக்க வேண்டும். அந்த வண்ணத்திலே இந்த எஜுகேஷன் ஃபண்ட் ஒன்றை நாளை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். மூன்றாவது வந்து நம்மளுடைய செயல்பாடுகளில் இன்றைய எந்த ஒரு கன்வர்சேஷன் எடுத்துக்கிட்டாலும் AI என்ற வார்த்தை வராமல் நடக்க போறது இல்லை. சோ ஆகையால நாளைக்கு அந்த AI வச்சு நம்ம சில விஷயங்களை காட்டுவதற்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மோடு அதிகமாக உதவி செய்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறும் வகையிலே ஒரு டெடிக்கேஷன் செக்மெண்ட் உண்டு. முக்கியமாக இந்த செயல்பாடுகள் அதிகமான இளைஞர்கள் வந்து அந்த செயற்குழுவில் இருந்து, இந்த ஆர்கனைசிங் கமிட்டியில் நிறைய இளைஞர்கள் இருந்து இதனை முன் நடத்தி சென்று செய்து வருகின்றனர்.
1: இதுல ரொம்ப பெருமையான இன்னொரு பகுதி என்னன்னா, பிரதமரும் நிதி அமைச்சருமான திரு லாரன்ஸ் வாங் நாளைய நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர் கலந்துக்க போறாரு இல்லையா, அதை பத்தி நீங்க சொல்லலாமே.
2: இது நமக்கு மிக பெருமையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. 75வது ஆண்டு விழாவை கொண்டாடியில் அப்போதைய பிரதமர் லீ சென்டுங் வந்து கௌரவித்தார். 80வது ஆண்டு நாம் கொண்டாட முடியவில்லை கோவிட் காரணத்தினால். 85வது ஆண்டு நாம் பிரதமரிடம் அழைத்து அவர் தயவு செய்து கௌரவ விருந்தா வர முடியுமா என்று கேட்ட பிறகு உடனே வருகிறேன் என்ற ஒரு தகவல் கிடைத்த உடனே நமக்கு ஒரு உற்சாகம். அது மட்டுமல்லாது இந்த 85 ஆண்டுகளில் நல்ல சொந்தங்களையும் நல்ல ஒரு பிணைப்பையும் நாம் நல்ல பலரோடு சேர்த்து பயணித்துள்ளதால் திருமதி இந்திராணி ராஜா, திரு முரளி பிள்ளை, திரு தினேஷ் வாசுதாஸ் போன்றோர், டாக்டர் ஹமீத் ரசாக் போன்றோர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து நமக்கு உத்தாசத்தை தருவது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது.
1: நிச்சயமா இது சிங்கப்பூருடைய பழகின சமுதாயத்தின் ஒருங்கிணைப்பையும் இந்த இடத்துல எடுத்து காட்டுது அப்படின்னு கூட சொல்லலாமா சார்?
2: நிச்சயமாக. ஏன்னா இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த எஜுகேஷன் ஃபண்டுக்கு யார் நிதி உதவி கொடுத்து நமக்கு உதவி இருக்கிறார்கள் என்றால், திரு சாலே மரக்கான் ஃபவுண்டேஷன் அவர்கள் நிதி உதவி கொடுத்திருக்கிறார்கள். டாபிக் காம் என்று அழைக்கக்கூடிய சீன டெம்பிள் ஒன்று முன் வந்து நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நன்றாக இருக்கிறது, நாங்களும் உங்களுக்கு உதவுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது நம்மளுடைய இந்திய முஸ்லிம் சமுதாயத்தினர்கள் செல்வாக்குடையவர்கள் நமக்கு வந்து இந்த உற்சாகத்தை அழைத்திருக்கிறார்கள். ஆகையால இந்த பட்டியலை நீங்க கவனித்தீர்களே ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த மல்டி ரேஷியல் ரிலீஜியஸ் ஹார்மனியை நீங்கள் இந்த பட்டியல் மூலம் தெரிந்து கொள்ளலாம்.
1: நிச்சயமா. சரி, இந்த முயற்சி பற்றி இன்னும் விரிவா பேசுவோம் இந்த விளம்பர இடைவெளிக்கு பிறகு, கொஞ்சம் காத்துருங்க சார். நேர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லணும் அப்படிங்கிற ஆசை நிச்சயம் நிறையவே இருக்கும். வாங்க ஃபேஸ்புக் லைவ்ல பதிவிடுங்க. சிங்கப்பூர் கடையனூர் முஸ்லீம் லீகின் 85வது ஆண்டு நிறைவை பிரம்மாண்டமான முறையில நாளை கொண்டாட போறாங்க. அதை ஒட்டி உங்களுடைய வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் ஃபேஸ்புக் லைவ் வாயிலா. நேரம் இப்பொழுது 8:31 ஆகிவிட்டது.
3: போக்குவரத்து நிலவரம்
1: அதிகமாக இருக்கின்றது. லெவாண்டர் ஸ்ட்ரீட், பிடோக், மவுண்ட்பேட்டன் சாலையை நோக்கி செல்லும் வழியில் ஜலன் பிசாவுக்கு பிறகு இரண்டாம் தடத்தில், அதோடு வாகனங்களும் அங்கே பழுதாகியுள்ளன. பிரெடலை நோக்கி செல்லும் பாட்லி சாலை, அப்பர் செரங்குன் சாலை, அப்பர் பாயலேபா சாலை, CTE AYE செல்லும் வழியில் அங்மோக்கி அவனியூ 1, பிரெடல் ரோட் எக்ஸிட் ஆகிய பகுதிகளில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுகிட்டே போகுது.
8: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
9: பட்ஜெட் 2026ல வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
8: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
9: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
8: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
10: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment.
11: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாய டவர், மாய சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
1: We'll be right back. நேரம் இப்பொழுது 8:34 ஆகிவிட்டது. ஒலி ஒன்பதாறு எட்டுல இருந்திருக்கீங்க. சிங்கப்பூர் கடலூர் முஸ்லீம் லீக் அவங்களுடைய 85வது ஆண்டு நிறைவு நாளைக்கு பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது. பிரதமரும் நிதி அமைச்சருமான திரு லாரன்ஸ் வாங் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறாரு. SKML நிதி திரட்டு, அதாவது கல்வி உதவி திட்டம், அதுவும் உங்களுக்காக அங்க அறிவிக்கப்பட இருக்குது. இப்படி பல முக்கியமான திட்டங்கள் நிகழ்வுகள் நடக்க போற இந்த நிகழ்ச்சியின் வாயிலா இளையர்களை சந்திக்கணும் அப்படிங்கறதும் அவங்களுடைய ஆசை. அவங்க சொல்ல நீங்க நிச்சயம் கேட்டிருப்பீங்க தலைவர்களோ. அந்த வரிசையில அடுத்த தலைமுறையினருக்கு நீங்க வைக்க விரும்புற கோரிக்கை, அவங்க மேல நீங்க கொண்டு வர விரும்புற உங்களுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கறத கேட்கணும்னு ஆசைப்படுறேன். திரு ராஜமோகன் நீங்க இருக்கீங்க, சொல்லுங்க சார்.
2: ஒரு சங்கம் 85 ஆண்டு காலம் இருக்குது என்றால் அது ஒரு வரலாறு, ஆனால் இன்னும் 85 ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய ஆசை திட்டம். அப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு ரெலவென்டான ஒரு சங்கமாக இருக்கணும், உபயோகமான சங்கமாக இருக்க வேண்டும், தற்போதைய காலத்துக்கு உபயோகமான சங்கமாக இருக்க வேண்டும், நாட்டிற்கு உபயோகமான சங்கமாக இருக்க வேண்டும். இந்த உபயோகங்களை எடுத்து செல்வது நம்முடைய இளைஞர்கள். ஆகையால் நாம் நல்ல பல திட்டங்களை அதற்காக வைத்திருக்கிறோம். முதலாக வந்து இந்த நிதி திட்டம் என்று நாம் பேசினோம். இந்த நிதி மூலம் நிதி கிடைப்பவர்களுடைய மாணவர்கள் நம்ம தேர்ச்சரி ஸ்டூடெண்ட்காக வேண்டி இந்த திட்டத்தை வைத்திருக்கிறோம். அவர்கள் 2 வருடம் சங்கத்தில் பலத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு கோரிக்கையை அவர்களுக்கு நாங்கள் செய்திருக்கின்றோம். அப்படி என்றால் நிதி பெற்ற நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் சங்கத்தில் வாலண்டியரா வந்து 2 வருஷம் பணி செய்வாங்க. இது வந்து நம்மளுடைய லீடர்ஷிப் பைப்லைனை வந்து நரிஷ் பண்றதுக்காக வேண்டி நாங்கள் செய்து கொடுக்கிற ஒரு திட்டம். அவர்கள் நம்முடன் பணி செய்யலே நாம் என்ன செய்கிறோம் என்று அறிந்து அவர்கள் நம்முடன் சேர்ந்து பிறகு தலைமைத்துவத்தை எடுப்பார்கள் என்ற ஒரு ஆசை நமக்கு இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். இந்த காலத்தில் வாலண்டியரிசம் வந்து நான் பார்த்த மாதிரி ஒரு 30-40 வருஷம் காலத்தில் உள்ள வாலண்டியரிசம் வேறு. அப்பொழுது அவர்கள் முன் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். இன்று மாணவர்கள் இளைஞர்கள் என்னுடைய ஸ்கில் செட்டை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க, இதன் மூலமாக நம்ம 2 பேரும் எப்படி பயனடைய போறோம் என்ற கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த மாதிரி கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் என்றால் இன்றை இருக்கக்கூடிய டூல்ஸை வச்சு நம்ம வந்து செயல்பாடுகளை செய்ய வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் கமிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க வந்து AI வந்து ஒரு பெருமைக்காக அதை பத்தி பேசுவதில்லை. நாங்கள் AI எப்படி பயன்படுத்துறோம்னா டேட்டா அனாலிசிஸ்க்கு பயன்படுத்துறோம். யார் யாருக்கு எந்தெந்த உதவி எங்கே எப்படி செல்கிறது என்ற தேவைக்காக பயன்படுத்துகிறோம். நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டாக பயன்படுத்துகிறோம், நம்மளுடைய மினிச்சு எடுப்பதற்கு. ஆகையால இந்த மாதிரியான யுத்தங்களை நாங்கள் பயன்படுத்துவதில் அவர்களுக்கு equipping them and empowering them with the contemporary tools என்று நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில செய்யல நிறைய இளைஞர்கள் வருகிறார்கள், அவர்களுடைய திறன்களை நம்மிடம் காட்டுகிறார்கள், நாங்கள் அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் பண்றோம். நிறைய வந்து ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைப்பதனால இந்த மிண்டாக்கி சிண்டா மூயிஸ் இவர்கள்லாம் வந்து நமக்கு நல்ல செயல்பாடுகள் சமுதாயத்துக்கு செய்தால் ஃபண்ட் கொடுத்து நமக்கு உற்சாகம் செய்கிறார்கள். அந்த ஃபண்டை வந்து நம்ம யூத்காக வேண்டி நம்ம கொடுக்கையில அவங்களும் வந்து உற்சாகமா ஓகே நாங்க செய்யற விஷயங்களுக்கு நமக்கு ஃபண்ட் இருக்கு என்று துணிந்து செய்து நம்மோட சேர்ந்து செயல்பாடு செய்கிறார்கள். இதை நாங்கள் தொடர்ந்து செய்கின்றோம்.
1: நிச்சயமா இன்னும் பல இளைஞர்கள் முன் வரணும், சங்கத்துல சேரணும் அப்படிங்கறதா உங்களுடைய ஆசைன்னு நல்லாவே தெரியுது நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது. திரு நாசிர்கானி மீண்டும் நம்மளோட இணையறாரு சார். இப்போ அடுத்த தலைமுறையினருக்கு நீங்க வைக்க விரும்புற கோரிக்கை மற்றும் அவங்க சார்ந்த உங்களுடைய கனவுகள் அதை பத்தி நீங்க சொல்லலாமே.
0: நிச்சயமாக இளைஞர்களுக்கு பல சவால்கள் இருக்கின்றன, குறிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை அபிவிருத்தி செய்வதற்கு, கல்வியில் திறம்பட செய்வதற்கு, குடும்பத்தை வந்து வளர்ப்பதற்கு, இப்படி அவர்கள் வளர்கின்ற அந்த காலகட்டத்தில் பல சவால்களை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழலில் சமுதாய தொண்டு செய்ய வேண்டும் என்று கருதும் பொழுது அதற்கு வந்து பல சிந்தனைகள் அவர்கள் மனதில் தோன்றும். இவற்றையெல்லாம் நாம் ஒதுக்கிவிட்டு சமுதாய தொண்டுக்கு என்ன நேரம் போதுமா என்ற ஒரு எண்ணமும் இருக்கும். ஆனால் நம் சமுதாயத்தை நாம் தான் காக்க வேண்டும், நாம் தான் முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை நான் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். இளையர்கள் பலரும் முன் வந்து சமுதாயத்தின் தொண்டை அவர்களால் ஆன முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அவர்களுக்கு அவ்வளவு நேரம் தான் இருந்ததுன்னா அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சில சிறிய அளவிலான முயற்சிகளில் ஈடுபடலாம், சமுதாய அமைப்புகளுடன் இணைந்து செயல்படலாம், சமூக நிலையங்களில் ஈடுபடலாம். இந்திய நற்பணி செயற்குழுகள் இருக்கின்றன, இந்திய முஸ்லிம் பேரவை இருக்கிறது, இப்படி பல அமைப்புகளுடன் இணைந்து ஒரு சமுதாய தொண்டினை சமுதாய வளர்ச்சிக்காக மேம்பாட்டிற்காக அவர்கள் ஈடுபடும் போது அவர்களுக்கு ஒரு மன நிம்மதி பிறக்கும், ஒரு மனிதனின் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி ஒரு சிரிப்பை ஏற்படுத்த முடியுமே என்றால் அதுவே ஒரு பெரிய வெற்றியாகும் என்று நான் கருதுகின்றேன். சிறு சிறு துளிகள், இந்த சிறு சிறு துளி உதவிகள் அது பெரிய அளவில் ஒரு பாதிப்பையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்று நம்புகின்றேன். இளையர்களே, நீங்கள் உங்கள் நேரத்தை, எங்களுக்கு தெரியும் பல சவால்களுக்கு இடையேதான் நீங்கள் நேரத்தை வகுத்து சமுதாய சேவையை செய்ய முன் வர முடியும். இறந்த போதிலும் அதில் செவனை ஈடுபட்டு சமுதாயத்திற்கு நல்ல பலன்களை நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு நல்லதை செய்யுங்கள் என்ற ஒரு விண்ணப்பத்தை இவ்வேளையில் நான் ஏற்றி வைக்கின்றேன். சிங்கப்பூர் கடைநிலை முஸ்லிம் லீக் போன்ற அமைப்புகளுடன் இணைந்து உங்களால் ஆன நல்ல சேவைகளை செய்து வாருங்கள்.
1: பிரமாதம், மிக்க நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. திரு ராஜாமோவ, நிறைவா நாளைக்கு நடக்க போற நிகழ்ச்சி பற்றிய தகவல்களையோ மேல் விவரங்களையோ எங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்குமே.
2: நம்மளுடைய பேஸ்புக்ல வந்து அது முழு தகவல்கள் அதுல இருக்கு. இந்த நிகழ்ச்சி வந்து டி மாக்கி டவுன்டவுன் இஸ் நம்பர் ஒன் பசேரேஸ்ல நடக்குது. டிக்கெட் வாங்கினவர்கள் தயவு செய்து 5 மணிக்குள் அங்க வந்து, ஏனென்றால் அந்த செக்யூரிட்டி கிளியரிங் இருக்கும், 6 மணிக்குள்ளார நீ அங்க வந்து அமர்ந்து விட வேண்டும். தயவு செய்து டிக்கெட் வாங்கினவர்கள் உங்கள் டிக்கெட்டுடன் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து எங்களை ஆசீர்வாதிக்கும்படி மிக தாழ்மையுடன் பணி முன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நன்றி சார். திரு நாசிர்கனி, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நிறைவா
0: ஆமா, இது வந்து 85வது ஆண்டு சிங்கப்பூர் கடைநிலை முஸ்லிம் லீக்கின்.
1: சரி, திரு நாசிர்கனி அவர்கள் ஆர்வத்தோட வந்தாரு அவருடைய கருத்தை சொல்றதுக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா அவருடைய துண்டிப்பு விட்டு விட்டு வர்றதுனால இந்த இடத்துல முழுமையா அவருடைய பேச்சை நம்மளால கேட்க முடியல. மன்னிக்கணும் சார். இருந்தாலும் அவர் நேரத்தை ஒதுக்கி என்னோட முக்கியமான சில கருத்துக்களை முடிச்சிருந்தாரு, அதுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லியே ஆகணும். திரு ராஜா முகமது, உங்களுக்கும் உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த காலை வேளையில பொறுமையா எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நிறைவா நான் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புறேன்னா, சிங்கப்பூர் கடைநூர் முஸ்லீம் லீக் நமது சிங்கப்பூரர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றிருக்காங்க. ஆக நாம தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு நம்புறேன். அதுல ஒலி 968 தொடர்ந்து எங்களுடைய ஆதரவையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நாளைக்கு நடக்க போற நிகழ்ச்சியில நாங்களும் கலந்துக்கணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி திரு ராஜா முகமது மற்றும் நாசிர்கனி அவர்கள்.
2: நன்றி ரவி, ஆல் தி பெஸ்ட், பை.
1: நன்றி. ஆக அவங்க முக்கியமான தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. நீங்க தொடர்ந்து இந்த காணொலி வாயிலா, அதாவது ஃபேஸ்புக் லைவ்ல நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த காணொலி வாயிலா வாழ்த்துக்களை வாரி வழங்குங்க. உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வாணொலி வாயிலா கேட்க நீங்க வரலாம். ஒலி 968 கேட்டாலே பரவசம். நேரம் இப்பொழுது 8:42 ஆகிவிட்டது.
3: ஒலி 968 நிலவரம்.
1: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, பல இடங்களில் கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா AYEMCE செல்லும் வழியில் கிளெமெண்டி சாலைக்கு பிறகு வாகனம் பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
12: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
13: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
12: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
14: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாயி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாயியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாயி ஆட்டோ 1 மற்றும் பிவாயி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாயி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாயி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: அருண் ஐஸ்கிரீம்ஸ்
3: இஷாராவின் 99 சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1 முதல் 13 வரை. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்கநகைகளுக்கு செய்கூலியில் 50% தள்ளுபடி. வைர நகைகளுக்கும் 30% வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. இஷாராவின் 99 சிறப்பு விற்பனையை தவறவிடாதீங்க. Yeah.

0: வாயிலாக ஒலி 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.
2: மதுரையோட மனமு ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது உன்னத அப்பர் டிக்சன் சாலை 321 கிளெமென்டி மால் 6 வேர்டன் சாலை.
4: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
5: 8:58 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக TPESLE செல்வழியில் யோச்சுகாங் சாலை எக்ஸிட் அங்கே காரணம் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
6: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
7: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
6: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
8: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
9: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
10: ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: வீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: An Ordinary Man திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டீங்க. கனிஷா அவங்களுடைய இசையில ரஞ்சித் யங் ராஜா சேர்ந்து வழங்கியிருந்தாங்க அந்த பாடலை உங்களுக்காக. தொண்ணூறுகள வந்த பாடல்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக இடம்பெற போகுது. வரவேற்கு மாதிரியான பாடல்கள் உங்களை தேடி வருது. வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. அடுத்த 3 நாட்களுக்கான வானிலையை பொறுத்தவரை நீங்க இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ். கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனையில சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, சம்ம வாசனை!
0: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
3: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: வணக்கம் சிங்கே.
4: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புண்டகை.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: மைக்கேல் மதன காமராஜன் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க, அதுக்கு முன்னால தியாகம் படத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது. அடுத்ததா பிரியம் பட பாடல் உங்களுக்காக வரப்போகுது. ஆட்டம் போட நீங்க தயாரா?
4: காத்தல் வல்லை பேருக்கும் கன்னி மலராணி கப்பல் நெருக்கரைக்கு வந்த கமல் புயல்.
3: எப்போ அந்த பாடல? இன்னும் கொஞ்ச நேரத்தில்.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
3: 9:14 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, குறிப்பா சிடிஇ எஸ்எல்இ செல்லும் வழியில் மர்ச்சன்ட் சாலை எக்ஸிட், ஏஒய்இ செல்லும் வழியில் ஹெவ்லாக் சாலை எக்ஸிட் ஆகிய இடங்களில். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
8: உங்களுக்கு தெரியுமா,
3: செப்டம்பர் 11 இன்று நூலகங்களை ஞாபகப்படுத்தும் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. உலகம் முழுவதும் 1000+ நூலகங்கள் இருக்கு. ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நூலகம் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நடுவுல இருக்கு. அதாவது இந்த இரு நாடுகளின் எல்லை சந்திக்கும் இடத்துல The Haskell Free Library and Opera House அப்படிங்கிற நூலகம் பார்த்து பார்த்து கட்டப்பட்டிருக்கு. சொல்ல போனா இந்த நூலகத்தின் நுழைவாயில் அமெரிக்கா பக்கம் இருக்கு அப்படின்னும், பின்புற வாசல் கனடா பக்கம் இருக்கு அப்படின்னும் தகவல்கள் சொல்லுது. இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் நூலகத்திலிருந்து புத்தகங்களை எடுக்கிறவங்க அதை திரும்ப கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வு சொல்லுது. அதுலயும் ஆக அதிக அளவுல நூலகத்திலிருந்து களவாடப்பட்ட புத்தகங்கள் பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிற புத்தகம் கின்னஸ் உலக சாதனை புத்தகம். இத்தகவலை வழங்கியோர்
9: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
9: வணக்கம் சிங்கே.

0: பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun டி சட்டை வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody News நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஸ்டார்ஹப், we got you.
3: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. நீல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
4: ஐயா
5: ஒன்டம்பா.

0: இனைவிருக்கும் வரை படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. விறுவிறுப்பான பாடல்கள் வரிசையில் அடுத்து உங்களுக்காக வரப்போகுது. நாயின் மணிக்குடி படத்துல இருந்து பாடல் அதனை அடுத்து.
1: அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம் 113
0: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: ரத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு.
3: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை
4: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.
5: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆக்டோ 1 மற்றும் பிவாடி ஆக்டோ 3 EVO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
6: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி, முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3. மூவிஸ் பிரைவேட் லிமிடெட்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
8: வணக்கம் சிங்கே.

0: CENOKCHELUMAYE ஜலான் புன்லே வே அந்த பகுதிக்கு பிறகு முதல் தடத்தில் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: ஒலி 968 விஷால் விஷால் நடிப்புல அண்மையில வெளிவந்த படம் மகுடம். இந்த படத்தின் வாயிலா ஒரு இயக்குநராகவும் அவதாரம் எடுத்தாரு விஷால். இது அவருடைய இயக்கத்துல வெளிவந்த முதல் திரைப்படம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க தகவல். இந்த மகுடம் திரைப்படத்துல துஷாரா விஜயன், அஞ்சலி போன்றோர் முக்கியமான கதாபாத்திரங்களா வந்திருப்பாங்க. படம் வெளிவந்து கொஞ்ச நாளாச்சு. இப்ப வெளிவந்திருக்கிற தகவல் என்னன்னா, இன்று முதல் மகுடம் திரைப்படம் பல பிரபலமான ஓடிடி தளங்கள்ல காண்பிக்கப்படும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. அடுத்ததா விஷால் சுந்தர்சி கூட இணைய போறதாகவும் ஹிப்ஹாப் தமிழா அந்த படத்தை இசையமைக்க போறதாகவும் தகவல் சொல்லுது. இப்போதைக்கு அந்த படத்தை புருஷன் அப்படின்னு அழைக்கிறாங்க.
4: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை. 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை. அணி மணி, கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படி எல்லாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: சொந்தபுல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
4: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க. அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
5: ஜிங்கின ஜிங்கின ஜனஜம், குஜம் ஜம் ஜிங்கின ஜிங்கின ஜனஜம்.

0: இந்து படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க, அதுக்கு முன்னால அமரன் பட பாடல் இடம்பெற்றது. அடுத்ததா ரோமியோ வராருங்க.
1: ரோமியோ ஆட்டம் போட்டா சுத்தும் பூமி சுத்தாதே.
0: மிஸ்டர் ரோமியோ பட பாடல கேட்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல.
2: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: 9:51 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. சிடிஇ எஸ்எல்இ செல்லும் வழியில் மர்ச்சன்ட் சாலை எக்ஸிட், ஏஒய்இ செல்லும் வழியில் ஹெவ்லாக் சாலை எக்ஸிட் ஆகிய பகுதிகளில் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. ஏஒய்இ எம்சிஇ செல்லும் வழியில் துவாஸ் வெஸ்ட் சாலைக்கு பிறகும், பிஐஇ சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் வழியில் கிளெமென்ட் அவென்யூ 6 நுழைவாயில் அங்கேயும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: 9:52 ஆக சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. வாரத்தின் தொடக்கத்திலிருந்து நீங்க எல்லாரும் என்கிட்ட கேட்ட கேள்வி, சஜினி எங்க எங்க எங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம சஜினி அண்மையில ஒரு குட்டி விடுப்புக்கு போயிருந்தாங்க. அங்க நல்லா ஓய்வு எடுத்துட்டு திங்கக்கிழமை மீண்டும் வேலைக்கு வந்துருவாங்க. இந்த வாரம் முழுவதும் என்னோட தொடர்ந்து இணைந்திருந்து உங்களுடைய அன்பான வார்த்தைகளையும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட நீர்கள் அனைவருக்கும் நன்றி. உங்க எல்லாருக்கும் வார இறுதி பிரமாதமாவே என்னுடைய வாழ்த்துகள். திங்கக்கிழமை காதல 6 மணிக்கு நானும் சஜினியும் உங்களை சந்திக்க வந்துருவோம். சரியா, இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. பாய்.

வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். செங்கடலில் உள்ள முக்கிய நீர்வழியை கைப்பற்றியிருப்பதாக ஹவுதி கிளர்ச்சி படை தெரிவித்துள்ளது. ஏமனில் உள்ள முக்கிய துறைமுக நகரான மோக்காவை கைப்பற்றியதாக ஈரான் ஆதரவு பெற்ற அந்த குழு கூறுகிறது. ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் செல்லும் முக்கிய விநியோக பாதையாக அந்த பகுதி திகழ்கிறது. அனைத்துலக சரக்கு விநியோகத்துக்கு இடையூறு ஏற்படுத்துவது நோக்கமல்ல என்று கூறிய குழு சவுதி அரேபிய கப்பல்களை குறிவைப்பதாக தெரிவித்தது. உலகிற்கு ஆக அதிகமாக எண்ணெய் விநியோகிக்கும் சவுதி அரேபியா செங்கடல் வர்த்தக பாதையை பெரிதும் நம்பியிருந்தது. மத்திய கிழக்கு போரில் இது ஒரு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் சர்ச்சையால் எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. அது 7 விழுக்காடு ஏற்றம் கண்டது. உலக தரநிலையாக கருதப்படும் பிரெண்டின் விலை பீப்பாய்க்கு 100 டாலரை தாண்டியது. போருக்கு முன் இருந்த விநியோகத்தை காட்டிலும் தற்போது மிக குறைவான அளவிலேயே எண்ணெய் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்கிறது. மத்திய கிழக்கு நிலவரம் ஆசிய பங்குச்சந்தைகளிலும் பிரதிபலித்தது. ஜப்பானின் நிக்கே குறியீடும் தென்கொரியாவின் கோஸ்பி குறியீடும் கிட்டத்தட்ட 3 விழுக்காடு சரிந்தன. சீன துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வெளிநாட்டு சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீயில் மாண்டோர் எண்ணிக்கை 25 உயர்ந்துள்ளது. அசம்பாவிதத்துக்கு காரணமானவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோன்ற விபத்து மீண்டும் நிகழாமல் இருக்க உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க அவர் உத்தரவிட்டதாக சீன ஊடகங்கள் தெரிவித்தன. சம்பவம் ஷண்டோங் மாநிலத்தின் சிங்டாவ் நகரில் நேர்ந்தது. உள்ளூர் நேரப்படி நேற்று காலை 11:30 கப்பல் தீப்பிடித்தது. தீக்கு எதிரான பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை அனைத்து துறைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிபர் சீ வலியுறுத்தினார். சீன அதிபர் சீ பிரிக்ஸ் மாநாட்டிற்காக இந்தியா செல்கிறார். அவர் நாளை அங்கு செல்வார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திரு சி இந்தியா செல்வது 7 ஆண்டுகளில் இதுவே முதல் முறை. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் மாநாட்டிற்காக புதுடில்லி சென்றடைந்துள்ளார். மத்திய கிழக்கு போர் குறித்து நாடுகள் ஒரு இணக்கத்தை எட்ட மாநாடு ஒரு தளமாக அமையும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். கனடா உக்ரைனுக்கு சுமார் 250 மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆகாய தற்காப்பு கட்டமைப்பை வழங்க இணங்கியுள்ளது. ரஷ்ய தாக்குதல்கள் கடுமையாகி வரும் நிலையில் உக்ரைனிடம் பேட்ரியட் ரக ஏவுகணைகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. ஆகாய தாக்குதல்களை இடைமறிக்க அவை உதவுகின்றன. ரஷ்யா உக்ரைனின் கடைத்தொகுதி ஒன்றில் நடத்திய தாக்குதலில் 4 கொல்லப்பட்டனர். 60 மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டது. பட்டப்பகலிலும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக உக்ரைனின் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டு இன்றுடன் 25 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. சம்பவத்தில் கிட்டத்தட்ட 1000 அதிகமானோர் கொல்லப்பட்டனர். பயங்கரவாத தாக்குதல் நடந்தபோது அந்த பகுதியில் சுமார் 25,000 பிள்ளைகள் இருந்ததாக மதிப்பிடப்படுகிறது. நச்சு ரசாயனங்கள் காற்றில் கலந்தது, கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் ஏற்பட்ட புகை போன்றவற்றால் அவர்களுக்கு நீண்டகால சுகாதார பிரச்சினைகள் ஏற்பட்டனவா என்பது ஆராயப்படுகிறது. சிலருக்கு புற்றுநோய், இருதய நோய் போன்ற நாள்பட்ட சுகாதார கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்புண்டு. அந்த காலகட்டத்தில் நியூயார்க்கில் வாழ்ந்த இளையர்களை ஆய்வுகளில் கலந்து கொள்ள முன்வருமாறு அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. தாய்லாந்தின் அயோத்தியா நகரில் உள்ள மூத்த பௌத்த பிக்கு பண மோசடி புரிந்த சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். 66 வயது வாட்புட் தாய் சவான் வரலாற்று சிறப்புமிக்க அந்த ஆலயத்தின் நிதியில் கிட்டத்தட்ட 3 மில்லியன் டாலரை அபகரித்ததாக தெரிகிறது. கள்ளப்பணத்தை நல்லப்பணமாக்கிய குற்றத்தையும் அவர் எதிர்நோக்குகிறார். அவர் நெருக்கமாக பழகிய பெண் ஒருவரிடம் அந்த பணத்தை மாற்றிவிட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அந்த பெண் பின்னர் பணத்தை பல்வேறு சொத்துக்களாக மாற்றியிருக்கிறார். தங்கம்,
ஆபரணங்கள், நிதி மற்றும் சொத்து ஆவணங்கள் அந்த பெண்ணிடம் இருந்தது கண்டறியப்பட்டது. பிலிப்பீன்ஸின் பலவன் மாநிலத்துக்கு அருகே பயணிகள் படகு தீப்பற்றிய சம்பவத்தில் 86 பேரை இன்னமும் காணவில்லை. அவர்களை உயிருடன் மீட்க அதிகாரிகள் போராடுகின்றனர். தீயில் 5 பேர் உயிரிழந்தனர். கடுமையான வெப்பமும் வெடிப்பு ஏற்படும் அபாயமும் மீட்பு பணிகளை சிரமமாக்கியுள்ளன. கப்பலில் இருந்து இன்னமும் புகை வெளியேறுகிறது. தீ ஏற்பட்டதற்கான காரணம் விசாரிக்கப்படுகிறது. கப்பல் ஊழியர்கள் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றினார்களா எனும் முக்கிய கேள்வி எழுந்துள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை, 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.

0: அரிமா அரிமா இன்று அலிமா இல்லமா. அனைவருக்கும் வணக்கம். ஒரு துள்ளலான வெள்ளிக்கிழமை உங்களை தனியா சந்திக்கிற உங்களுடைய காதர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று செப்டம்பர் 11 இந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே அது ஒரு தனி உணர்வுங்க. ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருக்க போது வார இறுதி நாளில் நம்ம பல விஷயங்கள் செய்யலாம். நம்ம வேலையிலிருந்து ஒரு விடுப்பு எடுத்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். அந்த மாதிரி பல திட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த திட்டங்கள் அப்படியே மனசுல வச்சுங்க. அந்த திட்டத்தோட உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்க போறேன். அதனால நீங்க அடுத்த 4 மணி நேரம் என்னோட தொடர்ந்து இணைந்திருக்கணும். முக்கியமா பல பேர் கனவு காண்றோம், அதாவது தூக்கத்துல கனவு காண்றோம். இப்ப தூக்கத்துல கனவு காணும் போது சில நேரங்களில் அந்த கனவுகளை அப்படியே தட்டி கழிச்சிடறோம். நம்ம காண்கின்ற கனவுகளை பற்றிய அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லை, அப்படியே தட்டி கழிச்சிடறோம். ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஒரு கனவு உங்களுக்கு வருதுன்னா அதோடைய அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் நேற்று தூங்கும் போது ஒரு கனவு கண்டிருந்தேன், அதோடைய அர்த்தத்தை நான் கண்டு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கனவை பற்றி நான் இன்னும் கொஞ்சத்தில் உங்களை பகிர்ந்து கொள்ள போறேன். இப்ப வாங்க ஒரு துள்ளலான பாடலோட நம்ம ஆரம்பிக்கலாம். இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம்.
1: ஏ துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க தின்

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது ஒன்பது அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: வாழ்க்கைய பாப்போம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
2: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
3: ரவிஜி
2: சஜினி, வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
4: புதிய சாம்சங் கேலக்சி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
5: Star Hub, we got you.

இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்துல கனவை பற்றி நம்ம தூங்கும் போது கனவு காண்றோம்ல, நம்ம காண்கின்ற கனவை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறோமா, அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோமா, ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்க, அதை பற்றி பேசலாம்னு நினைச்சேன். ஏன்னா நான் கண்ட கனவு என்னன்னா, நான் என்னுடைய வீட்டை தூங்கிட்டு இருக்கேன், எழுந்திரிச்சு வெளியே வரும்போது வீட்டுல சாயம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு புரியுது, ஆமால நம்ம வீட்டுக்கு சாயம் அடிக்க சொன்னோம். இந்த வர்ணத்தை பார்க்கும்போது இது நான் சூஸ் பண்ண கலர் இல்லையே, வேற மாதிரி இருக்க அப்படின்னு போய் உன்னிப்பா கவனிக்கும் போது அந்த ஃபுல் டிசைனே மாற்றப்பட்டிருக்கு. அதை பார்க்கும் பொழுது என்னடா நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, இங்கே நடக்கிறது இன்னொன்று. அப்போ கொஞ்சம் அந்த பக்கம் பார்க்கும்போது அழகான டிசைன்ஸில் வந்து சில விஷயங்கள்லாம் பொருத்தியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது இதை செய்யும்போது நிறைய நேரம் எடுத்திருக்குமே, இப்போ மாற்ற சொல்லுவோமா இல்லை அப்படியே விட்டுவோமா, நம்ம மாறிக்கலாமா அப்படின்னு என் மனசை தோணிட்டு இருந்துச்சு. எழுந்துச்சு பார்க்கும்போது நம்ம ஏன் இதை யோசித்தோம், இதனால இந்த கனவு வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ இன்டர்பிரேட் பண்ணும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுக்கிறீங்க, அந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் மாறுறீங்களா, அல்லது ஆரம்பத்தில் உங்களுக்கு என்ன திட்டம் இருந்ததோ அதுல உறுதியா இருப்பீங்களா? ஏன்னா சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் பிடிவாதமா இருப்போம், இல்ல எனக்கு இதுதான் வேணும்னு. சில நேரங்களில் கை மீறி சில விஷயம் மாறிடும், அதை மாற்ற முடியாது. மாற்றுனா இன்னும் பெரிய சவால்கள்லாம் வரும், அதுக்கு ஏற்ப நம்ம வந்து சரண்டர் பண்ணிடுவோம், சரி நம்ம விட்டு கொடுத்துருவோம். இந்த மாதிரி சூழ்நிலை உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கா? அப்படி ஏற்பட்டா நீங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறி இருக்கீங்களா, அல்லது உங்க ஆரம்ப திட்டத்துல உறுதியா இருப்பீங்களா? உங்க கருத்துக்களை அனுப்பிக்கலாம் 9 6 7 8 8 9 6 8.

0: கேர்ள்.
1: உங்களுடைய காதலியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழகை மட்டும் பார்க்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதலிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதலிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம், ரொம்ப அழகா பொருந்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதலிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதலிகளை தேர்ந்தெடுங்க, சிறப்பான முறையில அது பொருந்தி வரும். சரியான காதலி முகத்தை மறைக்காது முகத்தின் அழக இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடியை நீங்க முழுமையா பின்னால கட்டியிருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும், அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடியை நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம், சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்
2: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660. அதிசய உலகம்.
3: காதல் பூத்தது அதை கேட்டு
2: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
3: கொஞ்சம்
2: 80களில் வந்த பாடல்கள் மீண்டும் மீண்டும் கேட்க கத்து.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றை சமைத்து பாருங்கள்.
2: 80களில் வெளிவந்த முரட்டு காலை திரைப்படத்து பாடலை கேட்டோம். தொடர்ந்து 80களில் வேகமான பாடல்கள் நிறையவே இருக்கு, அதை ஒளிபரப்ப போறேன். அது மட்டும் இல்லாம இன்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். நேற்று நான் தூங்கும் போது ஒரு கனவு கண்டிருந்தேன். நான் ஒரு வீட்டில் இருக்கேன், அந்த வீட்டில இருந்து நான் தூங்கி எழுந்துச்சு வரும்போது நான் நினைச்ச மாதிரி அந்த வீட்டு அமைக்கப்படலை. அதாவது சாயம் வந்து மாற்றப்பட்டிருக்கு, டிசைன்ஸ் மாற்றப்பட்டிருக்கு. அதை பார்த்த பிறகு இந்த மாற்றத்துக்கு நான் வந்து என்னுடைய முடிவை மாத்திக்கலாமா, அல்லது ஆரம்பத்தில் எனக்கு ஒரு திட்டம் இருந்ததுல அந்த திட்டத்தில் நான் உறுதியா இருக்கலாமா அப்படின்னு நான் எழுந்திருச்சு இந்த கணவனுடைய விளக்கத்தை நான் கண்டுபிடிச்சேன். உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, ஒரு திட்டத்தில் உறுதியாக இருந்திருப்பீங்க, ஆனால் அந்த திட்டம் மாறும், சூழலுக்கு ஏற்றவாறு நீங்கள் மாறுவீங்களா, அல்லது உங்களுடைய ஆரம்ப திட்டத்தில் உறுதியாக இருப்பீங்களா? ஏன்னா நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது சில நேரங்களில் அந்த மாற்றத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பல விஷயங்கள் மாற வேண்டியது இருக்கும். அப்போ இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் எப்படி என்ன முடிவு எடுப்பீங்கன்னு கேட்டப்போ இங்கு திருப்பூர்லேருந்து பாலசுப்ரமணியம் குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார்.
3: இங்கே கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி. என்ன கேட்டிங்கன்னா, இந்த நம்ம ஒரு ஆள் முடிவெடுக்கிறது வந்து மற்றவங்களையும் பாதிக்கக்கூடாது. நாம் ஒரு முடிவில் இருப்போம், ஆனால் நம்ம சுற்றி ஒரு குடும்பம் இருக்குது, சமுதாயம் இருக்குது, நம்ம சுற்றி நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க. அவங்களுடைய யோசனையும் கேட்கணும். சில டைமில் நாம் எடுக்கிற முடிவு தவறாகவும் கூட இருக்கலாம். அதனால கலந்து முடிவெடுக்கிறது தான் நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து.
4: இனிய காலை வணக்கம் காதர், உங்கள் கேள்வி சிறப்பாக இருக்கின்றது. சில சமயம் நம்ம வந்து அந்த கட்டாய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவதால் சில சில மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனாலும் நானாகவே இருப்பேன் காதர். ஜானகி பொண்ணன்,
2: நானாக நான் இல்லை தாயே, நானாக இருப்பேன் சொல்லிருக்கீங்க. ஆமாங்க, சில நேரங்கள்ல அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். ஏன்னா அந்த மாற்றம் ஏற்படும் பொழுது நம்ம ஆரம்ப திட்டத்துல உறுதியா, அதாவது நம்ம பிடிவாதமா இருந்தா அது சரியா அமையுமா? ஏன்னா சில நேரங்கள் அந்த மாற்றம் ஏற்படும் போது இன்னும் பல விஷயங்கள் மாறும். நம்ம வந்து பிடிவாதமா இருந்தா அந்த பல விஷயங்களை மாற்றி ஆகணும். அதனால அங்கதான் அதிகமான பாதிப்பு, நமக்கு மட்டும் இல்ல பிறருக்கும் பாதிப்பு. அதனால சில நேரங்களில் அந்த முடிவு நம்ம எடுக்க மாட்டோம், நம்மளுடைய ஆரம்ப திட்டத்தை அப்படியே விட்டுருவோம். சில பேர் கடைசி வரைக்கும் பிடிவாதமாக உறுதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா? தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை அனுப்பிட்டே இருக்கலாம். 9 6 7 8 8 9 6

இன்னும் நகையாகவே பாக்குறோம். நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க. அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. இந்த சலுகை செப்டம்பர் 14 தேதி வரை மட்டும்.

0: இசைக்கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பழித்ததுன்னு பாடியிருந்தார் எஸ் பி பாலசுப்ரமணியம். உங்களுக்காக நிழல்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது. நம்முடைய கனவுகள் எப்போதுமே நினைவாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி எப்போதுமே அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கோம். சில பேர் நல்லா உறுதியாக பிடிவாதமாக கடைசி வரைக்கும் அவங்க என்ன திட்டப்பட்டாங்களோ அதை நினைவேற்றுறதுக்கு அவங்க முயற்சி செய்வாங்க. சில பேர் சூழ்நிலைனால அந்த திட்டத்தை மாற்றுவாங்க. இப்போ இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம அதை பற்றி தான் பேசியிருந்தோம். பல பேரும் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம மாற்றிக்கலாம், ஆனால் அடிப்படை திட்டம் எப்போதுமே இருக்கணும்னு நம்ம ஒரு நேயர் வந்து குரல் பதிவு அனுப்பியிருந்தார்.
1: இனிய காலை வணக்கம் காதர்.
0: வணக்கம்.
1: தஞ்சை ராஜா பேசுகிறேன். நம்ம வந்து ஒரு திட்டம் வந்து கலந்து பேசி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதோட அடிப்படை இதை வந்து நம்ம மாற்றக்கூடாது. சில சில சிறு மாற்றங்களை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் மற்றவங்களோட கருத்தை இது பண்ணி. மற்றபடி பேசிக் ஸ்ட்ரக்சருங்க அது மாதிரி அடிப்படை இதை வந்து நம்ம வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும்.
0: பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்போதுமே இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க, சில நேரங்களில் ரொம்ப மாற்றினாலும் பிரச்சனை வரும். அதனால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கொள்ளலாம். சில நேரங்களில் நம்முடைய திட்டம் சரியாக இருக்கணும்னு எனக்கு மனசில் தோணுச்சுன்னா அந்த திட்டத்தில் நம்ம உறுதியாக இருந்தால் தான் கடைசி வரைக்கும் அந்த திட்டம் நிறைவேறும்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு
4: போனதானே? விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
3: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
4: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 வழிகாடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
3: நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
6: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
5: சுவையா?
6: இந்த காஃபி.
5: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
6: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
7: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ் பி

ஏஎம் ராஜாவோட குரல்ல இரண்டு பாடல்கள் கேட்டிருந்தோம். இப்ப கலத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் ஏஎம் ராஜா பி சுசிலாவுடன் பாடிய ஆடாத மனமும் ஆடுதே பாடலை கேட்டிருந்தோம். அதுக்கு முன்பு தேனிலவு திரைப்படத்துல பல பேருக்கும் பிடித்த பாட்டு பாடவா பாடலை கேட்டிருந்தோம். இப்ப போட்டி விளையாட நேரம் வந்துருச்சு. ஆமாங்க, எங்கே எங்கே அங்கம் இன்று எங்கெங்க அங்கத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தை பற்றி நான் மூன்று குறிப்புகளை கொடுக்க போறேன். அந்த குறிப்புகளை கேட்டு நீங்க அந்த இடம் என்ன என்பதை கண்டுபிடிக்க போறீங்க. அந்த இடத்தை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவலும் பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்கேன். அதனால தொடர்ந்து நீங்க ஆனந்தம் ஆர்வம் நிகழ்ச்சியை கேட்டே இருங்க. உங்களுக்காக அடுத்த பாடல் மீண்டும் ஏ எம் ராஜாவுடைய குரல் இடம்பெற போகுது. இந்த முறை ஜிக்கியோட பாடப்படாது, குலே பகாவலி திரையப்பட்டது. இது உங்களுக்கு பிடித்த பாடல்.

இந்த கட்டடம் ஒரு காலகட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது. பள்ளிக்கூடமாக இருந்து இப்ப அது ஒரு கேளிக்கை விடுதியாக மாறிடுச்சு. பழமை வாய்ந்த ஒரு கட்டடம் இது. வந்து நீங்க சிபிடி ஏரியா பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா தெரியும் இது எந்த இடம். இந்த குறிப்பில் கொடுத்துட்டேன், நீங்க கூகுள் செய்து உங்களுக்கு பதில் தெரிஞ்சா குரல் பதிவா எனக்கு பதில சொல்லி அனுப்பணும். 9 6 7 8 8 9 6 8

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும், உள்ளம் மகிழ சமைக்க உதவும், ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
3: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி, முத்துக்காளியாக சூரி, சட்ட புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
4: $1 அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 24 காசு 1 யூரோ 1 வெள்ளி 48 காசு 1 ஸ்டெர்லிங் பவுன் 1 வெள்ளி 74 காசு 1 ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு 100 இலங்கை ரூபாய் 1 வெள்ளி 34 காசு 100 இலங்கை ரூபாய் 35 காசு 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 19 காசு.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: இவ்வார நட்சத்திரத்தில் வலம் வராங்க பாடகி சின்மாய். அவங்க பாடிய பாடல் குள்ளநரி கூட்டம் திரைப்படத்தில் இடம்பெற்றதே. வி செல்வகணேஷ் இசையில் கார்த்திகுடன் அந்த பாடலை பாடினாங்க. இன்றைய எங்கே எங்கே அங்கத்துல நான் கொடுத்த குறிப்புகள், இந்த கட்டடம் 1854 கட்டப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் இது ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது. இப்ப இது ஒரு கேளிக்கை விடுதியாக மாறிடுச்சு அப்படின்னு கேட்டப்போ எனக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார் கதிரவேல்.
3: வணக்கம் காதர், கதிரவேல் பேசுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், நியூ பாரு.
2: நியூ பாருவா?
3: நியூ பாரு, அது கிம்யாம் ரோட்டு கிட்ட இருக்கு.
2: அங்க நிறைய கேளிக்கை விடுதிகள் இருக்கு, ஆனா ஒரு பள்ளிக்கூடமாக இருந்த ஒரு இடம் கேளிக்கை விடுதியாக மாறிச்சா, அதுதான் நீங்க வந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். தொடர்ந்து நீங்க கூகுளை தேடி பார்க்கலாம். 1854 கட்டப்பட்ட இந்த கட்டடம் ஒரு காலத்துல பள்ளிக்கூடமாக இருந்தது, அதன் பிறகு இப்போ ஒரு கேளிக்கை விடுதியாக மாறிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். தொடர்ந்து உங்களுடைய பதில்களை அனுப்பிட்டே இருங்க.
4: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
5: ஒன்பது சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1 முதல் 13 வரை பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்கநகைகளுக்கு செய்கூலியில் 50% தள்ளுபடி, வைர நகைகளுக்கும் 30% வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. இஸ்டாராவின் 99 சிறப்பு விற்பனையை தவறவிடாதீங்க.
6: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 14 வரை மட்டும்தான்.
7: அன்பான வாடிக்கையாளர்களே, ABC முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள். நீங்கள் 100,000 வெள்ளி போட்டால் 200,000 வெள்ளியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தான் நாங்கள் சொல்ல வருகிறோம்.
8: 100,000 வெள்ளி போட்டா ஆண்டு இறுதியில இன்னொரு 100,000? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏதாவது ஏமாத்துக்கார கம்பெனியா இருக்க போகுது.
7: நீங்கள் நினைக்கலாம், 100,000 வெள்ளி போட்டால் எப்படி 100,000 வெள்ளி உங்களுக்கு கிடைக்கும், இதனால் எங்களுக்கு என்ன லாபம், எப்படி குறுகிய காலத்தில் 100,000 வெள்ளியை உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கின்றோம், அவை யாவும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த முதலீட்டில் கவலையே தேவையில்லை.
9: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீல் லிசனுக்கு செல்லுங்கள்.
10: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
11: இது என்ன நிகழ்ச்சி?
12: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அடேங்க அப்பா, அருமையான 80களில் வெளிவந்த பாடல்கள். உங்களுக்காக கரகாட்டம் திரைப்படுத்திருந்தோம், என் ஜீவன் பாடுது திரைப்படுத்தினோம், பாடல்களை ஒளிபரப்பு செஞ்சிருந்தேன். இன்றைய எங்கெங்க அங்கத்தில் நான் கொடுத்த குறிப்புகள், இந்த கட்டடம் 1854 கட்டப்பட்டது. இரண்டாவது குறிப்பு, ஒரு காலகட்டத்தில் இது ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது, இப்போ ஒரு கேளிக்கை விடுதியாக மாறிடுச்சு. கொஞ்சம் கூடுதல் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க, CBD ஏரியாவில் இருக்குன்னு சொல்லியிருந்தப்போ பல நேர்கள் எனக்கு சரியான பதில்களை அனுப்பி வச்சிட்டீங்க.
3: கதர் காலை வணக்கம். கதர், நான் நாதன் பேசுறேன். நான் நினைக்கிறேன் சைம்ஸ் இருக்கு, சைம்ஸ் தான் எனக்கு நினைப்பு இருக்கு.
4: இந்த பள்ளியா இருந்த அந்த லொகேஷன் வந்து இப்ப வந்து சைம்ஸ் சொல்றாங்க. கான்வென்ட் ஆஃப் ஹோலி இன்ஃபன்ட் ஜீசஸ் அந்த பள்ளி, பெண்கள் பள்ளி. எனக்கு ஏன் இந்த பள்ளி வந்து ஒரு மெமரபிள் லொகேஷன்னா, நான் வந்து அங்க ஆங்கில சீன தொடக்கப்பள்ளியில் படித்தேன். ஸோ 70s இந்த பள்ளி வந்து அருகாமையில் இருக்கிறதுனால எனக்கு அது தெரியும். நான் சக்திவேல், நன்றி, வணக்கம்.
2: சரியா சொன்னீங்க சக்திவேல். ஆமாங்க, இந்த கட்டடம் 1854 கட்டப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் இது ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது, கான்வென்ட் ஆஃப் த ஹோலி இன்ஃபன்ட் ஜீசஸ் சேப்பல்னு அழைப்பாங்க. இதற்கு முன்பு 1852 ஃபாதர் ஜீன் மரி பரூல், இவர் வந்து ஒரு கட்டடத்தை கட்டி அங்க வந்து ஒரு பள்ளிக்கூடமா ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அப்ப நிறைவேறல. 2 வருடங்கள் கழித்து 4 தாதியர்களை, முக்கியமா 4 அங்க வேலை செய்யும் நபர்கள் வந்து அந்த கட்டடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சாங்க. 1854 1983 வரை இந்த பள்ளிக்கூடம் இயங்கியது. அதன் பிறகு தோப்பாயோவுக்கு உருமாறியது. அதன் பிறகு படிப்படியா இந்த இடத்த ஒரு கேளிக்கை விடுதியாக மாற்றினாங்க. இப்ப அந்த இடத்துக்கு பேர் சைம்ஸ். அவங்க பல பேர் அங்க போயிருப்பீங்க, புகைப்படங்கள் எடுப்பீங்க. சில பேர் சில நேரத்தில் திருமண நிகழ்வுகள்லாம் நடக்கும். நல்ல ஒரு வரலாறு நிறைந்த இடம். இதே போல வரலாறு நிறைந்த இடத்தை நம்ம இந்த எங்கே அங்கத்துல தெரிஞ்சுக்க போறோம். இது வரைக்கும் பதில்களை அனுப்பி வைத்த அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
1: இத்தகவலை வழங்கியோர்
5: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது, சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206179 7.
1: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: பிரமாதமா சமைச்ச மட்டும் போதுமா, சமையல சுலபமாக்க கூடிய சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டா அது இன்னும் சமையல எளிமையாக்கும். உதாரணத்திற்கு, ஆசாசியா சமைச்ச சமையல அதிகமா உப்பாயிருச்சா, அந்த உப்பின் அளவு குறைக்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு வெட்டி போடுங்க. அடுத்ததாக, சமையல் ரொம்ப காரம் ஆயிருச்சா, பிள்ளைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்களே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா, கொஞ்சம் தயிர் அத உங்க காரமான சமையல சேர்த்து கொள்ளுங்க, அல்லது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கொண்டாலும் இது காரத்தை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே சமையல அதிகமான இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துட்டீங்களா, அதன் தன்மையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்து வச்சுக்கீங்களேன், சாப்பாடு அற்புதமா இருக்குங்க.
3: உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ராணின்னு எப்படி பேர் வந்தது?
4: எங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் இட்லி தோசை முறுக்குன்னு இன்ஸ்டன்டா செய்தா சுத்திடுவேன். என் கையில தான் ஹவுஸ் பிராண்டோட இன்ஸ்டன்ட் மிக்சர் இருக்கே.
5: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
6: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுகிட்டே போகுது.
0: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
6: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
0: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
7: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special payment.
8: சொல்லுங்கள் ராஜமாதா.
9: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
10: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
9: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
10: 7.5 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
9: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
10: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
9: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா கார்ப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். ஓபிஎஸ் சிங்கப்பூர் வெளிப்புற நடவடிக்கை பள்ளி கோனிதீவில் அதன் புதிய வளாகத்தை திறந்துள்ளது. பிரதமர் லாரன்ஸ் வாங் அதனை இன்று திறந்து வைத்தார். புதிய வசதிகளின் மூலம் கூடுதலான உயர்நிலை 3 மாணவர்கள் பயனடைவர். கோனி வளாக திறப்பை ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்ப்பதாய் ஓபிஎஸ் கூறியது. தேசிய வெளிப்புற சாகச கல்வி பெருந்திட்டத்தின் கீழ் சிங்கப்பூர் இளையர்களை மீள்திறன் மிக்கவர்களாக உருவாக்க இது பெரிதும் கை கொடுக்கும் என்று அது சொன்னது. சிங்கப்பூரில் இயங்கி வரும் ட்ரூ ஃபிட்னஸ் ட்ரூ யோகா நிறுவனங்கள் மூடப்படும் என்று அவற்றை நிர்வகிக்கும் கொண்டாஃபார்மா சைனா ஹோல்டிங்ஸ் தெரிவித்துள்ளது. சந்தையில் நிலவும் போட்டித்தன்மையையும் உயர்ந்து வரும் செலவுகளையும் அதற்கு காரணங்களாக நிறுவனம் சுட்டியது. நிறுவனம் நிதி வழங்கிய போதும் சிங்கப்பூரில் செயல்பாடுகள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபமீட்டவில்லை என்று கூறப்பட்டது. நிறுவனம் ட்ரூ ஃபிட்னஸ் ட்ரூ யோகா ஆகியவற்றை கலைப்பதாக தெரிவித்துள்ளது. இந்தோனேசிய காட்டுத்தீயின் காரணமாக சுவாச பிரச்சினையால் அவதியுறுவோர் எண்ணிக்கை ஒரு வாரத்தில் இருமடங்காகியிருக்கிறது. அந்நாட்டு சுகாதார அமைச்சு அந்த தகவலை வெளியிட்டது. இந்தோனேசியாவில் 12.5 மில்லியனுக்கும் அதிகமானோர் கடுமையான காட்டுத் தூய்மை கேட்டை எதிர்கொள்கின்றனர். சுமார் 1 மில்லியன் முகக்கவசங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. உயிர் வாயுவை வெளியிடும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 1000கணக்கான மருத்துவ ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிங்கப்பூரில் 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு இன்று காலை 11 மணி அளவில் மிதமான அளவில் இருந்தது. மத்திய பகுதியில் ஆக அதிகமாக அது 96 பதிவானது. கிழக்கிலும் மேற்கிலும் அது 84 இருந்தது. வடக்கிலும் தெற்கிலும் காற்றின் தரம் சுமார் 75 பதிவானது. செங்கடலில் உள்ள முக்கிய நீர்வழியை கைப்பற்றியிருப்பதாக ஹவுதி கிளர்ச்சி படை தெரிவித்துள்ளது. ஏமனில் உள்ள முக்கிய துறைமுக நகரான மோக்காவை கைப்பற்றியுள்ளதாக ஈரானின் ஆதரவை பெற்ற அந்த குழு கூறுகிறது. ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் செல்லும் முக்கிய விநியோக பாதையாக அந்த பகுதி திகழ்கிறது. அனைத்துலக சரக்கு விநியோகத்துக்கு இடையூறு ஏற்படுத்துவது நோக்கமல்ல என்று கூறிய குழு சவுதி அரேபிய கப்பல்களை குறிவைப்பதாக தெரிவித்தது. உலகிற்கு ஆக அதிகமாக எண்ணெய் விநியோகிக்கும் சவுதி அரேபியா செங்கடல் வர்த்தக பாதையை பெரிதும் நம்பியிருந்தது. மத்திய கிழக்கு போரில் இது ஒரு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு சர்ச்சையால் எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. அது 7 விழுக்காடு ஏற்றம் கண்டது. உலக தரநிலையாக கருதப்படும் பிரெண்டின் விலை பீப்பாய்க்கு $100 தாண்டியது. போருக்கு முன் இருந்த விநியோகத்தை காட்டிலும் தற்போது மிக குறைவான அளவிலேயே எண்ணெய் ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்கிறது. மத்திய கிழக்கு நிலவரம் ஆசிய பங்குச்சந்தைகளிலும் பிரதிபலித்தது. ஜப்பானின் நிக்கே குறியீடும் தென்கொரியாவின் காஸ்பி குறியீடும் கிட்டத்தட்ட 3 விழுக்காடு சரிந்தன. சீன அதிபர் ஷி ஜின்பிங் பிரிக்ஸ் மாநாட்டிற்காக நாளை இந்தியா செல்கிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திரு ஷி இந்தியா செல்வது 7 ஆண்டுகளில் இது முதல் முறை. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மாநாட்டிற்காக புதுடில்லி சென்றடைந்துள்ளார். மத்திய கிழக்கு போர் குறித்து நாடுகள் ஓர் இணக்கத்தை எட்ட மாநாடு ஒரு தளமாக அமையும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். ஆஸ்திரேலியாவின் சிட்னி விமான நிலையத்தில் விமான சேவைகளில் இன்று காலை இடையூறு ஏற்பட்டது. ஆகாய போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் பற்றாக்குறை அதற்கு காரணமாக கூறப்பட்டது. பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன அல்லது தாமதமாயின. சிங்கப்பூர் நேரப்படி காலை 6:30 நிலைமை மேம்பட்டதாக ஆகாய போக்குவரத்தை நிர்வகிக்கும் அமைப்பு தெரிவித்தது. 10 நிமிடங்களுக்கும் குறைவான தாமதங்களை எதிர்பார்க்கலாம் என்று அது சொன்னது. தாய்லாந்தின் அயோத்தியா நகரில் உள்ள மூத்த பௌத்த பிக்கு பண மோசடி புரிந்த சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். 66 வயது வட்ஃபுட் தாய் சவான் வரலாற்று சிறப்புமிக்க அந்த ஆலயத்தின் நிதியில் கிட்டத்தட்ட 3 மில்லியன் டாலரை கையாடியதாக கூறப்படுகிறது. கள்ளப்பணத்தை நல்ல பணமாக்கிய குற்றச்சாட்டையும் அவர் எதிர்நோக்குகிறார். நெருங்கி பழகிய பெண் ஒருவருக்கு அந்த பணத்தை அவர் மாற்றிவிட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அந்த பெண் பின்னர் பணத்தை பல்வேறு சொத்துக்களாக மாற்றியதாக கூறப்படுகிறது. தங்கம், நகை, நிதி மற்றும் சொத்து ஆவணங்கள் அந்த பெண்ணிடம் இருந்தது கண்டறியப்பட்டது.
1: சொல்லும் பொருளும்
2: ஸ்டகர்ட். கட்டங்கட்டமாக வீடமைப்பு வளர்ச்சிக் கழகத்தின் புதிய வீடுகளின் கட்டுமான பணிகள் சுமார் 3 ஆண்டு காலத்துக்கு கட்டங்கட்டமாக நடைபெறும். ஸ்டகர்ட் கட்டங்கட்டமாக.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

கேட்பது ஆனந்தம் ஆரம்பம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: துறை திரையப்படுத்திருந்து டி மனசியில் கார்த்திக் பாடியா ராஜா ராஜா தி ராஜன் இந்த ராஜா நானும் ராஜா மாதிரி தான் நீங்க நிகழ்ச்சி படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியின் ராணி இன்று விடுப்புல இருக்காங்க. நேர்களே, உங்களுக்காக ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சி இப்ப 2 மணி நேரம் முடிஞ்சிச்சு. மீதம் 2 மணி நேரம் இருக்குது. இப்ப அடுத்து 1 மணி நேரம் நம்ம தொடர்ந்து இன்னொரு போட்டி அங்க விளையாட போறோம். அதுக்கு முன்பு சிங்கப்பூரின் வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நேற்று மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருந்தாங்க. சில இடங்கள்ல மழை பெய்தது, இன்றும் சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று இரவு வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் குளுகுளுன்னு இருந்தது, அதுக்கு முன்னால ராத்திரி வந்து சரியான சூடாக இருந்தது. இன்றும் நீங்க அப்படி எதிர்பார்க்கலாம். வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும். ஈரத்தன்மை 60-95 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM Gold Pony Rice.
3: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு?
4: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
3: அப்ப பொலிவான சருமத்திற்கு
4: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாய சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
3: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
4: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
5: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
6: உங்களால் ஒரங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவின் விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்ணாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிகா ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.

0: உற்சாகம் பாய்ஸ் திரைப்படங்கள் இருந்து நம்ம பாடல்களை கேட்டுதோம் நேர்களே. நேர்களே இப்ப உற்சாகமா தொடர்ந்து நிகழ்ச்சி படிச்சிட்டு இருக்கேன். உற்சாகமா உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க போறேன். ஏன்னா ஒரு சுவாரஸ்யமான தகவலை படுத்திருந்தேன். நம்ம வந்து இந்த கடிகார விளம்பரங்கள்லாம் பாத்துருக்கோம்ல, அதுல எப்போதுமே அவங்க 10:10 அந்த நேரத்தை தான் காட்டுவாங்க. அது ஏன் உங்களுக்கு தெரியுமா? நீங்க எல்லா கடிகார விளம்பரங்களும் பாருங்களேன், 10:10 அந்த நேரத்தை தான் காட்டுவாங்க. அதற்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு. இந்த தகவலை த ஜேர்னல் ஃப்ரண்டியர்ஸ் இன் சைக்காலஜி இவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவல் என்னென்னு கண்டுபிடித்து எனக்கு பதிலை சொல்லுங்க. 9678889688. இப்ப சாலையில பயணம் செய்பவர்களுக்கு இந்த முக்கிய தகவல்கள்.
1: 9 6 8 போக்குவரத்து நிலவரம்
0: போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. பிஆர்இஇ நோக்கி செல்லும் டிபிஇ அங்கு செங்காங் ஈஸ்ட் ரோட் நுழைவாழ்கார்கள வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க புஷ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: இஷாராவின் 9:9 சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1 முதல் 13 வரை. பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 50% தள்ளுபடி. வைர நகைகளுக்கும் 30% வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. இஷாராவின் 9:9 சிறப்பு விற்பனையை தவறவிடாதீங்க.
5: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
6: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
6: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
5: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
6: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: மதிய நேரத்துக்கு பிறகு உங்க மதிய உணவை சாப்பிட்டுட்டே நிகழ்ச்சிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக வேகமான பாடல்களை ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருக்கேன். அதே நேரத்தில் சற்று முன்பு ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன், நீங்க கடிகார விளம்பரங்களை பார்த்தீங்கன்னா அங்க நேரம் வந்து 10:10 காட்டுவாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் கேட்டப்போ எனக்கு சஞ்சய் குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார்.
1: சஞ்சய் பேசுறேன். அந்த கடிகாரம் வந்து 10:10 அந்த நேரத்துல தான் அந்த கடிகாரம் கண்டுபிடிக்கப்பட்டது.
2: ஹாய் பா, வணக்கம், நான் சிவகுமார். ஏன் அந்த டைம் 10:10னாக்கா நம்ம வாகனம் ஓட்டும் போது அந்த ஸ்டேரிங் பிடிச்சிருக்கிற பொசிஷனை குறிக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.
0: ஓ, இங்க சந்தோஷ், அப்பதான் கம்பெனி லோகோ மறையாம இருக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்கீங்க. இங்க சுகந்தி, 10:10 அதுதான் ஜான் எஃப் கெனடி சுடப்பட்ட நேரம். இது கொஞ்சம் வித்தியாசமான பதிலா இருக்கு. அது கிடையாது, சுடப்பட்டனால அந்த 10:10 அவங்க குறிப்பிடல. அதுக்கு மனோவியல் ரீதியா ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை கண்டுபிடித்து எனக்கு வாட்ஸ்அப்ல குரல் பதிவு அனுப்பி சொல்லுங்க. 9678889 தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சியை படிச்சுட்டு இருக்கேன். உங்களுடைய காதல் இது ஆனந்தம் ஆரம்பம்.
3: தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392221222 வாரத்தில் 7 நாட்களும்.
4: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
5: புதியதொரு பாகம். என்ன நடந்தது? கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரசவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: ஃப்ரோசன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
1: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியா, சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: இது என்ன நிகழ்ச்சி? காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: உங்களுக்காக டைம் திரையப்படுத்து இசை ஞானி இளையராஜாவின் இசையில் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியிருந்த பாடலை கேட்டிருந்தோம். இன்ன நான் டைமை பத்தி தான் கேள்வி கேட்டிருந்தேன். கடிகார விளம்பரங்கள்ல நம்ம இந்த நேரத்தை பார்க்கும்போது 10:10 குறிப்பிட்டிருப்பாங்க. த ஜேர்னல் ஃப்ரண்டியர்ஸ் இன் சைக்காலஜி இவங்க வெளியிட்ட தகவல்ல அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டப்போ இப்ப சரியான பதில்களை அனுப்பிட்டாங்க நேயர்கள்.
1: வணக்கம் காதர்.
0: வணக்கம்.
1: நான் பானு சாச்சுக்கங்கிலிருந்து அழைக்கிறேன். அது வந்து விடை வந்து ஸ்மைலி ஃபேஸ் கொடுக்கும். அதாவது வந்து இவங்களோட இரண்டு விரல்களையும் இங்க வைத்து பார்த்தா அது வந்து ஒரு ஸ்மைலி ஃபேஸ் எஃபெக்ட் கொடுக்கும்.
0: சரியா சொன்னீங்க பானு. அதே போல மற்றொரு நேரம் எனக்கு இதே சரியான பதில் அனுப்பிச்சிருக்காங்க.
2: வணக்கம் காதர்.
0: வணக்கம்.
2: நீங்க கேட்ட கேள்வி வந்து 10:10 வந்து ஒரு சிரிச்சு முகமா இருக்கிறதுக்காக தான் 10:10 வருதுன்னு நினைக்கிறேன்.
0: செந்தில்குமார், பானு, நீங்க சரியான பதில்கள் சொல்லிருக்கீங்க. இதே போல மற்றவர்களும் எனக்கு அட்டிச்சு டைப் செய்து அனுப்பியிருக்கீங்க. பல பதில்கள் வந்தன, எல்லாமே சரியான பதில் தான். எல்லாருடைய குரல் பதிவுனால ஒளிபரப்ப முடியாது. நேரத்தை பத்தி கேட்டாலும் அவங்க எனக்கு நேரம் கிடையாது. சரி, ஏன் 10:10 பயன்படுத்துறாங்கன்னா, இவங்க சொன்னது போல சிரிச்ச முகமா இருக்குது. கடிகாரம் வாங்கும் பொழுது இத சிரிச்ச முகத்தோட இந்த கடிகாரத்தை பாக்குறாங்களே, அது அவங்களை மூட மாத்துது. இந்த கடிகாரத்தை வாங்கணும்னு அவங்களுக்கு ஊக்குவிக்குது அப்படின்னு இந்த ஜேர்னல் ஃப்ரண்டியர்ஸ் இன் சைக்காலஜி இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதனாலதான் விளம்பரங்களையும் அவங்க 10:10 என்கிற ஒரு நேரத்தை காட்டுறாங்க. இப்ப புரியுதா ஏன் ஆறா 10:10 இருக்குதுன்னு?

0: சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 7200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ் கருவாட்டு குழம்பு வாஸ்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது TRT தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியில் இந்த காலவேளையிலிருந்து ஆரம்பமாகின்றது வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியில் வளமை போல் நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்க மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிதிசை.

கேட்டது நாதேஸ்வர தவிரிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே ஆரம்பிக்க விநாயகர் துதியாக.

கேட்ட கிறிஸ்தவ கீதத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கன் தமிழதியில் பக்தி பாமாலைகளில் இனி இஸ்லாமிய கீதமாக வஹீத் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக வகிட குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். தொடர்கின்றது வடக்கன் தமிழலியில் பக்தி பாமாலைகள் வரிசையிலே எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய கிருஷ்ண கானம்.

கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வடக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி இஸ்லாமிய கீதமாக தஜாதீன் குழுவினர் பாடிய

0: வணக்கம். தமிழ் வரிசையில் தொடர்ந்து ஒலிக்கின்றது நற்சிந்தனை நேரம். புலந்து மலர்ந்திருக்கும் இந்த காலை பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டி நற்சிந்தனைக்குள் செல்லலாம். அந்த வகையில் நற்சிந்தனைக்காக வந்திருக்கும் முதலாவது நேரை அணைத்துக் கொள்வேன். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். காலை வணக்கம். ஜேமா, ஜேமலிருந்து புங்கையூர் ராஜா,
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: நாங்களும் நலமாயிருக்கோம், நீங்களும் நலமாயிருக்கிறவனை வேண்டிக் கொண்டு நற்சிந்தனை வழங்குகிறோம். ஜேமா, இன்பமே சொல்க அனைத்து உறவுகளும் முருகப்பெருமான் அருளும் ஆசிரியோடும் இன்பிற்று ஆரோக்கிய வாழ்வாக வாழ்க வாழ்க வாழ்க. நோயற்ற வாழ்வுதான் எல்லா குறைவற்ற செல்வமே. காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடும் புரிந்துணர்வோடும் வாழ்க்கை என்னும் வரமுறைக்கு வாழும் போதுதான் இறைவனும் முழுமையாக இளமையிலிருந்து முழுமை வரை வாழ வைப்பான். எதிலும் வாழும் வாழ்க்கையில் பொறுமை மிக மிக அவசியம். இறைவனிடம் இளமையிலிருந்து முழுமை வரை நாங்கள் செய்த அனைத்தையும் அறிவார். அன்பு நிறைந்த தூய உள்ளத்தில் இறை அருள் எப்போதும் சுழந்து கொண்டே இருக்கும். வாழும் வாழ்க்கையில் போராட்டம்தான், வாழ்க்கையில் போராடி கொண்டே வாழும் போதுதான் இறைவனும் முழுமையிலும் வாழ வைப்பான். நல்லதை உள்வாங்கி தீயதை விட்டு விலகி அமைதி பொறுமையோடு வாழும் போது இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். இறை நம்பிக்கையோடு வாழவும் வேண்டும். வாழும் வாழ்க்கையில் அதிகம் கவலைப்படக்கூடாது. அதிகம் கவலைப்பட்டால் வாழவும் முடியாது. எல்லாமே இறைவன் கொடுத்த வரம் எனவும் எல்லாம் இறைவன் செயல் எனவும் வாழும் போது இறை ஆசியுடன் முழுமையாக வாழலாம். பணம் இன்று வரும் நாளை போய்விடும். நம்மை நாமே காப்பாற்றி கொண்டும் இறைவன் தரப்பட்ட இந்த உயிரை போய்விட்டால் திரும்பவும் வராது. நம்மை நாமே இறைவன் பாதுகாத்து கொண்டு நம்மை படைத்த இறைவன் துன்பத்தையோ வேதனையோ சோதனையோ நோய்களையோ தருவதில்லை. நம் நடைமுறை சரியில்லாத காரணத்தால் தான் எல்லா துன்பமும் வேதனையும் சோதனையும் நோய்களும் வர காரணமாக அமைக்கிறது. இறைவனிடம் நாங்கள் செய்த நன்மை தீமையை வைத்துத்தான் இறைவனும் அன்றும் இன்றும் வரைக்கும் இறைவன் வழி நடத்தி செல்கின்றார். எல்லாமே இறைவனுக்குள் தான் அடங்கியுள்ளது. இறைவன் அனைத்தையும் அறிவான் என்ற பயபக்தியோடும் இறை நம்பிக்கூடும் வாழும்போது முழுமையிலும் முழுமையாக ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பான் இறைவன். இறைவனை முழுமையாக சரணடைந்து நாம் வாழ்வோம் வாழும் காலம் வரை. மீண்டும் ஒரு நல்ல நச்சோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம். கேமா,
0: நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நீங்கள் இணைந்திருப்பது தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக வாய்வரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
2: காலை வணக்கம் கேமா.
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: ஆமாம், நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு புரட்டாதி மாதம் 11 புதுக்காலம் 23 வாரம் வெள்ளிக்கிழமை புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 6 இறைவசனங்கள் 39-42 வரை. அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவையை விட மேலானவர் அல்ல, ஆனாலும் தேர்ச்சி பெற்ற இவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதோ ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவிடக்காரதே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின்பு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். இது வாழ்வதன் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு, நம்மில் குறைகள் 1000 இருக்க பிறரது குறைகளை பார்ப்பதில் தான் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் நம்மையே உத்தமர்கள் என்று மிகவும் கருதுகின்றோம். இன்று உலகம் திருந்தாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணமே நாம் ஒவ்வொருவரும் நம்மையே நல்லவர்கள் என்று எண்ணிக்கொள்வதால் தான். பிறர் ஒருவரை குற்றவாளி என்று ஆள்காட்டி விரலால் சுட்டி காட்டும் பொழுது ஏனைய 4 விரல்களும் நம்மைத்தான் குற்றவாளி என்று சுட்டி காட்டுகின்றன. இந்த உண்மையை நிலையை உண்மை நிலையை நாம் மறந்துவிடக் கூடாது என்று ஒருவன் தன்னை திருத்தி அதன் பிறகு பிறரை திருத்த முற்படுகின்றானோ அன்றுதான் இந்த உலகமும் திருந்தும். எனவே முதன் முதலில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே திருத்திக் கொள்ள முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம் கேமா.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
0: தொடர்ந்து நச்சிந்தினிக்காக இணைப்பில் வந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் கேமா, யோகரி குணராஜா கதைக்கிறேன்.
0: ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
3: நன்றி. உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோரும் கால வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்க வாசகன் திருவாகத்தில் இருந்து அனுபவ சொத்தியின் தொடர். மானேர் நோக்கி உமையால் பங்கா வந்து இங்கு ஆட்கொண்ட தேனியே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென்பிள்ளை கோனே உண்டன் திருக்குறிப்பு கூடு வார்னின் கலல் கூட ஊரான் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதானே உடையானே உடை மான் போன்ற விழியுடைய உமை நங்கையை இடப்பாக கொண்டவனே மேல் நின்று இழிந்து இந்நில உலகிலே வந்து ஆட்கொண்டருடைய தேன் போன்ற கெடாத இன்பம் அளிப்பவனே சாவா மருந்தே கற்பஞ்சாறு போல திட்டிப்பவனே மங்கள பெருமானே அழகிய தில்லை அம்பதியே முதல்வனே உன்னுடைய திருவுளம் வாங்கிற்கேற்றவாறு நடந்து வீடழிக்கும் உன் திருவுளம் குறிப்பி சார்ந்தவர்கள் உன் திருவடியை கூடவும் யான் தசை பொருந்திய புழு நிறை கூடாகிய இவ்வுடம்பை இவ்வுலகத்தே வீணையே காற்றத்திலே உடையானே நின் தனையுள் உள்கி உள்ளம் உருவம் பெருகும் பெரும் காதல் உடையார் உடையாய் நின் பாதம் தேரக் கண்டு இங்கு ஊர் நாயின் கடையானேன் நெஞ்சு உருகாதேன் கல்லா மனத்தேன் கரியாதேன் முடையார் புழுக்கூடு இகாத்து இங்கு இருப்பதாக முடித்தாயே உடை முதலனே உன்னை முழுவதும் நினைந்து உயிர் கனியத்தக்க வேரன்புடைய அடியார்களை சிறப்பாக உடையவனே அவர்களுன் திருவடி கூட பார்த்திருந்தும் ஊரில் ஆதரவின்றி அழகின்ற நாயினும் கீழ்பட்டேன் மனமிருக வல்லேன் அல்லேன் உன்னை அடையும் நெறியை அறியாமன் மனத்தினேன் அல்லது கல்லின் தன்மை அடைகின்ற நெஞ்சினேன் அதனால் வருந்தி அளமாட்டேன் ஆதலால் நாட்டம் நிறைந்த புழுக்கூடாகிய இவ்வுடம்பை நான் காத்திருப்பதே பொருத்தம் என கருதி அவ்வாறு முடிவு செய்து விட்டேனே விட்டனையே நம்பி கருந்தடம் தேன்மல்கூ கடுமலவள நகர் கருந்தடம் கொங்கையோடு இருந்தயம் விராண்டனை அந்தமிழ் ஞான சம்பந்தன் தேந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் பெண்ணுலகு ஆழ்வரே மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி என்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி திருச்சி தம்பலம். நன்றி, வணக்கம் கேமா.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.
3: நன்றி.
0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக இணைப்பில் வந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் கேமா, குணநாயகி பசுவதி.
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
4: உங்களுக்கும் வணக்கங்கள் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு ஒரு வயதான விவசாயி தன் வயலில் பாடுபட்டு உழைத்து அதில் வரும் சொற்பமான வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் வளர்த்து வந்த குதிரை காணாமல் போய்விட்டது. தகவலை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் இன்னொரு துரதிர்ஷ்ட நிலை என்று பரிதாபமாக விசாரித்தனர். இருக்கலாம் என்று ஒரே வார்த்தையில் அவர்களின் ஆறுதலுக்கு விவசாயி பதிலளித்தார். அடுத்த நாள் துளைந்து போன குதிரை தன்னுடன் மூன்று குதிரைகளை உடன் அழைத்து வந்தது. இதை ஆச்சரியமாக பார்த்த அக்கம் பக்கத்தினர் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இப்போ நாலு குதிரை உனக்கு கிடைத்து விட்டது என்றனர். தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் மறுபடியும் இருக்கலாம் என்று கூறி முடித்தார். ஒரு வாரத்துக்கு பிறகு விவசாயியின் மகன் குதிரையை வேகமாக ஓட்டிச் சென்று தவறுதலாக கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டான். என்னப்பா உனக்கு ஒரு நல்லது நடந்தால் அடுத்து ஒரு கெட்டது நடக்குதே, உன் பையன் எழுந்து நடக்க 6 மாசத்துக்கும் மேல் ஆகும் போல என்று ரொம்ப கஷ்டமான நிலைமை என்று கூறி அரங்கப்பட்டனர். விவசாயி பெரிதாக வருந்தாமல் இருக்கலாம் என்று அதே பதிலை கூறினர். ஒரே வாரத்தில் நாட்டில் போர் வந்து விட்டது. வீட்டில் இருக்கும் எல்லா இளைஞர்களும் கட்டாயம் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. வீடு வீடாக இராணுவத்தினர் புகுந்து இளைஞர்களை அழைத்து சென்றனர். ஆனால் அந்த ஏழை விவசாயியின் மகனுக்கு கால் உடைந்து இருந்ததால் அவனை மட்டும் அழைத்து செல்லவில்லை. இதை கண்டு ஊர் மக்கள் அந்த விவசாயியின் அதிர்ஷ்டத்தை கண்டு புகழ்ந்தனர். இப்போதும் அந்த விவசாயி இருக்கலாம் என்று கூறினர். அவரே எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரியான சமமான மனநிலையில் இருந்தார். காரணம் உண்டு. அந்த விவசாயி வாழ்வின் இயல்புகளை புரிந்து கொண்டவர். நாள்களில் நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்தி கொண்டிருக்கின்றது. நல்லது கெட்டது இரண்டும் நாணயத்தின் இரு பக்கங்கள். கஷ்டமான சூழ்நிலைகளில் இது நிரந்தரமல்ல. நாளை என்று ஒன்று இருப்பதை மறக்க வேண்டாம். சந்தோஷமான சூழ்நிலையை தடைகால் புரியாமல் ஆடக்கூடாது. யாருக்கு என்ன வேண்டும் என்றாலும் நடக்கலாம். இதையும் தலைக்கெடுத்து செல்லாமல் எதைப்பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது நல்லது. சுகம் துக்கம் இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்பதை உணர்ந்தாலே போதுமானது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம்.
4: நன்றி வணக்கம்.
5: शतमानं भवति शतायो पुरुषशतेन्द्रिया
0: நேரம் சரியாக 8:20. நீங்கள் இணைந்திருப்பது டிஆடி தமிழொலி தமிழொலியில் வணக்கம் தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். நச்சிந்தனைக்காக தொடர்ந்து வைவரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
6: இனிமையான காலை வணக்கம் சோதரி கேமா. நன்றிலிருந்து வெளிப்பிள்ளை பாலன்.
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்து கொள்ளுங்கள்.
6: நன்றி சோதரி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதேற்றி நாளத்திலிருந்து கூடான கூடிய நன்றிகளை எடுத்துக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கங்களை குறிக்கொள்வதோடு பரிசுத்த வேதாமத்திலிருந்து புனித லூக்காளின் சுவிசேஷம் 21 இறை வார்த்தைகள் 1-11 கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இயேசு கண்ணீரிட்டு பார்த்தபோது செல்வந்தர்கள் காணிக்கப்பட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்தில் இருந்து எடுத்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது, இயேசு நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு

0: அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். உன்னத தேவனே, எஞ்சே சுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. நன்றி வணக்கம் சகோதரி ஹேமா.
1: நன்றி, நன்றி வணக்கம்.
0: ரொம்ப நன்றி சகோதரி.
1: தொடர்ந்து நச்சந்திரிக்காக இணைப்பில் காத்திருப்பவர் வணக்கம். ஆமாம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருப்பீர்கள். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: நன்றி. இனிய காலை வணக்கங்கள் நண்பர்களே. நரேந்திரனே, நீங்கள் நிலம்பால எல்லாமே டென்பார்க் பாந்த அபிராமியினை பாடங்களை பற்றி பிரார்த்தி செய்து கொண்டு எல்லாமே ரத்திசாய் பகவானின் தெய்வீக அலம்பரம் வள்ளிக்கிழமை கடவுள் மீதான உண்மையான பக்திக்கும் நம்பிக்கைக்கும் தேவையான அடித்தளம் என்ன? பகவான் வந்து நமக்கு அன்புடையதை வெளிப்படுத்துகிறார். பாரதியர்களின் பக்தியில் சில சமயங்களில் அபத்தமான சூழ்நிலைகளை காண்கிறோம். ஆனால் வெளிப்படையாக அர்த்தம் பெற்றதாக தோன்றும் இந்த நடத்தையிலும் கூட ஆன்மீக உணர்வுகளும் அன்பும் உள்ளோட்டமாக இருக்கின்றன. ஒரு மாணவன் தேர்வில் நன்றாக செய்ய இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறான். ஒருவன் நீதிமன்ற வழக்கில் வெற்றி பெற இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறான். ஏன் அந்த அளவுக்கு செல்ல வேண்டும்? மக்கள் ஒரு பேரினத்தில் இடம் பிடிக்க கூட பிரார்த்தனை செய்கிறார். இவ்வாறு பாரதியர்களின் சிறிய விஷயங்கள் முதல் பெரிய விஷயங்கள் வரைக்கும் எல்லாவற்றிற்கும் இறைவனையே சார்ந்திருக்கிறார்கள். இதை தெய்வீக பைத்தியம் என்று அழைக்கலாம். சிலர் இதை முட்டாள்தனம் என்கிறார்கள். யார் என்ன சொன்னால், ஒவ்வொருவருக்கும் அவரவர் பசி, அவரவர் நம்பிக்கை, அவரவர் வகையான வைத்தியம் இருக்க உரிமை உண்டு. மற்றொருவரின் நம்பிக்கையை மறக்க யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் நம்பிக்கை கூட சில அடிப்படைகளில் அவசியம். மணமகன் இருப்பதனாலேயே திருமணம் முடிந்துவிட்டது அந்த அர்த்தமல்ல. பணம் வைத்திருப்பதாலேயே ஒரு தொழிலை நடத்த முடியும் அந்த அர்த்தமல்ல. சில கூடுதல் அறிவு தேவைப்படுது. எழுத்துக்களை அறிந்திருப்பதால் மட்டும் நீங்கள் ஒரு எழுத்தாளராக கருதப்பட முடியாது. சொற்களின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதால் மட்டுமே ஒரு எழுத்தாளராக இருக்க முடியும். அதுபோலவே உலக அறிவால் இறைவனை அறிய முடியாது. ஆன்மீக அறிவு அவசியம். அதை பெறுவதற்கு சத்தியத்தை அறிந்தவர் நம்பிக்கை கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதற்காக உங்கள் நம்பிக்கை ஆட்டம் காண அனுமதிக்கிறார்கள். அந்த பகவான் உரையில் கூறிக்கொண்டு மற்றவர்களை உங்களுக்கு அளிக்கிறேன். உங்களை அன்பனையும் சன்மாலாக்குவான். வணக்கம். நேரில் வணக்கம்.
1: நன்றி, நன்றி வணக்கம்.
2: வணக்கம்.
1: தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்பவர் வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் ஹேமா. நேவி பிலிப்.
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
3: நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு

0: அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலியாக உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும் அல்லேலூயா. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது, அதிகாரம் 6 திருவசனங்கள் 39 42 முடிய. அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற இவரும் தம் குருவை போல் இருப்பார். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேளக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண்டறியும். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, உலகம் கெட்டுவிட்டது. எப்படி கெட்டது? உலகில் உள்ள ஒவ்வொருவரும் கெட்டதால் உலகம் கெட்டது. உலகம் திருந்த உலகில் உள்ள ஒவ்வொருவரும் திருந்த வேண்டும். தனி மனித ஒழுக்கம் சமுதாய ஒழுக்கத்தை உருவாக்கும். தனி மனித திருத்தம் சமுதாயத்தையே திருத்தும். அப்பொழுது உலகம் திருந்தும். நாம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் ஒன்று ஒன்று, அது அடுத்தவரை திருத்தும் முன் நாம் திருந்த வேண்டும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்ற வார்த்தைகளை சொல்லும் போதே நிச்சயமாக இயேசு புன்முறுவல் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் பழத்திலே ஊசி ஏற்றுவது போல் இயேசு புன்முறுவலோடு ஒரு செய்தியை அங்கே சொல்கின்றார். இயேசு சொல்ல வருகின்ற செய்தி, இந்த உலகத்தில் யாரும் எவரையும் குற்றப்படுத்தி பேசுவதோ தீர்ப்பிடுவதோ குற்றம் கண்டுபிடிப்பதோ கூடாது. அதற்கு ஒருவரும் தகுதியானவர்கள் கிடையாது. அப்படியே குற்றப்படுத்த விரும்பினாலும் குற்றம் இல்லாதவர்கள் குறை கூறலாம் என்று சொல்கின்றார். இந்த உலகத்தில் குற்றம் இல்லாதவர்கள் எவருமே இல்லை. எனவே யாரும் மற்றவரை தீர்ப்பிடுவதற்கு அருகதை அற்றவர்கள் என்பதுதான் இயேசு சொல்கின்ற செய்தி. ஆனால் நாம் ஒவ்வொரு நிமிடமும் மற்றவர்களை நமது வார்த்தைகளால் செயல்பாடுகளால் காயப்படுத்துகின்றோம். உண்மையிலே நாம் நேர்மையாளர்கள் என்றால் நிச்சயம் மற்றவர்களை நாம் குற்றப்படுத்த மாட்டோம், அவர்களை ஏற்றுக்கொண்டுதான் வாழ்வோம். நாம் நேர்மையாளர்கள் போல் தவறே செய்யாதவர்கள் போல் நமது வாழ்வை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். மற்றவர்களை நமக்கு கீழாக எண்ணுகின்றோம். மற்றவர்களை மதித்து உண்மையான அன்பு செய்து வாழ இறைவனிடத்தில் நாங்கள் வரம் கேட்போம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டலுரை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் மக்களுக்காகவும் அவர்களின் அமைதி சமாதானத்திற்காகவும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். கேமா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
1: தொடர்ந்து நச்சிந்தனைக்காக வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்போர் வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கம் கேமா, பத்மராணி ராயரத்னம்.
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: நன்றி. நீதி அரசர் சூரியமூர்த்தி கூறுகிறார், எனக்கு அப்போது ஒரு 15-16 வயது இருக்கும். தீவிர கடவுள் மறுப்பாளராக இருந்தேன். அந்த சமயத்தில் எங்கள் கிராமத்தில் எங்களுக்கு சொந்தமாக ஒரு தென்னந்தோப்பு இருந்தது. அதில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்தில் ஒரு நபரிடம் மருத்துவமனைகளில் கைவிடப்பட்ட விஷகடி கண்ட மக்கள் வருவார்கள். அப்படி வரும் அவர்களிடம் அந்த நபர் அவர்கள் தலையின் மீது ஒரு வேப்பிலை கொத்தை வைத்து ஏதோ உச்சரிப்பார். பிறகு அந்த நோயாளி நலமுடன் வீடு திரும்புவார். இது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. அந்த இஸ்லாமிய நபரிடம், நீங்கள் முணுமுணுக்கும் விஷயம்தான் என்ன என்று நான் கேட்டபொழுது, உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, உன்னிடம் இதை கூற முடியாது, ஒருவேளை உனக்கு நம்பிக்கை வந்தால் பிறகு வா பார்க்கலாம் என்று கூறி அனுப்பிவிட்டார். காலங்கள் உருண்டோடின. நான் சட்டம் பயின்று வேலை கிடைத்து படிப்படியாக பாண்டிச்சேரியின் நீதிபதியாக உயர்ந்து விட்டேன். இந்த காலங்களில் நான் தீவிர சைவ சமய நம்பிக்கையாளனாகவும் மாறியிருந்தேன். ஒரு நாள் எனக்கு அந்த இஸ்லாமிய நபரின் நினைவு வந்தது. உடனடியாக நேரில் எங்கள் தென்னந்தோப்புக்கு சென்று அவரிடம் இப்பொழுதாவது கற்றுத் தருவீர்களா என்று கேட்க, ஆச்சரியத்துடன் என்னை நோக்கி அவர், போய் குளித்து விட்டு வா, உனக்கு உபதேசிக்கிறேன் என்றேன். நான் குளித்து முடித்து வந்ததும் என்னை கீழே அமரச் செய்து என் காதில் அவர் அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல எனக்கு ஆச்சரியம் தாழவில்லை. ஏனெனில் அவர் ஓதியது திருநாவுக்கரசர் விஷம் கண்டு இறந்துவிட்ட அப்பூதியடிகளின் மகனை காப்பாற்ற பாடிய தேவார பாடல். அவர் அந்த முழு பதியத்தையும் என் காதில் ஓதி முடித்தவுடன், இது எங்கள் தேவார பாடல் ஆயிற்று என கேட்க, அவர் எனக்கு இதெல்லாம் தெரியாது, என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், அதை கொண்டு நான் வைத்தியம் செய்கிறேன் என்று கூறி எனக்கு மேலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். இன்னதென்று தெரியவில்லை, அதன் அர்த்தமும் தெரியவில்லை, அதன் மூலமும் உணரவில்லை. ஆனாலும் நம்பிக்கையுடன் ஓதுபவர்களுக்கு அதன் பலன் கிடைக்கிறது. தேவார பாடல்கள் அனைத்தும் மந்திர சொற்களால் நிரம்பியவை. அவைகள் தமிழ் வேதத்தின் ஒரு அங்கம். நம் தமிழ் மக்கள் குறை தீர்க்க இறைவன் நமக்கு அளித்த பொக்கிஷம். இது நம்மில் எவ்வளவு பேருக்கு தெரியும்? திருவாவடுதுறை ஆதீனத்தின் சார்பாக விதியை வெல்வது எப்படி என்று ஒரு புத்தகம் சில காலங்களுக்கு முன் வெளியானது. சகாய விலையில் கிடைக்கும் அந்த புத்தகம் அனைத்தும் முன்னணி புத்தக கடைகளிலும் கிடைக்கும். அதில் எந்த பதியம் எந்த பலனை அளிக்கும் என்று விழாவாரியாக கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறி, இன்றைய பொழுது அனைவருக்கு நட்பொழுதாகவே இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கேமா,
1: நன்றி. நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். நச்சிந்தனைக்காக தொடர்ந்து வாய்வரோடாக காத்திருப்பவர் வணக்கம். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
1: நன்றி. எல்லோருக்கும் இது எங்க நின்ற காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நான் ஜெயமந்தி ஜானடீசன். இந்த பொதுக்காலத்தின் ஐந்தாம் வாரத்தின் பொதுக்காலத்தின் 23 வாரத்தின் 5 நாள் வெள்ளிக்கிழமை கிறிஸ்த நற்சிந்தனை. படைகளின் ஆண்டவரி உமது உலை உறைவிடம் எத்துணை அருமையானது. குறையிட அல்ல, நிறைகளை மட்டுமே பார்ப்போம். குற்றம் பார்க்க சுற்றம் இல்லை என்பது தமிழ் முதுமொழி. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சிலர் குற்றம் கண்டிருப்பதை கண்டிப்பதையே தங்களுடைய குலத்தொழிலாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்துள்ளோம். பேசினால் குற்றம், பேசாவிட்டாலும் குற்றம், சிரிக்கவில்லை சிரிக்கவில்லை என்றால் குற்றம். இப்படி மனிதர்கள் இருப்பதற்கான காரணம் என்ன என்று உளவியலாளர் இந்த ரெண்டு கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். முதலாவதாக, இவ்வுலகமானது குறைகள் நிறைந்ததாக இருக்கின்றது. எனவே குறைகள் தான் நம்முடைய கண்களுக்கு தெரிகின்றது. இரண்டாவதாக, சிக்மேல் ராய்ட் என்ற உளவியலாளர்கள் சுட்டி காட்டுவது போல மனிதர்கள் தங்களிடம் இருக்கின்ற குறைகளை பிறரிடம் ஏமாற்றி பார்க்கின்றார்கள். பிறரிடம் ஏற்றி பார்க்கின்றார்கள். இதனால்தான் குறை கண்டுபிடிக்கிறது மனநிலையானது இன்றைக்கு பெருகிவிட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசுவோ, உன் கண்ணில் இருக்கும் மறுக்கட்டியை கவனிக்காமல் உன் சகோதரர் சகோதரிகள் கண்ணில் இருக்கும் திரும்பை கவனிப்பதேன் என்று நாம் குற்றம் பார்க்கும் மனிதனை மனநிலை சுட்டி சுட்டி சாடுகின்றார். எனவே நம்மை ஆய்வு செய்வோம், அதற்கு பிறகு அடுத்தவரை ஆய்வு செய்வோம், சிந்தித்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம் கேமா.
0: நன்றி, நன்றி, வணக்கம். ஒழித்த அந்த நச்சிந்தனையோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி.
2: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபொண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபொண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எதுவான் பயோ, 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141-55-35-58 அல்லது 0758-17-8-49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம் தமிழொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் தமிழொலி வரிசையில் இன்றைய நாள் உங்களுக்கு இப்படி இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களோடு இணைந்து கொள்ளுகின்றார் தமிழகத்தில் இருந்து திரு மகேசியர் அவர்கள்.
1: பலன்களை இதோ நாம பார்க்க போறோம். மேஷராசி நண்பர்களுக்கு அற்புதமான தன்மைகள் உண்டு. பணம், பேர், புகழ், அந்தஸ்து உண்டு. ஃபேமிலி விஷயத்தில் மூணாவது மனுஷங்களை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. எல்லாமே நல்லா பெனிஃபிட்ஸாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் பணம் வந்து ஏற்ற இறக்கம்னு சொல்லுவாங்க. நல்ல நேரம் வரும்போது திடீர்னு ஏறும், திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவாகும். இது எல்லாமே பேலன்ஸ்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும். எமோஷனலாக இந்த விஷயத்தையும் எடுத்துக்கொடுக்காது. இடம் பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு நட்சத்திர நாள், ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேருக்கு ஓஹோ ஆஹா பிரமாதமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே டவுனாக இருக்கும், அப்படியே ரொம்ப அப்படியே ஃபீலிங்கில் இருப்பாங்க. இதெல்லாம் காலையில் ஒரு 2 மணி நேரத்தில் நமக்கு தெரிய வந்துடும். சரியில்லைன்னா பக்கத்து கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. கொஞ்சம் அமைதியாக தியானம் பண்ணுங்கள். சரியாக இருக்குதுன்னா எல்லா காரியத்தையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். புது புது காரியங்கள்லாம் நீங்கள் ஏற்படுத்தலாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு, மிதுனராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்குது. வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள நீ இங்கே இருக்க நான் அங்கே இருக்கேன்னு உட்காந்து அந்த பேச்சுகள்லாம் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். வெளிநாடு பிரயாணத்துக்குன்ன டிக்கெட் புக்கிங்கு, அதே சமயத்தில் தங்குற இடம், அதே சமயத்தில் நான் வந்து மைக்ரேட் ஆகிறேன், இது போன்ற விஷயங்கள், நான் வந்து துபாயில் வீடு வாங்குகிறேன், இது போன்ற எண்ணங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு மிதுனராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும். பணம் கொஞ்சம் செலவாகும், பட் ஆனாலும் அதை சரி பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கடகராசி. கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சூப்பர் டூப்பராக இருக்குது. ரொம்ப பிரமாதம், ரொம்ப வயசானவங்க மட்டும் கவனமாக இருக்கணும். நினச்சதெல்லாம் நடக்கும். அதே சமயத்தில் ரொம்ப அன்பானவர்கள், பிரியமானவர்கள், பாராட்டக்கூடியவங்களை பார்க்கும்போது மனசில் சந்தோஷம், ஆனந்தம் அற்புதமாக குவியக்கூடியதாக இருக்கும். ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பரான தினமாக இன்றைய தினத்தில் வந்து கடகராசி நண்பர்களுக்கு இருக்குது. ஏங்க சார் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை உங்ககிட்ட ஜாதகத்தில் கிடையாது. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடாக அமையும். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்கு தொழில் பற்றி மட்டும் இன்னைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ வந்து போகும், பட் பெருசாக அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சப்மிட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இது நம்மளால் முடியுமா முடியாதா, இந்த கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இந்த தொழில் நம்ம பண்ண முடியுமா, இதில் நம்ம நாலேஜ் இருக்கா, இதில் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணுவோமா, இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க, அதுக்கப்புறம் யோசிக்காதீங்க. முக்கியமான சப்ஜெக்ட் பற்றி இன்றைக்கி பேசுவீங்க. குறிப்பாக பதவி, பேர், புகழ், அந்தஸ்தை பற்றி பேசுகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துகிட்டு இருக்கும். நவகிரக வழிபாடும் பெருமாள் வழிபாடும் விசேஷம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்றைக்கி எல்லாமே நினச்சதெல்லாம் நடக்கும். எப்படி கடகராசிக்கு சொன்னால் அந்த மாதிரி கன்னிராசிக்கு இன்றைக்கி சூப்பர் டூப்பரான டைமு. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அப்பா செய்யக்கூடிய தொழிலை எடுத்து பண்ணுறவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவ் சிஸ்டம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பதவிகள் கிடைக்கிறதுக்கு இன்றைய தினம் வந்து சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் புதுசாக ஒரு விஷயத்தில் படிக்கணும், ஐஏஎஸ், ஐபிஎஸ், எஜுகேஷன், நீட் எக்ஸாமினேஷனுக்காக, பேங்க் எக்ஸாமினேஷனுக்காக, அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் படிச்சுட்டுருக்கேன். எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் இறைவன் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மதுரை மீனாட்சம்பாள் வழிபாடு வெற்றியை தரும். துளாராசி நண்பர்களே, இன்றைக்கி அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. சந்திராஷ்டமம் இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது நல்லது. சில நேரம் நான் பேசாமல் இருக்கேன் சார் அப்படின்னு சில நேரங்களில் இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது பிரச்சனை வம்பு வருவாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கணும். காசிப்ஸ் பேசவே கூடாது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி தினம் பார்த்துட்டோம்னா சூப்பரான தினம். திருமண காரியம் கைகூடி வரும். திருமண லைஃப்பில் பிரச்சனையாகி பிரிஞ்சு திருப்பி வேற திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்லபடியான காரியங்கள் நடக்கும். குழந்தை வரம், ஐயுவை, ஐவிஎஃப் சம்பந்தமான விஷயம் கைகூடி வரும். கணவன் மனைவி சண்டை போட்டுருந்தவா திரும்பி ஒற்றுமையாக சேருவா. ஒற்றுமையாக சேர்றதுக்கு முன்னாடி ஒரு சண்டை நடக்கும், அதுக்கப்புறம் ஒற்றுமை ஜாஸ்தி ஆகும். இன்றைய தினத்தில் ரொம்ப ஏஜ்டு பர்சன் கேர்ஃபுல்லாக இருக்கணும். விருச்சிகராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு நீ குழப்பம் நிறையா இருந்தால் விட்டுடுங்க. தெல்ல தெளிவாக இருந்தால் அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணலாம். குழப்பம் சார், குழப்பமே குழப்பம் தான் என் லைஃபு. கொஞ்சம் நஞ்சத்து குழப்பம் இல்லை, நான் படுற கன்ஃபியூஷன் டு த கோர் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த காரியத்தில் எதுவும் ஈடுபடாதீங்க. தெளிவாக இருந்தீங்கன்னா அந்த காரியத்தில் ஈடுபடுங்க. வேலையில் மறைமுக எதிரி இருப்பாங்க, கூட இருக்கவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, கவனம் தேவை. தனுசு ராசி வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. மகர ராசி. மகர ராசியை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்னா இருக்கக்கூடியதாக இருக்கும். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், இடமாற்றத்துக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப பிடித்தமானவாளை சந்திப்பீங்க. வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேசினா இத்தனை நாள் நோ நெவர் ஆஹ அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தவா, எனக்கு பிடிச்சது பிடிச்சது பிடிச்சது அப்படின்னு சொல்லி வெக்கமெல்லாம் போடுவா. அதெல்லாம் இன்றைக்கி மகராசிக்கு நல்லாயிருக்கு. அன்பு பிரியம் காதல், குழந்தைகள் பார்த்து சந்தோஷப்படுறது, சில நேரம் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது, அதுக்கப்புறம் சரியாகிடும். மகராசிக்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். அடுத்தது பார்த்துட்டோம்னா கும்பராசி. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள், லோன் எதிர்பார்த்தவாளுக்கு சக்ஸஸ் ஆகும், வேலை எதிர்பார்த்தவாளுக்கு சக்ஸஸ் ஆகும். இருப்பிடம், ஹாஸ்டல் சரியா இல்லை, சாப்பாடு சரியா இல்லை, இந்த இடத்துல இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொன்னவாளுக்குலாம் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். படிப்பு விஷயத்தில் டாப் டக்கராக இருப்பீங்க. ஒரு காரியம் நினச்சி அப்படி பிரயாணம் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். இந்த தினம் அந்த மாதிரி இருக்குது. வேலை விஷயங்களில் ரொம்ப ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இந்த தினத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ஆரோக்கியத்தில் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் டென்ஷன் ஆவாங்க, பட்டு காரியத்தை முடிச்சுடுவாங்க. செல்ஃப் மேட் பர்சனாக இருப்பாங்க. அப்படியே பத்து எண்ணம் சேர்ந்து ஒரு எண்ணத்தில் வந்து குவிஞ்சதுன்னா எப்படி இருக்கும், ஏன் நான் இப்படியே இருக்கேன், இப்படியே லைஃப் போயிடுமோ, ஆனால் முந்தி இருந்ததுக்கு சூப்பராக இருக்கேன். ஆனால் நம்ம லைஃபோட இந்த காரணத்துக்கு என்னென்னா நம்ம தான் காரணம். ஆனால் இத்தனை பேர் நம்ம வளர விட மாட்டேங்கிறோம். பாரு, ஒரு செகண்டில் அஞ்சு விஷயத்தை யோசிச்சாங்க. இதெல்லாம் மீனராசிக்கு இந்த தினத்தில் இருந்துட்டுருக்கும். ஆனாலும் அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும், கனவுகள் பலிதமாகும். இன்றைக்கி ரொம்ப பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள், குழந்தைகள் மூலமாக பெருமை. இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா ரொம்ப அற்புதமான முருகப்பெருமான் வழிபாடும் குரு வழிபாடும் விசேஷ வழிபாடு.
0: சார் வந்து இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை வழங்கியிருந்தார் தமிழகத்திலிருந்து திரு மகேசையர் அவர்கள். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய உறவுகளுடைய பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களை வாழ்த்துக் கொள்ளலாம். நீங்கள் வாழ்த்துவதற்காக வாழ்த்த வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 01 48 32 15 40 அல்லது 09 51 48 47 71. வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்பவர்கள் 06 89 86 55 29. வைவர் ஊடாக இணைந்து கொள்வர்கள் 06 50 07 74 27 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய உறவுகளை வாழ்த்திக் கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் நீரை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: காலை வணக்கங்கம்மா.
0: மீண்டும் உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: நன்றி. இன்றைய தினம் வினோத் மயூரி தம்பதியால் தங்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். ஜெயந்தி மாலா சதாசிவாக்கள் மகள் குடும்பம் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் என்றென்றும் சகல சவாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு தீர்க்க சுமங்கலியாக வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், இன்றைய நாளில் திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள் எங்களுடைய அன்புணியர் திருமதி ஜெயந்தி மாலா சதாசிவம் ஜெயந்தி மாலா தம்பதிகளுடைய மகள் மருமகன் திரு திருமதி வினோத் மாயூரி தம்பதிகள். அவர்கள் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்வோற்ற வாழ்க வாழ்க என்று டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக அவர்களை வாழ்த்தி கொண்டு வந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் கேமா.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றோம்.
2: சதாசிவன் ஜெயந்தி மாலா தம்பதிகளின் மகள் வினோத்
0: வினோத் மயூரி
2: மயூரி வினோத் மயூரி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இருவரும் இன்று நலமாக சந்தோஷமாக இருக்க வாழ்த்தி விடப்படுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் கேமா. ரஜினி நாயேந்திர.
0: ஆமாம், வாழ்த்துங்கள்.
3: நன்றி கேமா. இன்று இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி வினோத் மயூரி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
4: காலை வணக்கம் ஹேமா. நன்றாக வாழ்த்தி வரவேற்று பிள்ளையர். இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி வினோத் மயூரி தம்பதியினருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் ஐஸ்வர்யங்கள் லட்சுமி கடாட்சம் கிடைச்சு அதனாரும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்க வேண்டும். மனமாற என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க நன்றி. நன்றி அம்மா. வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து
5: வணக்கம் முடிக்கொண்டு இந்து திருவண்ணாமலை கொண்டாடும் வினோத் மயூரி அவர்களை நாங்கள் நெடுவில் காலம் 16 செல்லங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு சதாசிவம் அவகண்டம்
0: இனிய
6: காலை வணக்கம் சகோதரி கேமா அவர்களே. ஜெர்மனியில இருந்து திருமதி சுந்தர்லிங்கம்.
0: ஆமாம், வாழ்த்துங்கள்.
6: நன்றி நன்றி. நீங்களும் இனிய அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதிகளான திரு திருமதி வினோத் மயூரி தம்பதிகளுக்கு எமது குடும்ப சார்பான மன நிறைந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போற்ற வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகின்றேன் சகோதரி. நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
7: இனிய காலை வணக்கம். நான் திருமதி சாந்தினி வடிவே ஜெர்மனியிலேருந்து கலக்கின்றேன். நீங்கள் குடும்பத்தோட நலமா இருக்கணும் என்று எல்லாம் எங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி வினோத் மயூரி தம்பதிகள் இன்று போல் என்றும் சகல சௌபாகியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் தீக்க சுமங்கலியாக என பிரியா தம்பதிகளாக வாழ்வாங்க வாழ வேணும் என்று எல்லாம் பல்ல எங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு உங்களை அன்பாக விடப்படுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம்.
0: ஆமாம், வாழ்த்துங்கள்.
8: நன்றி நன்றி. இன்று முதல் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திட்ட திருமதி வினோத் மயூரி தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் கூறி இவர்கள் இன்று போல் இன்றும் சகல சபாக்கியம் பெற்று நீடூரி காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்துக் கொண்டு இவர்கள் இன்று போல் இன்றும் சகல சபாக்கியம் பெற்று மீண்டும் மீண்டும் ஆரோக்கியத்துடன் நீடூரி காலம் தீர்க்க சுமங்கரியா வாழும் என்று வாழ்த்திக் கொண்டு அத்தோடு எங்கள் அன்பு உறவுகள் ஆகிய திட்டு திருமதி இராசையா மணி தம்பதிகள் இன்று திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். இவர்கள் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியத்துடன் நீடூரி காலம் பார் போற்ற பல்லாண்டு காலம் வாழ வாழ என வாழ்த்தி இவர்கள் தீர்க்க சுமங்கலியாகவும் நீடூரி காலம் மீண்டும் மீண்டும் வாழ வேணும் என்று வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகிறேன் தங்கச்சி. நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம். வணக்கம்.
9: இன்று திருமணத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி மயூரி வினோத் தம்பதிகளுக்கு எங்கள் குடும்ப திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், இவர் ராஜலிங்கம் அவர்கள் ஒரு வாழ்த்து கூறியிருக்கின்றார். திருமதி ராசையா மணி தம்பதிகள் அவர்களும் இன்றைய நாளில் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் இரண்டு நேர்களோடு நிறைவு கொண்டிருக்கின்றேன். வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்போர் வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக வாழ்த்துங்கள்.
10: இன்று திருமணத்தை கொண்டாடும் வினோத் மயூரி தம்பதிக்கும் அடுத்து அந்த பேரூருக்கா சொல்லுங்க பாப்போம்.
0: ராசையா மணி,
10: ராசையா மணி இரு தம்பதிகளுக்கும் சகல அசுகம் பெற்று என்றென்றும் சிரம்சிகளாக என்றென்றும் தீர்க்க சுமங்கலியாக பிள்ளைகளை விட்டா உடல் இல்லா கிளந்து முருகந்தோடு பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென எனது குடும்ப சாரை வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். கேமா மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். நிறைவாக வைவரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
11: ஆலை வணக்கம் கேமா அவர்களே. நான் திருமதி பாக்கிய நலங்கரைக்கின் எம்எல்ஏ இருந்து.
0: ஆமாம், வாழ்த்துங்கள்.
11: இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி மயூரி மயூரி வினோத் தம்பதிகளுக்கு நிதான திருமண நல் வாழ்த்துக்கள். அவர்கள் சீரும் சிறப்புமாக ஆலமரம் போல் நீடூழி காலம் வாழவும் என்று வாழ்த்திக் கொண்டு அத்தோடு ராசையா மணி தம்பதிகளும் இனிதாக சந்தோஷமாக வாழவும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், இனி இணைப்பை ஏற்படுத்தாதீர்கள் என்றால் இப்போ வாட்ஸ்அப்லேயே ரெண்டு மூன்று பேர் அடிக்கிறீங்க. இப்போ நான் ஆறு எடுக்கிறேன்ற குழப்பம். அதால் உங்களோட வாழ்த்துக்கள் நீங்கள் அடிக்கும் நேர்கள் வந்து குணநாயகி பசுபதி அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், இவர்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் அவர்களை சென்றடையும். உங்களுடைய வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறேன். சரி, இன்றைய நாளில் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அன்பு நேர்களான சதாசிவம் ஜெயந்திமாலா தம்பதிகளினுடைய மருமகன் மகள் வினோத் மயூரி தம்பதிகள், அதோடு ராசையா மணி தம்பதிகள். அவர்கள் இருவரும் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்ப்போட்டும் தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக அவர்களை வாழ்த்திக் கொண்டு இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். சத்ரு கொண்டான் படுகொலை தொடர்பில் குறித்த பகுதியில் இருந்த ராணுவ முகாம் அகழ்வாய்வு செய்யப்பட வேண்டும் என்பதோடு சர்வதேசத்தின் கண்காணிப்பில் அதனை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மட்டக்களப்பு மாநகர சபையில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை பகுதியில் ராணுவம் மற்றும் கடற்படையால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி இன்றும் போராட்டம் ஒன்று அங்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை சாரணர் இயக்கத்தின் பிரதிகளுக்கும் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கொத்தபாய ராஜபக்ச நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் ஆஜராகியுள்ளார். மிக் போர் விமான கொள்வனவு கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விவகாரத்தில் வாக்குமூலம் அளிப்பதற்காகவே கொத்தபாய ராஜபக்ச இன்று அழைக்கப்பட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்சாவுக்கு எதிரான பண மோசடி வழக்கில் சாட்சியம் அளித்த அரசு தரப்பு சாட்சியாளர் ஒருவர் பொய்ச்சாட்சியம் கூறியதாக நீதிமன்றின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டமா அதிபர் திணைக்களம் கொழும்பு மேல்நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார். 80 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு கணக்குகளுக்கு சட்டவிரோதமாக டெலிகிராபிக் டிரான்ஸ்பர் முறைமை மூலம் மாற்றியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தனவர் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் இறையாண்மை, சுயாதீனம், பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய எந்தொரு ஒப்பந்தத்தையும் ரகசியமாக மேற்கொள்ளாது அதன் முழுமையான விவரங்களை பாராளுமன்றத்துக்கும் மக்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்று பொதுஜன பெரமுனவின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர வலியுறுத்தியிருக்கிறார். ஒரு நாடு என்ற வகையில் நமக்கு அதை பற்றிய ஒரு பொதுவான கனவு உருவாக்கி வருகிறது. பொது போக்குவரத்தை மக்களின் இலகுவான தேர்வாக மாற்றுவதே அரசாங்கத்தின் தற்போதைய நோக்கம் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டிருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் நீர்கொழும்பு பெண்கள் சிறைச்சாலையைச் சேர்ந்த 25 பெண் கைதிகள் புதிதாக சந்தேக நபர்களாக பேரிடப்பட்டுள்ளதாக குற்றப்புணர்வு திணைக்களம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது. மருத்துவ பரிந்துரையின்றி மயக்கத்துக்காக பயன்படுத்தப்படும் மாத்திரைகளை விற்பனை செய்ததாக கூறப்படும் மருந்தக உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். தெகுவளை கவுடானா பகுதியில் உள்ள ஸ்ரீ சங்போ வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட கைக்குண்டு தாக்குதலில் 2 சிறார்கள் உயிரிழந்திருப்பதோடு அவர்களின் தந்தை காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தெகுவளை ஸ்ரீ சங்கப்போ வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது நடத்தப்பட்ட கைக்குண்டு தாக்குதலுக்கு திட்டமிடப்பட்ட குற்றக்குழுக்களுக்கிடையிலான மோதலே காரணம் என்பது விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது. மகியங்கனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அலுக்கட்டியாவே பகுதியில் வீடொன்றுக்கு முன்பாக நபரொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக மகியங்கனை போலீசார் தெரிவிக்கிறார்கள். சட்டவிரோத துப்பாக்கி, எறும்புண்ணியின் அலங்கு உடல் பாகங்கள், சாம்பார் மானியின் கொம்பு பகுதி மற்றும் 3 கேபிள் கண்ணிகளுடன் சந்தேக நபர்கள் 3 வன ஜீவராசிகள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிகபட்ச சில்லறை விலையை மீறி குடிநீர் போத்தல்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்த மட்டக்களப்பு வாழைச்சேனை உணவகம் ஒன்றுக்கு 750,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் யாழ்ப்பாணம், கிள்ளச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, குருணாக்கல், மோன்றாக்கலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் வெப்ப சுட்டன் காரணமாக இன்று பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலையை மனித உடலினால் உணரக்கூடியதாக இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டில் தற்போது வறட்சியான காலநிலை நிலவும் பகுதிகளில் எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் குறிப்பிடத்தக்க அளவு மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
நாட்டில் எல்லினோ நிலைமையால் தற்போது பல மாவட்டங்களில் நிலவும் வறட்சியான காலை இந்த மாத இறுதியில் இருந்து குறைவடைந்தாலும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் எதிர்பார்க்காத அளவுக்கு கடுமையான வறட்சி நிலைமை ஏற்படலாம். இவ்வாறான நிலையில் ஏற்படக்கூடிய நீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் வேலைத்திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். கனடாவின் ஓன்டாரியா மாகாணத்தின் முதலாவது செயற்கை நுண்ணறிவு ஏஐ பயன்பாட்டுத் துறைக்கான இணையமைச்சர்களாக ஸ்காப்ரோ ரூச் பாக் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்திய செய்திகளில், தலைநகர் டெல்லியில் சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலக பொருளாதாரம் மற்றும் அரசியல் வரைபடத்தில் இந்தியாவுக்கு மிக முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது. டெல்லியில் நாளை நடைபெறும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டெல்லி சென்றடைந்திருக்கிறார். இன்று பிரதமர் மோடியை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தைகளையும் அவர் நடத்துகிறார். தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பிரித்தானியாவுக்கான முதல் விஜயத்தை தமிழக முதல்வர் விஜய் மேற்கொண்டுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் போட்டியாளர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கிறது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி போராட்டத்தில் பங்கேற்ற தந்தை மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாக புகார் அளித்ததால் துன்புறுத்தப்பட்டதாக சிறுமி தெரிவித்த குற்றச்சாட்டுகள் குறித்து டெல்லி உத்தரப்பிரதேச அரசுகளிடம் உச்சநீதிமன்றம் நேற்று அறிக்கை கோரியது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் பொதுத்துறை வங்கிகள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றன. அப்பிள் நிறுவனம் இந்தியாவில் பழைய ஐபோன் ரக திறன்பேசிகளின் விலையை சுமார் 41% உயர்த்திவிட்டது. அனைத்து விமானிகளுக்கும் தொடர்ச்சியாக ஊக்கமருந்து பரிசோதனையை மேற்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டு வரும் திருத்தப்பட்ட வரவு விமான போக்குவரத்து நடைமுறைகள் இந்த மாத இறுதிக்குள் இறுதி செய்யப்பட்டுவிடும் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கே ராமமோகன் நாயுடு தெரிவித்திருக்கிறார். திருச்செந்தூர் அருகே செயற்பட்டு வரும் அரச மதுபான கடையை அகற்றக் கோரி மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. புதிய தலைமைச் செயலகம் கட்டப்படும் பட்டினப்பாக்கம் பகுதி இடமானது வகை மாற்றத்துக்காக பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அதன் இட வகைப்பாடு மாற்றி உத்தரவிடப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். நீதிமன்ற உத்தரவை இளையராஜா மீறிவிட்டதாக கூறி சரிகம நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்த வழக்கில் இளையராஜா பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் மற்றும் பிற எண்ணத்தளங்களை பயன்படுத்தும் 18 வயதுக்கு கீழ் உள்ள சிறார்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது. காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 சரணங்களை மட்டும் பாட வேண்டும் என்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முடிவை தொடர்ந்து மாநில அரசு நிகழ்ச்சிகளிலும் 2 சரணங்களை பாட கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசு முடிவு செய்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்களின் எண்ணிக்கை 16 அதிகரித்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் ஒடிசா காட்டில் 5 ஓரங்குத்தான் குட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை இந்தியாவை சேர்ந்தவை அல்ல என்று தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தானிலிருந்து உருவாகும் வெட்டுக்கிளி தாக்குதல்களை நிரந்தரமாக எதிர்கொள்ளும் வகையிலான தீர்வுகளை கண்டறிய வேண்டும் என்று வேளாண் துறைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று அறிவுறுத்தியிருக்கிறார். பீகாரின் பாகல்பூர் மாவட்டத்தில் கங்கநதி வெள்ளத்தில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமானத்தில் நாடு தழுவிய போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பை சுங்கத்துறை அதிகாரிகள் நேற்று முறியடித்திருக்கிறார்கள். திருப்பதி கோவிலில் செப்டம்பர் 13 ஒதுக்கப்பட்ட விஐபி தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதால் மக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1920 ரூபாய் குறைந்து இன்று 1,12,120 ரூபாவுக்கும் கிராமுக்கு 240 ரூபாய் குறைந்து 14,015 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டு இன்றுடன் 25 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. சம்பவத்தில் 2,977 பேர் கொல்லப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.
ஒரு மில்லியன் மக்களை உள்ளடக்கி பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் ஆய்வொன்றின் மூலம் அதிக சூடான தேநீர், கோப்பி மற்றும் ஏனைய பானங்களை குடிப்பதால் உணவு குழாய் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து 3 மடங்குக்கு மேலாக அதிகரிக்கக்கூடும் என்று தெரிய வந்திருக்கிறது. அறிவிக்கப்படாத இடங்களில் கண்டறியப்பட்ட யுரேனியம் தடயங்கள் தொடர்பான விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்து வரும் ஈரான் மீது 20 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் சர்வதேச அணுசக்தி முகமை புகாரை அளித்திருக்கிறது. வடக்கு காசா பகுதியில் ஒரு வீட்டின் மீது இஸ்ரேல் நேற்று அதிகாலை நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன், மனைவி மற்றும் அவர்களின் 2 பெண் குழந்தைகள் உயிரிழந்துள்ளார்கள். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னின் மகள் கிம் ஷூக்கு இளைய உடன்பிறப்பு இருப்பதாக தென்கொரிய உளவு அமைப்பு தெரிவித்துள்ளது. உடன்பிறப்பின் பாலினம் தெரிவிக்கப்படவில்லை. சீன துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வெளிநாட்டு கப்பலில் தீப்பிடித்து அதில் 25 பேர் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. ஜெமனின் செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள மொக்கா துறைமுகத்தை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தொடர்ந்து சிறையில் இருப்பார். வீட்டுக்காவலுக்கு மாறுவதற்கு அவர் முன்வைத்த விண்ணப்பம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூட்டரசு பிரதேச மன்னிப்பு குழுவின் சந்திப்பின் போது அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. திருமண வாழ்க்கை முடிந்தது. ஆனால் அதன் விலை 1.87 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். தென்கொரிய தொழிலதிபர் குவன் கியூப்பின் அவ்வளவு மதிப்பிலான சொத்துக்களை தமது முன்னாள் மனைவிக்கு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. உக்ரைனின் டெனிப்ரோ பெட்ரோவிக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள பவ்லோகிராட் நகரின் மையப்பகுதியில் உள்ள வணிக வளாகம் ஒன்றின் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்திருப்பதோடு 8 சிறுவர்கள் உட்பட 67 பேர் படுகாயமடைந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. முன்னணி வளைகுடா நாடான ஐக்கிய அரபு அமீரகம் உடான அனைத்து உறவுகளையும் அல்ஜீரிய அரசு துண்டிப்பதாக அறிவித்திருக்கிறது. நேபாளத்தின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் கௌரிகுமார் யாதவ் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். பங்களாதேஷ் உலகிலேயே மிக மோசமான தட்டம்மை பரவலை சந்திக்கிறது. சிறுபிள்ளைகளும் கைக்குழந்தைகளுமாக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 1000க்கு அதிகமான பிள்ளைகள் இறந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அமெரிக்காவின் டென்னசி மாநிலத்தில் உள்ள காட்லின் பார்க் நகரில் மக்கள் மத்தியில் சுற்றி திரிந்தது கரடி. யாரையும் கண்டுகொள்ளாமல் நடந்தது கரடி. அதை பார்த்த மக்கள் வியந்தார்கள். சிலர் இருந்த இடத்திலே நின்று விட்டார்கள். அமெரிக்கா விதித்த இறக்குமதி வரிகளை குறைப்பது தொடர்பாக சீனாவும் அமெரிக்காவும் விரைவில் ஒரு உடன்பாட்டை எட்ட உள்ளதாக சீனாவினுடைய சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் விபத்து வழக்குகளில் கைதான வெளிநாட்டவரை வேற்று கிரகவாசிகள் என சித்தரித்து அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு படை செய்யறிவு AI பதிவுகளை வெளியிட்டுள்ளது விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு கிரேக்க பெண் நெடுங்காலம் காத்திருந்தது வீண் போகவில்லை. 22 ஆண்டுக்கு மேலாக உரிய வைக்கப்பட்டிருந்த கருவிலிருந்து அந்த பெண்ணுக்கு பெண் குழந்தை தற்போது பிறந்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் வங்கதேச அணியை வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடர் மற்றும் ஆசிய போட்டிகளிலிருந்து இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் கர்சித் ராணா விலகியுள்ளார். நியூசிலாந்து அணியின் கேப்டன் மிச்சல் சாண்டனர் பிக்பாஸ் தொடரில் விளையாடுவதற்கான வாய்ப்பை மறுத்திருக்கிறார். சாம்பியன் லீக்கில் அதிக கோல்கள் அடித்த டாப் 10 பிரேசில் வீரர்கள் பட்டியலில் பார்சிலோனாவின் கேப்டன் ரபினியா இணைந்திருக்கிறார். ஸ்பெயினைச் சேர்ந்த பார்சிலோனா கால்பந்து வரலாறு மற்றும் சாம்பியன் லீக்கில் 19 வயதான இளம் வயது வீரர் லமின் ஜமால் புதிய சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 26 சதம், இந்திய பெறுமதியில் 111 ரூபாய் 5 சதம். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 52 சதம், இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 68 சதம். சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 403 ரூபாய் 92 சதம், இந்திய பெறுமதியில் 117 ரூபாய் 66 சதம். ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 67 சதம், இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 22 சதம். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 38 சதம், இந்திய பெறுமதியில் 69 ரூபாய் 15 சதம்.
கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியிடம் பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க, உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sassadil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
2: நேரடியாக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். காலை பூந்தன்றலுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பில் அமைந்திருக்கும் அம்பார் ஸ்டோர்ஸ் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் உங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களது ஆலோசனையோடு தொடர்கிறது காலை பூந்தன்றல். அந்த வகையில் காலை பூந்தன்றலை ஆரம்பிப்பதற்காக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: காலை வணக்கம் அன்பான ஹேமாக்கு. விளக்கு வச்சு வெள்ளிக்கிழமை உங்களோட வாட்ஸ்அப் பாடல நேரத்தை ஆரம்பிச்சு வச்சுக்கிறேன். நல்ல பாட்டு கேட்டு மகிழ்ச்சியா இருக்கணும் என்று வேண்டிக்கொண்டு சரி நேரத்துக்கு ஒழிச்சிட்டு திருப்பி நித்திரியா போய் ரொம்ப லேட் ஆகிச்சு.
0: அப்ப
1: சோர்வு இல்லாமல் ஒழுங்கியாச்சு. சிலவில லேட்டா ஒழுங்கினா கொஞ்சம் கஷ்டமா இருக்குதானே. அதான் அக்கண்ட் ஒழுங்கி நன்றி அம்மா. நான் கேக்குற பாடல் விஷயமா காற்றின் வாசல் வந்த அந்த பாடலை கேப்போமா. காலப்பொழுது நல்ல
0: பாடல்.
1: எங்கட பக்கம் எல்லாம் மழை அடிச்சுட்டு ஓஞ்சிருக்கிற நல்ல குளிர்மையா நல்லா இருக்கு.
0: எங்களுக்கு இன்னும் மழை பெய்யல. மழை வார மாதிரி இருட்டும் ஆனா பெய்ந்து பெருசா வராது.
1: என்னதான் எங்களுக்கு எல்லாம் முடியும் வயிற்றல் மாதிரி வந்துட்டு புல்லு. மதனா தேவனாக்கள் வந்தவதானே தங்க அப்படியேதான் எல்லா இடமும் இருக்குன்னு சொன்னதான்
0: அப்படி
1: காஞ்சி இதா இருக்காம எல்லாரும் சொன்னதை கேட்டேன். கேட்க கவலையா இருந்தது. இயற்கையை வணங்குவோம் எல்லாருமாக நல்லது கிடைக்கவனும் என்று எப்படித்தான் மழை பெய்தாலும் நாங்கள் தண்ணீரை கவனமா பாவிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். எனவே தண்ணீரை கவனமா பாவிப்போம் என்று இந்த உங்களை சிந்தனையா தந்துடுறேன்மா.
0: நன்றி நன்றி நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு உங்களுக்கும் உங்களுடைய நன்றிகள். ஆமா, புஷ்பா விஸ்வநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் ரிதம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பூந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து காலை பூந்தண்டலுக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்
0: இருக்கீங்களா?
1: ஆமா, நாங்கள் நேரமா இருக்கோம், உற்சாகமா இருக்கோம், கேட்டுக்கொண்டிருக்கோம். தொகுப்புக்கும் வாழ்த்துக்கள். அந்த வகையில நான் இன்று ஒரு திருமண நாள் பாடல் ஒன்றை கேட்போம் எங்களுடைய தியாதி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் தான் அவர்கள் அந்த தம்பதிகள். 46வது திருமண நாளாம் உண்டு கொண்டாடுவோம். அவர்களுக்காக மனம் குளிர இது ராமன் தேடிய சீதை நினைக்கிறேன்.
0: திரைப்படமா?
1: திரைப்படம் அப்படியே தான் இருக்கும்.
0: ராமன் தேடிய சீதை இல்ல, இதே வினை படம்.
1: எல்லா தம்பதிகளுக்காகவும் மற்றும் அந்த தியரி நேர் சதாசிவம் சாந்தி ஏந்தி மாடா தம்பதிகள் அவையில
0: ராஜலிங்கம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் இதே வினை திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: கேட்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை புந்தண்டலோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து காலை புந்தண்டலுக்காக வாய்வரூடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்?
1: நான் நலமா இருக்கேன். நீங்கள்? உங்களை மாதிரி நானும் நலமா இருக்கிறேன்.
0: அப்படியா,
1: எப்படி இருக்கிற விதர்?
0: இன்னைக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த வெயில் நொந்ததோட எல்லாம் இப்ப இருக்கிற எல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: குளிர வந்தா குளிர்தான்
0: குளிரும் வருவா இல்ல, மழையும் வருவா இல்ல என்ற அளவுக்கு
1: வெயில் வருவா விட்டா காணும்.
0: முந்தி மழை இருட்டுனா வந்து இதா இருக்கும், இப்ப பார்த்தா மழை பெய்தாலும் ஓகே என்ற மாதிரி வந்துட்டு.
1: தான் பரவாயில்ல, இங்கேயும் அப்படித்தான் இருக்கு, மழை பெய்யுற மாதிரி இருக்கு. நல்லா பரவாயில்ல, வேணும்
0: எங்களுக்கு மழை இல்ல, நல்லா இருக்கு.
1: நாங்க இருக்கிற பாட பெரிய எடுத்து பெண் படத்தில் கட்டோடு குழலாட ஆட பாட கேட்க விரும்புகிறோம்.
0: நீங்க கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி. ஆமாம், கணேஷ் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் பெரிய எடுத்து பெண் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் நினைந்திருப்பது காலை பூந்தண்டல். ஒரு காலை பூந்தண்டலுக்காக தொடர் நினைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம் ஜெயமா, ஜெயமலையிலிருந்து புங்கையூர் ராஜா.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்களும் நலமா இருக்கு, நீங்களும் இருக்கீர்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: நலமா இருக்கிறத வேண்டி கொண்டு கேமா, நான் வந்து திரைப்படம் வந்து அன்னியன் பாடல், திரைப்படம் வந்து அன்னியன் திரைப்படம் நினைக்கிறேன்.
0: அன்னியன் தான் நீங்க பார்த்து சொன்ன மாதிரி இருந்தது, பார்த்ததுல இருந்து எல்லா பாட்டும் கேட்கறேன் முடிவு எடுத்துட்டீங்க.
1: முடிவு எடுத்துட்டு
0: ஆனா அன்னியனா இருக்க கூடாது என்ன?
1: இல்ல அன்னியனா இருக்க கூடாது. ராஜானோட இதையும் கேட்டான், தண்ட இந்த பாட்டையும் கேட்டான். அதுக்காக இந்த பாட்டையும் இருக்கா கேட்போம்னு பாப்போம். மோசங்காரி, மோசுகுமாரி, மோசங்காரி,
0: ஐயங்கார் வீட்டு அழகர் தான் கேட்டீங்க நினைக்கிறேன். இது வந்துட்டு குமாரியின் காதல் தொடங்குது.
1: அதான் முதல் வந்து அந்த ஒரு கம்மி கொண்டு வருமா நல்ல இதா இது ஆதி.
0: ஆமா, முதல்ல நல்ல பாடல்
1: அதை பாக்கிறதுல கொஞ்சம் நல்ல இதா இருக்கும் என்ன.
0: ஆனா அன்னியன் வந்துட்டு நம் பழகுற சமூகத்துல நிறைய பேர் அன்னியன் தான், அன்னியன் என்று நினைச்சு கொண்டிருக்க பேந்து பார்த்தா அம்பியா மாறுறது, பேந்து திருப்பி அன்னியனா மாறுறது. சரி, நீங்கள் கேட்ட பாடலே உங்களுக்காக தருகின்றோம்.
1: நன்றி, வணக்கம் கேவா,
0: நன்றி,
1: நன்றி,
0: நன்றி. ஆமாம், புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்திருந்தால் அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் அன்னியன் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நேரம் சரியாக 9:47 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பொந்தன்றலோடு இணைந்திருக்கின்றீர்கள். காலை பொந்தன்றலுக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் அம்பாள் ஸ்டோர்ஸ் நிறுவனத்தினர். அவர்களுக்கு மீண்டும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயம்மா, நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்?
1: நலமா இருக்கிறோம், நன்றி. நான் கேட்ட பாடல், என்னை விட்டு ஓடி போக முடியும், அந்த பாடல் தரும்.
0: பழைய பாடல், ஆனால் நல்ல பாடல்.
1: ஆமாம்
0: சார், நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். ரோஷாலி இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் குமுதம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது காலை புந்தண்டலோடு. காலை புந்தண்டலுக்காக தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். ஹேமா மூர்த்தி பில்லாண்டு கிளம்பிட்டான் ஐயா, கிளம்பிட்டான்.
0: மீண்டும் மூர்த்தி,
1: மீண்டும் மூர்த்தி.
0: நல்லவா இருக்கிறீங்களா?
1: யா, நல்ல நலமாக, நல்ல சுகமாக இருக்கிறேன். ஒட்டு பிரச்சனையும் இல்லை.
0: உலகம் அழகு கலைகளின் அப்படி இல்லையா?
1: இல்ல இல்ல, அது வேற பாடா இருக்கு. இது உலகம் சுற்றும் வாலிபனோடு ஒரு பயணம்
0: வந்தது. சரி, நீங்க
1: ஒரு மாதம் உலகத்தை சுத்தி போட்டு வந்துட்டேன். நான் வழியா இந்த பாட்டை கேக்குறேன். தெரியும்.
0: ஆமா, அப்படித்தான் சுட்டோணும். அந்த வேந்த எல்லாரும் என்ன சொல்லுவார்கள், வந்து தாங்க பென்ஷன் எடுத்தா பிறகு அங்க போகணும் இங்க போகணும் எல்லாம் சுத்தோணும்னு சொல்லி, அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல.
1: உடல்நிலை எல்லாம் ஓகே இருந்தாங்க, நான் நிச்சயம் அப்படித்தான் பிளான் பண்ணி இருக்கிறேன். இனி என்னென்னவோ தெரியாது.
0: இல்ல, ஒவ்வொரு வேடாவும் உங்களுக்கு எல்லாருக்கும் நேரம் இருக்கிற நேரம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க எல்லாரும்.
1: அடுத்த முறை ஒரு கனடா பிளான் இருக்குது, என்னன்னு தெரியாது. சரியா, இப்பவே சொல்லிக்கலாம். சரி, இன்னொரு பாட்டை சரியில்லைதானே. ஓகேம்மா, ஓகேம்மா,
0: நன்றி. ஆமா, மூர்த்தி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: என் கண்ணே உன் பெண்மை என் நெஞ்சை வென்றது.
1: பச்சை பூந்துகள் போல் ஒரு வான்முகில் பனிமலை மேனியிலே கட்டுப்போடுது கூடுதுவோ

0: நீங்கள் இணைந்திருப்பது காலை பூந்தன்றலோடு. காலை பூந்தன்றலை நிறைவு செய்வதற்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: அன்பான இனிய கால வணக்கம் ஹேமா பொண்டிரேந்து விபி. நாங்கள் நலம் நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து பொன்னலில் பூத்தது புதுவானில் என்ற பாடலை கேட்டு இன்றைய காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம்.
0: ஆமாம் சார், நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி வணக்கம் ஹேமா.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். அவன் பிபி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றலுக்கு நித்தமும் அனுசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் அம்பார் ஸ்டோர்ஸ் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.

வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலியில் மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். சத்ருகொண்டான் படுகொலை தொடர்பில் குறித்த பகுதியில் இருந்த ராணுவ முகாம் அகழ்வாய்வு செய்யப்பட வேண்டும் என்பதுடன் சர்வதேசத்தின் கண்காணிப்பில் அதனை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாநகர சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சியை பருத்தித்துறை பகுதியில் ராணுவம் மற்றும் கடற்படையால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி இன்று வெள்ளிக்கிழமை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை சாரணர் இயக்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் சந்திப்பு நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் மகன் ஜோசிதர் ராஜபக்சேவுக்கு எதிரான பண மோசடி வழக்கில் சாட்சியம் அளித்த அரசு தரப்பு சாட்சியாளர் ஒருவர் பொய்ச்சாட்சியம் கூறியதாக நீதிமன்றில் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டம் அதிபர் திணைக்களம் கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. இலங்கையின் இறையாண்மை, சுயாதீனம், பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய எந்தவொரு ஒப்பந்தத்தையும் இரகசியமாக மேற்கொள்ளாது, அதன் முழுமையான விவரங்களை பாராளுமன்றத்துக்கும் மக்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார். ஒரு நாடு என்ற வகையில் நமக்கு அதை பற்றி ஒரு பொதுவான கனவு உருவாகி வருகிறது. பொது போக்குவரத்தை மக்களின் இலகுவான தேர்வாக மாற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் கலாநிதி ஹேரணி அமரசூரிய தெரிவித்தார். மருத்துவ பரிந்துரையின்றி மயக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் மாத்திரைகளை விற்பனை செய்ததாக கூறப்படும் மருந்தக உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். திகிவளை கவுடான பகுதியில் உள்ள ஸ்ரீ சங்கபோ வீதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றின் மீது இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட கைக்குண்டு தாக்குதலில் 2 சிறார்கள் உயிரிழந்துள்ளதுடன் அவர்களின் தந்தை காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோத துப்பாக்கி, எறும்புண்ணியின் உடல் பாகங்கள், சாம்பார் மாணியின் கொம்பு பகுதி மற்றும் 3 கேபிள் கண்ணிகளுடன் சந்தேக நபர்கள் 3 வன ஜீவராசிகள் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, குருநாகல், மொனராகலை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் வெப்ப சுட்டன் காரணமாக இன்று பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலை மனித உடலினால் உணரக்கூடியதாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எல்னினோ நிலைமையால் தற்போது பல மாவட்டங்களிலும் நிலவும் வறட்சியான காலநிலை இந்த மாத இறுதியிலிருந்து குறைவடைந்தாலும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் எதிர்பார்க்காத அளவுக்கு கடுமையான வறட்சி நிலைமை ஏற்படலாம். இவ்வாறான நிலையில் ஏற்படக்கூடிய நீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுனில் ரணசிங்க தெரிவித்தார். கனடா ஒன்டாரியோ மாகாணத்தில் முதலாவது செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டுத்துறைக்கான இணை அமைச்சராக ஸ்காம்ப்ரோ ரூச்பாக் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் நியமிக்கப்பட்டுள்ளார். தொடரும் இந்திய செய்திகள். தலைநகர் டெல்லியில் சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் நடைபெறவுள்ள 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு உலக பொருளாதாரம் மற்றும் அரசியல் வரைபடத்தில் இந்தியாவுக்கு மிக முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது. டெல்லியில் நாளை நடைபெறும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டெல்லி வந்தடைந்தார். இன்று பிரதமர் மோடியை சந்தித்து முக்கிய பேச்சு நடத்துகிறார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் போட்டியாளர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்துள்ளது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி போராட்டத்தில் பங்கேற்ற தந்தை மீது தாக்கல் நடத்தப்பட்டது தொடர்பாக புகார் அளித்ததாக, துன்புறுத்தப்பட்டதாக சிறுமி தெரிவித்த குற்றச்சாட்டுகள் குறித்து டெல்லி உத்தரப்பிரதேச அரசுகளிடம் உச்சநீதிமன்றம் நேற்று அறிக்கை கோரியுள்ளது. ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் பழைய ஐபோன் ரக திறன்பேசிகளின் விலையை சுமார் 41% உயர்த்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்களின் எண்ணிக்கை 16 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
புதிய தலைமை செயலகம் கட்டப்படும் பட்டினப்பாக்கம் பகுதி இடமானது வகை மாற்றத்துக்காக பெருநகர சென்னை வளர்ச்சிக் குழுமத்துக்கு கோப்பு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அதன் இட வகைப்பாடு மாற்றி உத்தரவிடப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமூக ஊடகங்கள் மற்றும் பிற எண்ம தளங்களை பயன்படுத்தும் 18 வயதுக்கு கீழுள்ள சிறார்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவின் ஒடிசா காட்டில் 5 ஓராங்குட்டான் குட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவை இந்தியாவை சேர்ந்தவை அல்ல. பீகாரில் பாகல்பூர் மாவட்டத்தில் கங்கை நதி வெள்ளத்தில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். பல்வேறு நதிகளில் நீடிக்கும் வெள்ளத்தால் 14 மாவட்டங்களில் 43.64 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பதி கோவிலில் செப்டம்பர் 13 ஒதுக்கப்பட்ட விஐபி தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவனுக்கு ₹1920 குறைந்து 1,12,120 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 240 குறைந்து 14,015 விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலகச் செய்திகள். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டு இன்றுடன் 25 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. சம்பவத்தில் 2,977 பேர் கொல்லப்பட்டனர். 1 மில்லியன் மக்களை உள்ளடக்கிய பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் ஆய்வொன்றின் மூலம் அதிக சூடான தேநீர், காபி மற்றும் ஏனைய பானங்கள் குடிப்பதால் உணவு குழாய் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து 3 மடங்கிற்கு மேலாக அதிகரிக்கக்கூடும் என தெரியவந்துள்ளது. வடக்கு காசா பகுதியில் ஒரு வீட்டின் மீது இஸ்ரேல் நேற்று அதிகாலை நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன், மனைவி மற்றும் அவர்களின் 2 பெண் குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். சீன துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வெளிநாட்டு கப்பல் தீப்பிடித்தது. அதில் 25 பேர் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ராஷாக் தொடர்ந்து சிறையில் இருப்பார். வீட்டுக்காவலுக்கு மாறுவதற்கு அவர் முன்வைத்த விண்ணப்பம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூட்டரசு பிரதேச மன்னிப்பு குழுவின் சந்திப்பின் போது அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் நிப்ரோவ்ரோக் பிராந்தியத்தில் உள்ள பவ்லோஹ்ராட் நகரில் மையப்பகுதியில் உள்ள வணிக வளாகம் ஒன்றின் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 8 சிறுவர்கள் உட்பட 67 பேர் படுகாயமடைந்துள்ளனர். முன்னணி வளைகுடா நாடான ஐக்கிய அரபு அமீரகமுடனான அனைத்து உறவுகளையும் அல்ஜீரியா அரசு துண்டித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூண்டுதல் மற்றும் விரோத போக்குடைய செயல்களாலும் வருந்தத்தக்க நியாயமற்ற நடத்தைகளாலும் அந்த நாட்டுடனான அனைத்து உறவுகளையும் துண்டித்துக் கொள்வதாக குறிப்பிட்டு அல்ஜீரியா வெளியுறவு அமைச்சகம் நேற்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் உலகிலேயே மிக மோசமான தட்டம்மை பரவலை சந்திக்கிறது. சிறு பிள்ளைகளுக்கும் கைக்குழந்தைகளுக்கும் ஆக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,000க்கும் அதிகமான பிள்ளைகள் இறந்ததாக அதிகாரிகள் கூறுகின்றனர். அமெரிக்கா விதித்த இறக்குமதி வரிகளை குறைப்பது தொடர்பாக சீனாவும் அமெரிக்காவும் விரைவில் ஒரு உடன்பாட்டை எட்டவுள்ளதாக சீனா சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாட்டு தலைவர்களுக்கும் சில நாட்களில் சந்திக்க உள்ள நிலையில் இதுபற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. ஒரு கிரேக்க பெண் நெடுங்காலம் காத்திருந்து அவருடைய காத்திருப்பு வீண் போகவில்லை. 22 ஆண்டுகளுக்கு மேலாக உரிய வைக்கப்பட்டிருந்த கரவிலிருந்து அந்த பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் வங்கதேச அணியை வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளுக்கு 149 ஓட்டங்கள் எடுத்து இந்திய அணி வங்கதேச அணியை வீழ்த்தியது. 150 ஓட்டங்கள் இலக்கை நோக்கி விளையாடிய வங்கதேச அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுக்கு 109 ஓட்டங்களை எடுத்தது. நியூசிலாந்து அணியின் கேப்டன் மிச்சல் சார்னர் பிக்போஸ் தொடரில் விளையாடுவதற்கான வாய்ப்பை மறுத்துள்ளார். ஸ்பெயினைச் சேர்ந்த பார்சிலோனா காட்பந்து வரலாறு மற்றும் சாம்பியன் லீக்கில் 19 வயதான இளம் வயது வீரர் லாமின் ஜமால் புதிய சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். நிறைவாக நாணயமாட்டு வீதங்கள் அம்சனை தருகிறார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியோபுர இணையதளமான
www.trdtamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாட்டாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 26% இந்திய பெறுமதியில் 111 ரூபாய் 5% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 52% இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 68% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 403 ரூபாய் 92% இந்திய பெறுமதியில் 117 ரூபாய் 66% ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 67% இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 22% ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 38% இந்திய பெறுமதியில் 69 ரூபாய் 15% காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷபிள்ளையில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
3: Mélodie et Tordbrilke VT Cash and Curry Paris La Chapelle Tordbrilke Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 10:16. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சி இளம்பரசியில் தொடர்ந்து வாழ்க்கை வருகின்றது.

வெள்ளிமலர். வெள்ளிமலர் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 10:00 to 11:00 வரை ஒலிக்கிறது வெள்ளிமலர். அந்த வகையில் வெள்ளிமலரை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்க ஒலிக்கிறது காயத்ரி மந்திரம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக இணைந்து கொண்டு வார வாரம் சிறப்பு நச்சினையை வழங்குகின்றார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவ ஸ்ரீ சுதன் சர்மா ஐயா அவர்கள். ஆனால் வேலைப்பழு காரணமாக அவரால் இன்று அவருடைய சிறப்பு நச்சிந்தனையை தர முடியவில்லை. அந்த வகையில் நாங்கள் அடுத்த வாரம் அவருடைய நச்சிந்தனைக்காக காத்திருப்போம். தொடர்ந்து நேயர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் வந்திருக்கும் நேயர்கள் இணைத்துக் கொள்வோம். வந்திருப்போர் வணக்கம். ஆமாம், மீண்டும் உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: பல நாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்பம் மேல நாய் கழிந்த

சொல் துளைத்து மாவிலா மகிழ்ச்சியில் மிதந்தார். துறவியா

கதியோ ஒரும் மலை பொருந்தி பிடிபடாத சனன நம்பி அழியாதே துறவியான சடமுறங்கி வழியிலாத துறை சரிந்து புனிகளான துயருளன்று தடுமாறேன் பெருகு தீய வினையின் வந்து கதிகள் தோறும் மலை பொருந்தி பிடிபடாத சனன நம்பி அழியாதே நரை விழாத மரமு வந்த அரிய மோன வழி திறந்த நடை

பொறிவளாத முனிவர் தங்கள் நறிவளாத பிலனுளன்று பொருநிசாசனை நினைந்து வினை நாடி பொருவியல் பொருவிழாமல் புரிந்து மயிறு நேறி நொடியில் வந்து புலகமாக தமிழ் புனைந்த முருகோணி பொருவிழா.

0: போல வளம் மிகுந்த சிறுவை மாவி வரம் மிகுந்த பெருமாளே சேமதான நகரம் அந்த அழகை போல வளம் மிகுந்த சிறுவை மாவி வரம் மிகுந்த பெருமாளே திருச்சிட்டம்பலன் நன்றி வணக்கங்கேமா
1: நன்றி நன்றி வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள் வெள்ளிமலருக்காக நேயர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம்
2: வணக்கம் கேமா ஏமலிருந்து பொங்கியோர் ராஜா
1: ஆமாம் உங்களை நாங்கள் வேற வீட்டுக் கொள்கின்றோம் இணைந்து கொள்ளுங்கள்
2: நீங்கள் நல்லா மறக்க வேண்டிக் கொண்டு கேமா நான் ஒரு முருகன் பாட்டு உன்னை தெய்வம் என்பதா குருநாத

என்னை பார்த்து பார்த்து வளப்பதினால் அன்னை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளப்பதினால் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்த என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளப்பதினால் அன்னை என்பதா. சேரும் செல்வமெல்லாம் உன் தயவன்றோ, பாடும் பாடலெல்லாம் உன் அருளன்றோ, சேரும் செல்வமெல்லாம் உன் தயவன்றோ, பாடும் பாடலெல்லாம் உன் அருளன்றோ, எந்த நேரமும்

நீ முருகையா சரணம் கந்தையா, நீ இருக்கின்றாய் அது போதும் முருகையா. சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண்கள் கலங்குதப்பா. உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளப்பதினால் அன்னை என்பதா. வாழ்க்கை படகு

0: சகலமும் எனக்கு முருகன் தானையா, சகலமும் எனக்கு முருகன் தானையா. உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளப்பதினால் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயா ஞான தானம் தந்த உன்னை தந்தை என்பதா, ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளப்பதினால் அன்னை என்பதா, அன்னை என்பதா, அன்னை என்பதா. நன்றி, வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது வள்ளிமலரோடு. வள்ளிமலருக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: ஆமாம், உங்களை நாங்கள் வேற வீட்டுக் கொள்கின்றோம்.
1: நன்றி, உங்களுக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு நான் ஒரு முருகன் பாட்டு தர போறேன். நன்றி. முருகா முருகா ஓ முருகா, முத்தமிழ் இறைவா வடிவேலா, சக்தியின் பாலா மால் மருகா, சரவண பவனே குருபாலா. முருகா முருகா ஓ முருகா, முத்தமிழ் இறைவா வடிவேலா, சக்தியின் மகனே மால் மருகா, சரவண பவனே குருபாலா. திருப்பரம் குன்றம் பழனிமலை, திருத்தெந்தூரு மருதமலை, திருத்தணி பழமுதிர் சோலையிலே, முருகா முருகா ஓ முருகா. திருப்பரம் குன்றம் பழனிமலை, திருத்தெந்தூரு மருதமலை, திருத்தணி பழமுதிர் சோலையிலே, முருகா முருகா ஓ முருகா. ஞான பழமதை பெறுவதற்கு பழனி மலையில் நின்றவனே, அன்னையும் பிதாவும் முயர்வென்று அகிலத்தில் போட்டி வந்தவனே. ஞான பழமதை பெறுவதற்கு பழனி மலையில் நின்றவனே, அன்னையும் பிதாவும் முயர்வென்று அகிலத்தில் போட்டி வந்தவனே. முருகா முருகா ஓ முருகா, முத்தமிழ் இறைவா வடிவேலா, தத்தியின் மகனே மால் மருகா, சரவண பவனே.

0: சரவண பவனி அரோகரா கண்டா கடம்பா கதிர்வேலா கலியுகம் காக்கும் சதுர்வேலா உந்தன் நலரடி தொழுதுருவேன் சரவண பவனி அரோகரா. நன்றி வணக்கம்மா அப்படிங்கிற
1: ஆமாம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து வாய்வரவுடாக காத்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஆமாம் வணக்கம். உங்களை நாங்கள் வேற வீட்டு இணைத்துக் கொள்ளுகின்றோம். இணைந்து கொள்ளுங்கள். கேக்குதா?
2: ஹலோ.
1: ஆமாம் ஆமாம்
2: ஆமாம். நான் மகேந்திரன்.
1: ஆ இணைந்து கொள்ளுங்கள்.
2: நான் நலமா இருக்கிறீர்கள்?
1: ஓ நலமாக இருக்கிறோம். நன்றி
2: நன்றி. நான் இந்த முருகன் பாடல் பக்தி பாடல்

பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே, நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து

வளம் காண கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா. தென்பழனி மலையினிலே தண்டபாணி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே என்றும் கருத்தில் உந்த நருள் வடிவம் தோன்றுமே. தென்பழனி மலையினிலே தண்டபாணி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே என்றும் கருத்தில் உந்த அருள் வடிவம்

கடைக்கண் பாறையா ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே, நாடி உன்னை சரணடைந்தேன் கந்தையா. வாழ்வில் நலமனைத்தும் மாப்பிறருள்வாய் முருகையா. ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே, நாடி உன்னை சரணடைந்தேன் கந்தையா. வாழ்வில் நல

0: நேரம் சரியாக 10:40 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் கேமா. திருமதி சுந்தர் நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்?
1: நலம். நன்றி. ஒரு பஜனை பாடல் ஒன்று பாடுகிறேன். சமய போரத்தாளே மாரியம்மா, அம்மா சங்கதியே எங்கள் முன்னே வாரும் அம்மா. சமய போரத்தாளே மாரியம்மா, அம்மா சங்கதியே எங்கள் முன்னே வாரும் அம்மா. மல்லிகச்சரம் தொடுத்த

தாரும் அம்மா, அம்மா தூயவளே என் தாயே மாரியம்மா, சமய பூரத்தாலே மாரியம்மா, அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாரும் அம்மா. பட்டு பீதாம்பரத்தில் தாவணியும் உனக்கு பாவாடை சேலைகளும் கொண்டு வந்தோம், எட்டு திசைகளையும் மாள்பவளே அம்மா, ஈஸ்வரியே என் தாயே மாரியம்மா, சமய பூரத்தாலே மாரியம்மா, அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாரும் அம்மா. கத்தி கதறுகிறோம் கேட்கலையோ, தாயே கல்லோதான் உன் மனமும் கரையலையோ, உலகமில்லா மாடுதம்மாவும் சிரிப்பிலே எங்கள் உமையவர்

வாரும் அம்மா காலிற்சலங்கையொளி காதை துளைக்குதம்மா பாவாடை தாவணியும் தானாக ஆடுதம்மா பூவாடை வீசுதம்மா பூமகளே உனக்கு பாமாலை கொண்டு வந்தோம் பாரம்மா பூவாடை வீசுதம்மா பூமகளே உனக்கு பாமாலை கொண்டு வந்தோம் பாரம்மா சமயபுரத்தாளே மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே பாரும் அம்மா மல்லிகச்சரம் தொடுத்த

0: ஆம் சமய பூரத்தாலே மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே பாருமம்மா. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அன்னை அபிராமி உபாசைய வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம்.

0: எங்கள் இணைந்திருப்பது டிஆடி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து வாய்வரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் அவன்
0: சோமா இருக்கிறோம். நீங்க
1: தம்பி?
0: ஓ, எல்லாரும் சோமா இருக்கின்றார்கள்.
1: சோமா இருக்க வேண்டும் வேண்டி பாடல் பண்ணி வேணும்.

0: நன்றி அம்மா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம், வணக்கம்.
1: நீங்கள் இணைந்திருப்பது வள்ளிமலரோடு. வள்ளிமலருக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் கேமா, தாசதி யார் சாதிக்கிறேன்.
1: ஆமாம்,
2: நீங்க நலமா இருக்கிறீங்களா கேமா?
1: ஓ, நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள். உங்களை நாங்கள் வேற வீட்டுக்குள் ஒன்றும் இணைந்து கொள்ளுங்கள்.
2: நன்றி கேமா. நானும் 2 மாசமா கலந்து கொள்ளையில ஊருக்கு போய் வந்ததால எனக்கு உடம்பு இல்லையே சரியில்லாம இருந்த வரையே இப்போ தொண்டை கொஞ்சம் பிரச்சனை தான், பரவாயில்ல. இருந்தாலும் நான் முத்து மாரியம்மாண்ட பாட்டு ஒன்று படிக்கிறேன் கேமா.
1: ஆமாம்.
2: அம்மா பரமசிவன் நாயகியே முத்துமாரி, நீயும் பாராளும் தேவி அம்மா முத்துமாரி. அம்மா பொற்கோவில் அமர்

அம்மா துஷ்டர்களை சங்கரி பேர் முத்து மாறி, அம்மாவு பிள்ளை காரி அம்மா முத்து மாறி, எங்கள் துன்பம் பிணி போக்கிடம்மா முத்து.

ஆரே அம்மா கற்பூர ஒளியினிலே முத்து மாறி உந்தன் கருணை முகம் தெரியுதம்மா முத்து மாறி அம்மா சரி

மாத்திலக முட்டு முத்து மாறி, நீ பூமாலை சூடி வந்தீர் முத்து மாறி. அம்மா சிற்றோடு கையோல ஓசையிலே முத்து மாறி, உந்தன் உளம் வளைந்து அருள் புரிவீர் முத்து மாறி. அம்மா வெள்ளி பீழம்படுத்து முத்து மாறி, எங்கள் வினைகளெல்லாம் போக்கிடம்மா முத்து மாறி. அம்மா புதுமையுள்ள

கண் தண்ணீர் பணிவில் கனிந்து விநாயகனே வினை தீர்ப்பவனே விநாயகனே வினை தீ

ஜீனி தீர்ப்பவனி விநாயகனே வினை தீர்ப்பவனி.

தருணம் குறைகள்களைய இதுவே தருணம் விநாயகனே வினை தீர்ப்பவனே உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுத்தினிலே வலமும் வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுத்தி

0: வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. நன்றி, நன்றி அம்மா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: நேரம் சரியாக 10:54. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் கேமா, நான் சங்கணம். இந்த காலத்துக்கு பிறகு சந்தர்ப்பம் நல்ல திருவிழா நடந்ததானே, ஜோர் சுவாமி அருளிய அவற்ற அந்த பாட்டத்தாரன் இணைப்பு கிடைச்சதுக்கு சந்தோஷமா
0: இணைப்பு இருக்குது. நீங்க தான் மாறையில.
1: நன்றி நன்றி. இன்னைக்கு பூங்காவனம் 25 நாள் முடிஞ்சது, என்ன மாதிரி எழுது தெரியாது. பார்த்து கொண்டிருந்தேன். பின்ன புடிய யோகசுவாமி அவற்ற படமும் கிடக்குது. அப்ப அவரும் அவர் ஒரு சித்தரானே அவர்கிட்ட ஞாபகமா அவற்றை படிக்கிறேன்னா, திருச்சிற்றம்பலம். யோகசுவாமி அருளிய நல்லூராம் திருவடிகள். திருச்சிற்றம்பலம்

செய்தால் என்ன, ஏதபத்தைப்பட்டால் என்ன, கந்தன் திருவடிகள் காவல் அருந்தியோடி, கந்தன் திருவடிகள் காவல் அருந்தியோடி. பஞ்சப்படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவோமோ நாங்களோடி கிளியே, ஆறுமுகன் தஞ்சமோடி பஞ்ச

படைகள் மோதி மாயாதோடி அந்த மாதி இல்லா ஆன்மாவே நாங்கள் என்று சிந்தை தந்த செல்வனோடி சிந்தை தந்த செல்வனோடி இளியே சீரார் நல்லூராஜனோடி சீரார் நல்லூராஜனோடி வந்ததிலும்

பணியாயருள்வாய் தேடுங்கயமாமுவனத் தெரிவில் தாடும் தனியான் ஜகோதரனே.

0: நவரூடு மலர் பாதகுரம் இன்பதேகரனே எத்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சித்தா குலமாய் தீ என்னையாள் கந்தா கதிர்வேலவனே கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமாரமறை நாயகனே குமாரமறை நாயகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் உவனே சண்ணுவா சத்தி வடிவேலா கந்தா கடம்பாகாத்தியா நல்லூரானே. திருவடிகள் சரணம். நன்றி நன்றி ஏமா நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி நன்றி.
1: நேரம் சரியாக 11 மணி. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இதுவரை நேரம் வெள்ளிமலை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். வெள்ளிமலை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் செம்படுத்து கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.

வணக்கம். மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷபிளில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். சத்ருகொண்டான் படுகொலை தொடர்பில் குறித்த பகுதியில் இருந்த ராணுவ முகாம் அகழ்வாய்வு செய்யப்பட வேண்டும் என்பதுடன் சர்வதேசத்தின் கண்காணிப்பில் அதனை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாநகர சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை பகுதியில் ராணுவம் மற்றும் கடற்படையால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி இன்று வெள்ளிக்கிழமை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை சார்னர் இயக்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் ஆஜராகியுள்ளார். மிக் போர் விமான கொள்வனவு கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விவகாரத்தில் வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அவர் இவ்வாறு அழைக்கப்பட்டிருந்தார். $80 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு கணக்குகளுக்கு சட்டவிரோதமாக டெலிகிராப் டிரான்ஸ்பர் முறையை மூலம் மாற்றியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஒரு நாடு என்ற வகையில் நமக்கு அதை பற்றி ஒரு பொதுவான கனவு உருவாகி வருகிறது. பொது போக்குவரத்தை மக்களின் இலகுவாக தேர்வாக மாற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டின்கள் நீர்கொழும்பு பெண்கள் சிறைச்சாலையைச் சேர்ந்த 25 பெண் கைதிகள் புதிதாக சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது.

டெஹிவளை கவுடான பகுதியில் உள்ள ஸ்ரீ சங்கப்போ வீதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றின் மீது இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட கைக்குண்டு தாக்குதலில் இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் அவர்களின் தந்தை காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திகுவளை ஸ்ரீ சங்கப்போ வீதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றின் மீது நடத்தப்பட்ட கைக்குண்டு தாக்குதலுக்கு திட்டமிடப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு இடையிலான மோதலே காரணம் என்பது விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. அதிகபட்ச சில்லறை விலையை மீறி குடிநீர் போத்தல்களுக்கு கூடுதல் விலைக்கு விற்பனை செய்த மட்டக்களப்பு வாழைச்சேனை உணவகம் ஒன்றுக்கு 750,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது வறட்சியான காலநிலை நிலவும் பகுதிகளில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் மற்றும் நவம்பர் மாதங்களில் குறிப்பிடத்தக்க அளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் முதலாவது செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டு துறைக்கான இணைய அமைச்சராக ஸ்காப்ரோ ருக்பாக் பகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் நியமிக்கப்பட்டுள்ளார். தொடரும் இந்திய செய்திகள். தலைநகர் டெல்லியில் சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் நடைபெறவுள்ள 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு உலக பொருளாதாரம் மற்றும் அரசியல் வரைபடத்தில் இந்தியாவுக்கு மிக முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது. டெல்லியில் நாளை நடைபெறும் 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டெல்லி வந்தடைந்தார். இன்று பிரதமர் மோடியை சந்தித்து முக்கிய பேச்சு நடத்துகிறார். தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பிரித்தானியாவிற்கான முதல் விஜயத்தை தமிழக முதல்வர் விஜய் மேற்கொண்டுள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் பொதுத்துறை வங்கிகள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. அனைத்து விமானிகளுக்கும் தொடர்ச்சியாக ஊக்கமருந்து பரிசோதனை மேற்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டு வரும் திருத்தப்பட்ட வரைவு விமான போக்குவரத்து நடைமுறைகள் இந்த மாத இறுதிக்குள் இறுதி செய்யப்பட்டுவிடும் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கே ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். புதிய தலைமை செயலகம் கட்டப்படும் பட்டணப்பாக்கம் பகுதி இடமானது வகை மாற்றத்துக்காக பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமத்துக்கு கோப்பு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அதன் இட வகைப்பாடு மாற்றி உத்தரவிடப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நீதிமன்ற உத்தரவை இளையராஜா மீறிவிட்டதாக கூறி சரிகமப நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்த வழக்கில் இளையராஜா பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலின் முதல் இரண்டு சரணங்களை மட்டும் பாட வேண்டும் என்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முடிவை தொடர்ந்து மாநில அரசு நிகழ்ச்சிகளிலும் இரண்டு சரணங்கள் பாட கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசு முடிவு செய்துள்ளது. பாகிஸ்தானில் இருந்து உருவாகும் வெட்டுக்கிளி தாக்குதல்களை நிரந்தரமாக எதிர்கொள்ளும் வகையிலான தீர்வுகளை கண்டறிய வேண்டும் என வேளாண் துறைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று அறிவுறுத்தினார். டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் நாடு தழுவிய போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பை சுங்கத்துறை அதிகாரிகள் நேற்று முறியடித்தனர். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தொடரும் உலக செய்திகள். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டு இன்றுடன் 25 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. சம்பவத்தில் 2,977 பேர் கொல்லப்பட்டிருந்தனர். 1 மில்லியன் மக்களை உள்ளடக்கிய பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மாபெரும் ஆய்வொன்றின் மூலம் அதிக சூடான தேநீர் கோப்பி மற்றும் ஏனைய பானங்களை குடிப்பதால் உணவு குழாய் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து 3 மடங்கிற்கு மேலாக அதிகரிக்கக்கூடும் என தெரியவந்துள்ளது. அறிவிக்கப்படாத இடங்களில் கண்டறியப்பட்ட யுரேனியம் தடயங்கள் தொடர்பான விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்து வரும் ஈரான் மீது 20 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சர்வதேச அணுசக்தி முகமை புகார் அளித்துள்ளது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் ஒன்னின் மகள் கிம் ஷூ ஏவுக்கு இளைய உடன்பிறப்புக்கும் இருப்பதாக தென்கொரிய உளவு அமைப்பு தெரிவித்துள்ளது. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஷீப் ரசாக் தொடர்ந்து சிறையில் இருப்பார். வீட்டுக்காவலுக்கு மாறுவதற்கு அவர் முன்வைத்த விண்ணப்பம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூட்டரசு பிரதேச மன்னிப்பு குழுவின் சந்திப்பின் போது அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. திருமண வாழ்க்கை முடிந்தது. ஆனால் அதன் விலை 1.87 பில்லியன் அமெரிக்க டாலர். தென்கொரிய தொழிலதிபர்
குவான் ஹியூக் அவ்வளவு மதிப்பிலான சொத்துக்களை தமது முன்னாள் மனைவிக்கு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்கொரிய வரலாற்றில் ஆகப்பெரிய விவாகரத்து இழப்பீடு இதுவாகும். நேபாளத்தின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் கௌரி குமார் ஜாதவ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பங்களாதேஷ் உலகிலேயே மிக மோசமான தட்டம்மை பரவலை சந்திக்கிறது. சிறு பிள்ளைகளும் கைக்குழந்தைகளும் ஆக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 1000 அதிகமான பிள்ளைகள் இறந்ததாக அதிகாரிகள் கூறுகின்றனர். அமெரிக்கா விதித்த இறக்குமதி வரிகளை குறைப்பது தொடர்பாக சீனாவும் அமெரிக்காவும் விரைவில் ஒரு உடன்பாட்டை எட்டவுள்ளதாக சீனா சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. இரு நாட்டு தலைவர்களும் சில நாட்களில் சந்திக்க உள்ள நிலையில் இது பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் வங்கதேச அணியை வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. 20 6 விக்கெட்டுக்கு 149 ஓட்டங்கள் எடுத்து இந்திய அணி வங்கதேச அணியை வீழ்த்தியது. 150 ஓட்டங்கள் இலக்கை நோக்கி விளையாடிய வங்கதேச அணி 20 7 விக்கெட்டுகளுக்கு 109 ஓட்டங்களை எடுத்தது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடர் மற்றும் ஆசிய போட்டிகளிலிருந்து இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ஹர்ஷித் ராணா விலகியுள்ளார். ஸ்பெயினைச் சேர்ந்த பார்சிலோனா காட்பந்து வரலாறு மற்றும் சாம்பியன் லீக்கில் 19 வயதான இளம் வயது வீரர் லாமின் ஜமால் புதிய சாதனையை நிகழ்த்தியுள்ளார். நிறைவாக நாணயமாட்டு வீதங்கள் அனுசனை தருகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியபூர்வ இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 381.26 இந்திய பெறுமதியில் 111.05 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328.52 இந்திய 95.68 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 403.92 இந்திய பெறுமதியில் 117.66 ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.67 இந்திய பெறுமதியில் 129.22 ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 237.38 இந்திய பெறுமதியில் 69.15 காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரை, காஸ்லே கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: பிபி கிருஷ்ணன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன்கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: Viti Superstore, Gala Gonesse Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் பத்தே.
7: தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினால் 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
8: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
9: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:17, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:17. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

caralho. பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு திங்கள் முதல் வெள்ளி வரை 11-15 வரை கேட்டு மகிழுங்கள். தேனும் பாலும் தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள் பரிசலாட்சியில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பொண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பொண்டி மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தீனும்பாலும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

என்பது நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாடலை ஆற்றுவருக்கு விஞ்ஞானி வாலி, பாடலுக்கு இசையை அமைத்தவர் இசைஞானி இளையராஜா, நடிகன் திரைப்படத்தில் பாடல் ஒலித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 12 மணி வரை கேட்டு மகிழுங்கள். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல்.

சரியாக 11:29 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:29 இந்த வேளையில் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கும் தேனம்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஸ்ரேயா கோஷல் அவர்கள். பாடலை ஏற்றவர் பாவனா விஜய், பாடலுக்கு இசையை அமைத்தவர் யுவன் சங்கர் ராஜா. பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் தாஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: கடப்பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா. பாடலை எழுதியவர் கங்கேமரம். பாடலுக்கு இசையமைத்தவர் அண்ணா. இசைஞானி இளையராஜா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆவாரம் பூ. நேரம் சரியாக 11:40 ஐக்கியராச்சியத்தில் 10:40. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள்
1: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8 நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil, Zürich, Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMPH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம், அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: பாடலையாற்றவர் பெண் கவிஞர் தாமரை, பாடலுக்கு இசையமைத்தவர் பேரிசை தந்திரலித்தேவா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பல நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல்
1: என்ன செய்யறது
2: அப்பா? இந்த தப்புல படம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
3: சரி சரி, இந்த காரம் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
4: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782-81-88-14.
0: அந்த ஒருவேளை உங்கள் இல்லங்களில் பொருட்கள், அதாவது நீங்கள் மிக கூடிய விலைகளில் வாங்கிய பொருட்கள் பலதாகிவிட்டால் ஜோயோடு தொடர்பு கொள்ளுங்கள் அன்பர்களே. 0782-81-88-14. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 0782-81-88-14. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

பெரும்பாலும் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் ரஞ்சித்தோடு இணைந்து ஸ்ரேயா கோஷல் அவர்கள். பாடலை ஆற்றவர் யுக பாரதி, பாடலுக்கு இசையமைத்தவர் ஈமான் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கும்கி. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் இந்த பாடல்

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர்கள் ஸ்ரீலேகா பார்த்தசாரதியோடு இணைந்து கார்த்திக். பாடலை ஏற்றவர் பாவனா விஜய். பாடலுக்கு இசையமைத்தவர் வித்யாசாகர். சதுரங்கம் திரைப்படத்தில் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். பெரும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசந்தை கொடுத்து வானொலி கிடைத்து வந்தவர்கள் பாரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை இவர்களுக்கு நன்றிகளை

நேயர்களுக்கு வணக்கம். நேரம் சரியாக 12 மணி. ஐக்கியராஜ்யத்தில் 11 மணி. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசலாட்சி அப்படில் அமைந்திருக்கும் வீட்டு கேஷன்கரி. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வீட்டு சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இரண்டு நிறுவனங்களுக்கும் அவதே இதயபூர்வமான நன்றிகள். சத்ருகொண்டான் படுகொலை தொடர்பில் குறித்த பகுதியில் இருந்த ராணுவம் முகாம் அகழ்வாய்வு செய்யப்பட வேண்டும் என்பதுடன் சர்வதேசத்தின் கண்காணிப்பில் அதனை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாநகர சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வட்டமராட்சி பருத்தித்துறை பகுதியில் ராணுவம் மற்றும் கடற்படையினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி இன்று வெள்ளிக்கிழமை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுர குமார் திசநாயகா எதிர்வரும் புதன்கிழமை மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு மேற்கொள்ளவுள்ள பயணத்துக்கான முன் ஏற்பாடுகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் இன்று வெள்ளிக்கிழமை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. 80 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு கணக்குகளுக்கு சட்டவிரோதமாக முறைமை மூலம் மாற்றியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஒரு நாடு என்ற வகையில் நமக்கு அதை பற்றிய ஒரு பொதுவான கனவு உருவாகி வருகின்றது. பொது போக்குவரத்து மக்களின் இலகுவான தேர்வாக மாற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியா தெரிவித்துள்ளார். மருத்துவ பரிந்துரையின்றி மயக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் மாத்திரைகளை விற்பனை செய்வதாக கூறப்படும் மருந்து உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். திகுவலை ஸ்ரீ சங்கபோ வீதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றின் மீது நடத்தப்பட்ட கைக்குண்டு தாக்குதலுக்கு திட்டமிடப்பட்ட குற்ற குழுக்களுக்கு இடையிலான மோதலே காரணம் என்று விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. சட்டவிரோத துப்பாக்கி எறும்பு உடல் பாகங்கள் சாம்பர் மானின் கொம்பு பகுதி மற்றும் 3 கேபிள் கன்னிகளுடன் சந்தேக நபர்கள் மூவர் மன்னர் ஜீவராஜி அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.

கனடாவின் ஒன்றியோ மாகாணத்தின் முதலாவது செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டு துறைக்கான இணை அமைச்சராக இஸ்காம்ரோ ரூஷ் பார்க் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் நியமிக்கப்பட்டுள்ளார். தொடரும் இந்திய செய்திகள். டெல்லியில் நாளை நடைபெறும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டெல்லி வந்தடைந்தார். இன்று பிரதமர் மோடியை சந்தித்து முக்கிய பேச்சு நடத்துகின்றார். தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பிரித்தானியாவிற்கு முதல் விஜயத்தை தமிழக முதல்வர் விஜய் மேற்கொண்டுள்ளார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி போராட்டத்தில் பங்கேற்ற தந்தை மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாக புகார் அளித்ததால் துன்புறுத்தப்பட்டதாக சிறுமி தெரிவித்த குற்றச்சாட்டுகள் குறித்து டெல்லி உத்தரப்பிரதேச அரசுகளிடம் உச்ச நீதிமன்றம் நேற்று அறிக்கை கோரியுள்ளது. ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவின் பழைய ஐபோன் ரக திறன்பேசிகள் விலையை சுமார் 40 விழுக்காடு உயர்த்தியுள்ளது. அனைத்து விமானங்களும் தொடர்ச்சியாக ஊக்க மருந்து பரிசோதனை மேற்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டு வரும் திருத்தப்பட்ட வரைவு விமான போக்குவரத்து நடைமுறைகள் இம்மாத இறுதிக்குள் இறுதி செய்யப்பட்டுவிடும் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவை இளையராஜா மீறிவிட்டதாக கூறி சரிகம நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்த வழக்கில் இளையராஜா பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் மற்றும் பிற இன்ம தளங்களுக்கு பயன்படுத்த 18 வயதுக்கு கீழுள்ள சிறார்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 சரணங்களை மட்டும் பாட வேண்டும் என்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முடிவை தொடர்ந்து மாநில அரசு நிகழ்ச்சிகளின் 2 சரணங்களை பாட கர்நாடக மாநில அரசு காங்கிரஸ் அரசு முடிவு செய்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து உருவாகும் வெட்டுக்கிளி தாக்குதல்களை நிரந்தரமாக எதிர்கொள்ளும் வகையிலான தீர்வுகளை கண்டறிய வேண்டும் என வேளாண்மைத்துறை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று அறிவுறுத்தினார். திருப்பதி கோயிலில் செப்டம்பர் 13 ஒதுக்கப்பட்ட விஐபி தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1920 குறைந்து 1,12,120 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 240 குறைந்து 14,015 விற்பனை செய்யப்படுகின்றது. தொடர்கின்றது உலக செய்திகள். அமெரிக்கா நியூயார்க் நகரின் இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டு இன்றுடன் 25 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. 1 மில்லியன் மக்களை உள்ளடக்கிய பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் ஆய்வொன்றின் மூலம் அதிக சூடான தேநீர் கோப்பி மற்றும் ஏனைய பானங்களை குடிப்பதால் உணவு குழாய் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து 3 மடங்கிற்கு மேலாக அதிகரிக்கப்படும் என தெரிய வந்துள்ளது. வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னின் மகள் கிம் ஜூவுக்கு இளைய உடன்பிறப்பு இருப்பதாக தென்கொரியா உளவு அமைப்பு தெரிவித்துள்ளது. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரஷாக் தொடர்ந்து சிறையில் இருக்கின்றார். வீட்டுக்காவலுக்கு மாற்றுவதற்கு அவர் முன்வைத்த விண்ணப்பம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருமண வாழ்க்கை முடிந்தது. ஆனால் அதன் விலை 1.87 பில்லியன் அமெரிக்க டாலர். தென்கொரியா தொழிலதிபர் குவோன் ஜியூபின் அவ்வளவு மதிப்பிலான சொத்துக்களை தமது முன்னாள் மனைவிக்கு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னணி வளைகுடா நாடான ஐக்கிய அரபு அமீரகமுடான அனைத்து உறவுகளும் அல்ஜீரிய அரசு துண்டித்துள்ளது. பங்களாதேஷ் உலகிலேயே மிக மோசமான தட்டம்மை பரவலை சந்திக்கின்றது. சிறு பிள்ளைகளுக்கு கை குழந்தைகளுக்காக அதிகமாக பாதிக்கப்பட்டனர். 1000க்கு அதிகமான பிள்ளைகள் இறந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள்.
அமெரிக்க ஜென்சி மாநிலத்தில் ஹேட்பாலிஸ்பார்க் நகரில் மக்கள் மத்தியில் சுற்றித் திரிந்த கரடி யாரையும் கண்டுகொள்ளாமல் நடந்தது. அதை பார்த்த மக்கள் வியந்துள்ளார்கள். அமெரிக்காவின் விபத்துகள் வழக்குகளில் கைதான வெளிநாட்டவரை வீட்டு கிரகவாசிகளின் என சித்தரித்து அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு படை செய்யறிவு பதிவுகளை வெளியிட்டுள்ளது. ஒரு கிரேக்க பெண் நெடுங்காலம் காத்திருந்த பெண் போகவில்லை. 22 ஆண்டுகளுக்கு மேலாக உறைய வைக்கப்பட்டிருந்த கருவிலிருந்து அந்த பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. விளையாட்டு செய்திகள். ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் வங்கதேச அணியை வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு நுழைந்தது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடர் மற்றும் ஆசிய போட்டிகளிலிருந்து இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ஹர்ஜித் ரானா விலகியுள்ளார். சாம்பியன் லீக்கில் அதிக கோல்கள் அடித்த 10 பிரேசில் வீரர்கள் பட்டியலில் பார்சிலோனாவின் கேப்டன் ரபீனியா இணைந்துள்ளார். ஸ்பெயினை சேர்ந்த பார்சிலோனா கால்பந்து வரலாறு மற்றும் சாம்பியன்ஸ் லீக்கில் 19 வயதான இளம் வயது வீரர் லமின் ஜமால் புதிய சாதனையை நிகழ்த்தியுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடும். இன்றைய நாணய மாற்றிற்கு அரசனை வழங்குகிறார்கள் drtamiloli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறுகொலிப்பையும் எமது வானொலியில் விளம்பரம் அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 381.26 ரூபா, இந்தியாவில் 111.05 ரூபா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 328.52 ரூபா, இந்தியாவில் 95.62 ரூபா. ஒரு சுவிஸ் ஃபிராங்க் இலங்கையில் 403.92 ரூபா, இந்தியாவில் 117.66 ரூபா. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 443.67 ரூபா, இந்தியாவில் 129.22 ரூபா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 137.32 ரூபா, இந்தியாவில் 69.15 ரூபா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாட்சப்பிள்ளையில் அமைந்திருக்கும் பிடி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லிஸ் கோனஸில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தில் இரண்டு நிறுவனங்களுக்கும் நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்தான், வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 10 Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare La Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry, Paris La Chapelle, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசம் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

அன்பிற்கினிய உறவுகளே, என்னுடைய அற்புதமான டிஆர்டி வானொலியின் இதயம் தொட்ட இனிய உறவுகளே, என்னன்பு தமிழ் சொந்தங்களே, சித்தர் நெறி சித்தர் வழிகாட்டுதல் ஆலய தரிசனம் என்ற அற்புதமான நீண்ட நெடிய பதிவில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களோடு உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். தீய எண்ணங்கள் தீந்து போகட்டும், ஆன்மீக உள்ளுணர்வு பல்கி பெருகட்டும், ஆனந்தம் மிளிரட்டும், அன்பு தலைக்கட்டும், அருள் ஓங்கட்டும், கருணை மிளிரட்டும், கண்கள் பணிக்கட்டும், வாழ்வு நிலையை நோக்கிய பயணமாக மாற்றட்டும். நிரந்தரமற்ற உலகில் நிலையை தேடுவதற்கான மானிட பிறவியில் அதன் உண்மையை உணர்ந்து அதன் வழி நடந்து அவன் திருப்பாதம் அடைவதற்கான பயணமாக நம்முடைய பயணம் அமையட்டும். என் அன்பு உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, ஒரு பருக்கை கூட வீணாகவில்லை. 40 லட்சம் பேருக்கு சமைத்த உடுப்பி மன்னனின் மகாபாரத ரகசியம், மகாபாரத போரில் அம்பு வீசிய கதைகளுக்கு நடுவே லட்சக்கணக்கான வீரர்களின் பசியை தீர்த்த ஒரு உன்னதமான சமையல் மேலாண்மை கதை உங்களுக்கு தெரியுமா? குருச்சேத்திர போர் தொடங்கியிருந்த போது இந்த பாரத கண்டத்தின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த மன்னர்களும் தங்களின் படைகளோடு பாண்டவர் தரப்பிலோ அல்லது கௌரவர் தரப்பிலோ இணைந்தனர். ஆனால் ஒரு மன்னன், உடுப்பி நாட்டின் மன்னன் மட்டும் ஒரு விசித்திரமான முடிவெடுத்தார். அவர் கிருஷ்ணரிடம் சென்றார். கிருஷ்ணா, இந்த தர்ம யுத்தத்தில் அனைவருக்கும் ஆயுதம் ஏந்தி போரிடப் போகிறார்கள். ஆனால் போரிடும் இந்த லட்சக்கணக்கான வீரர்களுக்கு தினமும் பசி எடுக்குமே, உணவு இல்லாமல் அவர்களால் எப்படி போரிட முடியும்? எனவே நான் எந்த தரப்பிலும் சேராமல் போர்க்களத்தில் இருக்கும் அத்தனை வீரர்களுக்கும் தினமும் சமைத்து போடும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். கிருஷ்ணனும் அதற்கு மகிழ்ச்சியோடு சம்மதித்தார். போர்க்களத்தில் மொத்தம் சுமார் 40 லட்சம் வீரர்கள் இருந்தனர். ஆனால் அதில் இருந்த மாபெரும் சவால் என்னவென்றால், தினமும் போரில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் மடிந்து கொண்டே இருப்பார்கள். இன்று சமைத்த உணவு மீதமாகி வீணாகக் கூடாது. அது அன்னத்தையே அவமதிப்பது போல, அதே சமயம் உண்பதற்கு வந்த வீரர்களுக்கு உணவு பற்றாக்குறையும் ஆகிவிடக் கூடாது. ரேஷன் கார்டோ கணக்கெடுப்போ இல்லாத அந்த போர்க்களத்தில் தினமும் துல்லியமாக எத்தனை பேர் இறப்பார்கள் என்பதை முன்கூட்டியே கணித்து அதற்கு ஏற்றவாறு உணவை சமைத்து மனித சக்தியால் முடியாத ஒன்றாக சமைப்பது என்பது மனித சக்தியால் முடியாத ஒன்றாக இருந்தது. ஆனால் உடுப்பி மன்னன் 18 நாட்களும் ஒரு பருக்கை கூட வீணாகாமல், அதே சமயம் ஒருவருக்கும் பற்றாக்குறை வராமல் துல்லியமாக சமைத்து அசத்தினார். போர் முடிந்தது. தர்மர் அரியணை ஏறியதும் உடுப்பி மன்னனை அழைத்து இந்த அதிசயத்தின் ரகசியத்தை கேட்டார். அதற்கு உடுப்பி மன்னன் புன்னகைத்து, அரசே, இதற்கு காரணம் என் சமையல் திறமை அல்ல, அது நம் பரம்பொருளான கிருஷ்ணர் தான் என்றார். தினமும் இரவு நேரத்தில் கிருஷ்ணரின் கூடாத கூடாரத்திற்கு நான் சில வேர்க்கடைகளை கொண்டு போவேன். கிருஷ்ணர் அதை எடுத்து சாப்பிடுவார். அவர் எத்தனை கடலையை சாப்பிடுகிறாரோ அதனை 10,000 வீரர்கள் அடுத்த நாள் போரில் மடியப் போகிறார்கள் என்று அர்த்தம். உதாரணத்திற்கு, கிருஷ்ணர் அன்று 10 கடலைகளை சாப்பிட்டால் அடுத்த நாள் 100,000 வீரர்கள் இறக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து சமையலில் 100,000 பேருக்கான உணவை குறைத்து விடுவேன் என்று அந்த தெய்வீக ரகசியத்தை உடைத்தார். இறைவன் துணையோடு நடந்த இந்த மாபெரும் சமையல் அற்புதம் உலகிற்கே சிறந்த பாடம். அன்னதானத்தின் மகத்துவத்தையும் கிருஷ்ணரின் தந்திரத்தையும் காட்டும் இந்த உன்னதமான நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? திரௌபதியின் உண்மைத்தன்மையை பீமனுக்கு புரிய வைத்தார் கிருஷ்ணர். ஒருமுறை பஞ்சபாண்டவரின் வனவாசத்தின் போது கிருஷ்ணர் அவர்களை சந்திக்க வந்தார்.
அன்று திரௌபதி பீமனுடன் சேர்ந்து வாழ துவங்கும் நாளாக அமைந்தது. பீமனுக்கு சந்தேகம் வந்தது. திரௌபதி எப்படி எல்லோரையும் கணவனாக ஏற்றுக்கொண்டு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாள்? இதனால் கிருஷ்ணன் முன்னால் பீமன் முகம் சுருங்கி கிடந்தது. கிருஷ்ணர் பீமனின் சந்தேகத்தை ஊகித்துக் கொண்டார். திரௌபதியை கண்களால் பார்த்து சிரித்தார். திரௌபதியும் கிருஷ்ணரை பார்த்து சிரித்தாள். பீமனுக்கு கோபம் வந்தது. தனிமையில் கிருஷ்ணரை சந்தித்த பீமன், கிருஷ்ணா, உனக்கே இது நியாயமா? இவ்வளவு நாள் எனக்கு அண்ணியாக இருந்தவள், எனக்கு தாய்ஸ்தானத்தில் இருந்தவள் இன்று முதல் ஒரு வருஷத்திற்கு மனைவி என்றால் என்னால் எப்படி ஏற்க முடியும்? நீயும் சிரிக்கிறாய், திரௌபதியும் சிரிக்கிறாளே என்று கேட்டான். கிருஷ்ணர் சொன்னார், பீமா, நடப்பவையெல்லாம் உன்னை கேட்டு நடக்கவில்லை. ஏற்கனவே இது இவ்வாறு நடக்கும் என்று எழுதப்பட்டவை தான் நடக்கிறது. இதில் நீ வருத்தப்படுவதற்கு ஒரு காரணமும் இல்லை. உன் ஆறுதலுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேள். வருடத்திற்கு ஒரு முறை திரௌபதி நள்ளிரவில் தனியாக வெளியில் செல்வாள். பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார். ஆம், பார்த்திருக்கிறேன் என்றான் பீமன். ஒரு வருஷம் முடிந்ததும் ஒவ்வொரு நள்ளிரவிலும் வெளியே சென்று விட்டு பின் காலை உதயத்தில் திரும்பி வருவாள் என்று பீமன் சொன்னான். அப்போது திரௌபதி எப்படி இருப்பாள் என்று கிருஷ்ணர் கேட்டார். பீமனோ புடம்போட்டது போல் புது பெண்ணை போல் ஜொலிப்பாள். அவள் முகத்தில் தேஜஸ் சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்றான் பீமன். இன்றிரவு அம்மாதிரி திரௌபதி வெளியே போகும்போது நீயும் உடன் போய்ப்பார் என்றார் கிருஷ்ணர். அன்றிரவு நள்ளிரவில் திரௌபதி வெளியே போக பீமனும் கிருஷ்ணனும் அவர்களுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்து சென்றார்கள். அவர்கள் இருவரும் மறைந்து இருந்து பார்க்கும் வேளையில் தீ மூட்டிய திரௌபதி தானும் அந்த தீயில் வீழ்கிறாள். மனம் பதைத்த பீமன் அவளை காப்பாற்ற ஓட முயற்சிக்க தடுத்து அவனை பிடித்து வைக்கிறார் கிருஷ்ணர். அங்கே பார் என்றார் கிருஷ்ணர். பீமன் கண்களுக்குள் தீக்குள் திரௌபதி சாட்சாத் அகிலாண்டேஸ்வரி, சர்வ உலகத்தையும் காத்தருளும் மகாசக்தி, அன்னை தன் சுய உருவில் போல அவனுக்கு காட்சியளிக்கிறாள். திகைத்து போன பீமனை அழைத்து வந்து புரிய வைத்தார் கிருஷ்ணர். பீமா, நீங்கள் ஐவரும் பஞ்சபூதங்கள் என்றால் உங்களை ஆளும் மகாசக்தி திரௌபதி, அவளுக்குள் நீங்கள் அடக்கமே அன்றி அவள் உங்களுக்கு அடக்கமில்லை. எப்படி இந்த பிரபஞ்சமானது பஞ்சபூதத்தையும் வெளிக்காட்டி ஆளுமை செய்கிறதோ அதை ஆளுமை செய்யும் சக்தி இவளே. நீங்கள் ஐவரும் ஐம்புலன்கள் என்றால் உங்கள் உடலில் உள்ள ஜீவாத்மா இந்த திரௌபதி ஆவாள். இந்த ஜீவாத்மா எப்படி பரமாத்மாவிடம் ஐக்கியமாகிறதோ அப்படி நீங்கள் அனைவரும் அவளுக்குள் ஒடுங்குவீர்கள். இந்த உண்மைதான் உங்கள் ஐவரையும் திரௌபதி மனம் புரிந்ததாக காட்டப்படும் காட்சி. இந்த தத்துவத்தை உணர்ந்தவர்கள் என்னையே உணர்ந்தவர்கள் ஆவார்கள். உனக்கு இந்த உண்மை புரிய வேண்டும் என்பதற்காக இந்த காட்சியை காட்டினேன். இந்த உண்மை உனக்குள் மட்டும் உறைந்து போகட்டும். இவளை விட கன்னியோ அல்லது பத்தினியோ இவ்வுலகில் இல்லை. நீ கவலை இல்லாமல் உன் கடமையை செய் என்றார் அந்த கிருஷ்ண பரமாத்மா. சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம். தர்மதேவதையின் மறுபிறப்பான விதுரர் மாண்டவ முனிவர் ஒரு ஊருக்கு வெளியே ஆசிரமம் அமைத்து தனது தவ வாழ்க்கையை மேற்கொண்டு வந்தார். ஒரு நாள் காலை தனது கடமைகளை முடித்துவிட்டு தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். முனிவர்கள் இத்தகைய ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் போது தங்களை மறந்து விடுவார்கள். அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் கொள்ளையர்கள் தங்கள் திருடிய பொருட்களுடன் ஓடிவர அவர்களை அரண்மனை காவலர்கள் துரத்தி கொண்டு வந்தனர். காவலர்களிடம் சிக்கி கொள்ளாமல் இருக்க கொள்ளையர்கள் தங்கள் கொண்டு வந்த பொருட்களை மாண்டவ முனிவரின் குடிலில் மறைத்து வைத்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். குடிலுக்குள் வந்த காவலர்கள் அங்கே திருட்டுப் பொருட்களை கண்டு முனிவரே இவற்றை திருடிவிட்டு இப்போது முனிவர் போல் நடிக்கிறார் என்று தவறாக எண்ணினர்.
அவர்கள் மன்னரிடம் முறையிட அவரும் சரியாக விசாரிக்காமல் மாண்டவமுனிவரை சூளத்தில் ஏற்றி தண்டனை வழங்க உத்தரவிட்டார். முனிவரும் அந்த தண்டனையை ஏற்றார். சில நாட்கள் கழித்து முனிவர் சூளத்தில் இருப்பதைக் கண்ட மற்ற முனிவர்கள் அரசனிடம் வந்து உண்மையை விளக்கினர். தன் தவறை உணர்ந்த மன்னன் மாண்டவ முனிவரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை விடுவித்தான். தாங்கள் ஏன் உண்மையை முன்னே சொல்லவில்லை என்று மன்னர் கேட்டார். அதற்கு முனிவர், இது விதியின் செயல் என்று பதிலளித்தார். பின்னர் மாண்டவ முனிவர் தர்ம தேவதையிடம், நான் செய்த தவறுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை கிடைத்தது என்று கேட்டார். அதற்கு தர்ம தேவதை, நீங்கள் சிறுவயதில் சில பூச்சிகளை கயிற்றால் கட்டி துன்புறுத்தியுள்ளீர்கள். செய்த சிறிய தவறுக்கும் தண்டனை பலமாகவே இருக்கும் என்று கூறினார். அறியாமல் செய்த தவறுக்கு இவ்வளவு கூடிய தண்டனை கொடுத்த தர்ம தேவதையை சபித்த மாண்டவ முனிவர் அவரை மனிதனாக பிறக்கச் செய்தார்.

தர்மங்கள் செய்தான், தானங்கள் செய்தான், மற்றும் துலாபாரங்களை செய்தான் என்றும், வேதங்களை கற்றறிந்த பிராமணர்களின் துன்பங்களை போக்கினான் என்றும் கூறப்படுகிறது. ராஜசிம்ம மன்னன் வஞ்சி மற்றும் கோழி ஆகிய இடங்களை அவன் புதுப்பித்தான் என்று கூறப்படுகிறது. இது பாண்டியர், சேரர் மற்றும் சோழர்களின் மூன்று தலைநகரங்களை குறிப்பதாக இருப்பதால் ராஜசிம்மனின் அதிகாரம் நிச்சயமாக மிகப்பெரியதாக இருந்திருக்க வேண்டும். அவனது ஆட்சி காலம் கிபி சுமார் 740 முதல் 770க்குள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீடித்ததாக கருதலாம். அவனுக்கு பின் ஆட்சி காலமான 770 ராஜசிம்மனின் ஆட்சி 3 ஆண்டிற்கு பிந்தைய சில ஆண்டுகளை குறிக்கிறது. அவனது வாரிசானவன் ராஜசிம்மனுக்கு மாளவ இளவரசிக்கும் பிறந்த மகனும், வேள்விக்குடி மற்றும் மெட்ராஸ் அருங்காட்சியக செப்பேடுகளில் கொடையாளியுமானவன். இந்த ஆவணங்களும், ஆனைமலை மற்றும் திருச்சிராப்பள்ளி கல்வெட்டுகளும் அவனுக்கு ஜடிலன், பராந்தகன், வரகுண மகாராஜா ஆகிய பெயர்களுடன் மாறஞ்சடையன் மற்றும் நெடுஞ்சடையன் என்ற பெயர்களையும் தருகின்றன. இந்த மன்னனின் ஆட்சியை பற்றி வழக்கத்திற்கு மாறாக ஒரு முழுமையான விவரத்தை தர முடியும். அவனது கல்வெட்டுக்கள் 3 ஆட்சி ஆண்டு வேள்விக்குடி முதல் 43 ஆண்டு ஏர்வாடியில் 1915 வரை காணப்படுகிறது. அவனது ஆட்சி காலம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள், அதாவது சுமார் கிபி 765 முதல் 815 வரை நீண்டு இருக்கலாம். அவனது ஆட்சியின் தொடக்கத்திலேயே காவிரியின் தென்கரையில் உள்ள பொன்னாடகத்தில் பல்லவ மன்னனுக்கு எதிராக ஒரு வெற்றி பெற்றான். அந்த பல்லவ மன்னன் நந்திவர்ம பல்லவனாகவோ அல்லது அவனது பிரதிநிதியாகவோ இருக்கலாம். இந்த இடம் தஞ்சாவூருக்கு அருகில் எங்கோ இருந்திருக்க வேண்டும். ஆய்வேல் தலைமையிலான நாட்டுக்குறும்பு என்ற இடத்தின் உள்ளூர் எழுச்சியுடன் அவன் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கினான். கரவந்தபுரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள களக்காடு வைத்திய குலத்தை சேர்ந்த மாறன்காரி மன்னனது ஆட்சியின் 3 ஆண்டில் வேள்விக்குடி செப்பேட்டின் ஆனாதியாக குறிப்பிடப்படுகிறான். அவன் உத்ததர மந்திரியாக முதலமைச்சர் இல்லை என்றாலும் மன்னரின் கீழ் முக்கிய பதவியை வகித்திருக்க வேண்டும். முந்தைய ஆட்சியின் போது அரச குடும்பத்திற்கும் கங்கை இளவரசிற்கும் இடையிலான திருமண உறவை கொண்டு வருவதில் அவன் பங்கு வகித்ததை நாம் பார்த்தோம். மதுரகவி என்று அழைக்கப்படும் அந்த மாறன்காரி மதுரைக்கு கிழக்கே 6 மைல் தொலைவில் உள்ள ஆனமலையில் விஷ்ணுவுக்கு ஒரு கற்கோவில் கட்டினான். அங்கு நரசிம்மரின் சிலையை பிரதிஷ்டை செய்த போது அருகில் உள்ள ஒரு வளமான அக்ரஹாரத்தை பிராமணர்களுக்கு கொடையாக அளித்தான். இது கிபி 770 நடந்தது. மதுரகவி அதற்கு பிறகு விரைவில் இறந்திருக்க வேண்டும். அவனது சகோதரன் மாறன் ஏனினும் மந்திரியாக இருந்தான். அநேகமாக அவனது மதுரகவி வகித்த பதவியை தொடர்ந்திருக்கலாம். அவன் விஷ்ணு கோவில் மேலும் சில திருப்பணிகளை செய்து தனது சகோதரன் விற்று சென்ற பணியை முடித்தான். இந்த இரு சகோதரர்கள் மட்டுமின்றி இதே குடும்பத்தை சேர்ந்த மற்றும் சிலரும் பராந்தக நெடுஞ்சடையன் ஆட்சியில் அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் இருந்ததாக தெரிகிறது. தீரதன் மூர்த்தி எயினன் என்பவன் அநேக மதுரகவியின் மற்றொரு சகோதரனாக இருக்கலாம் என இவன் வேள்விக்குடி செப்பேட்டில் ஒரு துணை கொடையாளியாகவும் குறிப்பிடப்படுகிறான். அருங்காட்சியக செப்பேடுகளில் பதிவாகியுள்ள மானியம் வழங்கப்பட்ட மன்னனின் 17வது ஆண்டில் இவனின் மகா சம்பந்தமாக இருந்தான். அவனது குடும்பம் பராந்தக நெடுஞ்சடையன் என்ற பெயரை குறிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படியாக வேள்விக்குடி செப்பேட்டின்

0: 750 815 ஆண்டு காலத்தில் நடந்த திருப்பணிகளும் கொடைகளும் விளக்கப்படுகிறது. பழமையை உணர்வோம், அவற்றில் உள்ள நல்லதை ஏற்போம், நம்முடைய பண்பாட்டினுடைய வேர்களையும் வித்துக்களையும் மதிப்போம். இறையியல் சிந்தையில் என்றும் அன்போடு உங்கள் உறவு சுவாமிநாதன். சுந்தரேசன், நன்றி வணக்கம். அன்பு உறவுகளே, அடுத்த வெள்ளிக்கிழமையிலும் உங்களோடு உங்கள் அன்பு உறவு. நன்றி வணக்கம்.
1: கேட்டது இன்றைய ஆன்மீக தேடலே. இங்கே சிந்தனை துளிகளை தந்திருந்தார் ஐக்கியரபு ராஜ்யத்திலிருந்து சுவாமிநாதன் சுந்தரேசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியானது அடுத்த வாரமும் தொடர்கின்றது.

0: பாரிசில இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்ணமேக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறோம் யாழ்ப்பாணம்? ஒரு ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா முகவரி 422 1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: பிறந்த நாள்
2: நேரம் சரியாக 12:35 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து மாலைக்கு வருகின்றது

0: நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் ஆன்மீக நிகழ்வை தொடர்ந்து இடம்பெறுகின்றது நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பக்தி பாடல்களை கேட்கலாம் என்பதை நேயர்களுக்கு அறிய தந்து இந்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்காக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
1: திருவிழா
0: முடியுது
1: திருக்கல்யாணம் இனி தொடங்க போகுது. திருக்கல்யாணம் அதுக்கு பிறகு வைரவர் மட நாளைக்கு அதோட இதா இருக்கலாம். ஓரளவுக்கு தான் வந்துட்டேன்.
0: கேட்ட பாடலே உங்களுக்காக ஒளிபரப்புறோம்.
1: சந்தியம் வந்துட்டு என்ன என்னுடைய போன் போயிட்டு நீங்க தான் அனுப்பாரு.
0: நன்றி. ஆமா, புஷ்பதீஸ்வநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேயர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: நடக்குது
0: பாடல் உங்களுக்காக
1: ஒளிபரப்புகின்றேன்.
0: அதுக்கெல்லாம் பயப்படக்கூடா. உங்களோட வயசுல உங்களுக்கு இருக்கிற அந்த பெருந்தன்மை அந்த குறைய வயசுல இருக்கிற எங்களுக்கு கூட அவ்வளவு இல்லையன்னு நினைக்கிறேன். மனிதர்களிடம் இல்ல. இப்ப எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்க அதை கேட்டுட்டு போக மட்டும் தான் எல்லோருமே சிந்திப்பார்கள். இல்ல உங்களிடம் இருக்கிற அந்த குணத்தை சொல்றேன். ஜோஸ்ரீயம்மா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் ராமணி அம்மாள் அவர்களின் குரலில் ஒலிக்கிறது.

0: தொடர்ந்து பக்தி பாடலுக்காக வைவரூடாக வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நலமா இருக்கிறோம். நீங்க?
0: ஓ, நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: வாழ்க வாழ்க.
0: நன்றி.
1: திருச்செந்தூரில் கடற்கரையோட
0: பாட்டை. சரி, உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன். நன்றி. நன்றி. தர்மோதி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் தெய்வம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: சரியாக 12:53 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: ஆமாம், நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி
1: நன்றி. எனக்கு வந்து சந்தன முஞ்சபாதம் சேர்ந்து மணங்கமல
0: அந்த பாட்டு தான் காண ஆயிரம் கண் வேண்டும். அது வேற என்ன
1: விளங்க இல்ல? அதே
0: காணக்கண் ஆயிரம் வேண்டும். அந்த பாட்டு நித்யஸ்ரீ அவர்கள் பாடினது அதிக நேரமா இருக்கு. ஜேசுதாஸ் குரல்ல இருக்கிறது சிறிய பாடலா
1: இருக்கு.
0: சரி, நன்றி.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம். ஆமாம், சசியம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் கே ஜே ஜேசுதாஸ் அவர்களின் குரலில் ஒலிக்கிறது.

0: தொடர்ந்து பக்தி பாடலுக்காக வைபரோடாக காத்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம் சதீஷ் கேட்கிறேன்.
0: ஆமாம் சதீஷ், நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நான் நலமா இருக்கு. முருகன் பிள்ளையா நலமா இருக்கின்றேன்.
0: முருகன் தான் என்று களையாட்டி கொண்டிருக்கிறார் பாடல் முழுக்க. சரி, நீங்க என்ன பாடல் கேட்க போறீங்க? நீங்களும் முருகன் தான்.
1: முருகன் பாடல் நான் கேட்டுள்ளேன்.
0: சரி, உங்களுக்காக நான் முருகனினுடைய பாடல் அன்று கேட்பவன் இறைவன் அவனே அந்த பாடலை தாரன். நன்றி. ஆமாம், சதீஷ் இணைந்திருந்தார். சதீஷ்காக முருகன் பாடலாக ஒலிக்கிறது.

0: தொடர்ந்து பக்தி பாடலுக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: மதிய வணக்கம். ஹேமா பொண்டிலேந்து விபி, நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு. கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி, ராஜலட்சுமி ஆகியோர் பாடிய ஆறுமுகமான பொருள் வான் மகள வந்தான் இந்த பாடலை கேட்போம்.
0: சார், நீங்க கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. ஆமாம், பிபி அவர்கள் இணைந்திருந்தார். அதோடு இந்த 01:42:15:40 இந்த இணைப்பினூடாக பல நேர்கள் செலவில் ஒரு நேர் தான் திருப்பி திருப்பி அடிக்கிறாரா, இல்லாட்டி வேறு வேறு நேர்கள் இணைந்து கொள்கிறீர்களா தெரியல, வந்து வந்து உங்களுடைய இணைப்புகள் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இணைப்பை நானே வந்து இப்பொழுது நீங்கள் அந்த இணைப்பினூடாக வர முடியாமல் தடுத்து வைத்திருக்கின்றேன். நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள். ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நேர்கள் யாரும் இல்லை, அங்கே முயற்சிப்பவர்கள் நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள். சரி, வாட்ஸ்அப் இல்லை என்று சொல்லி சொன்னால் தற்பொழுது 09:51:48 அந்த இலக்கம் வந்து நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, விபி அவர்கள் இணைந்திருந்தால் அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் கந்தன் கருணை திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: சராசரியாக 1:08 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வைவரோடாக காத்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: மெக்டலின் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். நலமா இருக்கிறீங்களா? ஆமாம். நீங்கள்?
1: ஓகே, நான் நலமாக இருக்கின்றேன். நான் கேட்கும் பாடல், வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும்.
0: சார், நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்புகின்றேன்.
1: நன்றி வணக்கம்.
0: அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் ஒலிக்கிறது.

நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். நேர்கள், நீங்கள் வைபரூடாக முதல் முயற்சித்த நேர்கள், நீங்கள் முயற்சி எங்கள் வைபரூடாக இணைந்து கொள்ளுங்கள். சார், நாங்கள் வந்திருக்கும் நேர் இணைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம். உங்களுக்கும் மதிய வணக்கம். நிலமா இருக்கீங்களா? ஆமாம், சாப்பிடாடியே நான் உங்களை எல்லாரும் வச்சு சமாளிக்கிறது பாட்டுக்கு. சண்முகநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல்

0: மகேந்திர புதியடி அடி தமிழொலி தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடல் இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
1: இனிமையான மதிய வணக்கங்கள் மா சத்மராணி ராயரத்னம்.
0: உங்களுக்கும் இனிய மதிய வணக்கம்.
1: நன்றி.
0: நீங்களும் முருகனோட வந்திருக்கீங்க.
1: இன்னைக்கு
0: முருகனும் ஒரு வழி பண்ணியாச்சு எல்லாரும். கிறிஸ்தவ பாடல் வந்து பாடுத்த நேரம் கிறிஸ்தவ பாடல் நினைக்கிறேன். அந்த கிறிஸ்தவ பாடல் தவிர்ந்து மற்ற எல்லாருமே ஒருத்தர் மிச்சம் இல்லை, எல்லாருமே முருகன் பாடல்.
1: நான் முழுகிட்டு வந்து நான் கேட்கல, இப்ப வந்ததுன்னு
0: பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் கே பி சுந்தராம்பாள் அவர்களின் குரலில் ஒலிக்கிறது.
2: சக்தி வடிவேல் வடிவேல் வேல் சக்தி வடிவேனுடும் தத்துமையிலேறிடும் சண்முகா உனக்கு குறையுள்ளதோ

அவ்வையே, நீ கூறும் சமாதானத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அம்மையப்பனிடமிருந்து ஒரு பழத்தை பெற

சொல்வது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே. மாறுவது மனம் சேருவது

0: தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக வைபர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: மதிய வணக்கம் கேமா.
0: ஆம், உங்களுக்கும் மதிய வணக்கம்.
1: நீங்க நலமா இருக்க இறைவனை வேண்டி கண்டு அந்த வான் வானம் திறந்து வெண்புற போலே தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர. அந்த பாட்டா கேட்டது?
0: அது வந்து இவா மேக்டலின் அவர்கள் கேட்டவா?
1: என்னண்டா, நாங்க அந்த பாட்டு பாடினாங்க சர்ச்சில், இப்ப போன வருஷம் பாடினாங்க, 10 பேர் பாடினாங்க.
0: பெரிய பாடலா இருக்கு, 6 நிமிஷத்துக்கு மேல இருக்கு.
1: உங்களுக்கு காலம் மேல போடுற போடுங்க.
0: நன்றி நன்றி. ஆமாம், ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் மனோரமா அவர்களின் குரலில் ஒலிக்கிறது.

நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இதுவரை நேரம் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருந்தோம். இந்த நான் நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். செய்திகளுக்கான நேரம் நெருங்கிவிட்டது. ராணி சம்பந்தர் அவர்கள், நீங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இந்த பாடலை நான்

0: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையத்தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: nwlulgam.com.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: VT Superstore, Galagone Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
6: Mélodie et Tordre-Gradaké, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolébissi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விற்று வருகின்ற noolulagam.com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷபலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரே, காஸ்லி கோனேஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சத்துருக்கொண்டான் படுகொலை தொடர்பில் குறித்த பகுதியில் இருந்த ராணுவ முகாம் அகழ்வாய்வு செய்யப்பட வேண்டும் என்பதுடன் சர்வதேசத்தின் கண்காணிப்பில் அதனை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாநகர சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபையின் அமர்வு இன்று வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவபாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாநகர சபையின் வளமையான சம்பிரதாயங்களுக்கு அமைவாக சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாகி நடைபெற்றது. இதன்போது சத்துருக்கொண்டான் படுகொலையில் உயிர் நீத்தவர்களுக்காக மாநகர சபை உறுப்பினர்களால் சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாநகர சபை உறுப்பினர் தியாள கௌரியினால் இந்த சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாநகர சபை முதல்வரின் தலைமை உரையினை தொடர்ந்து மாநகர சபையின் கடந்த கூட்டறிக்கை வாசிக்கப்பட்டு சபையில் அனுமதி பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநகர சபையின் முன்மொழிவுகள் வாசிக்கப்பட்டு சபையில் அனுமதி பெறப்பட்டதுடன் மாநகர சபையின் நிலையியல் கட்டளை குழுக்களின் முன்மொழிவுகளும் வாசிக்கப்பட்டு வாத பிரதிவாதங்களுடன் அமைதி அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றதுடன் மாநகர சபையின் செயற்பாடுகள் குறித்தும் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றது. இன்றைய அமர்வின் போது சத்துருக்கொண்டான் படுகொலையின் பிரதான பங்கினை கொண்ட சத்துருக்கொண்டான் கார்டன் படை முகாமின் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கவும் குறித்த படுகொலையின் பிரதான சூத்திரதாரிகளான படை பொறுப்பதிகாரி உட்பட இனம் காணப்பட்ட படையினர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தும் விசேட பிரேரணை ஒன்று மாநகர சபை உறுப்பினர் தியாள கௌரியினால் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இதன்போது குறித்த பிரேரணைக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு வழங்கிய நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினர் ஒருவர் பிரேரணை கொண்டு வந்தவர் முன்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்ததாகவும் ஏன் அந்த காலப்பகுதியில் இந்த பிரேரணை கொண்டுவரப்படவில்லை என தெரிவித்த போது அதற்கு எதிரான பல்வேறு கருத்துக்கள் இதன்போது தெரிவிக்கப்பட்ட நிலையில் பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பரிதித்துறை பகுதியில் ராணுவம் மற்றும் கடற்படையால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி இன்று வெள்ளிக்கிழமை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தபாலகத்தின் சொந்தமான காணி, நீதிமன்றத்திற்கு சொந்தமான காணி, பரிதித்துறை நகரசபைக்கு சொந்தமான காணி மற்றும் கடற்படையால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பரிதித்துறை வெளிச்ச வீட்டு பகுதியை விடுவிக்குமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ராணுவம் மற்றும் கடற்கரை கடற்படை வெளியேற வேண்டும் என்று கோரி நகரசபையால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவனீர்ப்பு போராட்டம் பருத்துத்துறை துறைமுக பகுதியிலிருந்து ஆரம்பமாகி வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் வரை சென்றது. அங்கு மேற்குறித்த காணிகளை விடுவிக்குமாறு பிரதேச செயலர் ஊடாக ஜனாதிபதிக்கு மகஜர் கையளிப்பு நிகழ்வு நடைபெற்றது. குறித்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், நகரசபை தவிசாளர் வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல், பருத்துத்துறை பிரதேச சபை தவிசாளர் உதயகுமார் ஜுகதீஸ், அரசியல் செயற்பாட்டாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பருத்துத்துறை வர்த்தகர்கள், பிரதேச மக்கள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி அன்றகுமார தீசநாயக்க எதிர்வரும் புதன்கிழமை மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு மேற்கொள்ளவுள்ள பயணத்துக்காக முன்னேற்பாடுகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தலைமையில் இன்று வெள்ளிக்கிழமை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதியின் இந்த பயணத்தின் போது மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைகளில் இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் நிர்மாணிக்கப்பட உள்ள கட்டடத் தொகுதிகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார். இந்த நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய தூதுவரும் கலந்து கொள்ள உள்ளார். அதன்படி மன்னார் மாவட்டத்தில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டடமும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் மருத்துவ விடுதிக்கான கட்டடமும் நிர்மாணிக்கப்பட உள்ள நிலையில் குறித்த கட்டடங்களுக்கான அடிக்கல் நடும் நிகழ்வுகளை சிறப்பாக ஒழுங்காகவும் முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகள் தொடர்பில் இன்றைய கலந்துரையாடலில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. குறிப்பாக இரு மாவட்டங்களிலும் நடைபெறவுள்ள நிகழ்வுகளுக்கான ஒருங்கிணைப்பு, தேவையான உட்கட்டமைப்பு மற்றும் நடைமுறை ஏற்பாடுகள்
உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் ஆளுநரின் செயலாளர், சுகாதார அமைச்சின் செயலாளர், பிரதி பிரதம செயலாளர், பொறியியல், வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர், மாகாண கட்டடங்கள் திணைக்களத்தின் மேலதிக மாகாண பணிப்பாளர் மற்றும் ஆளுநரின் பிரத்யேக செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை சார்ந்த இயக்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்குவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் 2027 ஜனவரி மாதம் இலங்கையில் நடைபெறவுள்ள 11th தேசிய சாரணர் ஜாம்போரி தொடர்பிலும் அதன் அமைப்பு முன்னெடுக்கும் பணிகளின் தற்போதைய நிலைமை மற்றும் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இதன்போது தேசிய சாரணர் ஜாம்போரியின் உத்தியோகபூர்வ சின்னம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டு உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை சாரணர் இயக்கத்தினால் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாகவும் கருத்து பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சாரணர் இயக்கத்தை அதிக அளவிலான பாடசாலைகளுக்கு விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் போதைப்பொருள் ஒழிப்பு திட்டங்களுக்கு சாரணர் இயக்கம் வழங்கக்கூடிய பங்களிப்பின் முக்கியத்துவம் குறித்தும் ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்க வலியுறுத்தினார். மேலும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் காமகே, பிரதம சாரணர் ஆணையாளர் சட்டத்தரணி மனோஜ் நாணயக்கார, இலங்கை சாரணர் இயக்கத்தின் தலைவர் ரன்சிரே பெரேரா, இலங்கை சாரண இயக்கத்தின் பிரதி பிரதம ஆணையாளர் கபில பெரேரா, சீர்குழு தலைவர் கமல்நாத் ஜினதாச, ஜம்பூரி இணை அமைப்பாளர், ஆணையாளர், பொறியியலாளர் அமில் அபேசுந்தர உள்ளிட்ட இலங்கை சாரண இயக்கத்தின் சிரேஷ்ட பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் ஆஜராகியுள்ளார். மிக் போர் விமான கொள்வனவு கொடுக்கல் தொடர்பான விவகாரத்தில் வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அவர் இவ்வாறு அளிக்கப்பட்டிருந்தார். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக அவர் பதவி வகித்த காலத்தில் நடைபெற்ற இந்த சர்ச்சைக்குரிய கொடுக்கல் வாங்கல் குறித்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளது. இதே விவகாரம் தொடர்பாக இலங்கை விமானப்படையின் முன்னாள் தளபதி ஏர்மார்ஷல் ரோஷான் குணத்திலக்கவும் கடந்த தினம் நேற்று நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகி 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக வாக்குமூலம் வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷவுக்கு எதிரான பண மோசடி வழக்கில் சாட்சியம் அளித்த அரசு தரப்பு சாட்சியாளர் ஒருவர் பொய் சாட்சியம் கூறியதாக நீதிமன்றில் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்ட அதிபர் திணைக்களம் கொழும்பு மேல்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பிரதி மன்றாடியார் நாயகம் ஜனக பண்டார நீதிமன்றத்தின் கவனத்திற்கு இந்த விவகாரத்தை கொண்டு வந்தார். அரசு தரப்பு சாட்சிகளான பாலித்தகமகே என்பவர் நீதிமன்றத்தில் அளித்த சாட்சியானது இதற்கு முன்பு அவர் காவல்துறையிடம் அளித்த வாக்குமூலத்திற்கு முரணாக உள்ளதாக பிரதி மன்றாடியார் நாயகம் மன்றில் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து சாட்சியாளர் பாலித்தகமகவே பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்தது. 80 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு கணக்குகளுக்கு சட்டவிரோதமாக டெலிகிராப் டிரான்ஸ்பர் முறைமை மூலம் மாற்றியதற்காக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எதிர்வரும் 17th வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளார். மருதானி பகுதியில் வைத்து போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் 2023-2025 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இவ்வாறு 80 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு கணக்குகளுக்கு மாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையின் இறையாண்மை, சுயாதீனம், பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய எந்தவொரு ஒப்பந்தத்தையும் இரகசியமாக மேற்கொள்ளாது அதன் முழுமையான விவரங்களை பாராளுமன்றத்துக்கும் மக்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசகர வலியுறுத்தியுள்ளார். இந்திய பாதுகாப்பு அமைச்சரின் 38 வருடங்களுக்கு பின்னரான இலங்கை விஜயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். 38 வருடங்களுக்கு பின்னர் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு வந்துள்ள நிலையில் ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்கவுடனான சந்திப்பில் மாணவர் பரிமாற்றம், பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கல்வி நிறுவனங்கள் தொடர்பில் 3 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளதாக வெளிவார அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனினும் 2025 ஏப்ரல் 5 இந்தியாவுடன் கச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் தொடர்பான முன்னேற்றம் அல்லது மீளாய்வு குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்திருந்த போதும் அது சமர்ப்பிக்கப்பட்டதற்கான தகவல் இல்லை.
இதுகுறித்து அமைச்சர் நளின் ஜெயதீசவிடம் கேட்டபோது இந்தியாவின் அனுமதியின்றி அதனை வெளிப்படுத்த முடியாது என தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களுக்கு ஒரு ஒப்பந்தத்தை வெளிப்படுத்த வெளிநாட்டின் அனுமதி ஏன் தேவைப்படுகிறது? மேலும் இந்தியா நட்பு நாடாக இருந்தாலும் இலங்கையின் இறையாண்மையை எந்த அளவுக்கு மதிக்கிறது என்பது கேள்விக்குரியதாகும். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்தவும் வடக்குக்கு அதிகாரங்களை பகிரவும் இந்தியா அழுத்தம் கொடுத்து வருகிறது. இலங்கையின் அரசியலமைப்பு விடயத்தில் வெளிநாட்டு அரசாங்கம் அழுத்தம் கொடுப்பது இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். கொழும்பு துறைமுக கப்பல் தளத்தில் 51% பங்குகள் இந்திய அரசுக்கு சொந்தமானது ஒரு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் காங்கேசந்துறை துறைமுகம், பலாலி விமான நிலையம், டிஜிட்டல் அடையாள அட்டை மற்றும் இந்தியா இலங்கை பாலம் தொடர்பான விடயங்களும் தேசிய பாதுகாப்பின் அடிப்படையில் ஆராயப்பட வேண்டும். வடக்கு கடற்பரப்பில் இந்திய மீனவர்களால் இலங்கை மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினையும் இந்திய பாதுகாப்பு அமைச்சருடன் கலந்துரையாடப்பட வேண்டும். நாட்டின் இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய அனைத்து ஒப்பந்தங்களையும் இரகசியமாக மேற்கொள்ளாது பாராளுமன்றத்துக்கும் மக்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஒரு நாடு என்ற வகையில் நமக்கு அதை பற்றிய ஒரு பொதுவான கனவு உருவாகி வருகிறது. பொது போக்குவரத்து மக்களின் இலகுவான தேர்வாக மாற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்திற்கு இணையாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு மற்றும் இலங்கை பேருந்து திணைக்களம் என்பன இணைந்து செயற்படுத்தும் சிஹின கமனாந்தய திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட பம்பலப்பட்டி போயிருந்த நிலையத்தை நேற்று வியாழக்கிழமை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை தாவூதி போரா சங்கத்தினால் 60 மில்லியன் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட போயிருந்த நிலையம் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் அமைக்கப்பட்ட போயிருந்த நிலையத்தை அடைவதற்கான புதிய மேம்பாலம் என்பவற்றை பிரதமர் பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் மேலும் உரையாற்றிய பிரதமர் கொழும்பு மாவட்டத்தில் பரபரப்பானதும் மக்களுக்கு மிகவும் பரிச்சயமானதுமான பாம்பலப்பட்டி போயிருந்த நிலையத்தை இவ்வாறு புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டுக்காக பெற்றுக் கொடுக்கும் முயற்சியில் இணைந்து கொண்டதாக போரா சமூகத்திற்கு தனது விசேட நன்றிகள். இவ்வாறான பொது இடங்களை நவீனமாக்கி மக்களுக்கு சிறந்த வசதிகளை வழங்குவதன் மூலம் இன்று பொது போக்குவரத்து தொடர்பாக மக்கள் மத்தியில் முன்னரை விட ஆர்வமும் நல்ல அபிப்பிராயம் உருவாகி வருகிறது. மக்களின் கவனத்தையும் ஈர்ப்பையும் வென்றெடுக்கும் பொது போக்குவரத்து சேவைகளுக்காக பெரும் பங்காட்டும் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர், பிரதி அமைச்சர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நன்றி கூறப்பட வேண்டும். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அங்குள்ள தனிநபர் வாகனங்களின் எண்ணிக்கையில் தீர்மானிக்கப்படுவதில்லை, மாறாக மக்கள் பொது போக்குவரத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதிலேயே அது தங்கியிருக்கிறது. இதுவரை மக்களை விரத்தியடை செய்திருந்த பொது போக்குவரத்து சேவையை அபிவிருத்தி செய்து தனிநபர் வாகனத்தை விட பொது போக்குவரத்து இலகுவானது மற்றும் பாதுகாப்பானது என மக்கள் உணரும் சூழ்நிலையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். அதற்கு அமைய பொது போக்குவரத்து சேவைக்காக அரசாங்கம் அதிக நிதியை ஒதுக்குவதன் மூலம் பொது போக்குவரத்திற்கு அரசாங்கம் அளித்துள்ள முன்னுரிமையை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேலை திட்டத்தின் மற்றொரு விசேட கட்டமாக அரசு நிறுவனங்கள் தனியார் துறையுடன் இணைந்து அபிவிருத்திக்கு பங்களிக்கும் சிஹின கமனந்தாய வேலை திட்டமும் செயற்படுத்தப்படுகிறது. ஒரு நாடு என்பது அரசாங்கத்திற்கு மாத்திரம் சொந்தமானதல்ல. நாடு என்பது அந்த நாட்டில் வாழும் அனைவரினதும் வீடாகும். அந்த வீட்டிற்கு தனது அறிவாலும் உழைப்பாலும் அல்லது வளங்களாலும் பங்களிப்பு செய்வது நம் அனைவரினதும் பொறுப்பாகும். இதுவரை காலமும் நம் நாட்டவர்களுக்கு நாட்டை பற்றிய ஒரு பொதுவான கனவு இருக்கவில்லை என்பதையும் இப்போது அந்த கனவு உருவாகி வருகிறது என்பதையும் நம்மால் உணர முடிகிறது. நாம் காண்பது ஒரு பொது கனவு, அந்த கனவை நோக்கியே பயணமே. நமது வீடான இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக நாம் அனைவரும் இணைந்து ஆரம்பித்திருக்கும் இந்த கூட்டு பயணமாகும். இன்று இங்கு நாம் காண்பது அந்த பயணத்திற்காக நமது மக்களின், நமது பல்வேறு சமூகங்களின் மற்றும் தனியார் துறையின் தீவிர பங்களிப்பேயாகும். ஒரு நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு இவ்வாறான கூட்டு பங்களிப்பு அத்தியாவசியமானது. ஆகையினால் இந்த பங்களிப்பை நாம் வெகுவாக பாராட்டுகிறோம். போரா சமூகம் இன்று நமக்கு நினைவூட்டுவதும் இந்த கூட்டு பொறுப்பின் முக்கியத்துவத்தையாகும். நாம் தற்போது ஒரு கூட்டு பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். நமது நாடு எவ்வாறு அமைய வேண்டும், நமது நாட்டின் எதிர்காலம் எவ்வாறு அமைய வேண்டும், நமது நாட்டின் வாழ்க்கை முறை எத்தகைய அனுபவமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்முடைய பயந்து கொள்ளப்பட்ட கூட்டு கனவொன்று இருக்கிறது. அந்த கனவானது கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் ஊடாக மேலும் வலுவடைகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் நீர்கொழும்பு பெண்கள் சிறைச்சாலையைச் சேர்ந்த 25 பெண் கைதிகள் புதிதாக சந்தேக நபர்களாக பேரிடப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. குறித்த வழக்கு நீர்கொழும்பு நீதவான் ஷிலானி பெரேரா முன்னிலையில் வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே விசாரணை அதிகாரிகள் இதனை நீதிமன்றத்திற்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றனர். அதற்கு அமைய இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை 81 ஆண்கள் மற்றும் 25 பெண்கள் அடங்கலாக மொத்தம் 106 பேர் சந்தேக நபர்களாக பேரிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குறித்த பெண் சந்தேக நபர்களுக்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக வழக்கு முடியும் வரை அவர்களை விளக்குமறியில் வைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் புதிதாக பேரிடப்பட்ட பெண் சந்தேக நபர்களையும் 30 இலக்கம் மற்றும் 60 இலக்கம் வரை பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள சந்தேக நபர்களையும் அடையாள அணிவகுப்பில் முன்னிலைப்படுத்துவதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறும் சாட்சியாளர்களான 20 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அழைப்பாணை விடுக்குமாறும் அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கோரியிருந்தனர். நேற்றைய தினம் 23 சந்தேக நபர்கள் அடையாள அணிவகுப்பில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது சாட்சியாளர்களாக ஆஜரான சிறைச்சாலை அதிகாரிகளால் அவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இதனையடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கோரிக்கைகளுக்கு அனுமதி வழங்கிய நீதவான் சந்தேக நபர்கள் 106 பேரையும் எதிர்வரும் செப்டம்பர் 17 தேதி வரை விளக்குமறியில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளாா்.

0: அடையாள அணிவகுப்பில் முன்னிலைப்படுத்தப்படாத ஏனைய சந்தேக நபர்கள் நிகழ்நிலை ஊடாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுமாறும் நீதிவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு உதவி போலீஸ் அத்தியட்சகர் சந்தன கழு ஆராய்ச்சி தலைமையிலான போலீஸ் குழுவினர் இந்த மேலதிக விசாரணை அறிக்கையை நேற்று மன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். கடந்த July 5 மற்றும் 6 தேதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் 20 சிறைச்சாலை அதிகாரிகளும் 22 கைதிகளும் உயிரிழந்ததுடன் 100 மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் பொது சொத்து சட்டம், துப்பாக்கிகள் கட்டளை சட்டம் மற்றும் மனித படுகொலை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் மேற்படி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ பரிந்துரையின்றி மயக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் மாத்திரைகளை விற்பனை செய்ததாக கூறப்படும் மருந்தக உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 22 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஹெமாத்தகம கம்பள சந்தியில் உள்ள மருந்தகம் ஒன்றில் உரிமையாளரான 41 பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் போதைப்பொருள் மாத்திரைகளை பயன்படுத்துவோர் மத்தியில் பெத்தியக்கா என அழைக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கீழ்காலை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தின் உணவு மற்றும் மருந்து பரிசோதகர் மற்றும் ஹெமாத்தகம காவல் நிலைய பொறுப்பதிகாரி சமீந்த குணரத்ன ஆகியோர் ஆலோசனைகளுக்கு அமைய காவல்துறை பரிசோதகர் சமன் குமார உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினால் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது காவல்துறையினால் உத்தி நடவடிக்கைக்காக பொதுமகன் ஒருவர் பயன்படுத்தப்பட்டுள்ளார். அவருக்கு 500 பணம் வழங்கப்பட்டு மருத்துவ பரிந்துரை சீட்டின்றி மயக்கத்திற்காக தவறாக பயன்படுத்தப்படும் வகையிலான மருந்துகளை கொள்வனவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த மருந்தக உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட இளைஞர்களுக்கு மருத்துவ பரிந்துரையின்றி குறித்த மாத்திரைகளை விற்பனை செய்ததாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மாவனல்ல கம்பள அரநாயக்க கோரைவேல மற்றும் திப்பிட்டிய உள்ளிட்ட பகுதிகளுக்கு உந்துருளிகள் மூலம் நபர்களை அனுப்பியும் சிலர் சந்தர்ப்பங்களில் சந்தேக நபர் தானே உந்துருளில் சென்று மாத்திரைகளை விநியோகித்ததாகவும் விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திகிவளை கவுடான பகுதியில் உள்ள ஸ்ரீ சங்கப்போ வீதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றின் மீது இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட கைக்குண்டு தாக்குதலில் 2 சிறார்கள் உயிரிழந்துள்ளதுடன் அவர்களின் தந்தை காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தின் போது இனம் தெரியாத நபர்கள் வீட்டின் மீது கைக்குண்டை வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். திகிவளை ஸ்ரீ சங்கபோ வீதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றின் மீது நடத்தப்பட்ட கைக்குண்டு தாக்குதலுக்கு திட்டமிடப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு இடையிலான மோதலே காரணம் என்பது விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 3 காவல்துறை குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மகியங்கனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அலுக்கட்டியாவ பகுதியில் வீடொன்றிற்கு முன்பாக நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக மையங்கன போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று வியாழக்கிழமை இரவு வேளையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மாபாஹடவிவ அபிபுர பகுதியைச் சேர்ந்த 26 இளைஞர் ஒருவரை கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலைக்கான பின்னணி அல்லது இதனை செய்த நபர் யார் என்பது தொடர்பிலான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. நீதவான் விசாரணைக்காக உயிரிழந்தவரின் சடலம் சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத துப்பாக்கி எறும்புண்ணியின் உடல் பாகங்கள் சாம்பார் மானின் கொம்பு பகுதி மற்றும் 3 கேபிள் கண்ணிகளுடன் சந்தேக நபர்கள் மூவர் வன ஜீவராசிகள் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மொரஹொடபிட் அலுவலக அதிகாரிகள் நேற்று வியாழக்கிழமை கிவுலிஹட அரச காட்டின் குளத்து நீர்பிடிப்பு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அங்கு அதிகாரிகளால் சோதனையிடப்பட்ட நபரிடமிருந்து தீவிரமாக பாதுகாக்கப்பட்ட விலங்கான எறும்புண்ணியின் உடல் பாகங்கள் சாம்பார் மானின் கொம்பு பகுதி 3 கேபிள் கண்ணிகள் கத்தி உள்ளிட்ட பல உபகரணங்களுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மற்றும் சான்று பொருட்கள் கெக்கிராவ நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளது. மேலும் ரெட்டிஹல வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரி ராமசிங்கவின் ஆலோசனையின் பேரில் மொரஹொட அலுவலக வனவிலங்கு அதிகாரிகளால் இந்த சோதனை நடத்தப்பட்டது. அதிகபட்ச சில்லறை விலையை மீறி குடிநீர் போத்தல்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்த மட்டக்களப்பு வாழைச்சேனை உணவகம் ஒன்றுக்கு 750,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட உணவக உரிமையாளர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிமன்றம் 750,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் மட்டக்களப்பு மாவட்ட அதிகாரிகளால் கடந்த June 4 மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போதே இந்த அத்துமீறல் கண்டறியப்பட்டுள்ளது. இதன்போது அதிகபட்ச சில்லறை விலை 100 ரூபாயாக குறிப்பிடப்பட்டிருந்த 1 லிட்டர் குடிநீர் போத்தலை உணவகத்தின் 130 ரூபாய்க்கு விற்பனை செய்தமை கண்டறியப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும், அத்துடன் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, குருநாகல், மொனராகல மற்றும் ஹம்மாந்தோட்ட மாவட்டங்களிலும் வெப்ப சுட்டோன் காரணமாக இன்று பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலையை மனித உடலினால் உணரக்கூடியதாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் தற்போது வறட்சியான காலநிலை நிலவும் பகுதிகளில் எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் குறிப்பிடத்தக்க அளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சுமார் 4 மாதங்களாக தொடர்ந்து நிலவிய கடுமையான வறட்சிக்கு முட்டுப்புள்ளி வைக்கும் வகையில் மொனராகலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளில் நேற்று பிற்பகல் மிதமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இந்த மழையின் காரணமாக அந்த பகுதியில் நிலவிய வெப்பமான சூழல் தணிந்துள்ளதுடன் குடிநீர் தேவைகளும் பூர்த்தி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் எல்னினோ நிலைமையால் தற்போது பல மாவட்டங்களிலும் நிலவும் வறட்சியான காலநிலை இந்த மாத இறுதியிலிருந்து குறைவடைந்தாலும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் எதிர்பார்க்காத அளவுக்கு கடுமையான வறட்சி நிலைமை ஏற்படலாம். இவ்வாறான நிலையில் ஏற்படக்கூடிய நீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் வேலைத்திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுனில் ரணசிங்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போதே விசேட கூட்டை முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நாட்டில் எல்னினோ தாக்கத்தால் நீர் விநியோக நடவடிக்கைகளுக்கு இடையூறுகள் ஏற்பட்டுள்ளது. அனத்த முகாமைத்துவ நிலையத்தின் தகவல்களுக்கு அமைய 8 மாவட்டங்களில் 36 பிரதேச செயலகங்களில் 44,945 வரையிலான குடும்பங்கள் குடிநீர் தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளனர். இவர்களுக்கு பவுசர் உள்ளிட்ட வழிகளில் நீர் விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது. 352 நீர் விநியோக திட்டங்களில் 2 மட்டுமே நீர் விநியோக தடை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மொனராகலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. பல குடும்பங்களுக்கு 24 மணி நேர நீர் விநியோக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் கட்டம் கட்டமாக விநியோகங்கள் நடைபெறுகிறது. அத்துடன் காலனி, கங்கை உள்ளிட்ட ஆறுகளில் நீர்நிலைகளில் நீர்மட்டம் போதுமானதாக உள்ளதால் மேல் மாகாணத்தில் நீர் விநியோகத்தில் பிரச்சனைகள் ஏற்படவில்லை. இதேவேளை எல்னினோ நிலைமைகளால் கிணறுகள் உள்ளிட்ட சிறிய நீர்நிலைகள் வற்றும் அபாயம் உள்ளது. இவர்களுக்கு நீரை விநியோகிக்க தேவையான வேலை திட்டங்கள் பிரதேச அனத்த முகாமைத்துவ நிலையத்தினூடாக முன்னெடுக்கப்படுகிறது. எல்னினோ நிலைமையால் ஏற்பட்டுள்ள தற்போதைய வறட்சியான காலநிலை செப்டம்பர் இறுதியில் குறைவடையும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2 வாரங்களில் மழையுடன் காலநிலை தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. எனினும் அடுத்த வருடத்தில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் மாவட்டங்களில் வலிமையான வறட்சியான காலநிலையே எமது நாட்டில் இருக்கும். ஆனால் 2027 குறிப்பிட்ட 3 மாதங்களிலும் எதிர்பார்க்காத அளவுக்கு வறட்சியான காலநிலையை அனுபவிக்க நேரிடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதனால் இப்போது எதிர்நோக்கியுள்ள நீர் பிரச்சினை மீண்டும் குறித்த 3 மாதங்களில் ஏற்படும். இதற்காக சில வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கும். கைவிடப்பட்ட கிணறுகளை சுத்திகரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பாதுளை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் குழாய் கிணறுகள் உள்ளிட்ட கிணறுகளை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நிலத்தடி நீர் பராமரிப்பு தொடர்பிலும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். அமைச்சின் உபகுழுக்கள் இது தொடர்பில் ஆராய்ந்து தேவையான நிவாரணப் பணிகளை முன்னெடுக்கும் என்றார். கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் முதலாவது செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டுத்துறைக்கான இணை அமைச்சராக ஸ்காபரோ ரோஸ் பார்க் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் நியமிக்கப்பட்டுள்ளார். தமது நியமனம் தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டமை தமக்கு மிகுந்த பணிவையும் பெருமையும் அளிப்பதாக விஜய் தணிகாசலம் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒன்டாரியோ அரசாங்கத்தில் தொடர்ந்து பணியாற்றுவதற்கான நம்பிக்கையை வழங்கிய பிரதமர் டாக்போர்டுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். புதிய பொறுப்பில் பொருளாதார அபிவிருத்தி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் வர்த்தக அமைச்சராக உள்ள விக்டர் ஃபெடலியுடன் இணைந்து பிரதமர் தலைமையில் பணியாற்ற எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒன்டாரியோ செயற்கை நுண்ணறிவின் பிறப்பிடமாகவும் என குறிப்பிட்டுள்ள விஜய் தணிகாசலம், செயற்கை நுண்ணறிவு துறையில் மாகாணத்திற்குள் பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நடவடிக்கைகளிலிருந்து ஒன்டாரியோவை பாதுகாப்பதற்கான அரசாங்கத்தின் திட்டத்துடன் இணைந்து மாகாணத்திற்குள் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பொருளாதார வாய்ப்புகளை மேலும் வளர்ப்பதே தமது நோக்கங்களில் ஒன்றாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒன்டாரியோவை கனடாவின் செயற்கை நுண்ணறிவு தலைநகராக உருவாக்குவோம் என விஜய் தணிகாசலம் தனது பதிவில் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். விஜய் தணிகாசலம் தற்போது ஸ்காப்ரோ ரூச்மார்க் தொகுதியின் மாகாண சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒன்டாரியோவின் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டுத் துறைக்கான இணை அமைச்சராகவும் செயற்பட உள்ளார். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷிப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஸ்லி குணேசில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனை தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர்.
1: பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க போங்க போங்க
3: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
3: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: பிரதான செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகள். தலைநகர் டெல்லியில் சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் நடைபெறவுள்ள 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு உலக பொருளாதாரம் மற்றும் அரசியல் வரைபடத்தில் இந்தியாவுக்கு மிக முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது. பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடையும் இந்த வேளையில் அதன் உச்சிமாநாட்டுக்கு இந்த ஆண்டு தலைமை பொறுப்பேற்றுள்ள இந்தியா மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை உருவாக்குதல் என்ற கருப்பொருளின் கீழ் மாநாட்டை நடத்துகிறது. டெல்லியில் நாளை நடைபெறும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டெல்லி சென்றடைந்தார். இன்று பிரதமர் மோடியை சந்தித்து முக்கிய பேச்சு நடத்துகிறார். தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பிரித்தானியாவிற்கான முதல் விஜயத்தை தமிழக முதல்வர் விஜய் மேற்கொண்டுள்ளார்.
1: தாவேக அரசு அமைந்த பிறகு முதலமைச்சர் திரு விஜய் முதல் முறையாக 8 நாட்கள் அரசு முறை பயணமாக இங்கிலாந்து புறப்பட்டுள்ளார். அவருடன் பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் திரு மேகநாத ரெட்டி, தொழில்துறை வழிகாட்டி நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் திரு தீபக் ஜேக்கப் உள்ளிட்டோர் சென்றனர். ஆனால் சென்னை விமான நிலையத்தில் விஐபி நுழைவு வாயிலில் திரு விஜயின் நண்பர் திரு விஷ்ணு ரெட்டிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து திரு விஜய் சாதாரண பயணியர் முனையத்தின் வழியே லண்டனுக்கு நேற்றிரவு பயணம் மேற்கொண்டார். இந்த திடீர் மாற்றத்தால் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு நிலவியது. இதற்கிடையே முதலமைச்சரின் பயணம் தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இங்கிலாந்தைச் சேர்ந்த நிறுவனங்கள் நீண்ட காலமாகவே தமிழ்நாட்டில் பொறியியல், நீதி சேவைகள் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் அதிக அளவில் செயல்பட்டு வருவதாகவும், இவற்றில் பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆலைகளையும் உலகளாவிய திறன் மையங்களையும் நிறுவியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும், ஏற்கனவே உள்ள நிறுவனங்களின் செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும், மின்சார வாகனங்கள், மின்னுவியல் மற்றும் உலகளாவிய திறன் மையங்கள் ஆகிய துறைகளில் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதும் முதலமைச்சரின் இங்கிலாந்து பயணத்தின் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டப்பேரவையில் விதியின் 110 கீழ் ஒரு மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் அமைக்கப்படும் என அறிவித்ததை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் புகழ்பெற்ற சில்வர் ஸ்டோன் மோட்டார் ரேசிங் சர்க்கியூட் உள்கட்டமைப்புகளை பார்வையிட முதலமைச்சர் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து நேற்று புறப்பட்ட அவர் வரும் 17ஆம் தேதி மீண்டும் சென்னை திரும்புவார் என அதில் கூறப்பட்டுள்ளது.
0: இடைத்தேர்தலில் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் போட்டியாளர்களை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்துள்ளது.
2: கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மதுராந்தகம் தொகுதி எம்எல்ஏ திருமதி மரகதம் குமரவேல், தாராபுரம் தொகுதி எம்எல்ஏ திருமதி சத்யபாமா ஆகியோர் ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்தனர். இதனால் இந்த இரு தொகுதிகளுக்கும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. திமுக சார்பில் திரு பரந்தாமன் மதுராந்தகம் தொகுதியிலும், தாராபுரத்தில் திருமதி சுகன்யாவும் போட்டியிடுகின்றனர். தாவேக்கா சார்பில் அந்த தொகுதிகளில் ஏற்கனவே வெற்றி பெற்ற திருமதி மரகதம் குமரவேல் மற்றும் திருமதி சத்யபாமாவுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அதிமுக வேட்பாளர்களாக மதுராந்தகத்தில் திருமதி கணிதா சம்பத்தும், தாராபுரம் தொகுதியில் திருமதி பானுமதியும் களமிறக்கப்பட்டுள்ளனர். நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடப்போவதாக அறிவித்துள்ளதால் இடைத்தேர்தலில் 4 முறை போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மதுராந்தகத்தில் திரு பரந்தாமனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி, மதுராந்தகத்தில் திமுக வெற்றி பெற்றால் ஜனவரி மாதத்திற்குள் இந்த ஆட்சி கவிழும் என்று கூறினார். இந்நிலையில் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாததால் இடைத்தேர்தலில் தாவேக்காவை எதிர்த்து பிரச்சாரம் செய்யப்போவதாக தமிழக விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் திரு வேலுச்சாமி விடுத்துள்ள அறிக்கையில், தேர்தலில் வெற்றி பெற்றால் தமிழகத்தில் உள்ள சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும், பெரிய விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்யப்படும் என தாவேக்கா அறிவித்ததாக தெரிவித்துள்ளார். ஆனால் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாததால் விவசாயிகளிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனவே இடைத்தேர்தல் நடைபெறும் 2 தொகுதிகளிலும் தாவேக்காவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய உள்ளதாக திரு வேலுச்சாமி தெரிவித்தார். இதனிடையே தாராபுரம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 23 கிலோ வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. உடுமலை சாலையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மகாவீர் சிங் என்பவர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வந்த வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டன.
0: கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி போராட்டத்தில் பங்கேற்ற தந்தை மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாக புகார் அளித்ததால் துன்புறுத்தப்பட்டதாக சிறுமி தெரிவித்த குற்றச்சாட்டுகள் குறித்து டெல்லி உத்தரப்பிரதேச அரசுகளிடம் உச்சநீதிமன்றம் நேற்று அறிக்கை கோரியுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் பொதுத்துறை வங்கிகள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றன.
1: சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு வெங்கடாச்சலம் வங்கி ஊழியர்களுக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை வழங்க வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் தினமும் 40 நிமிடம் கூடுதலாக பணியாற்ற வங்கி ஊழியர்கள் தயாராக இருப்பதாகவும் கூறினார். மத்திய அரசிடம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தியும் 2 ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்துவதாக குற்றம் சாட்டிய அவர் இதனை கண்டித்து நாடு முழுவதும் இன்று 800,000 வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார்.
3: 2 ஆண்டுகளாக இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளாமல் ஒன்றிய அரசாங்கம் காலதாமதம் செய்வது வரும் மட்டுமல்ல அதை இன்றைக்கு அமுல்படுத்த மறுத்து வருகின்றார்கள். இது பேச்சுவார்த்தை மூலமாக நாங்கள் சுமூகமாக முடிக்க வேண்டும் என்றுதான் கருதினோம். கண்ண வங்கித்துறையில நேரடி பேச்சுவார்த்தை மூலமாக தான் பிரச்சனை தீர்க்கிறோம். ஆனா இந்த பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனை தீராத காரணத்தினால் இப்ப போராட்டத்தில் இறங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. அது 15 நாட்கள் முன்பாகவே அரசாங்கத்திற்கு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறோம்.
1: வேலை நிறுத்த போராட்டத்தில் தமிழகத்தில் 60,000 ஊழியர்கள் பங்கேற்க உள்ளதாக திரு வெங்கடாச்சலம் கூறினார். இந்த போராட்டத்தில் பொதுத்துறை வங்கிகள் தனியார் வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் என அனைத்து வங்கிகளும் இதில் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்வார்கள் என்று அவர் கூறினார். இதன் பிறகும் மத்திய அரசு கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக வரும் 28, 29, 30 ஆகிய தேதிகளில் மீண்டும் வேலை நிறுத்த போராட்டத்தில் வங்கி ஊழியர்கள் ஈடுபடுவார்கள் என்று அவர் எச்சரித்தார்.
0: ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் பழைய ஐபோன் ரக திறன்பிசிகளின் விலையை சுமார் 41% உயர்த்தியுள்ளது. உலக அளவில் ஐபோன் திறன்பிசிகளின் விலையை அதிகரிக்கப் போவதாக முன்பு ஆப்பிள் அறிவித்திருந்தது. சில்லுகளின் விலை அதிகரிப்பே அதற்கு காரணமாகும். ஆனால் ஆக அதிக விலையேற்றத்திற்கு ஆளான நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இந்தியா ஆப்பிள் நிறுவனத்தின் வேகமாக வளரும் சந்தைகளில் ஒன்று. உலகெங்கும் விற்கப்படும் ஐபோன் திறன்பேசிகளின் பெருமளவு இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது. இருப்பினும் பாகங்களுக்கான இறக்குமதி வரி 18% பொருள் சேவை வரி ஆகியவற்றால் இந்தியாவில் ஐபோன் திறன்பேசிகளின் விலை அமெரிக்காவை காட்டிலும் அதிகம். வழக்கமாக புதிய ரக திறன்பேசிகளை வெளியிட்ட பின்பு ஆப்பிள் பழைய திறன்பேசிகளின் தயாரிப்பை நிறுத்திவிடும். இந்த முறை அது அவ்வாறு நடைபெறவில்லை. ஐபோன் 17 விலை 21% கூடி 99,900 ரூபாவில் இருந்து தொடங்குகிறது. ஒரு ஐபோன் ஏரின் விலை 41% 224,900 ரூபாயாகும். அமெரிக்காவில் திறன்பேசிகளின் விலை 10% முதல் 21% வரை உயர்த்தப்படுகிறது. அனைத்து விமானிகளுக்கும் தொடர்ச்சியாக ஊக்கமருந்து பரிசோதனையை மேற்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டு வரும் திருத்தப்பட்ட வரைவு விமான போக்குவரத்து நடைமுறைகள் இந்த மாத இறுதிக்குள் இறுதி செய்யப்பட்டுவிடும் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கே ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். ஏர் இந்தியா விமான சம்பவத்தை தொடர்ந்து விமானிகளுக்கான போதை மருந்து பயன்பாட்டு சோதனையை தீவிரப்படுத்தும் நடவடிக்கையை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்களின் எண்ணிக்கை 16 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலத்தின் சாகர் மாவட்டத்தில் விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஏராளமான கிராமவாசிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருச்செந்தூர் அருகே செயற்பட்டு வரும் அரசு மதுபான கடையை அகற்றக்கோரி மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் முட்டுகை போராட்டம் நடைபெற்றது.
2: மக்கள் நெரிசல் மிகுந்த அந்த பகுதியில் உள்ள மதுபான கடை அருகிலேயே மனமகள் மன்றம் என்ற பெயரில் தனியார் மதுபான கூடம் மற்றும் பார் செயல்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்களுக்கு பெரும் இடையூறு ஏற்படுவதாக குற்றம் சாட்டி அங்கு திரண்ட மகளிர் விடுதலை இயக்கத்தினர் முழக்கங்களை எழுப்பி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கல்லூரி மாணவர்களின் நலன் கருதி மதுபான கூடத்தையும் பாரையும் உடனே அகற்ற வேண்டும் என்று தாவேக அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்.
4: மதுக்கடைகளை பெண்களை பாதுகாக்கிறதாலே மாணவர்களை பாதுகாக்கிறோம், மதுரில இருந்து விடுவிக்கணும் சொன்னாங்க.
2: இதனிடையே திண்டிவனம் பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையை உடனே மூட வேண்டும் என பொதுமக்கள் கோரியுள்ளனர். மதுக்கடையை ஒட்டிய பகுதிகளில் மது அருந்திவிட்டு சிலர் போதையில் நடமாடுவதால் பெண்கள் அச்சத்துடன் கடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். நீண்ட காலமாக நிலவி வரும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
0: புதிய தலைமை செயலகம் கட்டப்படும் பட்டணப்பாக்கம் பகுதி இடமானது வகை மாற்றத்திற்காக பெருநகர சென்னை வளர்ச்சிக் குழுமத்திற்கு கோப்பு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அதன் இட வகைப்பாடு மாற்றி உத்தரவிடப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவை இளையராஜா மீறிவிட்டதாக கூறி சரிகமபா நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு மாது மனு தாக்கல் செய்த வழக்கில் இளையராஜா பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
2: டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சாரிகாமா நிறுவனம் தாக்கல் செய்துள்ள மனுவில் தங்கள் நிறுவனம் உரிமை கோரும் சில பதிப்புரிமை பெற்ற படைப்புகளுக்கு உரிமை கொண்டாடவோ பயன்படுத்தவோ அல்லது பிறர் பயன்படுத்த உரிமம் வழங்கவோ மூன்றாம் நபரிடம் உரிமை கோரவோ கூடாது என இளையராஜாவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 13 தேதி இடைக்கால தடை விதித்ததாக கூறப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து இளையராஜா தரப்பில் தாக்கல் செய்த மனுவை கடந்த ஜூலை 1 தேதி டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஸ்பாட்டிஃபை மற்றும் யூடியூப் போன்ற தளங்களில் சாரிகாமா வசம் உரிமம் உள்ள பாடல்கள் பயன்படுத்திய நிலையில் அப்பாடல்களின் உரிமையை தமக்குரியது என்று இளையராஜா உரிமை கோரியிருப்பது நீதிமன்ற தடையை மீறும் செயல் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் முரட்டு காளை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பொதுவாக என் மனசு தங்கம் என்ற பாடலின் உரிமையை தமக்குரியது என்று கூறி பியாண்ட் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால தடை பெற்றுள்ளதாகவும் டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவு கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து அந்த தடை உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கியதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே நீதிமன்ற தடை உத்தரவை மீறி செயல்பட்ட இளையராஜா மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்வதுடன் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி அனுப் ஜெயராம் பம்பானி இளையராஜா பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டார்.
0: சமூக ஊடகங்கள் மற்றும் பிற எண்ம தளங்களை பயன்படுத்தும் 18 கீழுள்ள சிறார்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது.
2: ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அலையன்ஸ் என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் இந்திய ஒப்பந்த சட்டத்தின் பிரிவு 11 ஒப்பந்தம் செய்து கொள்ளும் தகுதி இல்லாத போதிலும் சமூக ஊடக கணக்குகளை உருவாக்கவும் பராமரிக்கவும் சிறுவர்கள் அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயனர்களின் வயது மற்றும் சட்டப்பூர்வ அதிகாரத்தை சரிபார்க்க திறமையான வழிமுறை இல்லாததால் பாலியல் சுரண்டல், டிஜிட்டல் கடத்தல், பாலியல் மிரட்டல் மற்றும் வயதுக்கு ஒவ்வாத உள்ளடக்கங்களை காணுதல் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு சிறார்கள் ஆளாவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. 18 உட்பட்ட குழந்தைகள் மேற்கொள்ளும் எந்தவொரு ஒப்பந்தமும் செல்லுபடியாகாது என்பதை டிஜிட்டல் தளங்களுக்கு மத்திய அரசு தெரிவிக்குமாறு மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரின் ஒப்புதல் இல்லாமல் சமூக ஊடக இடைத்தரகர்களுடன் இத்தகைய ஒப்பந்தங்களில் சிறார்கள் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் தகவல் தொழில்நுட்ப விதிகளில் ஒரு புதிய விதியை சேர்க்கவோ அல்லது பொருத்தமான வழிகாட்டுதல்களை உருவாக்கவோ உத்தரவிட வேண்டும் என்றும் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரின் அடையாளத்தை EKYC அல்லது பொருத்தமான பிற வழிமுறைகள் மூலம் சரிபார்க்க வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. கல்வி, ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு மற்றும் தேர்வு தயாரிப்பு போன்றவற்றுக்கு டிஜிட்டல் கட்டமைப்பு முக்கியமானது என்பதால் குழந்தைகளை அதிலிருந்து முழுமையாக விலக்கி வைக்குமாறு தாங்கள் கோரவில்லை என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய் மால்யா பாக்சி, திருமதி வி மோகனா ஆகியோர் முன் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது சமூக ஊடக தளங்களை சிறுவர்கள் பயன்படுத்துவது தொடர்பாக சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று வாய்மொழியாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். தாவேக ஆட்சியில் மின்வெட்டு மற்றும் இரவு
0: காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலில் முதல் இரண்டு சரணங்களை மட்டும் பாட வேண்டும் என்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முடிவை தொடர்ந்து மாநில அரசு நிகழ்ச்சிகளிலும் இரண்டு சரணங்களை பாட கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக கர்நாடக மாநில அரசு பிறப்பித்துள்ள உத்தரவில் அமைச்சரவையின் முடிவின்படி குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநர் ஆகியோர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளை தவிர மற்ற மாநில அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலில் முதல் இரண்டு பந்திகளை மட்டுமே பாட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலின் ஆறு சரணங்களையும் பாட ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் ஒடிசா காட்டில் ஐந்து ஓராங்குட்டான் குட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவை இந்தியாவைச் சேர்ந்தவை அல்ல. அந்த வகை ஓராங்குட்டான்கள் இந்தோனேஷியா, மலேசியா ஆகிய நாடுகளில் மட்டுமே இயற்கையாக வாழ்கின்றன. அங்கிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் குட்டிகள் மட்டும் எப்படி ஒடிசா சென்றது? அதிகாரிகள் அதைத்தான் தற்போது விசாரிக்கின்றனர். பாலசோர் மாவட்டத்தில் உள்ளூர்வாசிகள் அவற்றை கண்டனர். ஐந்து குட்டிகளும் ஒன்றாக அமர்ந்து வாழைப்பழம் சாப்பிடும் காணொலிகள் பரவியிருந்தது. அந்த காட்டுக்கு அருகே மாநில நெடுஞ்சாலை உள்ளது. எனவே அவை வாகனத்தில் கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். அனைத்துலக விலங்குகள் கடத்தல் கும்பல் இந்த பின்னணியில் இருக்கிறதா என்றும் விசாரணைகள் நடைபெறுகிறது. குட்டிகள் தற்போது நந்தன்கானன் விலங்கியல் பூங்காவில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. ஓராங்குட்டான் குட்டிகள் பல ஆண்டுகள் தாயுடனேயே வாழ்வது வழக்கம். அதனால் தாய் இல்லாமல் ஐந்து குட்டிகள் மட்டும் கிடைத்திருப்பது கடத்தல் சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் இருந்து உருவாகும் வெட்டுக்கிளி தாக்குதல்களை நிரந்தரமாக எதிர்கொள்ளும் வகையிலான தீர்வுகளை கண்டறிய வேண்டுமென்று வேளாண் துறைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று அறிவுறுத்தினார். பீகாரில் பாகல்பூர் மாவட்டத்தில் கங்கை நதி வெள்ளத்தில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர். பல்வேறு நதிகளில் நீடிக்கும் வெள்ளத்தால் 14 மாவட்டங்களில் 43.64 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் நாடு தழுவிய போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பை சுங்கத்துறை அதிகாரிகள் நேற்று முறியடித்துள்ளனர். இது தொடர்பாக நான்கு பயணிகள் பிடிப்பட்டதுடன் அவர்களது உடமைகளில் இருந்து 27.45 கிலோ எடையுள்ள ஹைட்ரோபோனிக் கஞ்சா என சந்திக்கப்படும் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மண்ணை பயன்படுத்தாமல் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த நீரில் வளர்க்கப்படும் அதிக வீரியமிக்க கஞ்சா வகையே ஹைட்ரோபோனிக் கஞ்சா என கூறப்படுகிறது. திருப்பதி கோவிலில் செப்டம்பர் 13 ஒதுக்கப்பட்ட விஐபி தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திருப்பதியில் இலவச தரிசனம் செய்ய 24 மணி நேரம் ஆவதாலும் தொடர் விடுமுறை வருவதால் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என்பதாலும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.
2: தாவைக்கா ஆட்சியில் மின்வெட்டு மற்றும் இரவு நேர மின்தடை காரணமாக பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் சென்னை மாதவரம், வடம்பெரும்பாக்கம், சின்னத்தோப்பு, செட்டிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மின்வெட்டு ஏற்பட்டதால் சிரமம் அடைந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். வடம்பெரும்பாக்கத்தில் 5 மணி நேரமாக மின்வெட்டு ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சமரச பேச்சு நடத்திய போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மாலை நேரத்தில் மின்வெட்டு ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் நெரும்பூர் துணை மின் நிலையத்துக்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கண்டமனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 20 நாட்களாக தொடர்ந்து மின்வெட்டு ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர்.
5: இந்த ஒரு 20 நாளா இரவு பகல குறைந்தது ஒரு 7 மணி மாலையில 7 மணியிலிருந்து 10-11 மணி கரண்ட் கட் ஆகிறது. அது மாதிரி பகலில் வந்து 12 மணிலிருந்து ஒரு 4 மணி கட் ஆகிறது. இதே தொடர்ந்து வாடிக்கையாக 2 வாரமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
2: இரவு நேரத்தில் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேல் மின்வெட்டு ஏற்படுவதால் தூக்கம் இல்லாமல் தவிப்பதாக வேதனை தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி, அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் மின்வெட்டு ஏற்படுவதை கண்டித்து துணை மின் நிலையங்களை பெண்கள் முற்றுகையிட்டனர்.
0: சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவனுக்கு ₹1920 குறைந்து 112,120 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 240 குறைந்து 14,015 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு 10 குறைந்து 245 விற்பனையாகிறது. தொடரும் உலக செய்திகள். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டு இன்றுடன் 25 ஆண்டுகள் நிறைவடைகிறது. சம்பவத்தில் 2977 பேர் கொல்லப்பட்டிருந்தனர். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜார்ஜ் புஷ், பராக் ஒபாமா, ஜோ பைடன், பில் கிளின்டன் ஆகியோர் நியூயார்க் நகரில் நடைபெறும் அனுசரிப்பு நிகழ்வில்

வாய்ப்புண்டு. அந்த காலகட்டத்தில் நியூயார்க்கில் வாழ்ந்த இளைஞர்களை ஆய்வுகளில் கலந்து கொள்ள முன்வருமாறு அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. 1 மில்லியன் மக்களை உள்ளடக்கி பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் ஆய்வொன்றின் மூலம் அதிக சூடான தேநீர், கோபி மற்றும் ஏனைய பானங்களை குடிப்பதால் உணவு குழாய் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து 3 மடங்கிற்கு மேலாக அதிகரிக்கக்கூடும் என தெரிய வந்துள்ளது. இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் கேன்சர் இதழில் வெளியிடப்பட்டுள்ள இந்த ஆய்வின் மூலமே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிதமான சூட்டில் பானங்களை அருந்துபவர்களுடன் ஒப்பிடுகையில் அதிக சூட்டில் பானங்களை விரும்பி குடிப்பவர்களுக்கு எப்போ

எபோஷல் செல் காசினோமா என்ற வகை புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து 2 மடங்கு அதிகமாக காணப்படுகிறது. பானங்களை மிக அதிக சூட்டில் குடிப்பவர்களுக்கு இந்த ஆபத்து 3 மடங்கிற்கு மேலாக அதிகரிக்கிறது. உணவு குழாய் என்பது வாயிலிருந்து வயிற்றுக்கு உணவையும் பானங்களையும் கொண்டு செல்லும் தசைநார் குழாயாகும். வெப்பநிலையை கருத்தில் கொண்ட பின்னரும் கூட 1 நாளைக்கு 6 அல்லது அதற்கு மேற்பட்ட தடவைகள் சூடான பானங்களை குடிப்பவர்களுக்கு 6 தடவைகளுக்கும் குறைவாக குடிப்பவர்களை விட இந்த நோய் ஏற்படும் ஆபத்து 71% அதிகமாக உள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சி முகவரகம் 65°C அதிகமான வெப்பநிலையில் குடிக்கப்படும் பானங்கள் மிக அதிக சூடான பானங்கள் என வரையறுக்கப்பட்டுள்ளது. இவற்றை அருந்துவது மனிதர்களுக்கு புற்றுநோயை உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறு கொண்டது என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை பொதுமக்களுக்கு உணவு குழாய் புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஒட்டுமொத்த சாத்தியக்கூறு ஒப்பீட்டளவில் குறைவாகவே உள்ளதாகவும் இந்த ஆய்வு முடிவுகள் சூடான பானங்களுக்கும் புற்றுநோய்க்கும் இடையிலான தொடர்பை மட்டுமே சுட்டிக்காட்டுகின்றனவே தவிர சூடான பானங்களே நேரடியாக புற்றுநோயை உண்டாக்குகின்றன என்பதை முழுமையாக நிரூபிக்கவில்லை என்றும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அறிவிக்கப்படாத இடங்களில் கண்டறியப்பட்ட யுரேனியம் தடங்கள் தொடர்பான விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்து வரும் ஈரான் மீது 20 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சர்வதேச அணுசக்தி முகமை புகார் அளித்துள்ளது. இந்த புகாரின் அடுத்த கட்டமாக ஈரான் மீது பொருளாதார தடைகள், சொத்து முடக்கங்கள் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளது. எனினும் கவுன்சிலில் ஈரானின் நட்பு நாடுகளான ரஷ்யாவும் சீனாவும் வீட்டோ அதிகாரம் கொண்டுள்ளதால் அத்தகைய தண்டனை நடவடிக்கைகள் நிறைவேறுவது கடினம். சர்வதேச அணுசக்தி முறைமையின் தகவல்களின்படி ஈரானிடம் சுமார் 440.9 கிலோ எடையுள்ள 60% அளவுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பு உள்ளது. ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கடந்த ஆண்டு நடத்திய தாக்குதலுக்கு பிறகு அந்த இடங்களை பார்வையிட சர்வதேச ஆய்வாளர்களுக்கு ஈரான் அனுமதி மறுத்து வருகிறது. வடக்கு காசா பகுதியில் ஒரு வீட்டின் மீது இஸ்ரேல் நேற்று அதிகாலை நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன், மனைவி மற்றும் அவர்களின் 2 பெண் குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலில் ஆயுத குழுவைச் சேர்ந்த முவாமன் அகமது கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவரின் குடும்பத்தினர் உயிரிழப்பு குறித்து எந்தவித விளக்கமும் அளிக்கப்படவில்லை. கடந்த ஆண்டு எட்டப்பட்ட அமெரிக்க ஆதரவு போர் நிறுத்தத்துக்கு பிறகும் காசாவில் தொடரும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் இதுவரை 1,300க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் மகள் கிம் ஜூவுக்கு இளைய உடன்பிறப்பு இருப்பதாக தென்கொரிய உளவு அமைப்பு தெரிவிக்கிறது. உடன்பிறப்பின் பாலினம் தெரியவில்லை. கிம் ஜூவே தமது தந்தையின் அடுத்த வாரிசாக பார்க்கப்படுகிறார். கிம் ஜோங் உன்னுக்கு 3 பிள்ளைகள் இருப்பதாக உளவு அமைப்பு முன்பு தெரிவித்திருந்தது. ஆனால் பிள்ளைகளின் எண்ணிக்கை, அவர்கள் பிறந்த வரிசை உள்ளிட்ட விவரங்கள் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. வடகொரியா அதன் தலைவர்கள் ஆளும் குடும்பம் குறித்த தகவல்களை கடுமையாக கட்டுப்படுத்துவதால் கிம் ஜோங் உன்னின் பிள்ளைகள் பற்றிய அடிப்படை தகவல்களை கூட உறுதி செய்வது கடினம். கிம் ஜூவே 2022 முதல் முறையாக பொதுவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தார். பல முக்கிய அரசியல் நிகழ்வுகளில் அவர் தந்தையுடன் பங்கேற்றுள்ளார். வடகொரிய அரசாங்க ஊடகங்கள் அவரை அன்புக்குரிய குழந்தை, வழிகாட்டும் மாபெரும் நபர் என்று குறிப்பிடுகிறது. பொதுவாக நாட்டின் உயர் தலைவர்களுக்கும் அவர்களின் வாரிசுகளுக்கும் பயன்படுத்தப்படும் சொல் அது. சீன துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வெளிநாட்டு கப்பலில் தீப்பிடித்து அதில் 25 பேர் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. சீன பிரதமர் ஸி ஜின்பிங் தேடல் மீட்பு நடவடிக்கையை துரிதப்படுத்துமாறு உத்தரவிட்டிருக்கிறார். தீக்கு எதிரான பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை அனைத்து துறைகளும் கற்று

0: எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். டேக்கிரியான கப்பல் ஓசியன் மெலோடி எனும் பெயரில் லைபீரியாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எத்தனை பேர் காயமடைந்தனர் அல்லது உயிரிழந்தனர் என்பது தெரியவில்லை. ஏமனின் செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள மோக்கா துறைமுகத்தை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏமனில் உள்ள ஒரு சிறைச்சாலையின் மீது ஹவுதி அரேபியாவில் ஆதரவு பெற்ற அரசு படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஏராளமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இதனால் அரசு படைகளுக்கு எதிராக ஈரானில் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படைகள் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக இருதரப்புக்கும் இடையே நடைபெற்று வந்த மோதல்களை தொடர்ந்து செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள மோக்கா துறைமுகத்தை ஹவுதிகள் கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் 12% உலகளாவிய வர்த்தகம் நடைபெறும் செங்கடல் பகுதியின் நுழைவு வாயிலாக பாப் அல் மண்டாய் நீரிணை முழுவதுமாக ஹவுதிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்படுவதாக தகவல்கள் வெளியாகிறது. இதையடுத்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஏமன் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹொடைடா துறைமுகத்துக்கு வரும் ஹவுதியின் ராணுவ தளவாடங்கள் ஹவுதி படைகள் முடக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. இத்துடன் ஏமன் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மேலும் சில முக்கிய நகரங்கள் மற்றும் பகுதிகளை ஹவுதிகள் கைப்பற்றும் வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது. ஏமனின் ஹவுதிகள் தொடர்ந்து முன்னேறி வருவதால் தாயிஸ் மற்றும் மோக்கா நகரங்களில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அரசு படைகள் அங்குள்ள ராணுவ தளங்களில் இருந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது. மேலும் ஆயுதங்களை தவித்து வீட்டு பேச்சுவார்த்தைக்கு முன்வரும் படைகளிடம் பேச தயார் என ஹவுதிகள் அறிவிக்கின்றனர். முன்னதாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவு அளித்து வரும் சவுதி அரேபியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஹவுதிகள் மேற்கொண்டு வருகின்றன. செங்கடல் பகுதியில் சவுதி கப்பல்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டதால் ஹவுதிகளுக்கு எதிரான சவுதி படைகள் ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது.
1: அணு ஆயுத உற்பத்தி தொடர்பாக ஈரானுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் அந்நாட்டின் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகள் தாக்குதல் நடத்தின. இதற்கு பதிலடியாக கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கான முக்கிய நீர்வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. நீரிணையை முற்றுகையிட்டுள்ள அமெரிக்க கடற்படை அதனை கைப்பற்ற எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இதனால் எண்ணெய் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் சவுதி அரேபியா தனது எண்ணெய் ஏற்றுமதியை ஹோர்முஸ் நீரிணையிலிருந்து செங்கடல் வழியாக மாற்றியுள்ளது. இதனால் ஏமன் கடற்கரையில் அமைந்துள்ள பெரின் தீவு தற்போது உலகளாவிய முக்கியத்துவம் பெற்று வருகிறது. இந்த தீவு பாபல் மந்தப் நீரிணை எனப்படும் குறுகிய கடல் வழித்தடத்தில் அமைந்துள்ளது. இது செங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் இடையே செல்லும் கப்பல்களுக்கு முக்கிய நுழைவு வாயிலாக விளங்குகிறது. இந்நிலையில் பெரின் தீவை கைப்பற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். தற்போது மோச்சா நகரை அவர்கள் கைப்பற்றியுள்ளதாகவும் பாபல் மந்தப் நீரிணை நோக்கி முன்னேறி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. பெரின் தீவை கைப்பற்றி பாபல் மந்தப் நீரிணையை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் பட்சத்தில் செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்களை அவர்களால் தடுக்க முடியும். இது உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இதனால் அமெரிக்கா, சவுதி அரேபியா, ஈரான் ஆகிய நாடுகள் இந்த பகுதியில் தங்கள் ராணுவ நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $100 தாண்டியுள்ள நிலையில் அது மேலும் உயரும் என்ற அச்சம் எழுந்துள்ளது.
0: மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஷீப் ராசாக் தொடர்ந்து சிறையில் இருப்பார். வீட்டு காவலுக்கு மாறுவதற்கு அவர் முன்வைத்த விண்ணப்பம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூட்டரசு பிரதேச மன்னிப்பு குழுவின் சந்திப்பின் போது அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மலேசிய மன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்ஹண்டர் விண்ணப்பத்தை ஒத்திவைக்க அனுமதி அளித்ததாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கை குறிப்பிடுகிறது. இன்று நடைபெற்ற சந்திப்பில் 65 கைதிகளை விடுதலை செய்ய மன்னர் அனுமதி வழங்கியிருந்தார். வெளிநாட்டினர் விடுதலை செய்யப்பட்ட 6 மாதத்திற்குள் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவர். தற்போது நஷீப் ஹாஜாங் சிறையில் உள்ள அவர் 2028 August 23 வரை சிறை தண்டனை நிறைவு செய்வார். நம்பிக்கை துரோகம், ஊழல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்காக 2020 அவருக்கு 12 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. 2024 அரச மன்னிப்பால் அது பாதியாக குறைக்கப்பட்டது. திருமண வாழ்க்கை முடிந்தது. அதன் விலை 1.87 பில்லியன் அமெரிக்க டாலர். தென்கொரிய தொழிலதிபர் குவோன் ஹியூக் பின் அவ்வளவு மதிப்பிலான சொத்துக்களை தமது முன்னாள் மனைவிக்கு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்கொரிய வரலாற்றில் ஆகப்பெரிய விவாகரத்து இழப்பீடு இதுவாகும். நாட்டின் மூன்றாவது பெரிய காணொளி விளையாட்டு நிறுவனமான ஸ்மைல்கேட் நிறுவனம் நிறுவியவர் குவோன். தென்கொரியாவின் ஆகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவரான அவரது சொத்து மதிப்பு சுமார் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் என்று ப்ளூம்பர்க் மதிப்பிட்டுள்ளது. புதன்கிழமை வரை இந்த நிறுவனம் முழுமையாக குவோனுக்கு சொந்தமாக இருந்தது. ஆனால் நிறுவனத்தில் 35% பங்கை அவரது முன்னாள் மனைவி லி ஸ்வாஜினுக்கு மாற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் 65 பில்லியன் ரொக்கமாக அவருக்கு வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மொத்தம் 2.55 டிரில்லியன் அதாவது சுமார் 1.87 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான சொத்துக்களை அவர் பெறவுள்ளார். குவோனுக்கு லீயும் 2001 திருமணம் செய்து கொண்டிருந்தனர். அதற்கு அடுத்த ஆண்டு ஸ்மைல்கேட் நிறுவனம் நிறுவப்பட்டது. நிறுவனம் தொடங்கப்பட்ட போது அதற்கு தேவையான நிதியை வழங்க லீயும் உதவியதாக அவரது வழக்கறிஞர்கள் வாதிட்டுள்ளனர். உக்ரைனின் ரோவெட்ரோக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள பவ்லோ ஹிராட் நகரில் மைய பகுதியில் உள்ள வணிக வளாகம் ஒன்றின் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததுடன் 8 சிறுவர்கள் உட்பட 67 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மக்கள் நடமாட்டம் அதிகம் இருந்த பகல் நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைனிய உள்நாட்டு அமைச்சர் இவான் விஹிஸ்கி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட கட்டிடங்களில் 90% வணிக நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக கடைகள் என்று தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த 67 பேரில் 4 வயது சிறுமிகள் இருவரும் 11, 13, 14, 15 மற்றும் 17 வயதுடைய சிறுவர்களும் அடங்குகின்றனர். இந்த பிராந்திய ஆளுநர் அலெக்சாண்டர் ஹன்சா அறிவித்துள்ளார். இவ்வாறு ஆரம்பத்தில் ஜபோரலியா மற்றும் சுமி நகர வணிக வளாகங்கள் மீதும் ரஷ்யா இவ்வாறான வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. இதேவேளை கரங்கடல் பகுதியில் உள்ள ரஷ்யாவின் பிரபல சுற்றுலா நகரான சோச்சி மீது உக்ரைன் நடத்திய கடல்சார் ட்ரோன் தாக்குதல்களில் 28 பேர் காயமடைந்துள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். முன்னணி வளைகுடா நாடான ஐக்கிய அரபு அமீரகமுடனான அனைத்து உறவுகளையும் அல்ஜீரிய அரசு துண்டித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூண்டுதல் மற்றும் விரோத போக்குடைய செயல்களாலும் வருந்தத்தக்க நியாயமற்ற நடத்தைகளாலும் அந்த நாட்டுடனான அனைத்து உறவுகளையும் துண்டித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள அல்ஜீரிய வெளியுறவு அமைச்சகம் நேற்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த முடிவுக்காக எந்த ஒரு தனிப்பட்ட அல்லது குறிப்பிட்ட காரணமும் அல்ஜீரியா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படவில்லை. இது குறித்து அமீரகத்தின் தூதர் நேரில் அழைக்கப்பட்டு அவரிடம் தெரிவிக்கப்பட்டதாகவும் நடவடிக்கைகளுக்கு உடன்பட 48 மணி நேரம் கால அவகாசம் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2020 மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் மொராக்கோ ஆகிய நாடுகள் இஸ்ரேலுடன் உறவுகளை மேம்படுத்தி வருகிறது. இதனால் அல்ஜீரியா மற்றும் அமீரகம் இடையேயான உறவுகளில் விரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இத்துடன் மேற்கு சஹாரா விவகாரத்திலும் அல்ஜீரியா மற்றும் அமீரகம் இடையே முரண்பாடு நிலை வருகிறது. மேற்கு சஹாராவை சுதந்திர நாடாக அங்கீகரிக்க அல்ஜீரியா ஆதரவு தெரிவித்து வருகிறது. ஆனால் மேற்கு சஹாராவை மொராக்கோ ஒரு பகுதியாக அமீரக அரசு அங்கீகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் கௌரி குமார் ஜாதவ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள சமையல் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் அரசுக்கு எதிராகவும் தனியார் எரிபொருள் நிறுவனங்களுக்கு எதிராகவும் நேபாள வர்த்தகம் தொழில் மற்றும் விநியோகத்துறை அமைச்சர் கௌரி குமார் ஜாதவ் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளம், நிலச்சரிவு உள்ளிட்ட பேரிடர்களால் அங்கு சமையல் எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டு காத்மாண்டு பள்ளத்தாக்கு பகுதியில் எரிபொருள் தட்டுப்பாடு உருவானதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நடைபெற்ற நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் நாட்டில் உள்ள 58 தனியார் எரிவாயு நிறுவனங்கள் நேபாள அரசின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவில்லை என குற்றம் சாட்டிய அமைச்சர் கௌரி குமார் அந்த நிறுவனங்களின் உரிமத்தை ரத்து செய்யப்போவதாக கூறியிருந்தார். இது பற்றி அவர் பேசுகையில், நமது நாட்டுக்கு 2 எரிவாயு நிறுவனங்களுக்கு மேல் தேவையில்லை. அதிகபட்சம் 2 நிறுவனங்களே போதுமானவை. மற்ற அனைத்து நிறுவனங்களின் உரிமங்களும் ரத்து செய்யப்பட வேண்டும். எரிவாயு விநியோகத்தை எளிமையாக்குங்கள் என அனைத்து நிறுவனங்களையும் அழைத்து நான் வேண்டுகோள் விடுத்தேன். ஆனால் எதுவும் வேலை செய்யவில்லை. நாங்கள் காத்மாண்டுவுக்கு 48,000 எரிவாயு சிலிண்டர்களை அனுப்பினோம். ஆனால் அங்கு 20,000 சிலிண்டர்களுக்கு மேல் சென்றடையவில்லை. மீதமுள்ளவை எங்கு சென்றுள்ளது என தெரியவில்லை. நாம் கேட்டாலும் அவர்கள் வழங்க மறுக்கின்றனர். நேபாள அரசின் எண்ணெய் நிறுவனம் 10 முறைக்கு மேல் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. ஆனால் அவர்கள் 1 முறை கூட விநியோகம் செய்யவில்லை. இந்த விவகாரத்தில் நேபாள எண்ணெய் நிறுவனத்துக்கோ அல்லது இந்த அரசுக்கோ சம்பந்தம் உள்ளதா என அவர் கூறியுள்ளார். பங்களாதேஷ் உலகிலேயே மிக மோசமான தட்டம்மை பரவலை சந்திக்கிறது. சிறு பிள்ளைகளும் கை குழந்தைகளும் ஆக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,000க்கும் அதிகமான பிள்ளைகள் இறந்ததாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆண்டு தொடக்கத்தில் தட்டம்மை நெருக்கடி தொடங்கியது. இதுவரை 187,000க்கும் அதிகமான சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. தட்டம்மை எளிதில் பரவக்கூடியது, அதற்கு மருந்து இல்லை. தட்டம்மைக்கு எதிரான தடுப்பூசியை 2 முறை போட்டுக்கொண்டால் அதை பெருமளவு தவிர்க்கலாம். போதிய தடுப்பூசி இல்லாதால் பங்களாதேஷில் நெருக்கடி ஏற்பட்டதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் கூறுகிறது. 18 மில்லியன் பிள்ளைகளுக்கு தடுப்பூசியை போட்டிருப்பதாக அரசாங்கம் கூறுகிறது. இன்னமும் 4 மில்லியன் பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போய்சேரவில்லை. நெருக்கடி தொடரும் என்று அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவின் டென்னசி மாநிலத்தில் ஹட்டன்பர்க் நகரில் மக்கள் மத்தியில் சுற்றித் திரிந்தது கரடி. யாரையும் கண்டுகொள்ளாமல் நடந்தது கரடி. அதை பார்த்த மக்கள் வியர்ப்படைந்தனர். சிலர் இருந்த இடத்திலேயே நின்று விட்டனர். பலர் கரடியை படம் பிடிக்க தொடங்கினர். சம்பவம் செப்டம்பர் 1ஆம் தேதி இடம்பெற்றது. அதை ஒருவர் காணொலியாக எடுத்து பகிர்ந்திருந்தார். அந்த காணொலி இப்போது சமூக ஊடகங்களில் பரவுகிறது. அமெரிக்க ஊடகங்களும் அதை பகிர தொடங்கியுள்ளது. காணொலியை எடுத்தவர் தாம் காட்டில் நடக்க சென்றபோது ஒரு கரடியையும் பார்க்கவில்லை என்றார். ஆனால் நகரத்தில் கரடிகளை காண்பது எளிதாகிவிட்டதாக அவர் கூறுகின்றார். மக்கள் கரடிகளுக்கு தீனி போடுவது, கரடிகளை துரத்துவது ஆகிய காரணங்களால் அவை இப்போது நகரங்களுக்குள் வரத் தொடங்கிவிட்டதாக அவர் விளக்கியுள்ளார். காணொலியை கண்ட இணையவாசிகளிடையே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. கரடி தன் வீட்டை இழந்ததால் தான் நகர்ப்புறத்துக்கு வந்திருக்கிறது என்று பெரும்பாலானோர் கூறுகின்றனர். விலங்குகளின் இயற்கை வாழ்விடங்களை அழிப்பதால் வேறு வழியின்றி அவை மனிதர்கள் வசிக்கும் நகரங்களுக்குள் புகுவதாக பலர் பதிவு ள்ளனர். காணொலியை கண்டு மனம் வேதனை அடைந்ததாகவும் அவர்கள் பகிர்கின்றனர். அமெரிக்கா விதித்த இறக்குமதி வரிகளை குறைப்பது தொடர்பாக சீனாவும் அமெரிக்காவும் விரைவில் ஒரு உடன்பாட்டை எட்டுள்ளதாக சீனா சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாட்டு தலைவர்களும் சில நாட்களில் சந்திக்க உள்ள நிலையில் இது பற்றி அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. சீன செய்தி தொடர்பாளர் குவாங்லிங் செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். மேலும் $30 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களுக்கான வரி குறைப்புகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையே இந்த ஆண்டில் 3வது முறையாக வருகிற செப்டம்பர் 24 பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக கூறப்படும் நிலையில் இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்த வரி குறைப்பு அறிவிப்புகள் வெளியாகும் என சீனா தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்னர் மே 1 பெய்ஜிங்கில் நடைபெற்ற இருவரின் சந்திப்பின் போது அமெரிக்கா சீனா இடையில் வர்த்தக நிர்வாகம் மேற்கொள்ள வர்த்தக வாரியம் அமைக்கவும் அதனுடன் முதலீட்டு வாரியம் அமைக்கவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. சீன இறக்குமதிகளின் மீதான வரிகளை டிரம்ப் அதிக அளவு உயர்த்தியதால் சீனாவும் பதிலடி கொடுக்கும் விதமாக வரிகளை உயர்த்தியிருக்கிறது. இரு நாடுகளுக்கும் வரி போர் மூண்டதால் சமாதானத்தை எட்டும் விதமாக இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது. வர்த்தக வாரியம் உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகளில் வரி குறைப்பு முக்கிய அங்கமாக இருக்கிறது. இருப்பினும் அதிக வரி விதிக்கப்பட்டுள்ள முக்கியத்துவமற்ற பொருட்களின் மீதான வரியை கண்டறிந்து குறைப்பதே இதன் நோக்கமாகும். இரு நாடுகளும் மேற்கொண்ட தற்காலிக சமாதான பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் நவம்பர் 10 முடிவடைய உள்ளது. இந்த நிலையில் பரந்த வர்த்தக ஒப்பந்தத்திற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளதாகவும் குறிப்பிட்ட பொருட்களுக்கான வரி குறைப்புகள் மட்டுமே நிகழ வாய்ப்புள்ளதாகவும் பார்க்லேஸ் வங்கி ஆய்வறிக்கையில் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் விபத்து வழக்குகளில் கைதான வெளிநாட்டவரை வேற்று கிரகவாசிகள் என சித்தரித்து அமெரிக்காவில் உள்நாட்டு பாதுகாப்பு படை செய்யறிவு பதிவுகளை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு அமைந்தது முதல் அந்த நாட்டில் வசிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டவர்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் இனவரி தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவில் விபத்து மற்றும் குற்ற வழக்குகளில் கைதான சீக்கியர்கள் உள்ளிட்டோரின் புகைப்படங்களை பயன்படுத்தி அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்புத்துறை செய்யறிவு வீடியோ மற்றும் போஸ்டர்களை வெளியிட்டு புதிய சாட்சியை உருவாக்கியுள்ளது. இதையடுத்து பிரபல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் திரைப்படத்தின் காட்சிகளை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள வீடியோக்களில் வெளிநாட்டவர் உலகத்திற்குள் ஊடுருவும் ஏலியன்களாகவும் அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்பு படையினர் உலகை பாதுகாக்கும் நாயகர்களாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் விபத்து ஏற்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட ஹர்சிந்தர் சிங், ராஜிந்தர் குமார், ஜஸ்வீர் சிங் உள்ளிட்ட இந்தியர்கள் மற்றும் பெக்ஸான் ஃபேசிங், அக்ரோர் ஃபோசரோவ் உள்ளிட்ட வெளிநாட்டவர்களின் பெயர்களும் அந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே போன்ற மற்றொரு பதிவில் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு படைத்தளங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் கதாபாத்திரமாக சீத்தரித்து சீக்கியர்களுக்கு எதிராக செய்யறிவு போஸ்டர்களை வெளியிட்டுள்ளது. அதில், எங்களின் சாலைகளை விட்டு விலகுங்கள், உங்களுக்கு எப்படி வாகனம் ஓட்ட வேண்டும் என தெரியாது, மிஸ்டர் சிங் எனும் வாசகங்களும் இடம்பெறுகிறது. இதுபோன்ற பதிவுகளை அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து வெளியிட்டு வருவது அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய சமூகத்தினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அரசின் இந்த பதிவுகள் இனவரி தூண்டுதல் விதத்தில் இருப்பதாகவும் இந்தியர்களுக்கு எதிரான வன்முறைகளை உருவாக்கக்கூடும் என்றும் கூறி ஏராளமான இந்திய மற்றும் சீக்கிய அமைப்புகள் அதற்கு கண்டனம் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஒரு கிரேக்க பெண் நெடுங்காலம் காத்திருந்தது வீண் போகவில்லை. 22 ஆண்டுகளுக்கு மேலாக உரிய வைக்கப்பட்டிருந்த கருவில் இருந்து அந்த பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. 54 வயது கிறிஸ்டினா ராஃப்டி செலஃபிக்கு ஒரு அழகான குழந்தை 2004 ஆண்டு செயற்கை கருத்தரப்பின் மூலம் மகன் பிறந்திருந்தார். கடந்த அக்டோபரில் 21 வயதான அந்த மகன் விபத்தில் உயிரிழந்திருந்தார். அப்போது பயன்படுத்தப்பட்ட அதே தொகுப்பில் இருந்த மற்றொரு கரு உறைநிலையில் பாதுகாக்கப்பட்டிருந்தது. 22 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கரு கிறிஸ்டினாவின் கருப்பையில் செலுத்தப்பட்டது. அதன் மூலம் தற்பொழுது பெண் குழந்தை பிறந்துள்ளது. கிரீஸில் செயற்கை கருத்தரிப்புக்கான அதிகபட்ச வயது 54. கிறிஸ்டினா அந்த வயது வரம்பை எட்டிய நிலையிலேயே சிகிச்சை பெற்றுள்ளார். தம்பதியின் மேலும் 9 கருக்கள் உறைநிலையில் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அவற்றின் மூலம் இன்னொரு குழந்தை பெற அவர்கள் விரும்புகின்றனர். தற்போதைய வயது வரம்பால் அதற்கு அனுமதி இல்லை. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் வங்கதேச அணியை வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுக்கு 149 ஓட்டங்கள் எடுத்து இந்திய அணி வங்கதேச அணியை வீழ்த்தியது. 150 ஓட்டங்கள் இலக்கை நோக்கி விளையாடிய வங்கதேச அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுக்கு 109 ஓட்டங்களை எடுத்திருந்தது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடர் மற்றும் ஆசிய போட்டிகளிலிருந்து இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ஹர்ஷித் ராணா விலகியுள்ளார். நியூசிலாந்து அணியின் கேப்டன் மிச்சல் சாட்னர் பிக்பாஸ் தொடரில் விளையாடுவதற்கான வாய்ப்பை மறுத்துள்ளார். சாம்பியன் லீக்கில் அதிக கோல்கள் அடித்த டாப் 10 பிரேசில் வீரர்கள் பட்டியலில் பார்சிலோனாவின் கேப்டன் ரபீனியா இணைந்துள்ளார். பிரேசிலை சேர்ந்த ரபீனியா பார்சிலோனா அணியில் விளையாடி வருகிறார். இந்த சீசனில் மட்டும் 5 போட்டிகளில் 8 கோல்கள் அடித்து அசத்தியுள்ளார். ஸ்பெயினைச் சேர்ந்த பார்சிலோனா காற்பந்து வரலாறு மற்றும் சாம்பியன் லீக்கில் 19 வயதான இளம் வயது வீரர் லாமின் ஜமால் புதிய சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். பார்சிலோனா காற்பந்து வரலாற்றில் மிகவும் இள வயதில் கேப்டனான பொறுப்பேற்றவராக லாமின் ஜமால் சாதனை படைத்துள்ளார். முன்னதாக 20 ஆண்டுகள் 59 நாட்களில் போஜன் ட்ரிக் கேப்டனாக இருந்துள்ளார். சாம்பியன் லீக்கின் முதல் போட்டியில் பார்சிலோனா 5-1 என அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் லாமின் ஜமால் 1 கோல் 2 அசிஸ்ட் செய்து அசத்தியிருந்தார். சாம்பியன் லீக்கில் இளம் வயதில் அதிக கோல் பங்களிப்பு செய்தவராக சாதனை படைத்துள்ளார். 20 வயதுக்கு முன்னதாகவே லாமின் ஜமால் 12 கோல்கள் 12 அசிஸ்ட்களை செய்து முதலிடத்தை பிடித்திருந்தார். முன்னதாக கிளியான் எம்பாவே 20 வயதில் 13 கோல்கள் 2 அசிஸ்டுடன் 20 கோல் பங்களிப்பு செய்து வந்திருந்தார். இதனை 20 வயதுக்கு முன்பாகவே லாமின் ஜமால் முறியடித்துள்ளார். நிறைவாக நாணய மாட்டு வீதங்கள் அனுசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியோபூர்வ இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 26 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 111.5% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 327.52% இந்திய பெறுமதியில் 95.68% ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 403.92% இந்திய பெறுமதியில் 117.66% ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.67% இந்திய பெறுமதியில் 129.22% ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 237.38% இந்திய பெறுமதியில் 69.15% காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்திகளோடு. பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷிப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, கார்லி கோனேஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனை தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம்.

0: தளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges Les Gonesses.
6: Mélodie et Tordbrelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordbre, Tolébissi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் த்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: சரியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கிறேன் அப்பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 1 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
2: 65.
3: மேலதிய தொடர்புகளுக்கு
2: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பரிசு லாட்சப்பலில் ரூய்காயில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 ரூ கை, பாரிஸ், 10 லாட்சப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951 15 82 3 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷரிமஹால்.
4: கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
3: 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
4: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
3: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
4: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
3: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
4: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
3: நிலவிய தரங்களுக்கு கியா பிரதர்ஸ் 38 5 1 4 கனடா.
4: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ கியா பிரதர்ஸ் 604 707 1 57 அல்லது 604 902 0344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com.
3: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் கியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீடுகளில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 2750 அல்லது 078 920 5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
5: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ்ஸே 3098 கொனிட்ஸ் சுவிஸ் கொனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: பெறுபேசி இலக்கம் 031 971 2750. கைத்தொலைபேசி இலக்கம்
3: 07 8 9 58 58.
1: வன்கூவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உழைத்து கொண்டு
6: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப. விஷயத்தை போறோம், இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறோம்.
3: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் ரவீந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
7: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கபினாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போறோம் யாழ்ப்பாணம்? ஒரு பிள்ளை வர்றது கும்பிட பொழுது வந்திருக்கான தங்கச்சி. தங்கச்சி
1: என்ன
8: வெளிநாட்டில் அவங்களையும் வந்து ஜாழ்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டா நாய்க்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷல் விழா நோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபக்க நீர்கொழும்பு. தொடர்ந்து தொலைபேசி இலக்கங்கள் 0077-736-74-18 அல்லது 0076-24-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுமட்டீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0077-736-74-18 அல்லது 0076-24-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குவேஷன் விழா நிறுவனத்தினர்.
9: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
10: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:10, ஐக்கிய ராஜ்யத்தில் 2:10. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டு அவளாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033148315 வாட்ஸ்அப் ஊடாகவோ வைபர் ஊடாகவோ நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த விலையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ரஜன், சதீஷ் கேட்கிறேன்.
0: சதீஷ் நலமா இருக்கீங்களா?
1: நன்றி.
0: என்ன குரலில் மாற்றமாக இருக்கின்றது?
1: கொஞ்சம்
0: சூம் இல்லாம இருக்கா?
1: உடம்பு கொஞ்சம் விதம் மாறப்போது அனதாக போலதே நம்பிக்கை வந்து விட்டது.
0: என்ன உங்களுக்காக தருகின்றோம், கேட்டு மலங்கள். நன்றி. அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் 1, 2, 3.

அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்த

0: ஒலித்த பாடலை சதீஷ் அவர்கள் பிரான்சில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
1: ஒரு மணிக்கெல்லாம் முடிஞ்சது, சாப்பிட்டு விட்டு முடிஞ்சது. இப்ப பழமும் சாப்பிட்டு இருக்கிறேன்.
0: என்ன பழம் சாப்பிட்டீங்க? வாழைப்பழம். நல்லம்மா, வாழைப்பழம் சாப்பாடு பின்னுக்கு
1: கொஞ்சம் நேரம் சொல்லி சாப்பிடுவோம்.
0: என்ன தெரியாது கேக்குறேன் உங்கள்ட்ட.
1: வாழைப்பழம்
0: சாப்பிடுவேன். வெட்டி உப்பும் கொஞ்சம்
1: சாப்பிட்டீங்களா?
0: அது சூப்பரா இருக்கும்.
1: என்ன
0: பாட்டு?
1: ஒரு புல்லாங்குழல் ஊமையானது.
0: புல்லாங்குழல் ஊமையானது
1: என்னன்றது? ஊதாம வெஜா ஊமையான் தானே. ஊதானே அது குரல் வேற உயிர் வரும் தெரியாவது.
0: அவரும்
1: ஜோசியாம எழுதியிருக்க மாட்டேன்.
0: இலக்கியவாதி,
1: சரியான இலக்கியவாதி.
0: பாராட்டு தெரிவிச்சு அந்த பாடம் கேட்க போறீங்க?
1: ஓ, பாராட்டு இல்ல, எல்லா கவிஞர்களுக்கும் பாராட்டு தான்.
0: இந்த இலக்கிய ரசனை கூட
1: இவருக்கு சகலரும் இருக்கு.
0: கணா கூட கதைக்கிறதால இல்லன்னா
1: காக்கா பூக்கா கீக்க மூக்கா என்று எல்லாத்திலும் ஒரு ஒரு எழுத்தேன்டா அதை வச்சு எத்திர சொல்லி சொல்லுவார. கட்டிக்காரன் அப்படியே
0: வசனம் எழுதுவேன். நல்லா, ஆகவே உங்களுக்காக ஒரு பாடலை நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். உடனடியாக சாரத்துக்கு முயற்சியும். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம் ராஜா. நன்றி
0: நன்றி. அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடலை கேட்பதற்கு முதல் இதனை கேட்போம்.
2: பரிசு லாட்சபலில் ரூழ்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: அடுத்த பாடலை திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். துறை அவர்கள் நலமா இருக்கீங்களா? துறை எங்க நின்று ஆலமா உங்கள் வரவை காணவில்லை. அப்படி இருக்கு ஊர் நின்றுங்களா? அப்படி பிடிச்சிருக்கா ஊர்? உங்களுடைய காசும் கிடைச்சது சோகரம். நீங்கள் கொடுத்துட்டு அனுப்பி உங்களோட உறவினரிடம் கொடுத்து அனுப்பினீங்களாகும். நன்றி. நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நான் நலமா இருக்கேன்.
0: நீங்கள்? ஓ, என்ன பாடல் கேட்க போகிறீங்க?
1: எனக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடல், பழைய ஆரம்பங்கள் பாடல்.
0: தலைவன் படத்தில் நீராளி மண்டபத்தில் சுசிலாவோடு பாடினதாகுமா? நல்ல பாட்டா.
1: எம்ஜிஆர் பாட்டு அந்த ஆரம்பங்கள்
0: வாலி எழுதினார். முழு பாட்டும் அவர் வாலி தான் எழுதினார். குரல் வந்து எல்லாருக்கும் அந்த விரும்பம் கதாநாயகனை எல்லாம் நினைப்பார்கள். பாடல் பூவைக்கில் கதாநாயகன் அந்த அவற்ற இது வரும், அந்த உருவம் வரும். அப்போ அந்த பாண்டிய பாடல்களை தான் கூட விரும்புவார்கள். நான்
1: சொல்கிறேன்,
0: எம்ஜிஆர் பார்க்க மாட்டார்கள். பாலசுப்ரமணியத்துக்கும் எம்ஜிஆர் குரலுக்கும் ஒரு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அவர் சின்ன பொடியான ஒரு சின்ன பையன். அவருக்கு வந்து கமலஹாசன், ரஜினி போன்ற முன்னணி கதாநாயகர்களுக்கு கொடுத்த பாடல் மோகன். மோகனுக்கு நல்ல சால பொருத்தம், பிறவுக்கு நல்ல பொருத்தம். இது வந்து

0: அந்த கூட பழைய பாலத்து பாடல்கள் நீங்கள் பாட நாங்கள் கேட்க
1: பாடுறேன்.
0: பாடுங்கள் கட்டாயம், நீங்கள் வந்து உடனடிய வைபர் ஊடாக வந்து பாடுங்கள்.
1: ஓகே,
0: அப்போ கேட்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம்.
1: ஓம் ராஜா, நான் பாடுறேன்.
0: நன்றி, வந்து வந்துட்டார் சிங்கனன். நாங்கள் ஆசைப்பட்டுருப்போம்.
1: ஓகே,
0: உங்களோட பாடல் வருகின்றது சௌரம், கேட்டு மாலுங்க.
1: ஓ
0: நிக்கட்டா, நிக்க போறீங்களா?
1: ஓ ஓகே.

0: ஒலித்த பாடலை டென்மார்க்கிலிருந்து துறை அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். கவிஞானி பாலி அவர்களுடைய கவிதை வரிக்கை எஸ் எம் சுப்பைய நாயுடனுடைய இசையில் பாடல் ஒலித்தது. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஜோசரியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம்.
0: நன்றி. வழியா சாப்பிட்டீங்களா?
1: நாங்கள் சாப்பிட்டோம். நீங்களும் சாப்பிட்டீங்களா?
0: ஓ, நாங்களும் சாப்பிட்டோம். நல்ல விரதம் பிடிச்சிங்களா?
1: பாடல் பாடி முடிஞ்சு.

0: படிச்சு போட்டு களைச்சு போயிருவீங்க, அதுக்கு பிறகு வச்சு
1: குடிப்பீங்க. அலை வந்தோடதே வெந்துருட்டியே பிஸ்கட்டையும் சாப்பிடுறது.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு சரதி சபதமே தான் திக்கவனும். அணி மகாராணி சாக்கியத்தில் ராணி, வேகம் வேகமாக வந்த நாகரீக ராணிய தாருங்கோ.
0: ராணிக்கு போய் சொல்லுவேன்,
1: ராணிட்டு சொல்லுவேன், ராணிய பத்தி பாடுவேன்.
0: ராணிய பத்தி வேகமாக வந்த ராணின்னு சொல்றீங்க.
1: அதான் வேகமாக வேகம் வேகமாக உங்கள்கிட்ட வந்த ராணி என்று சொல்லுவேன். அப்படி சொல்லுவேன்.
0: அப்படி நீங்க மாத்திருவீங்க அதைய.
1: அப்படி கதையை வந்தா அவன் சந்தோஷப்படுவாதானி.
0: ராணி
1: உள்ளது கேட்க வேண்டாம் வெந்து.
0: ராணி மகா ராணி
1: சாட்சியத்தில் ராணி.
0: ராஜ்யம்
1: அவதில் ராஜ்யத்து ராணியன்னா அது ஒரு நல்ல சொல்லு தானே. வேகம் வேகமாக வந்த நாகரீக ராணி.
0: என்ன பாடுங்க பாடுங்க பாடுங்க.
1: அங்கால தெரியாது.
0: என்ன தெரியாது சொல்லக்கூடாது, ஒன்னும் தெரியாது சொல்லக்கூடாது.
1: சாட்சியத்தில் ராணி
0: வேகம் வேகமாக வந்த நாகரீக ராணி. அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில்.

ராணி மகாராணி ராஜ்யத்தின் ராணி வேக வேகமாக வந்த நாகரீக ராணி ராணி மகாராணி.

0: தலை கணத்த ராணி, நேற்று வரை வீதியிலே நின்றிருந்த ராணி, இளமைதனை மறந்துவிட்ட தலை கணத்த ராணி, யானை மாலை போட்டதாலே ஆட வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொலுவிருக்கும் ராணி, யானை மாலை போட்டதாலே ஆட வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொலுவிருக்கும் ராணி,
1: அழகு பொம்மை போல வந்து கொலுவிருக்கும் ராணி,
0: ராணி மகாராணி.

வந்தாள் பொங்கி வந்த செல்வத்தால புத்தி போனதான் பொங்கி வந்த செல்வத்தாலே புத்தி போனதான் புலமையோடும் கவிதை.

கவியரசை புதிய அரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, கவியரசை புதிய அரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியற்கு நாடும் ஒரு காடு, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும்

0: ஒலித்த பாடலை யோகேஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜன்.
0: வணக்கம் ராஜலிங்கம். நலமா இருக்கீங்களா ராஜலிங்கம்? நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: அதே போல தாங்கள் நலமா இருக்கேன். நான் என்ன படம் தெரியல, காதலின் பொன் வீதியில்.
0: காதலின் பொன் வீதியில் காதலன் பண் பாடினான்
1: பாடுவீங்க. நான் எப்படியும் 11க்கும் 11 வரைக்கும் உள்ள வந்துடுவேன்.
0: விட மாட்டாக்கள், விட மாட்டாக்கள்.
1: அடிக்க அடிக்க அதுக்குள்ள தான் கிடைக்கும். முன்னு கெடுத்து விட்டுருவார்கள்
0: எல்லாரும். எல்லாரும் எடுத்துருவார்கள்.
1: அப்போ போய் கிடக்கும். அப்ப கொஞ்சம் வேற மத்தியானம் தாண்டி உட்கார்ந்துருந்தா அப்புறம் அங்க அடிச்ச உடனே அது சொல்லி அடிச்ச மாதிரி வந்துடுவேன்.
0: வந்துடும். ஓகே. உங்களுக்கான பாடல் வருகிறது, கேட்டு வாழுங்கள்.
1: நன்றி. நன்றி.
0: நன்றி.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். பிரான்சில் இருந்து அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் தங்கை. அருமா
1: சத்யா, அமெரிக்கால இருந்து கதைக்கிறேன்.
0: சத்யா, எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
1: பாட்டு
0: கேக்கணும்னு சொல்லி போட்டு போயிட்டு போறா அன்பா சொல்லிட்டு போறா
1: சமையல்
0: பேரக்குட்டியல் என்ன பாட்டு கேக்க போறீங்க? அழகாக என்ன பாடல் கேக்க போறீங்க? மதன மாளிகையில் மந்திர மாளிகளா. அவர் சகோதரி சத்யா ராஜா அமெரிக்காவில் இருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
2: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782-81-88-14.

0: அமெரிக்காவிலிருந்து திருமதி சத்யா ராஜா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி கமலமணி, நலமா இருக்கிறீங்களா? என்ன இவ்வளவு நேரம் என்ன செய்றீங்க கமலமணி? ரசிச்சு கொண்டிருந்தீங்க, பொறுக்க முடியாம ஓடி வந்துட்டீங்க. அப்பா அப்பா சேர்ந்து அடிக்கல, அவர் ஒரு கையில் அடிச்சு நீங்களும் ஒரு கையில் அடிச்சா டக்குன்னு கிடைச்சிரும். அவர் ஒரே உழைப்பு தான், உழைப்பு மன்னன் தான்.
1: எனக்கு நான் எடுத்து வச்ச பாட்டு உங்களுக்கு பிடிக்குமோ தெரியாது. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ,
0: இன்று வரை நீ யாரோ நீ வேறோ நான் வேறோ,
1: ஒன்றும் செய்யல.
0: நேற்று நல்ல பாட்டு தானே கண்ணதாசன், நேற்று வரை
1: நீங்க அப்படி செய்து ஓட்டுகளை.
0: அப்படியா? நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ,
1: நான் யாரோ இன்று வரை நீ வேறோ நான் வேறோ.
0: நீங்க சரியான பாசம் இப்படி சொல்றீங்க. நீங்க போயிருவீங்கடா கண்ட சிந்தாவும் சில உனக்கு போய் மூன்று மாதம் அங்கே நிற்பீங்க, நாங்களும் இங்க இருந்து கத்திக்கிட்டே இருப்போம். இல்ல நீங்க ஒரு மாதத்துல வாங்க. அப்ப இந்த பாட்டு கேட்க போறீங்க? அப்ப வந்து வந்து போயிட்டே இருப்ப மியூசிக்கா அந்த மாதிரி வாசிக்கிறது இல்ல வாசிக்க? அப்ப தில்லான தான் நிறைய வாசிப்பார். ரெண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டா
1: நாளைக்கு நின்றுட்டது. நாளைக்கு ஒரு கல்யாணம் நின்றுட்டு நாளைக்கு இருந்தது.
0: அதே நான் நிக்காட்டுற பிள்ளை
1: சோகவிஷயம் அந்த பிள்ளை.
0: ஓகே, அப்ப உங்களுக்காக இந்த பாடலை தருகின்றேன், கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி ராஜா.
0: நன்றி காமலவேணி.
1: நன்றி.

ஒலித்த பாடலை திருமதி கமலமணி நவரட்டராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளை தொடர்ந்து அன்னை அபிராமி வாசுகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி வானலையில் மலர இருக்கின்றது.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் பரசலாச்சப்பிள்ளல் அமைந்திருக்கும் பி டி காஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் பட்டாப்பிளை சண்டி பகுதியில் இலங்கை ராணுவத்தின் பயன்பாட்டில் இருந்த 41.8 பேர் அரச மற்றும் தனியார் காணி பொதுமக்களின் தேவைகளுக்காக விடுவிக்கப்பட்டுள்ளது. 59வது படைப்பிரிவினால் விடுவிக்கப்பட்ட குறித்த காணி முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் முன்னிலையில் கரைத்துறை பற்றிய பிரதேச செயலாளரிடம் திங்கட்கிழமை உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. முகநூல் ஊடாக ஒழுங்கமைக்கப்படும் களியாட்ட விருந்துகள் மற்றும் அவை நடைபெறும் இடங்களை கண்டறிந்து கண்காணிப்பதற்காக போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய விசேட புலனாய்வு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் புட்லர் தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தின் ஒருங்கிணைப்பில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள பசுமை பாதை நாட்டிற்கு ஒரு சுவாசம், வீதிக்கு ஒரு நிழல் என்னும் துணிப்பொருளிலான வீதி ஓரங்களில் 1 மில்லியன் மரக்கன்றுகளை நடும் திட்டம், முதற்கட்டமாக 100,000 மரக்கன்றுகளை நடும் திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி சீன் செயலாளர் கலாநிதி நந்திக ஜனதுகுமா நாயக்கா தலைமையில் வியாழக்கிழமை நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. திருகோணமலை மூதூர் செல வைத்தியசாலையின் சிற்றுண்டிச்சாலையின் சுகாதார நிலை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் சுகாதார தரம் குறைபாடுடையதாக கண்டறியப்பட்டதை தொடர்ந்து பொது சுகாதார பரிசோதகர்களால் மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சத்ருகொண்டான் படுகொலை தொடர்பில் குறித்த பகுதியில் இருந்த இராணுவ முகாம் அகழ்வாய்வு செய்யப்பட வேண்டும் என்பதுடன் சர்வதேசத்தின் கண்காணிப்பில் அதனை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாநகர சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒரு நாடு என்ற வகையில் நமக்கு அதை பற்றிய ஒரு பொதுவான கனவு உருவாகி வருகின்றது. பொது போக்குவரத்து மக்களின் இலகுவான தேர்வாக மாற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் கலாநிதி அமரசூரியா தெரிவித்துள்ளார். நாட்டில் எல்னோ நிலைமையால் தற்போது பல மாவட்டங்களில் நிலவும் வறட்சியான காலநிலை இம்மாத இறுதியில் இருந்து குறைவடைந்தாலும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் எதிர்பார்க்காத அளவுக்கு கடுமையான வறட்சி நிலைமை ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடரும் இந்திய செய்திகள். டெல்லியில் நாளை நடைபெறும் 18வது பிரிக்ஸ் உச்சி மகாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டெல்லி வந்தடைந்தார். இன்று பிரதமர் மோடியை சந்தித்து முக்கிய பேச்சு நடத்தியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுரந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் போட்டியாளர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் பொதுத்துறை வங்கிகள் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து விமானிகளும் தொடர்ச்சியாக ஊக்க மருந்து பரிசோதனை மேற்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டு வரும் திருத்தப்பட்ட வரைவு விமான போக்குவரத்து நடைமுறைகள் இம்மாத இறுதிக்குள் இறுதி செய்யப்பட்டுவிடும் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்கள் எண்ணிக்கை 16 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இசையமைப்பாளர் இளையராஜா சரிகம நிறுவனத்திற்கு இடையே பாடல்களின் பதிப்புரிமை தொடர்பான வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவில் சரிகம நிறுவனத்திற்கு சொந்தமான காப்புரிமை பெற்ற பாடல்களை இளையராஜா பயன்படுத்தவோ உரிமம் வழங்கவோ அல்லது 3 நபர்களிடம் உரிமை கூறவே கூடாது என்ற தடையை விதித்திருந்தது. இந்த தடையை நீக்கம் கோரி இளையராஜா தாக்கல் செய்த மனுவையும் ஜூலை 1ஆம் தேதி நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது.
காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலின் முதல் இரண்டு சரணங்களை மட்டும் பாட வேண்டும் என்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முடிவை தொடர்ந்து மாநில அரசு நிகழ்ச்சிகளின் இரண்டு சரணங்கள் பாட கர்நாடக மாநில அரசு முடிவு செய்துள்ளது. பாகிஸ்தானில் இருந்து உருவாகும் வெட்டுக்கிளி தாக்குதல்களை நிரந்தரமாக எதிர்கொள்ளும் வகையிலான தீர்வுகளை கண்டறிய வேண்டும் என வேளாண் துறைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று அறிவுறுத்தியுள்ளார். பீகாரின் பகல்பூர் மாவட்டத்தில் கங்கை நதி வெள்ளத்தில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளார்கள். பல்வேறு நதிகளில் நீடிக்கும் வெள்ளத்தினால் 14 மாவட்டங்களில் 43.64 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். திருப்பதி கோயிலில் செப்டம்பர் 13 ஒதுக்கப்பட்ட விஐபி தரிசனம் ரத்து செய்யப்பட்டதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. உலக செய்திகள். அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டு இன்றுடன் 25 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. ஏமனின் சங்கடல் பகுதியில் அமைந்துள்ள மோக்கா துறைமுகத்தை கவுதி கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருமண வாழ்க்கை முடிந்தது, ஆனால் அதன் விலை 1.87 பில்லியன் அமெரிக்க டாலர். தென்கொரியா தொழிலதிபர் குவோன் கியு பெண் அவ்வளவு மதிப்பிலான சொத்துக்களை தமது முன்னாள் மனைவிக்கு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உக்ரைனம் ரனிட்டோட்டோ பெட்ரோவ் பிராந்தியத்தில் உள்ள பவ்லோகிராட் நகரின் மைய பகுதியில் உள்ள வணிக வளாகம் ஒன்றின் மீது ரஷ்யா நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். 8 சிறுவர்கள் உட்பட 67 பேர் காயமடைந்துள்ளார்கள். நேபாளத்தின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் கௌரி குமார் யாதவ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பங்களாதேஷ் உலகிலே மிக மோசமான தட்டம்மை பரவலை சந்திக்கின்றது. சிறு பிள்ளைகளும் கை குழந்தைகளுமாக அதிகமாக பாதிக்கப்பட்டனர். 1000க்கு அதிகமான பிள்ளைகள் இறந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்காவின் டெனசி மாநிலத்தில் உள்ள ஹாட்பலின் பார்க் மக்கள் மத்தியில் சுற்றி திரிந்த கரடி யாரையும் கண்டுகொள்ளாமல் நடந்தது. அதை பார்த்து மக்கள் வியந்து உள்ளார்கள். அமெரிக்கா விதித்த இறக்குமதி வரிகளை குறைப்பது தொடர்பாக சீனாவும் அமெரிக்காவும் விரைவில் ஒரு உடன்பாட்டை எட்ட உள்ளதாக சீனா சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு கிரேக்க பெண் நெடுங்காலமாக காத்திருந்தது வீண் போகவில்லை. 22 ஆண்டுக்கு மேலாக ஒரே வைக்கப்பட்டிருந்த கருவிலிருந்து அந்த பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. விளையாட்டு செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடர் மற்றும் ஆசிய போட்டிகளிலிருந்து இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ஹர்ஷித் ரானா விலகியுள்ளார். சாம்பியன்ஸ் லீக்கில் அதிக கோல்கள் அடித்த டாப் 10 பிரேசில் வீரர்கள் பட்டியலில் பார்சிலோனாவின் கேப்டன் ரபீனியா இணைந்துள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். நாணய மாற்றுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் tamilolli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு எமது வானொலியில் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 381.26 ரூபாய், இந்தியாவில் 111.05 ரூபாய். ஒரு ஐக்கியராட்சிய பவுனில் 328.52 ரூபாய், இந்தியாவில் 95.68 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 403.92 ரூபாய், இந்தியாவில் 117.66 ரூபாய். ஒரு ஐக்கியராட்சிய பவுன் இலங்கையில் 443.67 ரூபாய், இந்தியாவில் 129.22 ரூபாய். ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 237.38 ரூபாய், இந்தியாவில் 69.15 ரூபாய். இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு லாட்சியப்பலில் அமைந்திருக்கும் வி.டி. கிருஷ்ணகிரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி.டி. சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தின் 2 நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்தான், வீட்டுக்கு செங்கறி இருக்கு. அங்க போய் பார்த்தனா, ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: VT Superstore, Gare Lagonnais, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
2: Mélodiguez, Todorbrelak, VT Cash and Curry, Paris Lacha Palais, Todorbu, Tolibisi Lakam, Cyberundru, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: வச்சிருக்காங்க, உட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. சிக், என்ன செய்யறது?
1: அப்பா, இந்த தப்புல பதம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.
4: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி, GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
5: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 4:13 ஐக்கிய ராச்சியத்தில் 3:13. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. டென்மார்க் பிருந்தாபதியிலிருந்தே அடியாரில் கரல் பார்த்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரமும் அற்புதமும் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 4:10 to 5 வரை இந்த சிறப்பு நிகழ்ச்சி வானொலியில் மலர்கின்றது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியினூடாக அன்னையினுடைய அடியார்கள் இணைந்து கொண்டு அன்னையினுடைய அற்புதத்தையும் அவதாரத்தையும் இந்த நேரங்களில் நீங்கள் இனிய அன்புறவுகளும் அன்னர்கள் கேட்டு அவர்களும் அன்னையிடம் சென்று தங்கள் துன்பதுயரங்களை கூறி இன்பமாக வாழ்வதற்கு வழி சமைத்து கொடுக்கின்றீர்கள். இந்த கூடான கூடி நன்மைகள் உங்களை நாடி வருகின்றது அன்புறவுகளே. அன்னையினுடைய ஆலயத்திற்கு சென்றிருக்கின்றீர்கள், அன்னை அங்கே செய்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் உங்கள் கண்ணூடாக பார்த்திருக்கின்றீர்கள். தாயிடம் இருந்து தவம் இருந்து நீங்கள் அதாவது நன்மைகளையும் வாங்கி சென்றிருக்கின்றீர்கள். அவ்வாறானவர்கள் உங்களுக்கு தீராத நோய்களையும் தீட்டுவிட்ட தாய், ஒரு நடமாடும் தெய்வமாக நாங்கள் வாழ்கின்ற காலத்தில் அந்த தாயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த தாயிடம் சென்று நீங்கள் பல புதுமைகளையும் உண்மைகளையும் நோய்களையும் நீக்கின்ற பணிகளையும் நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அவ்வாறானவர்கள் இணைந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லும்போது மற்றவர்களின் கேட்டு அறிந்து கொண்டு ஆலயத்துக்கு செல்வதற்கு வழி சமைத்து கொள்கின்றீர்கள். அந்த வகையில் நீங்களும் இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு அன்னையினுடைய அவதாரத்தையும் அற்புதத்தையும் வந்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் அதாவது 0331 43 15 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033 9951 47 77 71. வைபர் ஊடாகவும் நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாகவும் தூர தேசங்களில் இருப்பவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். வைபர் தொலைபேசி இலக்கம் 0033 6507 7 24 27. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற திருமூலருடைய கூற்று கமைய நீங்கள் அன்னையிடம் கிட்டத்தட்ட 32 டென்மார்க்கிலே வாழ்ந்து வருகின்ற தாய் உங்களுக்கு பல விடயங்கள் அதாவது பல நோய்களை தீர்த்திருக்கின்றார். அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்து குழந்தை பாக்கியத்தோடு நீங்கள் அன்னையிட தேர்திருவாளர்களுக்கு வந்த அந்த பிள்ளைகளும் அந்த தேர்வடத்தை பிடித்து உங்களோடு சேர்ந்து இழுக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சிகளை பார்க்கும்போது எங்களுக்கும் அதிசயமாகவும் வியப்பாகவும் இருக்கும். தாயினுடைய திருவருளோடு நீங்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து தாயை நாங்கள் சந்தித்து அவரோடு 2 பேசிவிட்டால் எங்களுக்கு இருக்கின்ற கவலை துன்பமெல்லாம் ஓடிவிடும் என்று சொல்லுவீர்கள். அந்த இடத்திற்கு போனாலே திரும்பி போவதற்கு உங்களுக்கு மனமே வராது. அவ்வாறு ஒரு அழகான அதாவது மிதிலை என்று சொல்லுவார்கள், அதாவது துவாரகை என்று சொல்லுவார்கள், கிருஷ்ணரும் இருக்கின்ற இடம் மாதிரி அந்த மாதிரி அந்த அபிராமி தாய் இருக்கின்ற இடமும் ஒரு சோலைவன பிரதேசமாக இருக்கின்றது. அந்த இடத்துக்கு சென்று கோபுர தரிசனத்தோடு நீங்கள் ஆலயத்தை நாடி வருகின்றீர்கள். அதாவது ஆசிய கண்டங்களில் இருந்து வருகின்றார்கள், அமெரிக்க கண்டங்களிலிருந்து வருகிறார்கள், ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து வருகின்றார்கள், அவ்வாறு ஐரோப்பிய கண்டங்களிலிருந்து வருகின்றார்கள், அவ்வாறு நாலு திசைகளிலும் தாயை தேடி வருகின்றார்கள். அந்த தாயும் உங்களை தேடி தான் பிறந்த மண்ணுக்கு சென்று, அதாவது தலவா கொள்ளை, அதாவது பதுலை போன்ற இடங்களுக்கும், கிளிநொச்சி, வவுனியா, வேளாலை, தான் பிறந்த மண்ணின்லேயும் அந்த திருவடி நிழல்கள்லாம் படுகின்ற பாக்கியம் கிடைக்கின்றது. அவ்வாறானவர்கள் இப்பொழுது கூட தாய் இலங்கையிலே, அதாவது தான் பிறந்த மண்பகுதியிலே, அந்த பகுதியிலே இருந்து எழுந்த ஒரு ஆலயம் எழுந்தளி இருக்கின்றது, அந்த ஆலயத்திலேயே நிற்பார் என்று நான் நினைக்கின்றேன். நண்பர்களே, அந்த வகையில் தாயாரும் செல்லாத இடம் இல்லை. சுவிஸ், ஐரோப்பிய மண்ணில் இருந்து ஜெர்மனி, சுவிஸ், அப்படியே போய் ஸ்வீடன் போன்ற பல பிரதேசங்களுக்கு சென்று எங்களுடைய மக்களுக்காக காட்சி கொடுத்து, அந்த காட்சியை அவரோடு பேசி நீங்கள் கேட்கின்ற விவரங்களை எல்லாம் தந்து அந்த தாய் வந்து ஒன்று இருப்பார். அந்த வகையில் அந்த தாயை நம்பினார், கைவிடப்படுவதில்லை. உண்மையாக அந்த தாய் உங்களுக்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்பு உறவையை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் ஜோசரியம்மா. ஜோசரியம்மா, சனலமா இருக்கிறீங்களா?
6: நாங்கள் நிலைமை இருக்கிறோம். அம்மா உங்களுக்கும் நிலைமை தரும் நிலைமையாக இருக்க வரம் தருவான்னு சொல்லிக்கொண்டு அம்மா இந்த வீட்டத்தில் இருந்து ஒரு முருகன் பாடல் விட போறேன்.
5: முருகன் பாடல் அம்மா பற்றி சொல்லி போட்டு படிங்க. அம்மா பற்றி நீங்க பல விஷயங்களை அறிந்திருப்பீர்கள், தெரிந்திருப்பீர்கள், கேட்டு அறிந்திருப்பீர்கள் இல்லையா?
6: எழுத்தோடத்தில்
5: ஒன்றும் வர இல்லையா?
6: என்ன
5: வந்து சொல்லுவார்கள்? தாய் பிறந்த மண்ணில ஏழாலய ஆலயத்துல நிற்பதாக
6: அறிந்தேன். நாங்க பார்க்கலாம்
5: சொல்லிக்கொண்டு
6: அம்மா இந்த டென்மார்க் அம்மா இந்த முருகன் தான் அம்மா இந்த முருகனுக்கு ஒரு பாட்டு பாடி பிறப்பு அவருடைய இருந்து.
5: தாருங்கள்.
6: நன்றி.

ஈசனுமை பாலகனே நீ வாவா, உலகநாபன் மருகனே நீ வாவா, ஊமை கருள் புரிந்தவனே வாவா, எட்டு கொடி வேலவாதி வாவா, எருமையில் ஏறியே நீ வாவா.

ஆடி வள்ளி லோலவா ஓங்கார தத்துவ நீ வாவா அவுவைக்கு தேசித்தவா அகிலோ அகில லோக நாயக.

பாரு அம்மாக்கு ஒரு பாட்டு தர போறேன் பாரு அம்மாக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி அபிராமி ஓம் சக்தி ஓம் சக்தி சிவகாமி ஓம் சக்தி எங்கள் வாசகியே ஓம் சக்தி துயர் துடைப்பாய் அம்மா ஓம் சக்தி அரவண தாய் ஓம் சக்தி ஓம் சக்தி அபிராமி ஓம் சக்தி ஓம் சக்தி சிவகாமி ஓம் சக்தி எங்கள் வாசகியே ஓம் சக்தி துயர் துடைப்பாய் அம்மா ஓம் சக்தி அரவணைப்பாய் ஓம் சக்தி ஓம் சக்தி உயிரே ஓம் சக்தி உலகின் மலையே ஓம் சக்தி எங்களை காப்பவளே ஓம் சக்தி பத பதமருள்வாய் அம்மா ஓம் சக்தி நிழல் தருவாய்

மலைப்பாதம் கரணம் அம்மா, என்னாலும் உன்னை அம்மா இதயத்தில் வைப்போம் அம்மா, அன்பான தாயே அம்மா அகிலத்தின் துணையே அம்மா, உன்னாமம் சொல்வோம் அம்மா உன்பாதம் பணிவோம் அம்மா, வந்தாரை தாங்கும் அம்மா வரநூறு கொடுக்கும் அம்மா, செந்தாளம் பூவாய் அம்மா சிரிக்கின்ற தேவி அம்மா, பாலாவி சேலத்தில் அம்மா வாங்காத குளிப்பாய் அம்மா, பன்னீரில் நனைந்தால் அம்மா உன் கோபம் தனியும் அம்மா, குங்குமத்தில் இருக்கும் அம்மா குணங்காக்க வருவாய் அம்மா, சந்தனத்தில் மண்

0: எங்கள் வினை என்றாலும் அண்ணா, எங்கள் துணைதான் அண்ணா. அம்மாண்ட பாட்டுக்கு தான் பாட வேணும். அம்மாண்ட புத்தகத்தை இந்த வேண்டாம் இன்றைக்கு பாடினான். அம்மாண்ட பாடலையே படிப்பேன். என்னில்
1: நன்றி வாழ்த்துக்கள் இணைந்து கொண்டு அன்னையினுடைய திருவுருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: அவர் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கின்றார் திருமதி தர்மவதி அம்மா அவர்கள். வணக்கம் தர்மவதி அம்மா.
2: வணக்கம்.
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள்
2: நன்றி
1: சௌரம். தாருங்கள்.

ஊக்கம் தந்து உயர்வு தருவாள் அன்னை பராசக்தி பவிராமி தாயே. ஊக்கம் தந்து

0: நன்றி. அவர் திருமதி தர்மவதி அம்மா அவர்கள் சுவிஸிலிருந்து இணைந்து கொண்டு அன்னைக்கான பாடல் ஒன்றை தந்திருந்தார். அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி கமலமணி, நலமா இருக்கீங்களா?
1: நன்றி.
0: தாருங்கள்
1: ஒரு பாடல். அவர் அம்மி அம்மாக்கு நான் நினைச்சது நான் தான் முதலாவது உண்டு, பார்த்தா மூன்றாவதுக்கு போட்டேன்.
0: என்ன செய்யறது, அவ்வளவு அடிக்கிறார்கள் என்ன,
1: அதுதானே.
0: அப்படி நீங்களும் அடிங்க, உங்களும் கை ரெண்டு தான் ஆண்டவன் தந்திருக்கிறார்.
1: தந்திருக்கிறான். நீங்கள் செய்தி முடி அடிக்க,
0: அதுதான் செய்தி முடிக்க, அது நாங்கள் திறந்து விட்டா அது அடிதான்
1: அடிக்க. யோகேஸ்வரியம்மா அடிச்சு பிடிச்சு,
0: யோகேஸ்வரியமா நிக்கிறா.
1: அவளுக்கு கொஞ்சம் கூடி போச்சு,
0: கூடித்தான் போச்சு. அப்ப தாருங்கள் பாடலை.
1: ஆமா, இதுகின்றாஜா நான் சில வரிகள் சேர்த்து சில வசனங்களோட ஒரு பாட்டை படிக்கிறேன்.
0: கவிஞராகவும் ஆசைப்படுறீங்க, அம்மாவின் அருளும் கிடைக்கட்டுக்கும்.
1: கிடைக்கட்டுக்கும் உங்களுக்கும் அது போல எல்லோருக்கும் அம்மாவின் அருள் கிடைக்கட்டுக்கும்.
0: நன்றி.

வண்ணம் கொண்டு திருக்கடையூரில் திருக்கோலம் கொண்டு திருவருள் பொழியும் தாயே, துன்பங்கள் தீர்த்து இன்பங்கள் தான்.

பால் நெஞ்சம் மலருமே, உன் பாதம் பணிந்தால் வாழ்வு சிறக்குமே.

காட்டினாய். இருள் சூழ்ந்த நேரம் ஒளியாகினாய், நிறைவியின் பெருமை காட்டினாய். பக்தியின் தனியை உலகிற்கு உண்டு

0: அன்பர்கள் நெஞ்சில் வாழும் அம்மா, ரெண்டென்று முன்னை பாடிடுவோம், என்றென்று முன்னை பாடிடுவோம், எங்கள் உயிராக போட்டிடுவோம் அபிராமி அம்மா, என்றென்று முன்னை பாடிடுவோம், எங்கள் உயிராக போட்டிடுவோம் அபிராமி அம்மா, சரணம் அம்மா அபிராமி அம்மா, அம்மா அம்மா சரணம் அம்மா. நன்றி ராஜா.
1: நன்றி. உருகியை மறந்து பாடியிருந்தீர்கள். உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
0: நன்றி. எல்லோருக்கும் அம்மாவின் அர்க்கராஜம் என்றும் கிடைக்கட்டும்.
1: நன்றி. நன்றி. அவர் திருமதி கமலமணி நவரன் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்திருந்தார். அவருக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அன்பு உறவுகளை, இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்களும் இணைந்து கொண்டு அன்னையினுடைய அற்புதத்தையும் அவதாரத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. புங்கையூர் ராஜா.
1: வணக்கம் புங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கேன் ராஜா.
1: நல்லா இருக்கும். உங்களை காண கிடைக்குது இல்ல ராஜா? நன்றி. தாருங்கள்.
2: உங்களுடைய பாடல்கள் ஒன்று பாடுவார்கள்.
1: தாருங்கள்.
2: ரெண்டாபதி தலைமையே என்றேனே, நாயே தேரோடும் வீதி கண்டேனே, ரெண்டாபதி தலம் இங்கே என்றேனே, தாயே தேரோடும் வீதி கண்டேனே, கோபுர தரிசனம் வாவென்று வாழ்த்து கூறும் கோயிலில் அதிசயம் பாருண்டு தெய்வம் பேசும் அபிராமி திருநாமம் அமுதம் அம்மா, உன் அந்தாதி அதை பாட வந்தேன் அம்மா, அபிராமி அம்மா அபிராமி, அழகான அபிராமி

0: பிருந்தாவதி தலமெங்கே என்றேனே, தாயே தேரோடும் வீதி கண்டேனே. கீழ்த்திசை நோக்கியுந்தன் ராஜகோபுரம், கீர்த்தியிலே நீயும் சிவனும் என்றும் சரிசமம். காதனுக்கு காலனாக சூரமேந்தினாய் நீ, கமியனுக்கு உயிர் கொடுக்க தூறு வீசுவாய். ஒளிர் நின்ற கோணம் அதில் நின்ற தாயே, நெளிகின்ற ஞானம் தருவாயே நீயே. அடியா துயத்தீக்கும் அவதாரமே, இந்த அலியேனை இடம் நீக்க இரு நேரமே. கங்காவதி தலமெங்கே என்றேனே, தாயே தேரோடும் வீதி கண்டேனே. வலது காலை எடுத்து வைத்து வாசர்தம் தாண்டினேன், உனது பாதம் வேண்டும் என்று உருகி வேண்டினேன். வெள்ளிதோறும் கொள்ளை அழகை பார்த்திருந்தேன், செவ்வாய் சிரிப்பு கண்டு சிரித்து நின்றேன். பதினாறு பேரும் தருவாயே தாயே, பதினாறு பேரும் தருவாயே தாயே. மனமாறப்பாட மகிழ்வாயே நீயே, நாளேது பொழுதேது உன்னெல்லையில், ஒரு கோடேது வாழேது உன் கோயிலில். அபிராமி அம்மாபிராமி, இரண்டாபதி தலமெங்கே என்றேனே, தாயே தேரோடும் வீதி கண்டேனே. கோபுர தரிசனம் பாவென்று வாழ்த்து கூறும் கோயிலில் அதிசயம், பாருண்டு தெய்வம் பேசும் அபிராமே திருநாமம் அமுதம். அம்மா உன் அந்தாதி அதை பாட வந்தேன் அம்மா. அபிராமி அம்மா அபிராமி, அழகான அபிராமி ஓம் சக்தி. அபிராமி அம்மா அபிராமி, அழகான அபிராமி ஓம் சக்தி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு சிறப்பிட்டு உங்களுக்கும் அன்னையினுடைய திருவள்ளுவர் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அவரங்கள் அன்புக்குரிய புங்கையூர் ராஜா அவர்கள் அன்னைக்காக பாடலை தந்திருந்தார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் எங்களுடைய இந்திரா அவர்கள். வணக்கம் சகோதரி.
2: வணக்கம். வணக்கம் ராஜா, எப்படி இருக்கு?
1: நலமாக இருக்கின்றோம் சகோதரம். நீங்கள்?
2: ஓ, அம்மாவின் அருளால் நல்ல சுகமா இருக்கிறோம்.
1: நன்றி.
2: ஓம் சக்தி அபிராமி சக்தி, அம்பாளின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லோரும் அம்மாவை வணங்கி எல்லோரும் நற்பலன் பெற வேண்டும். ஆகவே தாயை வணங்கினால் எந்த கஷ்ட துன்பம் வந்தாலும் பறந்தோடிவிடும். இப்பொழுது ஸ்ரீலங்காவில் நித்திரா இந்த தாய் நன்று எல்லா மக்களுக்கும் கஷ்டப்பட்ட மக்கள் ஒரு 15 பாடசாலைகளுக்கு வளர்ந்து கஷ்டப்பட்ட அந்த மலையக மக்கள், அந்த தேயிலை தோட்டத்தில் வாழும் மக்களுக்கு நிறைய அம்மா பொதியல், அரிசியல், உடுப்புகள், சாரியல், தரங்கள் எல்லாமே கொடுத்து அம்மா அந்த அந்த அந்த மக்களை மகிழ்விக்கு இருக்கிறார். அந்த மக்களுக்கு யாருமே அப்படி செய்வதில்லை. ஓய் அம்மா எல்லாம் அந்த மக்களுக்கு கொடுத்து அம்மாவுக்கும் நல்ல அம்பாளுக்கும் நல்ல சந்தோஷம். அப்படி கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றுதான் அம்பா அம்பாளுக்கும் விருப்பம். எல்லாவற்றுக்கும் செய்து அம்மா மக்களை காக்க வேண்ட வந்து தாய் கஷ்ட துன்பங்களை இருக்கும் மக்களை அம்மா காத்து கொண்டு இருக்கிறார். உண்மையாகவே அந்த தெய்வத்தை நாங்கள் நினைத்தாலே பெரிய ஒரு பாக்கியம். அம்பாளை நாங்கள் நினைத்து வணங்கும் போது அம்பாளோடு வந்து மக்களை காப்பார். அப்படி ஒரு தெய்வம் தான் அபிராமி தாயார். அபிராமி தாயை எல்லோரும் வணங்கி எல்லோரும் நற்பலன் பெறுங்கள். அம்மா இனி புரட்டாய்ச்சனி வருகின்றது. மாறி மாறி இனி சரஸ்வதி பூஜை பிரத்தாட்சி இனி கௌரி காப்பு என்று அம்மாவின் கோயிலில் பெரு பூசைகளும் யாகங்களும் நடந்து கொண்டு இருக்கும். எல்லோரும் போய் அம்மாவிடம் அருள் பெருங்கள், இப்பொழுது போகலாம், குளிர் குறை வந்தபடியால் எல்லோரும் போய் அம்மாவிடம் அசீர் பெறலாம். அம்மா அம்மா திங்கட்கிழமை அம்மா பூஜை செய்வார் வந்தால் அம்மா திங்க அம்மா வந்து கோயிலில் எல்லாம் பூஜை செய்வார். பூஜை செய்து அம்பாலை அம்பாலை குளிர வைப்பார். அம்பாள் குளிர் அம்பாலை குளிர வைக்கும் பொழுதுதான் மக்களுக்கு அம்பாள் மக்களை காப்பார் என்று அம்மா சொல்லுவார். உண்மையாகவே இந்த தாயின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கும். எல்லோரும் இன்றும் அம்மாவிடம் அங்கு நிறைய மக்கள் இலங்கையில் இருக்க மக்கள் அம்மா விழிக்கிற போராளுக்கு எல்லோரும் அம்மாவிடம் இந்த
1: நன்றி அம்மா. உங்களுடைய குரல் சற்று குறைவாக தான் வந்தது. இந்திரா உங்களுடைய குரல் அம்மா சற்று குறைவாக வந்தது. வரும் அடுத்த முறை கொஞ்சம் உஷாராக உரையாடுங்கள். நன்றி அம்மா. நன்றி. அவர் திருமதி இந்திரா அவர்கள் இணைந்து கொண்டார். இப்பொழுது தலவா கொலையிலிருந்து சகோதரி சிவநரி ஆசிரியர் இணைந்திருந்தார். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். வணக்கம் திருமதி பவானி அவர்கள். வணக்கம் சகோதரி சிவநரி ஆசிரியை. நான் கதைக்கிறதா கேட்குது இல்லையாம்மா உங்களுக்கு? நல்லா விளங்குது. சரி அம்மா உங்களிடம் வந்திருப்பார் என்று நினைக்கின்றேன். அம்மா அங்கே வந்து என்னென்ன செய்திருந்தார் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த கண்ணூடாக உங்களுடைய இரண்டு கண்களின் மூடாக அங்கே இடம்பெற்ற விஷயங்களை எங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
3: அம்மா போன சனிக்கிழமை இங்கே மலையகத்துக்கு வருகை தந்திருந்தாங்க ஐயா. நாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் இது நிகழ்ச்சிகள் எல்லாம் தயார்படுத்தி இருந்தோம். தலவாக்கலையில இருக்கிற ஸ்ரீ கதிரேசன் ஆலயம் கலாசார மண்டபத்துல தான் நிகழ்ச்சிகள் தயார்படுத்தி இருந்தது. அம்மா வந்தப்ப எங்களுடைய அறநெறி மாணவர்கள் அம்மா நடந்து வரும்பொழுது இரு பக்கமும் நின்று பூக்களை தூவி வரவேற்றாங்க அம்மாவை. அதன் பிறகு கலை நிகழ்ச்சிகள் அம்மா விட்டு டென்மார்க் பிரண்டாபதியில இருக்கிற அந்த ஆலயத்தை பத்தி அம்மாவை பத்தின பாடல்கள் அடங்கிய நடனங்கள் வில்லு பாட்டு கதா பிரசங்கம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு நாங்க தயாரிச்சிருந்தோம். அப்ப அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அம்மா கண்டுகளிச்சாங்க. சந்தோஷமா சொன்னாங்க நிகழ்ச்சிகள்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க. அம்மா கிட்ட விபூதி பிரசாதம் பெற்று கொண்டாங்க. தங்களுடைய குறைகளை சொன்னாங்க. இல்ல ரொம்ப குறைகள் சொன்னவங்க எல்லாம் அம்மா சொன்னாங்க கொஞ்சம் பொறுத்து உட்கார்ந்துருங்க இறுதியாக கதப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி நிறைய உதவிகள் செய்தாங்க. அது எல்லாமே போய் முடிஞ்ச உடனே அறவே முடியாதவங்க புற்றுநோயாளர்கள் ஊனமுற்ற ஒரு பையனை கூட ஏலவல் படிக்கிற ஒரு பையனை கூட கூட்டிக்கிட்டு வந்திருந்தாங்க. நிறைய பேருக்கு அம்மா கதைச்சு அவங்களுக்கு விபூதி பிரசாதம் கொடுத்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி அப்படியெல்லாம் அம்மாவும் ஐயாவும் வீச்சிருந்து அந்த விடயங்கள் நடந்தது ஐயா. அதற்கு அடுத்த நாள் அவங்க நுவரெலியாவுக்கு போனாங்க. அப்புறம் எட்டாம் திகதி சிவனொளி பாதமலை இலங்கையில மிக உயர்ந்த மலை அது. அங்க வந்து அந்த சிவனொளி பாதமலை அடிவாரத்துல சிவன் சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. அங்க நம்மள எல்லாம் வரவழைச்சிருந்தாங்க. அப்ப நாங்க போயிருந்தோம். அங்க சிவலிங்கத்துக்கு அபிஷேகங்கள் எல்லாம் நடந்து ஆராதனை எல்லாம் நடந்து யாகம் எல்லாம் செய்து அங்க நிறைய பேருக்கு நிறைய பக்தர்கள் வந்தாங்க. உருத்ராட்ச மாலை எல்லாம் எல்லாத்துக்கும் அணிவிச்சு விபூதி பிரசாதம் நிறைய உதவிகள் செய்தாங்க. அன்னதானம் வழங்கினாங்க. எங்களுக்கு அங்கனைக்குள்ள ரொம்ப திருப்தியா இருந்தது அந்த பூஜையில எல்லாம் கலந்துகிட்டது. அன்னைக்கு அம்மா வர்றப்ப திரும்ப நமக்கு கண்கள் எல்லாம் கலங்கிருச்சு. ரொம்ப நம்மளோட ரொம்ப நெருக்கமா அவங்க ரொம்ப பேசி பிள்ளைகளோட அறநெறி பிள்ளைகளோட நிறைய விடயங்களை அவங்க அவதானிச்சு அந்த விடயங்களை வந்து நம்மளோட கலந்துரையாடிட்டு போனாங்க. அவங்க வந்து ரொம்பவே அந்த ஒரு அவதாரம் வந்து பூமியில நடமாடுறாங்க, அவங்க நம்ம கூட இருக்கிறாங்கிறத ரொம்ப விடயங்கள்ல அவங்க தெளிவுபடுத்தினாங்க. அம்மா வந்து ரொம்ப பேசல, ஆனா அவங்கட்டு நடத்தைகள், அவங்க நம்ம பாக்குறது, அவங்களுக்கு அந்த கருணை பார்வை, பொலிவான முகம், நமக்கு எல்லாம் எந்த நேரமும் முகம் அப்படி இருக்காது, ஆனா அவங்க அதனூடாக நம்மளை எவ்வளவு கருணை கொண்டு பாக்குறாங்க அப்படிங்கிற விடயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சு நம்மளால முடிந்த நிறைய விடயங்களை அம்மாவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். அதே நேரம் அம்மா ரொம்ப மனசு குளிர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம், அந்த அளவுக்கு இருந்துட்டு போனாங்க. இன்னைக்கு அவங்க அங்க வர்றதுக்கு தயாராகி இருக்காங்கன்னு நினைக்கிற கொழும்பு வந்துட்டாங்களாம். எங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம், இங்க ஊர்ல உள்ள அறநெறி பிள்ளைகள், அவங்களோட பெற்றோர்கள், நிறைய முதியவர்கள் வந்திருந்தாங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க, எல்லாத்துக்குமே சந்தோஷம். இப்படி ஒரு நிகழ்வு இதற்கு முன்னாடி நடந்ததில்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அறநெறி பாடசாலைகள் வந்து இந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியை தயார்படுத்தி அம்மாவுக்கு இவ்வளோ விடயங்களை நம்ம இங்க உள்ளவங்க விட்டு விடயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி அதை பத்தி நிறைய பேர் பேசி அப்படியெல்லாம் இந்த முறைத்தான் நடந்திருக்கு. அப்ப இது ஒரு புதுவிதமான அனுபவத்தை தந்திருக்குது நமக்கு. அம்மாவை சந்திச்சதுல ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் எல்லாமே சொன்னாங்க. இங்க வந்தப்ப அம்மாவை எல்லாமே சூழ்ந்துகிட்டாங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒருத்தவங்களை அவங்க பார்த்ததுல இந்த காவி உடையில இவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு பொலிவோட யாரும் பார்த்ததுல, அநேகமா இங்க பௌத்த பிக்குகளை தான் அப்படி பாக்குறது, ஆனா இங்க இந்து சமயத்துல இந்த அளவுக்கு ஒரு அவதாரமாக அம்மா வந்து நின்றது எல்லாருக்கும் சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பெரிய ஒரு வரம் கிடைச்ச மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சது நமக்கு.
1: மும்மதத்தினரும் வந்திருந்தார்களா அல்லது தமிழர்கள் மட்டும்தான்?
3: தமிழர்கள் தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இது இங்க வந்து ஒரு புது அனுபவம் ஐயா. அப்ப நிறைய பேர் சொல்லல அப்படிங்கறது தெரியாம அடுத்த நாள் எல்லாம் கோவில்ல போய் விசாரிச்சிருக்காங்க, அவங்க திரும்ப எப்ப வருவாங்க, நாங்க அவங்களை பாக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அங்கே கடை வீதிகள்ல உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க. இப்படி நிறைய பேர் தெரியாம திரும்ப திரும்ப வந்து கேக்குறாங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த முறை இத வேற விதமாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளதான் நாங்க யோசிச்சு கொண்டு இருக்கிறோம்.
1: விளம்பரங்கள், நோட்டீஸ்கள் அடித்து அதற்கான பண செலவுகள் நிறைய வரும் என்று நினைக்கின்றேன் சகோதரம். அந்த அளவுக்கு
3: ஆனா கொடுத்தோம், நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தோம், நிறைய பேருக்கு கொடுத்தோம். ஆனா வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. ஆனா அதை தாண்டி கேள்விப்பட்டு அடுத்தடுத்த நாள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க.
1: பல பல இடங்களுக்கு தாயார் சென்று வர வேண்டும் என்பதற்காக கிளிநொச்சி, பவுனியா போன்ற இடங்கள், மற்றது தான் பிறந்த மண்ணுக்கும் போனதாக அறிந்தேன் சௌதரி. அவ்வாறு பல இடங்களுக்கு சென்று வருவதாக நாளை எங்களுடைய டென்மார்க் ஆலயத்தில் தாயாருடைய தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றியமாக அழகாக அந்த விழாவை நீங்கள் கொண்டாடி மகிழ்ந்த அந்த தாயினுடைய அருட்கடாட்சமும் உங்களுக்கு எல்லோருக்கும், அந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும், அறநூறு பிள்ளைகள் எல்லோருக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அந்த அன்னியை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றியம்மா.
3: விடயங்களை பதிவிடும் பொழுது நமக்கு இன்னும் உற்சாகம் வரும். அதுதாங்க, அத கொஞ்சம் நினைவுபடுத்தணும்னு நினைச்சேன். நன்றி ஐயா.
1: நன்றி. நன்றியம்மா. நன்றி.
3: நன்றி.
1: அவர் திருமதி பவானி சிவனறி ஆசிரியர்கள் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். தர்வா கல்வியிலிருந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ராஜலிங்கம். நலமா இருக்கிறீங்களா ராஜலிங்கம்?
4: நாங்கள் நலமா இருக்கிறோம் ராஜாண்ண. தாங்கள் நலமா இருக்க இல்லாமல் அபிராமியும் ஆசிமர் கடாச்சகம் என்றென்றும் தங்களுக்கு தங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் கிடைக்கணும் என்று வேண்டிக் கொண்டு நேர் நெஞ்சங்கள் அறிவிப்பாளர்கள் எல்லோரும் வேண்டிக் கொண்டு கலைச்செல்வி வசந்தானன் கவிவரியில் கவிவரி புஸ்தகத்தில் இருந்து ஒரு பாடல் ஒன்றை மீண்டும் தரலாம் என்று இருக்கிறேன்.
1: தாருங்கள்.
4: வந்தாள் வந்தாள் வந்தாளே, வந்தாள் வந்தாள் வந்தாளே, வரந்தருமன்னையாய் வந்தாளே, வந்தாள் வந்தாள் வந்தாளே, செந்தாமரை மலராளின் தாழ் பண்ணிய செங்கதிர் போலவள் முகம் மலர, செந்தாமரை மலராளின் தாழ் பண்ணிய செங்கதிர் போலவள் முகம் மலர, எங்களின் குறையெல்லாம் அளவளறிய இடரது தீந்திட அன்னை அருள் புரிய, எங்களின் குறையெல்லாம் அவள் அறிய இடரது தீந்திட அன்னை அருள் புரிய, வந்தாள் வந்தாள் வந்தாளே, வரம் தரும் அன்னையாய் வந்தாளே, செங்கரும் போன்றை கையேந்தி செம்பரத்தி நிறத்திலே உடை தரித்து செங்

பாழமாம் ரதத்தினிலே தாயவள் வந்தாள் எம் குறை தீர்க்க வந்தாள் வந்தாள் வந்தாளே தாயவள் வந்தாள் எம் குறை தீர்க்க வந்தாள் வந்தாள் வந்தாளே வரம் தர அன்னை வந்தாளே அங்கையர் கண்ணியின் அருப்பார்வை ஆனந்த தாண்டவ திருக்கோர்வை அங்கையர் கண்ணியின் அருட்பார்வை ஆனந்த தாண்டவ திருக்கோர்வை திங்களில் ஒளியென குளிராகி

அறிவின் நங்கலம் தந்திடும் நாமகளாய் அறிவின் நன்னறி குத்திடும் நாராணியாய் திங்களை தந்த அபிராமியாய் இந்த தேசத்தை காக்கும்.

0: வரம் தரும் அன்னையாய் வந்தாளே.
1: நன்றி ராஜன், நன்றி வணக்கம்.
2: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
2: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கீங்களா? உனா
3: ஓம் நலமா இருக்கிறேன் ராஜா.
2: நன்றி
3: நன்றி. அவர் அம்மி அம்மன் கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி அவராமே அம்மா அங்க தொட்ட இடம் எல்லாம் சென்ற இடம் எல்லாம் சிறப்பாகத்தான் அமையும். அமைய வேண்டும். எல்லாம் அங்க படங்கள் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கும் என்ன நடக்குது ஒரு கோயில்ல ரெண்டு பேரும் ஐயாவும் அம்மாவும் நல்ல நல்லா சிறப்பிக்கிறார்கள் நின்று
2: செவ்வாடை அணிந்து
3: செவ்வாடை சொக்ஸு சொக்ஸு ரெட் கலர் ஆனதும் எல்லாம் போட்டோம். உண்மையேதான் நல்ல ஆசையா இருக்கு பார்க்க.
2: புத்தகத்தில
3: இருந்த ஒரு பாட்டு
2: சாருங்கள் சாருங்கள்.
3: ராகம் என்னவோ எல்லாம் கடந்த இடம் இதுல நின்று தொண்டை இங்க அஞ்சு வச்சு
2: என்ன செய்ய நான் என்ன செய்யற ஒன்றுமே செய்ய
3: சொல்லி குற்றம் இல்லை.
2: ஓ
3: சரி. சிவனார் முடியம் வந்தாய் நாகவல்லி சிவன் முடி விட்டு நை நை வந்தவல்லி சிவனார் முடியம் வந்தாய் நாகவல்லி சிவன் முடி விட்டு நை நை வந்தவல்லி நை நையில் புற்றமைத்தாய் நாகவல்லி அந்த புற்றை விட்டு பிரண்டாவதி வந்தவல்லி

கவியுடை மேனியிலே எழுந்து நின்றாய். நாகவல்லி புத்தினிலே அடங்கி நின்றாய். இங்கே கவியுடை மேனியிலே எழுந்து வந்தாயே. அலகால விசத்தை அம்மா உமிழ்ந்து தந்தாய். அலகால விசத்தை அம்மா உமிழ்ந்து தந்தாய். மாதாஜி மேனியிலே ஆடி நின்றாய். அலகால விசத்தை அம்மா உமிழ்ந்து தந்தாய். மாதாஜி மேனியிலே ஆடி நின்றாய். சிவனார் கழுத்தினிலே மாலையானாய். சிவனார் கழுத்தினிலே மாலையானாய். நாராயணனுக்கு படுக்கையானாய். மாரியவள் திருமுடியில் குடையும் மானாய். மாதாஜி திருமடியில் குழந்தையானாய்.

0: நன்றி வணக்கம். சூரிய பாடல் தான்.
1: நன்றி சௌதரி. கடவுள் சிறிதென்றாலும் காரம் பெருசாக இருந்தது. நன்றி உங்களுக்கும். அன்னையனுடைய திருவள்ளு கிடைத்து நீங்களும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி
0: நன்றி வணக்கம் ராஜா.
1: அவர் சகோதரியே குணநாகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். அவருடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய அவதாரமும் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிட்ட அன்னையினுடைய அடியார்கள் அன்பு உறவுகள் அனைவருக்கும் அன்னையினுடைய திருவுருள் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி.

ஈழ தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம், அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: வச்சிருக்காங்க, விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பதம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.
4: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி, GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
5: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:04, ஐக்கியராச்சியத்தில் 4:04. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. ஜெர்மனிய நேரம், ஜெர்மனி நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு. செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய மூன்று தினங்களில் 5:00 to 6:00 வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். வலிமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்ட கேளிக்கையுடைய சொல்லை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் அன்புறவர்களே. நேற்றும் பலர் இணைந்து கொண்டு சிறப்பித்தீர்கள். நீங்களும் அதற்கான முன்பகுதி விடையோ பின்பகுதி விடையோ நீங்கள் தரவில்லை. நீங்கள் தந்த விடைகள் ஓரளவுக்கு சிறப்பாக அமைந்துள்ளதா என்று பார்த்தால் இல்லை. நேற்று இணைந்து கொண்டார் தேவி அன்டன் அவர்கள், பதில் பல் குச்சி என்று சொல்லியிருந்தார். ராணி சம்பந்தர் அவர்கள் இன்மதி, பிறகு சம்சாரம் சர்க்கரை என்று சொல்லியிருந்தார். ஜியா நடேசன் அவர்கள் நாக்கு நாமம் என்று சொல்லியிருந்தார், தேன் என்று சொல்லியிருந்தார், தேவை என்று சொல்லி. பிலோமினா அன்டன் அவர்கள் இளவம் பஞ்சு இளநீர் என்று சொல்லியிருந்தார். இளவம் பஞ்சு காத்து காத்து மாறுறது, இளநீர் தாகத்துக்கு தண்ணீர். பத்மராணி அவர்கள் விட்டு வினகர் என்று சொல்லியிருந்தார். அவரை தொடர்ந்து குணநாயகி அவர்கள் மூங்கில் மூலிகை என்று சொல்லினார். ராதா கனகராஜ் அவர்கள் சாட்சி சாதம் என்று சொல்லியிருந்தார். கமலவணி அவர்கள் சாட்சி சாதம் சாத்துக்குடி. அவரை தொடர்ந்து சாந்து சகோதரி சித்ரா பவன் அவர்கள் சாட்சி சாதம். புஷ்பவதி அம்மா அவர்கள் சாட்சி சாதம். சுபாசினி அவர்கள் சாட்சி சாறு. ஷியாமலா அவர்கள் கடைசியாக நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்தார். இரத்தத்திலிருந்து இளநீர் என்று சொல்லியிருந்தார். யாருமே நீங்கள் கிட்ட நெருங்கவில்லை. அன்பு உறவுகளே, இது நான் பின்பகுதி விடை உங்களுக்கு மிக மிக உதவி செய்கின்றேன். நீரோடு சம்பந்தப்பட்டது, நீரோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடை பின்பகுதி விடை. பிற்பகுதி விடை நீரோடு சம்பந்தப்பட்டது. அந்த நீரோடு சம்பந்தப்பட்ட விடையை நீங்கள் எடுத்து முன்பகுதி விடையை கண்டுபிடிங்கள். இன்றையோடு இந்த கேள்விக்கு நாங்கள் சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும், சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சம், சிலர் வெக்கப்படுவார்கள், சிலருக்கு கூச்சம் இல்லாமல் கேட்பார்கள். கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடியதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து சுத்தமான பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழையக்கூடியவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது அன்புறவுகளே. மிக சுலபமான நீரோடு சம்பந்தப்பட்ட ஒன்று உங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. பின்னுக்கு அந்த விடையை எடுத்துக்கொண்டு ஓடி வாருங்கள் அன்புறவுகளே, முன்பது விடையையும் கண்டுபிடித்து.

0: சரி, அன்பு உறவுகளை ஒலித்த பாடலை கேட்டீர்கள். அந்த பாடல் இருந்து சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லில் இருந்து நீங்கள் முதலாவது எழுத்து மாறாமல் அந்த முதலாவது எழுத்தோடு சேர்ந்து அதை நான் உங்களுக்கு நல்ல வடிவா நீரோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடை உங்களுக்கு தருகின்றது. நீரோடு சம்பந்தப்பட்ட விடை அடிசோ தூள் கிளப்புகிறார்கள். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு
1: அமெரிக்கால
0: தூரம்
1: தெரியுது.
0: என்ன சொல்லி பாருங்க.
1: நன்றி.
0: தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புருவையை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். அவருடைய தொடர்பு இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். வேகமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்பவர்களே. உங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். ஆறு இந்த கேள்வியோடு இன்றையோடு இதற்கு விட கொடுக்கிறது ஆரண்டு பாவம் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம். அக்காவும் தங்கையும் தான் சரியான போட்டி. நலமா இருக்கீங்களா? குணா
2: நலமா
0: இருக்கேன். நல்லா இருக்கிறோம்.
2: சரி சரி, நீங்கள் நல்லா இருக்கோம், நாங்களும் நல்லா இருக்கிறோம்.
0: நன்றி. இப்ப நீங்க விட சொல்லுங்க.
2: இல்ல, என்ன நேற்று இளநீர் வந்ததா? அப்ப பின்பகுதி அது புளியா? இளநீர்
0: இளநீரும் ஒரு தண்ணீரோட சம்பந்தப்பட்டதான் குடிக்கிறதா? அதுவும் நல்ல சூப்பர்.
2: ஓ, அதுவும் சூப்பர். அது பின்படியா வராதோ?
0: இளநீர் வராதம்மா.
2: தண்ணீரோடு
0: சம்பந்தப்பட்டது, தனியே தண்ணீரோடு சம்பந்தப்பட்டது. மற்றபடி கொண்டுக்கும் போவாங்க. இதுக்கு மேல குழந்தை பிள்ளைக்கும் சொல்லி
2: கொடுக்கணும்.
0: பின்னு முன்படியே கண்டுபிடிச்சு ஓடி வாருங்க.
2: சரி, ஓடிதான் இருக்கிற உடத்துல இருந்துதான் உங்க உங்க நிலையத்துக்கு வரையில அது இங்க இருந்தான் சொல்லணும். சரி சரி, வருவோம்.
0: நன்றி. அவர்கள் குணநாயகி பசுவதி அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த மோர் வராதுன்றல
2: சொன்னான்.
0: தொடர்ந்து சகோதரி வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா நடேசன். நலமா இருக்கிறீங்களா? நன்றி. சொல்லுங்கள்.
3: என்னம்மா?
0: பால். பாலா? பால் இல்ல, பால் குடிக்கிறது இல்ல. நீரோட சம்பந்தப்பட்டதம்மா. நீரை கலக்கிறது இல்லையா? நான் பால் பால் தான். நீரை கலக்குறாங்க, ஒரு நாலு விதமா இந்த விதம் கலக்குறாங்க. அது கவர்மெண்ட் உரிமையை பெற்று கலக்குறாங்க, அரசாங்கத்தினுடைய உரிமையை பெற்று.
3: நீரோட
0: நீர்த்தன்மை முற்று முழுக்க நீர்த்தன்மையோட உடையது.
3: மழை நீர் அன்னைக்கு
0: அம்மா நீங்க சொல்ல சும்மா சொல்லாம விடையோடு வாங்க.
3: மழை நீர்
0: விடையோடு வாங்க. முன்னுக்கு அம்மாலேயும் மானாவோட விடையை கண்டுபிடிச்சு வாங்கோ.
3: மழை நீர் சொல்லிட்டு நான் முன்னுக்கு பார்க்கறேன்.
0: நன்றி, வாழ்த்துக்கள் சோதரம்.
3: நன்றி.
0: அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் மழை நீர் என்று சொல்லியிருந்தார். அவரை தொடர்ந்து வானலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
4: வணக்கம் ராஜா. நான் நலமா இருக்கிறீங்களா?
0: ராதா வந்திருக்கிறான். நலமா இருக்கிறோம் ராதா. நீங்கள்?
4: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கிறோம்.
0: நீங்கள் வீட்டில் இப்போ குறைவா உள்ள இருக்கிறது?
4: ஓமன் நண்பர் கொஞ்சம் வெளியில அலுவல் இருந்தா போல போயிட்டு வந்தேன்.
0: வெளியில ஒவ்வொரு நாளும் அலுவல் அலுவல் அலுவல் அலுவல் அலுவல் அலுவல்
4: போன கிழமைக்கு வீட்டை தான் இருந்தேன். இந்த கிழமை தான் ரெண்டு நாள் மூன்று நாள் திரிஞ்சு
0: திரிஞ்சிட்டு திரியுறீங்க.
4: ஆமா,
0: காரமும் ஒளி பழைய இல்ல.
4: நீரோடு
0: சம்பந்தம், நீரோடு, நீர், பச்சை தண்ணி என்று சொன்ன பதில். தூயமான தூய தண்ணீர். நீங்க குழாய் ஒன்றும் எடுக்காதீங்க பிள்ளை.
4: கஷ்டப்படுறீங்க.
0: இண்டியோட இல்ல போண்டிய நாளை விட திங்கக்கிழமைக்கு மழை நீர் மாதிரி புள்ள ஒரு விடு. கண்டுபிடிச்சு வாங்க, ஓடி வாங்க. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
0: உதயன் தான் சொல்ல போதும். உதயன் உடைக்க போகுது. நலமா இருக்கீங்களா உதயன்? நல்லா இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை வந்துடுவீங்க நீங்க? இப்போ மற்ற முடி காண கிடைக்கிறீங்க உங்களை? நேற்றெல்லாம் நான் இவ்வளவு வீரத்தை எடுக்கின்றிருந்தேன். ஒருத்தரையும் காண இல்ல.
5: ஒரு உடையோடும் தெரியல.
0: தெரியும் தெரியும். தூய்மையான நீர்.
5: இன்றைக்கு குட்டபல் எடுத்து குடிநீர் சொல்றேன்.
0: இதுவும் வரையலாம். விடைக்கு வராது. குடிநீர் வராது. நன்றி. தூய நீர். நன்றி
5: உதயன்.
0: அது சொல்ல மாட்டேன் சகோதரம். பின்பதை விட நீரோடு சம்பந்தப்பட்ட தூய்மையான நீர். நினைக்கிறேன். நீங்கள் வரும்முறை ஒரு சில வர்த்தக விளம்பரத்துக்கு செல்வோமா அல்ல நீங்கள் வேகமாக இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜா.
0: சொல்லுமா, சொல்லுங்க.
6: நான் இப்ப
0: எடுக்கிறேன்
6: முன்விட சாய்க்கும் என்ற சொல்லு வந்து.
0: என்னமா?
6: சாய்க்கும் சாய்க்கும் சாவண்ண ஈனா சென குணா வந்து சாய்க்கும் என்று வந்தது.
0: என்னமா அது?
6: நான்
0: விடைய சொல்லி தரேன். கொஞ்சம் கிட்ட கிட்ட வரையோ உங்களுக்கு பின்பதி விடைய சொல்லி தரேன். முன்பதி விடைய கண்டுபிடிச்சு வாங்க. இப்ப சொல்ல
6: மாட்டேன்.
0: அவர் சகோதரி பிலோமினா அன்டன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்புகளை வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் வரும் வரை ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை நாங்கள் பார்ப்போம்.
7: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பி நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சியை தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.
0: இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம்
0: சௌதரி பத்மினி, உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். பத்மினி, நலமா இருக்கிறீங்களா?
8: நலமா இல்ல, நீங்கள் நலமா இருக்கிறேன்
0: சௌதரி. அதே போல் நீங்களும் நல்ல உற்சாகமாக கலப்பாக இருக்கணும் என்று நானும் உறவினை பிரார்த்தித்துக் கொண்டு. அண்ணா எப்படி இருக்கிறார்? கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடியதையும் பாடலில் இருந்து கண்டுபிடிக்க வேண்டும்.
8: என்னம்மா பயத்தில இருந்து பதநீரண்டு
0: பதநீர் சுத்தமான நீர், பயம் வராது. நீங்க விட புலையான விட
8: சரி, நன்மனும் வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: சுத்தமான நீர் அம்மா,
8: சுத்தமான நீர்
0: நீங்க பாருங்க சூடா.
8: நன்றி,
0: கண்டுபிடிச்சு வாங்க கொஞ்சம் மூலிகை.
8: நன்றி.
0: அவர் பத்மினி கமலகாந்தன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைவரூடாக இணைந்திருக்கும் மேரியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் மேரி. வணக்கம். வைபரோடாக இணைந்திருக்கும் அன்புற, வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம். நீங்கள்?
9: நான்
0: அண்டன். அட, நீங்கள் அண்டன் தேவி
9: அண்டன்.
0: இன்றைக்கு மேரி என்று பேர். உங்களோட பேர்
9: அப்படித்தான்.
0: நல்லா இருக்கிறீங்களா?
9: ஓ,
0: நன்றியம்மா.
9: நன்னீரா இருக்கும்? நன்னீரா
0: அவாளா? கிட்டக்கிட்ட நிறைய நெருங்குறீங்க கட்டிக்காரை.
9: என்ன இருக்கு?
0: நன்னீரை நன்றி சௌதரி. நன்னீர் சரியான விட இல்லையம்மா. நன்னீர் மாதிரிதான் சுத்தமான நீர், சுத்தமான நீர். இதுக்கு மேல ஒன்றும் சொல்லியலா. நன்றி, வாழ்த்துக்கள். சரியான விடையாக வர முடியாது. என்னம் இருக்கின்றது? என்னமா?
10: குளிர்ந்த நீர்.
0: குளிர்ந்த நீர் என்பதும் சரியான விடையாக இல்லை. நான் விட சொல்ல மாட்டேன், நீங்களா கண்டுபிடிச்சு வாங்கும். அந்த அளவுக்கு
10: குளிர்ந்த நீரோட போறேன்.
0: நன்றி, வாழ்த்துக்கள். அவர்களை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கிறார் திருமதி குணநாயகி அவர்கள். சொல்லுங்கள் குணநாயகி.
11: வணக்கம் ராஜா.
0: குளிர்ந்த நீர் சொல்லிட்டா
11: நன்னீர்.
0: என்ன நன்னீரும் சொல்லிட்டா?
11: ஓ, அது சரியா?
0: இல்ல இல்ல இல்ல,
11: நான் சொல்றேன். பல்லு எடுத்து முன்னுக்கு பல்லு பல் பல்ல தான்.
0: ஓ,
11: எடுத்து பச்சை தண்ணி சொல்றேன்.
0: பச்சை தண்ணியும் வராது. நன்றி, வாழ்த்துக்கள் சோதரி.
11: நன்றி,
0: வாழ்த்துகள். எங்களை விட சொல்றதுக்கு வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கின்றார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் திருமதி ஜெயா நடேசன், சொல்லுங்கள்.
12: வணக்கம் ராஜா.
0: சொல்லுங்கள்.
12: நான் வடிநீர் என்று சொல்லி பாக்குறேன்.
0: வடிநீர் வராதம்மா.
12: வடிகட்டிக்கு செய்கிறேன்.
0: இல்ல இல்ல, வராது வராது வராது.
12: அருவி நீர்.
0: அருவி நீரும் வராது. சகோதரி ஷியாமலா அவர்கள் வந்திருக்கின்றார். வணக்கம் ஷியாமலா.
13: வணக்கம் ராஜா.
0: நல்லா இருக்கிறோம் ஷியாமலா. நீங்கள்?
13: பாட்டு
0: நல்லா பிடிச்ச பாட்டு சொல்லுங்க எனக்கு. நல்லா பிடிச்ச உங்களை கொள்ள கொண்ட பாடு.
13: நிறைய
0: சொல்லி தந்துட்டு உங்களால கண்டுபிடிக்க.
13: ஊற்று
0: நீரும் தூய நீரும் ஒன்றுதானே.
13: ஊற்று நீர் வந்து ஊற்றுல இருந்து
0: முன்னுக்கு விட எடுக்காம பின்ன

0: தமிழிச்சியண்ட பாட்டு என்ன பாட்டு வந்து
1: ஏற்றி
0: இல்லை இல்லை என்ன தாகலுக்கு நல்ல பிரபலியமான ஒரு பாட்டு நெசவு செய்யும் ஊரில் நீ இந்த உடுப்பு உடுக்குறேன் ஒரு பாட்டம்மா நெசவு செய்யும் துணி இருக்கவோ உடுப்பு இருக்கவோ நீ இந்த உடுப்பு உடுக்குறேன் தமிழிச்சியே ஏன் ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறேன் குங்குமம் போட்டு வைக்காமன்ற ஒரு பாட்டு இருக்கம்மா அதுவும் சாகுல் கமிட் தான் பாடினது ஏஆர் ரகுமான் இசையில்
1: நன்றி
0: வாழ்த்துகள் திருமதி ஜெயநடேசன் அவர்கள் உரையாடுங்கள் ஜெயநடேசன் வணக்கம் சொல்லுங்க பாபா
2: பதநீர் சொல்லி
0: பதநீர் வராதம்மா பதநீர் சொல்லிட்டா பத்மினி கமலகாந்தன் குடிநீர் வந்துட்டு பதநீர் வந்துட்டுது மழை நீர் வந்துட்டுது ஊற்று நீர் வந்துட்டுது நன்னீர் வந்துட்டுது இதை விட ஒரு தண்ணீர் இருக்குன்னு நல்ல நீர் இருக்குன்னு அதை நின்று கண்டுபிடிச்சிருங்க மேரி அவர்கள் வந்துட்டார் மேரியோட விட வாபஸ் வர போறோம் என்று நினைக்கிறேன் வணக்கம் மேரி
3: வணக்கம்
0: தேவி அண்ணன் சொல்லுங்கள் இல்ல நீங்க பின்பாதி விடியம் பின் முன்பாதி விடியம் எடுத்துட்டு வாங்க என்னன்னு சொன்னா சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடியதையும் பாடலில் இருந்து கண்டுபிடிங்கள் சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தையும் தரக்கூடியதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து சுத்தமாக பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழையக்கூடியவற்றில் ஒன்று நெய்விடையாக பெறலாம் இதோ பாட்டு போடுறேன்னு சகோதரம்
3: கேட்டுட்டு என்ன
0: இல்லை இல்லை இல்லை குழாய் நீர் வராதம்மா நன்றி வாழ்த்துகள் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம் அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுது அடுத்த அன்புற வணக்கம் வணக்கம் அவரும் இல்லை நினைக்கின்றேன் சரி அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்ற அன்புறவுகளை முன்பகுதி விடையே கண்டுபிடிங்கள் சுத்தமான நீர் நீர் அந்த நீர் பெங்கல் நீங்க சொல்லிவிட்டீங்க

0: சரி, அன்பு ஒருவழியே அருமையான பாடலை ஒலிக்க கேட்டீர்கள். இப்பொழுது வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா நடேசன்.
1: வணக்கம் ராஜா. நான் தீர்வு என்றெடுத்து தீர்த்தம் என்று சொல்லிப்பாரு.
0: தீர்த்தம் என்று சொல்றீங்க, தீர்வு என்ற சொல்லி எடுத்து வரைவு பாருங்க, பார்ப்போம் உங்களுடைய சரியான. நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சௌதரி இணைந்து ஒன்று சிறப்பிட்டார் எங்களுடைய ஜெயா நடேசன் அவர்கள். ஜெயா நடேசனை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி தேவி ஆண்டன் அவர்கள். வணக்கம் தேவி ஆண்டன்.
2: தண்ணீர் தெளிந்த நீர், தண்ணீர் என்று வேணுமா?
0: என்னம்மா?
2: தண்ணீர் தெளிந்த நீர். அப்படி
0: செந்நீர் என்று ஒரு நீர் இருக்கா?
2: தண்ணீர், தண்ணீர் என்றது தெளிந்த நீர்.
0: ஆ, தெளிந்த நீர் செந்நீர். மற்றது
2: அப்படி என்ன? தெய்வம் உண்டுதான் செய்தால தெய்வம் தான்.
0: பாட்டில் கேட்டுங்களா தெய்வம் உண்டு?
2: தெய்வம் வந்தது.
0: அப்படியா? நான் பாப்பேன் உங்களுடைய சரியாண்டு பொறுத்திருந்து பாப்பேன். நன்றி.
2: பிள்ளையன்று சொல்ல இல்லத்தானே?
0: ஓம் நன்றி. அவர் சகோதரி திருமதி மீரி
3: குணா
0: சொல்லுங்க. குணா,
3: நிம்மதியிலிருந்து நிலத்தடி நீர்.
0: நிலத்தடி நீர், அது நல்ல தண்ணி தான். ஆனால் எனக்கு முடியாக வராது. நிலத்தடி நீர் நிம்மதி. என்ன நிம்மதி?
3: நிலத்தடி நீர்
0: வராது. நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்க அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
4: வணக்கம் தானா?
0: வணக்கம் பதனா. நலமா இருக்கீங்களா பதனா?
4: எல்லா நீரும் வந்துட்டது.
0: இல்ல இல்ல, எல்லா நீரும் வரை இல்ல.
4: நன்றி,
0: வாழ்த்துக்கள். அவர் வதனா தயாளன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம்
0: மிஸ்டர் ராஜலிங்கன் தான் இதுக்கு விட சொல்ல போதும்.
5: வெள்ளிக்கிழமை
0: வெளியிட்டு வந்துருவீங்க?
5: ஒரு நீரும் சரி வருது.
0: திங்கக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை மட்டும் எங்க போறோம் நீங்க? திங்கக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை மட்டும் எங்க போறோம் நீங்க?
5: நீங்க
0: சொல்லுங்க பாப்போம்.
5: கட்டிக்காரன்
0: சொல்லுங்க பாப்போம்.
5: மலைநீர்
0: அவர் ராஜலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
6: வணக்கம் ராஜா. மன்னிக்க வேணும்.
0: இல்ல, ஒரு மன்னிப்பும் தேவையில்லை.
6: இது சும்மா அந்த தண்ணி என்று சொல்லினால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கிற தண்ணிங்க.
0: இல்லையம்மா, இல்ல பின்பாதி விட வந்துட்டது. ஓ, வந்துட்டு நீங்க கண்டுபிடிச்சு முன்பாதி விடையும் கண்டுபிடிச்சு ஓடி வாருங்க. சாதாரண நீர் என்று சொல்றார், மழை நீர் என்று சொல்றார், குடி நீர் என்று சொல்றார், பத நீர் என்று சொல்றார், தெளிந்த நீர் என்று சொல்றார், மழை நீர் என்று சொல்றார், நன்னீர் என்று சொல்றார். இதுல வந்து உண்மையான
6: பின்பும்
0: ஓ வாலா கட்டி காரி குடி இங்க பாப்போம். அவர் குணநாயகி அவர்கள். குணநாயகி தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கோம் அடுத்த அன்புற. வணக்கம். தெளிந்த நீர் தானே
7: தெருவோரத்துல நின்றுதானே இந்த இதுகளெல்லாம் கேப்பினோம். வரிசையில நின்று வரிசையில தெருவோரங்கள்ல இருந்து நான் ஓரம் முதல் பார்த்தேன். நான்
0: முந்தி தெருவோரத்தை நீங்க எடுக்கல இவ்வளவு நாளும்
7: அதான் ஓரம் எடுத்தேன் நான் முதல்ல.
0: நிவாரணம் கேட்க அவர்களை கூச்சம் என்றையும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தையும்
7: தெருவோரம்
0: முடிவு எடுத்துட்டீங்க.
7: தெருவோரம்
0: சகோதரி பிலோமினா ஆண்டன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். தெளிந்த நீர் மற்றது தெருவோரம், அவருக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
0: சுவாசனி நிலமா இருக்கு. என்ன சுவாசனி, இவ்வளவு நேரம் நிகழ்ச்சி நடக்குது.
8: நான் உண்மையா தெருவோரம் தான் நான் எடுத்தேன். உண்மையா சத்தியமா?
0: அதுக்கு நம்ம அவ்வளவு சத்தியம் பண்றீங்க.
8: இல்ல நேற்று குடி தெருவோரம் எடுத்து போட்டு இதுக்கு மற்ற அதுக்கு தெளி நீர் என்று அதைத்தான் சொல்லி கொண்டு வருவோம்டா. இதுக்கு தெளிவு நீர் என்று அதைத்தான் நான் சொல்லுவேன்.
0: உங்களுக்கு கிடைக்கும்.
8: ஆமா,
0: உங்களோட உங்களோட இன்றைய நேரம் திருப்பி போடுங்க பிள்ள, அழிஞ்சு போச்சு பிள்ள.
8: சரி, இன்றைய நேரம் போட்டு விட்டேன் நான். என்ன நெஞ்ச மரப்பில் வருமா, இதுவும் போட்டு விட்டேன். நான் திருப்பி போட்டு
0: அதை போட்டு விடுங்க.
8: நாங்கள் இப்படி சில நேரம்
0: வெக்கப்படும்
8: அதுல ஒன்றுதில்லைக்கா. அப்ப நான் கட்டாயம் தெருவோரத்தை தான் பாத்துட்டு இதுக்கு என்ன தேனால வருதுன்னு
0: பாத்துக்கலாம். நேரம் 5:44 தான், நேரமே போயில்ல.
8: அதான் இப்படி
0: விட கண்டுபிடிக்கணும்னு பாப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.
8: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி சுபாஷினி பத்மநாதன். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருக்கிறார் அன்பு சகோதரி. வணக்கம் சித்ரா பவன்.
9: வணக்கம் அண்ணா.
0: எங்க நிக்கிறீங்க சித்ரா?
9: கோயிலா?
0: கோயிலுக்கு போயிட்டீங்களா? கோயில இருந்து நிகழ்ச்சி கேக்குறீங்க? அப்படியா? அப்ப சவுண்ட கூட்டி விடுங்க. ஐயர் எல்லாரும் கேட்கட்டும். அப்போ பிள்ளையாரோட சொல்லிட்டு விடக்கூடாது, அம்மாவோட. நீங்க நல்லமா இருக்கிறீங்க, சொல்லி போட்டணும் எல்லாரும். விடு, நாங்கள் நல்ல சூப்பரா உற்சாகமா இருக்கிறோம் உங்களோட சன்போட.
9: கிளியரா வருது வைபர். நான் எனக்கு விருப்பம் இல்லை வைபர்ல வர்றது.
0: ஏன் பிள்ள?
9: அது இந்த சத்தம் கசரையில தானே
0: கொஞ்சம் குறைவோ குறைவோ.
9: அப்ப நான் அதுல வார விருப்பம் வேற விருப்பம் இல்லை. நீங்க நிலமா இருக்க திருப்பி பிரார்த்தித்து கொண்டு
0: அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேல இருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
10: வணக்கம்.
0: என்று தெய்வமே கமலவணி, இப்பதான் வாரீங்களா?
10: எனக்கு அடிக்குது நிக்குது.
0: என்ன அடிக்குது நிக்குதுண்டா? என்ன
10: எனக்கு தெரியல, ரிங் பண்ணி கொண்டே நிக்குது.
0: இதுவரை இப்பதான் வாரீங்க?
10: இல்ல, முதல் மாடிச்சு நின்றது
0: நின்றுட்டு. நான் என்னோட கதைக்கிறேன் இப்பதான்.
10: உங்களா கதைக்கிற? இப்பதான்.
0: 3, 6, 9, 12, 13 பேர் வந்திருக்கிறோம்.
11: அதே மாதிரி இதுக்கு வந்து இங்க ஒரு ஒரு நாடு இடஞ்சன மறந்து
12: போனேன்.
11: அப்படித்தான் இப்ப செய்திகள் அது இதண்டு மாறி
12: அது இந்த வாட்ஸ்அப் அதில் போடுறது காண்டி செய்யறது இல்ல. எங்கேயோ ஒரு குழாய் உடைஞ்சிருக்கு, அந்த குழாய் விட்டு எடுக்கப்படா ரெண்டு வெடிக்க வேணும், அந்த குழாயை கண்டுபிடிக்கிறது.
11: அந்த குழாய் தண்ணி அந்த கிணத்துக்கு தான் போயிட்டே
12: வாலா கட்டிக்காரி.
11: நான் பார்த்தேன்
12: கட்டிக்காரி, விடிய சொல்லுங்க கட்டிக்காரி.
11: என்ன செளிந்த நீர் அண்டி?
12: ஆ வாலா செளிந்த நீர்
11: தெருவோரம்
12: சித்ரா சொன்ன வழி கூட போறீங்க.
11: சித்ரா வேண்டாலும் எனக்கு கை பின்பற்றுவோம். வேற என்ன எத்தனை நாள் என்ன கேள்வி ஓடுவோம்
12: இல்ல? நான் பாவம் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்து ஒரு மாதிரி அகற்றிட்டீங்க. நெடுகில நான் உங்களுக்கு சொல்லி தரேன், அப்புறம் இந்த கேள்வியும் படியே வைப்பான்.
11: இன்றைக்கு சொல்லிட்டு போறீங்க,
12: இன்றைக்கு சொல்ல மாட்டேன். அசுபாக்களை மட்டும் தொடரும்.
11: அது அப்படி செய்ய
12: அப்படிதான் செய்வோம்.
11: ஒரு கேள்வி கேட்டா அந்த பின்னரவே முடிச்சு போட்டு போவியல். இப்ப அப்படி இல்ல, வெச்சங்களை
12: முழுத்து உங்களோட சண்டை பிடிச்சு உங்களை மனத்தை நோவடிச்சு
11: நோவடிச்சு
12: கடவுளே இவ்வளவு சரியில்லை அவையில பாவம் கிடைக்கும். சொல்லுவீங்க பாசம், நான் சரியான பாசம் சூர்யா சொல்றான் நாலு கால் சூர்யா, நீங்க போகண்ட அவரோட நில்லுங்கோ.
11: அப்ப நீங்க நில்லுங்கோ, நான் போட்டு வர.
12: நன்றி, வாழ்த்துக்கள்.
11: நன்றி ராஜா.
12: அவர் திருமதி நவரன் ராஜா. அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்க அடுத்த வந்தவருடைய தொடர்பு துண்டிக்கப்படவில்லை. இனி நான் ரகுவுக்கு
0: மைக்கை கொடுக்க போகிறேன் நண்பர்களே. மைக்கை அவர் ரவுஹ் அவர்கள் தொடர்ந்து உங்களோட 3 மணிக்காலம் உரையாடுவார். அவரோடு நீங்களும் உரையாடி மகிழுங்கள். என்ன ரவு, ஸ்டடியாக வந்திருக்கிறீங்களா? 8 நாளைக்குப்புறம் வருவீங்க, 7 நாளைக்குப்புறம் வருவீங்க. அவர் ஒரு துன்பம் இல்லை, என்ன ஒரு துன்பம் இல்லை. அப்போ எத்தனை மணிச்சாலம் செல்லும் உங்களோட நிகழ்ச்சியில் நீங்கள் தயாரிக்க? அதோட இருந்துருவீங்க மிஷினோட போய், அது போரடிக்காது. கே எஸ் ராஜாவும் அப்படித்தானே, டெக்னீஷியனை திறத்தி போட்டு தானே இருந்து செய்வேறான். அவ்வளோ டெக்னீஷியன் எல்லாம் பண்ணுவான், இன்ஜினியர் ரெண்டுபடியாக எல்லாம் படிப்பு வந்தவன்.
13: சாப்பாடு சமைச்சு தருவா, மத்தியான சாப்பாடு.
0: அது மட்டும் நீங்கள் அதை அதுக்குள்ளே இருக்கீங்க, ஸ்டுடியோக்கே இருப்பீங்க. ஓகே, சந்தோஷம், மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். சரி அன்பு உறவுகளே, ஒரு பாட்டை, அந்த பாட்டை மீண்டும் ஒரு தெருவோரம் வந்தான்னு பார்ப்போம்.

0: நெஞ்சு பத்தியே.
1: சரி அன்பர்களே, முழுமையான விடை வந்துவிட்டது. வெள்ளிக்கிழமை நாங்கள் இந்த விடையை கண்டுபிடித்து சொல்லுவீர்கள் என்றால் சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கும் எனது இதயபூர்வ நன்றி. நிகழ்ச்சியில் வேகமாக கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடரும் நிகழ்ச்சியோடு ராகவர்கள் இங்கே காத்திருக்கின்றார். அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நேர்களே. தொடர்ந்து ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை கேட்போம்.
2: அப்பா, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்க விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
3: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
4: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.

0: அன்சே நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர் சைபர்.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இல்ல சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவனியோ பிரசிடன்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78 மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிசு பற்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15 மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
4: ஐயோ, நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க. நான் வந்து பார்த்த மாதிரி இப்போ கடவுள் உங்களை காலம் வந்தது தெரியாமல் எப்படி சுகமா இருக்கீங்களா?
5: உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: சிலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil, Zürich, Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMPH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: வாங்கி விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. சிக், என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல படம் ஒன்றும் வரதில்லப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.

வந்த தடைகள் அனைத்து முடைத்து 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழொலி இணையத்தில் www.trttamilori.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் ஏர்டெல் செட் 9 பாகையில் 11727 வேத்திக்கலில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீ பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழொலி. உங்கள் உணர்வுகளின் ஒளியாக டிஆர்டி தமிழொலி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாய்க் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 6:11 ஆகிய ராஜ்யத்தில் 5:11. நிகழ்ச்சியின் வரிசையில் ஆரம்பமாக இருக்கிறது சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்துக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் வழமை போல் ஆரம்பத்தில் பாட்டும் படமும், அதனைத் தொடர்ந்து எதிரொலி, அதனைத் தொடர்ந்து பல்லவி தேடும் சரணன் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஆரம்பமாக இருக்கின்றது பாட்டும் படமும். அதற்கு முதல், கடந்த வாரம் எனது வேண்டுகோளை ஏற்று தனது வேலை பழுவையும் கவனிக்காமல் கடந்த வாரம் இந்த சந்தோஷ நேரத்தை சிறப்பாக செய்து தந்த சகோதரி பேபி சிவா அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை அவர் தொகுத்து வழங்கியிருந்தார். அவருக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் ஆரம்பமாக இருக்கின்றது பாட்டும் படமும்.

பாட்டும் படமும். பாட்டும் படம் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் பழமை போல் ஒரு பாடலில் உள்ள சில வரிகளை தருவேன். அந்த வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து, கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வரவேண்டிய தொலைபேசியை தருகின்றேன். 01 4832 15 40 அல்லது 09 5148 4771 வைபர் இலக்கம் 00 33 650 0774 7427 வாட்ஸ்அப் இலக்கம் 00 33 689 86 55 29. சரி, இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதலாவது பாடலுக்குரிய வரிகள் இதோ.

ஆம், இப்பொழுது ஒலித்த பாடல் வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை ஏற்கனவே தந்திருக்கேன். இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்படுகின்றன.

0: ஆம், அந்த வகையில் இன்றைய சந்தோஷ நேரத்தை சந்தோஷமாக ஆரம்பித்து வைக்க வைஃபர் மூலம் வதனா இணைந்திருக்கின்றார். வணக்கம் வதனா. வணக்கம். நாங்க நலம், நீங்க?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
0: அப்படி சுற்றுலா எல்லாம் முடிஞ்சுதா?
1: போன கடமையே ஒப்பிய தூசுதாட்டி கட்டி வச்சு கொண்டிருந்தா.
0: நீங்க என்ன, எத்தனை நாள் சுற்றுலா போயிருந்தீர்கள்?
1: அந்த கிழமை வந்துட்டோம். கல்யாணம் வீடு, சனி ரிசப்ஷன், யாரும் வந்துட்டோம்.
0: ஆ சரியா, அப்போ ஒரு அது ஒரு வெள்ளிக்கிழமை தான் கட்டு.
1: ஓ, வெள்ளிக்கிழமை தான் கட்டு.
0: ஆ சரி,
1: வெள்ளி சனி கலையை சுட்ட இது.
0: சரி, நீண்ட நாட்களுக்கு உரையாடுகிறோம் நினைக்கின்றது. என்ன
1: நாலு கிழமை? நீங்க முதல் ரெண்டு கிழமை?
0: முதல் ரெண்டு கிழமை இந்த இடையில ஒரு கள்ள முடிச்சிட்டேன்.
1: அப்புறம் நாங்கள் வரையில
0: கள்ள முடிச்சாச்சு. சரி,
1: நான் சொல்லுவோம். நீ எடுக்கிறீங்களா? ஓ,
0: நீ எடுத்து
1: நீ படம் நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை
0: போச்சுடா, போச்சு
1: போச்சு. இந்த பாட்டுக்காக தான் இந்த நீ
0: என்னென்ன சொன்னாலும் கவிதையா போச்சு.
1: கேட்டு பாப்போம்
0: என்ன. சரி, என்ன செய்கிறீர் தயாளன்?
1: இருக்கிறார் கேட்டுக்கொண்டு.
0: ஆ சரியா, சரி சிவன் கேட்டா சொல்லுங்களேன் என்ன.
1: ஆமாம்,
0: ஓகே. நன்றி வதனா.
1: நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் வதனா தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்
0: ராஜு. நலமா ராஜு?
2: நீங்கள்?
0: நாங்களும் ராஜு மாதிரி நலமாக இருக்கிறோம்.
2: என்ன?
0: ஆமாம்,
2: மாணவர்களும்
0: என்ன சொல்ல எடுத்தீங்க?
2: நிலவு. சொல்ல தேவையில்லை. பாடல் வந்த மாதிரி ஒரு பெண்ணாகி,
0: நிலவு ஒரு பெண்ணாகி,
2: படம் வந்து பகல் நிலவு சொல்லுவாங்க.
0: பகல் நிலவு, ஓகே.
2: சரியா சரி இல்லையா
0: நீங்க சொன்னா பிழைக்குமா? அதான் போட்டிருக்க. என்ன
2: போடுவோம்.
0: ஓகே, நன்றி ராஜு.
2: தாங்கள் தான்?
0: இல்லை. அவர் வளமையா இந்திரன் பார் வேற
2: நினைக்கிறேன்.
0: ராஜு அவர் இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். இலக்கம் ஒன்று இணைந்தார். இப்படி இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் எங்கள் ரொசாலி. நலமாமா? நாங்களும் நலமாக இருக்கிறோம். எல்லாம் சந்தோஷமா போயிட்டு வந்தாச்சு.
3: நீ
0: எடுக்கிறீங்களா? அடுத்து நீ படம் நானும் நீயும். பாட்டுக்கு சொல்லுங்க பாப்பம்.
3: நீ வருவாய்
0: என அந்த பாடல என காத்திருந்தேன். அந்த பாடல என்ன. ஓகே, நன்றி அம்மா.
3: நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் ரொசாலி அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
4: வணக்கம்.
0: நலமா?
4: நாங்களும்
0: ஷியாமலா மாதிரி நலமாக இருக்கிறோம். நன்றி. அப்படியா? அங்க கொஞ்சம் மக்கரா? அது சரியோ, இந்த ஷியாமலாவை விட உஷாரா இருக்கிற கொஞ்சம் கஷ்டம். என்ன?
4: அது சரி.
0: அப்ப எதுதான் புள்ள?
4: எல்லாம் பார்க்க போனா
0: சரியா தான் இருக்கு.
4: என்ன புள்ள
0: சரி, என்ன சொல்ல எடுத்தீங்க?
4: நான்
0: அர்த்தமெடுத்து அர்த்தமுள்ள இந்து மதம். பாட்டு பாட்டு படமும் இருக்கு. இல்லையா படம் அர்த்தமுள்ள இந்து மதம்? இந்த பாட்டு வரதா அந்த படத்துல இல்லையா?
1: இல்ல இல்ல, அது வேற படம்.
0: தேங்காய் தீனிவாசன் நடிச்சது.
1: ஓ, அது வந்து அர்த்தமுள்ள இந்து மதம். அந்த பாட்டு தான் அதுல இருக்கு.
0: ஓ, அது என்ன படம்?
1: அது அதிர்ஷ்டம் என்று தொடங்குது அந்த படம்.
0: ஆ,
1: தேடிட்டு சொல்றேன். அதிர்ஷ்டம்.
0: அப்ப பாட்டு சரியா?
1: ஓ, பாட்டு சரி.
0: ஓகே,
1: அப்ப படத்தையும் சொல்லி தூர வேணுங்க.
0: என்ன பாடம் இருக்கு? புது புது அர்த்தங்கள். புது புது அர்த்தங்கள் பாத்தீங்களா? ஆமா, நான் கடந்த வாரம் அந்த ஃபுல்லா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருந்தேன்.
1: நான் பேபி சொன்னேன், என்னது கொஞ்சத்தை இதை சேர்த்து என்ன ரகுனாக்கு வச்சிருந்தா ரகுனா சந்தோஷப்படுவேன்.
0: அங்கே ஒன்று வாங்க, நீங்கள் ஒருத்தரும் கொடுக்க இல்லையாவா சேர்க்கிறதுக்கு? கெட்டிக்கார் என்ன கெட்டிக்கார் என்ன காவனுக்கா வடிவா செய்தவா என்ன?
1: ஓ, செய்தவா வடிவா செய்தவா. அதுதான் சொன்னாங்க, கொஞ்சம் புலா பிடிச்சி கொஞ்சம் சேர்த்து கொடுக்க சொன்னேன்.
0: அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் போகணும். அவ தான் பிள்ளை இல்லாம செய்யறதுல தான் கவனமா இருந்தவா. புள்ள பிடிக்கிறதுல நிக்க இல்ல, அவ கவனத்துல இல்ல. அவ புள்ள பிடிக்கிறதுல நிக்க இல்ல, தான் பிள்ளை இல்லாம செய்த என்ன பேச்சு வாங்காம இருக்கும். ஆமா, அப்ப நானும் ரெண்டு மூன்று பிள்ளை அங்க இருந்து பிடிச்சேன். ரெண்டு மூன்று பேர்ல
1: கொஞ்சம்
0: குளிர் தான.
1: நன்றி
0: ஷியாமலா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்போது வாட்ஸ்அப் மூலம் வணக்கம். வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம். இப்ப கேக்குது நலமா
3: ஷன்?
0: பேபி சிவா நலமா இருப்பா தானே? அவ இப்ப டியூட்டியில இருப்பா? ஓ, குறிப்பிட்ட காலத்தில் தொழில்நுட்பம் பழகி தனிமையில் இருந்து ஒரு நிகழ்ச்சியை மூன்று மாதத்தியாலும் தொகுத்து வழங்குற என்பது சின்ன விஷயம் இல்லை.
3: அதுக்கு
0: எங்களை சந்தோஷ நேர நேர்களுக்கு தான் முதல் நன்றி சொல்ல வேணும். அவரை சோர்வடையாமல் அவரை உற்சாகப்படுத்தி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டதுக்கு. ஓ, ராஜா இப்ப எனக்கு சொன்ன ரெண்டு வடிவா செய்துட்டு போனவான்னு சொல்லி
3: போட்டு
0: அது எல்லாம் செய்து அவர் எல்லாம் செய்துட்டு தான் போவார். என்ன அவர் விருந்தோம்பல்ல, அவரை அடிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. நீங்க என்ன
3: சொல்லு?
0: ஒரு பெண்ணாகி தேன் நிலவு. ஓகே, நன்றி ஷன். சரியா வந்திருக்காங்க. நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஷன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் ராகினி.
0: நீங்க நலமா? நான் நல்ல. நீங்க ராகினி?
3: நாங்கள் நில நன்றி அந்த மாதிரி எல்லாம் சுற்றி போட வந்திருக்கிறீங்க. போன கிடா மேம் ஏதோ சாப்பிட்டு கொண்டிருக்கீங்களா
0: கொண்டாடுறது
3: உடனே உடனே சுடத்துல நியூஸ்
0: அப்படியா
3: மேலே சிறப்பா நடத்தி இருந்தா
0: உங்களோட
3: எல்லாம் கொண்டு போயிருந்தா கேள்வி எல்லாம் கேட்டிருந்தா என்ன
0: என்னது
3: தேவி சிவா உங்களோட மெதேட்ல அதே மாதிரி எல்லாம்
0: கேட்டிருந்தாரு கேக்குறவா தானே என்னுடைய
3: ஆனா நடத்துற லேசான விஷயம்
0: இல்லையா
3: செய்திருந்தா
0: அது மூன்று மணித்தான மண்டேக்கு தொழில்நுட்பம் நாலு தொலைபேசி எல்லாத்தையும் கவனிக்கிறதா கஷ்டம். ஓ எனக்கு இனி பயம்
3: இல்லை. வானம் நிலவெடுத்து
0: நிலவெடுத்து
3: படம் நிலவு சுடுவதில்லை
0: நிலவு சுடுவதில்லை
3: நிலவு தூங்கும் நேரம் என்று பாடல் இருக்கு.
0: ஓ நிலவு தூங்கும் நேரம் அருமையான ஒரு பாடல் இருக்குது. நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராகினி ஆல்போன்ஸ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்
0: ராஜா. புங்கையூர் ராஜா நலமா?
5: நலமா இருக்கேன்.
0: நலமாக இருக்கிறோம். நன்றி ராஜா.
5: பழகிட்டா இது
0: மனதுக்கு ஒரு பயத்தோட தான் நான் மூன்று மாதத்தான் நிகழ்ச்சியை கொடுத்துட்டு போனான். ஆனால் சிறப்பாக செய்திருந்தார்.
5: ஆமாம்
0: ஆமாம். ஒரு எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல்
5: இல்லை தனியாக ஒரு எல்லாத்தையும் டெலிஃபோனில் எல்லாம் எடுத்துக்கிறது சிறப்பாக செய்ய ஒரு சிறப்பாக வருது.
0: கட்டாயம் கட்டாயம்
5: கட்டாயம் கட்டாயம் நல்லா நீங்க அந்த அத்தை முல்லை இந்து மதம் வந்து பாத்துருக்குல்ல அது வந்து படம் வந்து அதிர்ஷ்டம் அழைக்கிறது.
0: அதிர்ஷ்டம் அழைக்கின்றது. ஓகே ஓகே. அதுல நல்ல ஒரு பாடல் தேங்காய் சீனிவாசன் சரியான சுத்துமா அது என்ன
5: அது நான் ரவண
0: நீ என்று சொல்லெடுத்து
5: நீயா திரைப்படம் இருக்கா நீயா
0: நீயா? ஆமாம்.
5: மற்றது நீ வருவாய் என எதிர்பார்த்து
0: நீ வருவாய் என எதிர்பார்த்தேன் அந்த பாடல் என்ன
5: அந்த பாடல்.
0: ஓகே நன்றி ராஜா.
6: வணக்கம்
0: பசுபதி கொன்ன நாயகி.
6: ஓ
0: இப்படி நலமா?
6: ஓ நல்ல சுகமா இருக்கிறேன் ராகு. நீங்க எப்படி?

0: வணக்கம், ஜெனி இணைந்திருக்கிறீர்கள் நினைக்கின்றேன். வணக்கம் இல்லாடி புஷ்பா அம்மா, லண்டனில் இருந்து இணைந்திருக்கிறீர்கள்.
1: அப்படியே எடுத்து பாடல் நானும்
0: இணைந்திருந்தார் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் தேவா.
0: வணக்கம் தேவா,
2: எப்படி ராஜா இருக்கிறீங்க?
0: நான் நலமா இருக்கேன், நீங்க தேவா?
2: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நல்ல வெதர், நல்ல வெயில், நல்ல சூப்பரா இருக்கிறது. ஆனா நாங்களும் சந்தோஷமா இருக்கோம்.
0: இனி நாங்க இனி வெயிலத்தானே தேடுவோம். இனி போதும் போதும் நினைச்சு எங்களை இன்னைக்கு நீ வெயில தேடுவோம்.
2: ஆமா ஆமா ஆமா ஆமா. அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி.
2: சந்தோஷம் என்ன, எனக்கு அடி போடும்.
0: ஏன்
2: நான் எடுத்த சொல்ல வந்து
0: அப்படி எடுத்துட்டாவா? பரவாயில்ல, நீங்க எடுத்தா தாருங்க.
2: சரி, நானும் என்று சொல்ல எடுத்து, நானும் ஒரு தொழிலாளி படம்.
0: நானும் ஒரு தொழிலாளி படம்
2: பாட்டு வந்து, நானும் முன்ன நூலமை அது
0: இவ்வளவு வச்சுக்கண்டு ஏன் வஞ்சகம் செய்யறீங்க?
2: நன்றி தேவா.
0: தேவா அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம் தேவண்ணா.
0: வணக்கம் சுபாஷினி.
3: நீங்க நலமா
0: இருக்கீங்களும்
3: எல்லோரும் நலமா இருக்கோம். நான் வந்து உள்ளம் எடுத்து இருவர் உள்ளம் படம் பாட்டு வந்து, உள்ளம் என்பது ஆமை என்பது
0: உள்ளம்,
3: அது உள்ளம்
0: உள்ளம் என்பது ஆமை, அது உண்மை என்பது,
3: அது உண்மை என்பது ஆமை.
0: ஊமை ஊமையாக்குமே, உண்மை ஊமை.
3: உள்ளம் என்பது ஆமை, அது உள்ளம் என்பது
0: ஊமையோ, இது அப்படி வரும்.
3: உண்மை ஓ அப்படித்தான் வரும்.
0: ஓகே, நீங்க நலம் தானே அம்மா?
3: ஓ நாங்க நலமா இருக்கோம், நீங்களும் அப்படி நலமாயிரும் எல்லாரும்.
0: ஓகே அம்மா, நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இணைந்திருந்தார் சுபாஷினி அவர்கள். இலக்கம் இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் ஜெயா நடேசன். வணக்கம் ஜெயா.
4: மாலை வணக்கம் ராகு.
0: மாலை வணக்கம். நலமா? எல்லாம் முடிஞ்சுதா? ஆமா ஆமா ஆமா, சுற்றுலா முடிஞ்சு இடையில ஒரு திருமண இதுக்கு கள்ள முடிச்சிட்டேன். அப்படி கள்ள முடிச்சபடியா பேபி சிவா அந்த திறமையும் காணக்கூடியதா இருந்துச்சு? இல்ல இல்ல, அவருடைய அவருக்குள்ள இருந்த திறமையை காணக்கூடியதா இருந்துச்சு. இவ்வளவு குறுகிய காலத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சியை மூன்று மலர்ச்சியான தொகுத்து வழங்குற என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஒரு அரை நம்பிக்கையோட தான் கொடுத்துருப்போம்னா நான் முழு நம்பிக்கையை தான்
4: திட்டான்.
0: ஓ இனி இனி கள்ள மொழிச்சானே, இனி அதை கொண்டு நடத்துறதுக்கு ஆள் இருக்குது. ஆமா ஆமா ஆமா ஆமா. நிலவு பகல் நிலவன் ஒரு படம், அது கடைசி இறுதியில வருதுதானே? ஓகே. நிலவும் மலரும் பாடுது அந்த பாடல்
4: என்ன?
0: ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஜியா நடேசன் அவர்கள், ஜெர்மன் நாட்டில் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம் ராகு.

0: வணக்கம் ஜோகா. இப்படி ஒரு அழகான பேரை வச்சுக்கொண்டு உடனான ஒழிச்சிருந்துருக்கீங்க என்ன? அது வேஷ்வாந்த குரல்ல சொல்ல இன்னும் அழகாக இருக்கும்.
1: கொண்டாட்டத்துக்கு போயிட்டாரு. அப்ப உண்மையில வாக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அழகாக நிகழ்ச்சியை மூன்று மணித்தியால நல்ல வடிவா
0: செய்திருந்தான். திருமதி சிவ சுந்தர்லிங்கம் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். மீண்டும் ஒரு முறை இலக்கம் இரண்டில் வணக்கம். சரி, அவர் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார். ஆரம்பித்து வைக்க வேண்டியவர் இப்பொழுது 12வது நேரா வந்திருக்கார். வணக்கம் அண்ணா.
2: வணக்கம். வணக்கம். பாட்டு
0: இது முதலாவது
2: என்ன பாட்டு கேட்க இல்லைன்னா வீட்டுல ஆக்கள் வந்தவே.
0: அப்படியா?
2: ஆக்கள் வந்து போன போனவே ஆக்கள்.
0: ஆ சரி, அவர் நான் உங்களுக்கு சொல்லு தாரன். நீ வந்தது நிலவு வந்தது அர்த்தம் வந்தது கடவுள் வந்தது அப்புறம் உள்ளம் வந்தது. ஓ
2: சரி, நீ எடுத்து நீ படம்
0: என்ன
2: நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை.
0: ரெண்டு வரி இழுத்து விடுங்க அந்த கவிதையில. நீ என்னென்ன சொன்னாலும் உங்களோட குரல்ல இருக்க இழுத்து விடுங்க அவன் ரெண்டு வரி. நீ என்னென்ன சொன்ன பாட்டை நீ

0: அவ்வளவும் போதும் என்ன. ஓகே, நன்றி கணேஷ்.
1: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஜெர்மன் நாட்டில் இருந்து கணேஷ் அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: அன்பான இனிய மாலை வணக்கம் ரகு. ஒன்றிரண்டு வித்தி நாங்கள் நிலம் நீங்கள் நிலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு நாணம் எடுத்தது உள்ளம்
0: உள்ளமா?
2: ஆமா.
0: ஓகே,
2: உயர்ந்த உள்ளம்.
0: வாரம் பாருங்க, உள்ளம் எடுத்து
2: உயர்ந்த உள்ளம்.
0: உயர்ந்த உள்ளம் படமா பாட்டா?
2: படம் படம்.
0: உயர்ந்த உள்ளம்
2: படம். பாட்டு வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம்
0: உறங்காதா?
2: உறங்காத என்பது வல்லவன் வகுத்ததரா?
0: அத நீங்க என்ன அதை நம்புறீங்களா?
2: நல்ல உள்ளம் உறங்காது என்றால் எல்லாரும் யோசிச்சு கொண்டிருக்கோம். என்ன நான்
0: மாறிட்டது. ஓகே, நன்றி விபி.
2: நன்றி.
0: அவர் தொடர்ந்து இணைந்திருங்கள். அவர் இணைந்திருந்தார் விபி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்,
0: ஜெயந்தி மாலா சதாசிவம். எப்படி நலமா?
3: நீங்க?
0: நாங்களும் ஜெயந்தி நலம் வேண்டாம், நாங்களும் நலம் தானே.
3: அதுதானே.
0: இது என்ன, இது புது கதையா இருக்குது
3: என்ன?
0: சரி, எப்படி அந்த அந்த அந்த ஆயுதங்களுக்கு எல்லாம் எண்ணெய் எல்லாம் போட்டு வைக்கிறீங்களா? அல்லது
3: அந்த
0: கோடாலி கோடாலி
3: கோடாலி அதுக்கு எல்லாம் போட்டு வச்சு
0: பாவிக்கிற இல்ல
3: என்ன
0: அது கொஞ்சம் கரப்படைய விடக்கூடாது. வெட்டுக்காயம் வாங்குறாங்களுக்கு இப்ப இந்த ஏற்பு வச்சு விட்டுரும். வெட்டு காயம் வேண்டானே பரவாயில்ல, அப்புறம் அதை கரல் கட்ட வேண்டாம், ஏற்பு வச்சு விட்டுரும்.
3: நாட்டுக்கு நலம் என புரிந்தேன் அந்த பாட்டு
0: பாட்டு. ஓகே, படம் படம் நானா?
3: படம் நான்.
0: நான். ஓகே,
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் அம்மா.
3: நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் ஜெயந்திமாலா சதாசிவம் அவர்கள். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் எங்கள் பாடகி கமலவேணி. வணக்கம் கமலா.
4: வணக்கம். நீண்ட நாளை பிறகு.
0: நீண்ட நாளைக்கு பிறகு. நான் உங்களோட குரலை வானொலியில் கேட்டுக்கொண்டிருப்பேன். என்னவா வாங்கால
4: சிறையில போட்டு வந்திருக்கிறேன். உப்பதான்
0: நிகழ்ச்சி முதல் காலையில வந்தேன். நானும் கலாமும் வந்துட்டு பதினொன்று போயிட்டு பிறகு இரவு நிகழ்ச்சி முடிச்சு போட்டு நீங்க போனதுக்கு பிறகுதான் நான் வந்தேன்.
4: ஓ, நாங்கள் வந்துட்டோம் பிறகு.
0: ஓ சரி, நான் கேள்விப்பட்டேன்.
4: நீங்க
0: காலையில நான் முதலாக்கலாம் முதலாளா நான்
4: வீட்டிக்கிறேன்னு
0: சொல்லி நலந்தா சுகமா இருக்கிறீங்க? சுகமா இருக்கேன் கேட்டேன். பகுடியை போட்டேன், இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் விடாத. இங்க நான் காலையில இருந்து யோசிச்சு கண்டு பார்த்து கொண்டே இருந்து நான் எப்படி அடிச்சு கேக்குறது.
4: உண்மைதான், நாங்களே நான் முதல் நாங்கள் யோசிச்சுட்டா என்ன சரியா என்ன ரகு ஏதாவது வேக ஆட்டி போட்டுதோ படி
0: என்ன போட்டோ வராது, அந்த பேஸ்புக்ல போட்டதுக்கு அப்புறம் அந்த போட்டோ என்னன்னு வரும்.
4: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கமலவேணி அவர்கள், இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் மாசலின். வணக்கம் மாசலின்.
5: வணக்கம்.
0: நலமா?
5: நலமா
0: இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்க? நிகழ்ச்சிக்கு வந்துட்டு ஒரு கல்யாண வீடு உண்டு, தவிர்க்க முடியாது, கட்டாயம் போகணும். அதுவும் தூர இடம், பேயாஸ் கொடுத்து போறேன்டா பாருங்களேன் எவ்வளவு தூரம் உண்டு. ஆனா நல்ல இடம், அமைதியான இடம், ஒரு காட்டுக்குள்ள ஒரு நான் நெக்கிரங்கட வீட்லேருந்து ஒரு கோள்களுக்காக அப்படியும் இருக்கலாம். ஆனால் அந்த அந்த இயற்கை அப்படி வெளியால் வச்சு தான் தாலி கட்டினவ. ஒரே காடு, சுற்றி வர காடு, சுற்றி வர காடு. அந்த கோலுக்கு போகிறதே மண் பாதையாலாம் போகணும். சரி, இன்றைக்கு நான் உங்கள் ஒன்றை யோசிச்சு, நான் உங்களை உங்களோட ஃப்ரெண்டுக்கு வாய் இருந்தா இப்படி இருக்க மாட்டேன். ஏனண்டா என் ஆள் அப்படித்தான் பார்த்தவர் பார்த்த பார்வை. இவனுக்கெல்லாம் வாய் இருந்துச்சுண்டா என்ன பேச்சு பேசுவேன்னு
5: தான்.
0: இல்லை இல்லை, கொஞ்சம் சுணங்கிட்டு அவர் அவருடைய பார்வையும் அவருடைய ஒரு ஒரு லெவல் பார்வையும் ஒரு துள்ள ஒரு கோவ பார்வையும் இவர் துள்ளு வேர் நின்று வெளியால் துள்ளு வேர் உள்ளுக்கு வந்துருவேர். வந்ததுக்கு பிறகு இப்ப எல்லாரும் இருந்தா எல்லாரும் இருந்தால் பிரச்சனை இல்லாமல் சாப்பாடை கொடுக்க படுத்திடுவேர். தட்டி தவறி இப்போ பிள்ளைகளோ எல்லாரும் இப்போ யாராவது இங்கே வெளியே போயிட்டுனா வேண்டாம், உள்ளுக்கு படுத்திருக்க மாட்டான். வெளியால் போவான், கத்திக்குள்ள வரைக்கும் வெளியால் போவான், வெளியால் போய் கொஞ்ச நேரம் நிற்பான், புற உள்ளுக்கு வருவான். புற நித்திரோடல விடாத ஆள் அவையில் அவையில் இல்லையண்டா.
5: என்ன
0: சொல்லி எடுத்தீங்க?
6: நான் நீ எடுத்த
0: நீ எடுத்து
6: நீ யார் படம்
0: நீ யார் படம்
6: பாட்டு வந்து நீ தானா நீ தானா அன்பே
0: நீ தானா நீ தானா அந்த பாடல் என்ன
6: நீ தானா நீ தானா அன்பே நீ தானா
0: அந்த பாடல் ஓகே நன்றி மாசலின் நன்றி வணக்கம் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்
7: வணக்கம் கவுண்டா நான் பேசுறது பேபி சிவா
0: வணக்கம் பேபி நலமா
7: குடைக்கு
0: பாரமா இருக்க மாட்டீங்க நீங்க
7: தூக்கிட்டு
0: இலகுவா தூக்கிட்டு போயிரும்
7: என்ன
0: சரி நலந்தானே கடந்த வாரம் வேலை பழுவையும் பார்க்காம நிகழ்ச்சி நடத்தி தந்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள் நம்பி தந்தனா ராஜா வந்தோன்னு சொல்லிச்சுது கிட்டிக்காரையே செய்துட்டாளாம்
7: அவட சிரிப்புல நான் கண்டுபிடிச்ச ஒரு புன் சிரிப்பு வந்து சிரிச்சார்
0: என்ன
7: அவருக்கு போக விருப்பம் இல்ல ஆனால் பிறந்த மீதோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஓகே அந்த அப்புறம் போனவர் வந்து பாக்கல ஒரு புன்சிரிப்பு சிரிச்சுட்டு போகிறது அப்ப எனக்கு சந்தோஷம் வேற இருந்துச்சு ஓகே யாருக்கு பிடிச்சிருக்கேன்னு போட்டு என்னடா அந்த பெரியவர் தானே
0: என்ன
7: பிடிச்சிருக்கேன்னு சொல்லி நினைச்சு போட்டு நான் இருந்தேன் அவனுக்கு கிழக்கு இருக்கிற சந்தர்ப்பம் கிடைக்க இல்ல நான் வந்து நான் எடுத்து
0: நான் என்று சொல்லி எடுத்து
7: நானே ராஜா நானே மந்திரி
0: அந்த படம்
7: பாட்டு வந்து நானோ கண் பார்த்தேன் நீயோ மண் பார்த்தாய் பேசவா பெண்ணி
0: என்னது நானோ கண்
7: பார்த்தனா நானோ கண் பார்த்தேன் நீயோ மண் பார்த்தாய்
0: அந்த பாடலா ஓகே நன்றி அம்மா
7: நன்றி அண்ணா நன்றி வணக்கம்
0: ஆமாம் இணைந்திருந்தார் பேபி சிவா அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வைஃபர் மூலம் ராணி இணைந்திருக்கின்றார் வணக்கம் ராணி
8: வணக்கம் ராகுண்ணா
0: நலமா
8: ஓ நான் நலமா இருக்கிறேன் நன்றியா நீங்க
0: நலமாக இருக்கிறோம் நன்றி
8: நலமா வந்து சேர்ந்தீங்களோ
0: ஓ நலமா வந்து சேர்ந்தவன்றைக்கு இன்றைய பிரச்சனை எல்லாம் வந்தாச்சு
8: ஆண்டவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டா நான் வெளியில போனேன் காபி குடிக்க போனதால பிந்திட்டு ஒரு ஆறு பேர் சேர்ந்து குடிப்போம் அப்ப கோபி குடிச்சிட்டு இந்த வஃபலன்னு தெரியுமா முட்டையில செய்யறது எங்கட அந்த தோசை மாதிரி
0: என்ன தெரியாது
8: அதை சாப்பிட்டு வந்தோம் அப்ப இப்பதான் வந்தனா நீவா யாரு எங்கட கமலவணி கதை கேட்காம வந்தனா அவ நிலவெடுத்தவா தான் எனக்கு பாடல் உண்மையா
0: தெரியாதா நிலவெடுத்தவா
8: நான் நிலவி எடுத்து
0: நிலவெடுக்கிறீங்களா
8: ஆமா ஆமா ஆமா
0: நிலவெடுத்து
8: நிலவெடுத்து வான் நிலவு படம் இருக்கலாம்
0: வான் நிலவு ஆமா
8: வான் நிலவு மற்றது நிலவு தூங்கும் நேரம் நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது அந்த பாடல சொல்றேன்
0: ஓகே நன்றி அம்மா
8: நன்றி அண்ணா
0: நன்றி அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள் இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கிறார் எங்கள் புஷ்பா அம்மா வணக்கம் புஷ்பா அம்மா
9: இனிய வணக்கம் எங்கட அன்பான ராவோடு உரையாடுவது பெரிய மகிழ்ச்சி
0: நன்றி அம்மா நன்றி
9: ஓ நல்லா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு நான் எடுக்கிறேன் ராகு
0: நான் என்ற சொல் எடுக்கிறீங்களா
9: ஓ நான் என்ற ஒரு படம் வந்ததே
0: நான் என்ற ஒரு சூப்பர் படம் ஒன்று வந்தது
9: வந்ததா வந்த போல எனக்கு இருந்தது
0: ரவிச்சந்திரன்
9: நான் படத்தை எடுத்து நான் என்ன சொல்லிவிட்டேன்
0: காலையில ஒரு அருமையான ஒரு பாடல் ஒன்று கேட்டிருந்தீங்க
9: வெள்ளிக்கிழமைன்னா
0: தவறோட மாட்டம்
9: கேப்பன் பக்தி பாட்டு
0: பக்தி பாட்டு
9: மகிழ்ச்சி
0: நன்றி அம்மா கடைக்குட்டி கலாராணி நாங்க நிலம் நீங்க இளமா அவர் தான் வடிவா
10: செய்து
0: நிகழ்ச்சி கேட்டான்
10: கட்டாயம்
0: அதுக்குத்தான் சந்தோஷம் நேரம் பேரே வச்சிருக்கேன். சரி சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல எடுத்தீங்க? நீங்களும் நிலாவோட நிக்கிறீங்க. ஓகே, பரவாயில்ல, நீங்க எடுத்தா தாங்க.
10: அப்ப நான் நிலா எடுத்து வெண்ணிலா கபடி குழு ஒன்று படம் இருக்கல்லோ,
0: அது வராது. முன்னுக்கு வெண் முதல் வெண் வருது. இல்ல பின்னுக்கு வரலாம், நிலவு பின்னுக்கு வரலாம், முன்னுக்கு அல்லது பின்னுக்கு வரலாம். நிலவுக்கு முன்னு கொண்டு வரக்கூடாது, நிலவு கடைசியில வரலாம் இல்லாட்டி முன்னுக்கு வரலாம். வான் நிலவு வந்தது, நிலவு பின்னுக்கு வந்தது.
10: அர்த்தமுள்ள இந்து மதம் எல்லாம் வந்து வந்ததில்லண்ணா?
0: ஓ, அர்த்தமுள்ள இந்து மதம் வந்தது.
10: அப்ப அதை போடுங்கோவேன்.
0: அர்த்தம் வாரம் பொறுங்கோ, அர்த்தமுள்ள இந்து மதம் வாரம் பொறுங்க. அர்த்தம் வந்தது, அதுல அதுல புது புது அர்த்தம் சொல்லி கடைசி புது புது அர்த்தம் கடைசியில அர்த்தம் வருகுது.
10: புது புது அர்த்தங்கள் பாட்டையும் அர்த்தமுள்ள இந்து மதம் படத்தையும் போடுங்க.
0: அர்த்தத்தை போட்டு அதை போடுறீங்களா?
10: அதை போடுறேன். இது கடைசியில அந்த குழு இருக்குது என்ன?
0: ஆமாம்,
10: பாட்டு வந்து நல்ல பாட்டு
0: எடுத்தேன். இல்லாட்டி நீங்க நிலவு தூங்கு நேரம் அப்படி
10: நீங்க இதே
0: போடுங்க. ஓகே, நன்றி அம்மா, நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள், வணக்கம். மீண்டும் ஒரு முறை வணக்கம். சரி, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். ஆம், இப்பொழுது கலைக நேரம் சரியாக 6:56 ஆகிய ராஜ்யத்தில் 5:56. நீயுடன் இணைந்திருந்தார் வதனா, நிலவுடன் ராஜலிங்கம், நீயுடன் ரொசாலி, அர்த்தத்துடன் சியாமளா, நிலவுடன் சன், நிலவுடன் நிலவுடன் ராகினியால் போன்ஸ், நீயுடன் ராஜா, கடவுளுடன் பசுபதி குணநாகி, நானும் என்ற சொல்லுடன் ஜெனி, நானும் என்ற சொல்லுடன் தேவா, உள்ளத்துடன் சுபாஷினி, நிலவுடன் ஜெயா, அப்புறம் நிலவுடன் யோகா, நீயுடன் கணேஷ், உள்ளத்துடன் விபி, நான் என்ற சொல்லுடன் ஜெயந்தி மாலா, நிலவுடன் கமலா, நீ என்ற சொல்லுடன் மாசலின், நான் என்ற சொல்லுடன் பேபி சிவா, நிலவுடன் ராணி சம்பந்தர், நான் என்ற சொல்லுடன் புஷ்பாம்மா, அர்த்தம் என்ற சொல்லுடன் கலாராணி. அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நான் தரும் இறுதி பாடல் வரிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது.

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: ஆம், இப்பொழுது கலைக நேரம். சரியாக 6:58 ஐக்கிய ராஜ்யத்தில் 5:58 இணைந்திருக்கின்றோம் சந்தோஷ நேரத்தில். பாட்டும் படம் நிகழ்ச்சியூடாக பாட்டும் படம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய வரிகள் இதோ உங்களுக்காக.

0: சுவாமி பிரதோலித்த பாடல் வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் அந்த வகையில் இணைந்திருக்கின்றார் எங்கள் கணேஷ் அவர்கள். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம். வணக்கம்.
0: நாங்க நலமா இருக்க, நீங்க
1: நலமா? மிகவும்
0: என்ன குளிர் வாங்கிட்டு தான் ஷர்ட் அதுக்கு மேல ஒரு புல் ஓவர் தான்
1: பாதுகாப்பு
0: கவனிச்சுக்கொள்ளுங்க. சரி சொல்லுங்க, என்ன சொல்ல எடுத்தீங்க?
1: எடுத்தது தெய்வம் எடுத்தேன்னா இந்த தெய்வம் படம் இருக்குல்ல,
0: தெய்வம் இருக்கின்றதா? ஆமாம்,
1: படம் பாட்டு தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே,
0: தெய்வம் இருப்பது எங்கே,
1: இருப்பது
0: எங்கே, அது என்ன கை வலது கையால் இடது கை வலது கையால தொட்டு இதயத்தை காட்டுறீங்க, தெய்வம் இருப்பது எங்கே? நாங்க கோயில கோயில் நீங்க வலது எடுத்து இதயத்துக்கு மேல கைய வைக்கிறீங்க, இங்கே
1: இந்த பக்கம் இருக்கல தீபாவளி.
0: கணேஷ் அவர்கள் ஜெர்மன் நாட்டில் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி.
2: என் பேர் போடலையே, சொல்லவே இல்லைங்களே.
0: சொல்ல இல்லையா? இல்லையே சொன்னானே ரோசாலி. வாரம்பருங்கும் ரோசாலி, நீ என்ற மூன்றாவதாக நீ கூட பேர் சொன்னான், நீ வருவாய் என்ற நீ என்ற சொல்ல எடுத்திருந்தீங்க. வதனா, ராஜலிங்கம், அப்புறம் ரோசாலி, அதுக்கப்புறம் செய்யாமல் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் தேவையில்லை.
2: என்ன
0: எங்களுக்கு அதை ஒன்றும் தேவையில்லை. சரி நீங்க சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல எடுத்தீங்க? எழுத எடுக்கிறீங்க, ஆண்டவனே எடுக்கிறீங்க, படைத்தானே எடுக்கிறீங்களா? சரி, படைத்தானே என்று எடுத்தா பாட்டு படைத்தானே ஆண்டவன். படைத்தானுக்கு ஒரு படம் சொல்லுங்க வாப்பம்.
2: படைத்தானே
0: ஆண்டவன்,
2: வேற சொல்லுங்க. எடுத்து
0: ஆண்டவன் எடுத்து
2: ஆண்டவனே
0: ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு அந்த பாடல் படம்.
2: ஆண்டவனே எடுத்து ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு
0: அது படம். பாட்டு பாட்டு பாட்டு பாட்டு
2: ஆண்டவன் படைத்தான்,
0: ஆண்டவன் கட்டளை,
2: ஆண்டவன் கட்டளை, ஆண்டவன்,
0: ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு அது பாடல்
2: என்ன?
0: ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது வைபர் மூலம் இணைந்திருக்கின்றார் ராணி. வணக்கம் ராணி.
3: வணக்கம் ரகுண்ணா.
0: வணக்கம்.
3: நான் நீங்க நலமா இருக்கிற தெய்வம் எடுத்தேன்.
0: தெய்வம் எடுத்து
3: படம் வந்து தெய்வம்,
0: படம் தெய்வம்,
3: பாடல் வந்து தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, அந்த பாடலும் சொல்றோம்.
0: அந்த பாடலும் சொல்றீங்க என்ன?
3: நன்றி அண்ணா.
0: ஓகே, நன்றி அம்மா. அவர் இணைந்திருந்தார் ராணி அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் அம்மா, சுகமா இருக்கிறீங்களா? எங்களை உங்களோட பேரெல்லாம் மாத்தி திரிஷாண்டு வரீங்களா? நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறம் அடிய சொன்ன வதனாதான் வதனாதான் தான் பயந்துட்டான், ஏதாவது குழப்பம் வந்துருக்கணும்.
4: சொல்லு, ஐயோ இது என்னடா, சொல்றேன்.
0: அது யாரோ வாரம் வந்து ப்ரோ
4: சொன்னேன்.
0: நான் சொன்னேன் அவ கூட, அவ கொஞ்சம் டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டான். அது இல்லாம பரவாயில்ல, சந்தோஷ நேரம் தானே, அப்படிதான் டென்ஷன் ஆக்கணும். என்ன
4: இந்த
0: நிகழ்ச்சியில அநேகமா அப்படி எல்லாம் நடக்கிற இல்ல தானே. சரி சொல்லுங்க.
4: கண் எடுத்து கண் சிமிட்டும் நேரம் அது வந்து கண் போன போக்கிலே கால் போகலாமா அந்த பாட்டு.
0: நீ நான் என்ன சொல்ல போறேன்டா, பாட்டு சொல்லிக்கல, பாட்டு பாடி காட்டுங்கன்னு சொல்லுவோம். இல்ல
4: அப்பதான் நீங்க ரெக்கார்ட் பண்ண சொல்லுவோம்.
0: அப்ப சியாமளா இல்ல, அதுக்கு இந்த அடம் பிடிச்ச நீப்பா.
4: அவ வாசி
0: கேட்டடா. இல்லடா, ஒரு புடி வாத்தோட நிக்கிறா என்ன. சரி, ஓகே, நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் ஜெனி அண்ணே. வணக்கம் ஜெனி.
5: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம்.
5: நான் எண்ணெய் எடுக்கிறேன்.
0: எண்ணெய் என்ற சொல் எடுத்து.
5: எண்ணெய் போல் ஒருவன் படம்.
0: எண்ணெய் போல் ஒருவன் படம்.
5: பாடல் எண்ணெய் தாளாட்ட வருவாளா.
0: எண்ணெய் தாளாட்ட வருவாளா. ஓகே, நன்றி அம்மா.
5: நன்றி, வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் ஜெனி அவர்கள் இணைந்திருந்தார் லண்டன் யூகேலிருந்து இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பேபி. திரிஷா கேட்டீங்களா? திரிஷா அந்த குரல
6: இல்ல, நான் பிரகாரம் வந்து சொன்ன பிறகு நான் அவவா இருந்தா அவக்கு வாழ்த்துக்கள், அவ இல்லையா கொஞ்சம் கவலையாண்டு சொல்லி போட்டு ரொம்ப சோகம் அவளுக்கு.
0: பிறகு வந்த நேரத்துக்கு நிகழ்ச்சி முடிகிற நேரம் தானே.
6: ஓ, அதான் சொல்லுங்க. இல்ல, நானும் டக்கண்டு முதல்ல ஒரு குழந்தை மாதிரி கதைச்சிட்டு தான் பிரிந்து பார்த்தேன். இல்ல, எனக்கு அப்படி ஒரு வித்தியாசமா இருந்துச்சு, அப்படி இருக்காதுன்னு தான் நான் டக்கண்டு. நான் வந்து அன்பு எடுத்து.
0: அன்பு எடுத்து.
6: அன்பு வந்தது படம்.
0: அன்பு வந்தது படம் இருக்கா?
6: எனக்கு தெரியாது.
0: அன்பு எங்கே இருக்கு கேள்விப்பட்டிருக்கேன்.
6: அப்ப அன்பு, அன்பு எங்கே? ஓகே,
0: அன்பு எங்கே இல்ல இருந்தேன்னு சொன்ன யாராவது சொன்னா சியாமளா நிக்கிறா வந்து சொல்லிட்டாண்டா என் பாட கஷ்டம் பேரு.
6: அதுதானோ பாட்டு வந்து அன்பு வந்தது என்னை ஆள வந்தது.
0: அன்பு வந்தது எந்த பக்கத்துல வந்தது?
6: ஏதோ பக்கத்துல வந்து
0: கிழக்காம கிழக்கா தெற்கா மேற்கா அது முன்பீடா பின்பீடா
6: அந்த பக்கம் தான் கிழக்கு.
0: அன்பு வந்த ஒரு படம் இருக்கா?
7: அன்பு
0: வந்து இருக்கு. அன்பு எங்கேண்டும் இருக்குது.
7: என்னை
0: தாளாட்ட என்ன போட்டுட்டாவா? அப்ப ஐம்பதுக்கு
7: அன்பு வந்தது என்னை ஆள வந்தது
0: அது இருக்குது.
7: படம் இருக்கமே அன்பு வந்ததுண்டு இருக்கு. ஜெமினி நடித்த படம் வந்து போட்டிருக்குது.
0: அன்பு வந்தேன்டா.
7: ஓ, ஜெமினி இந்த படம் வந்து.
0: சரி, அவ படம் மாத்திட்டா ஓகே, பரவாயில்லை. சரி, நீங்க என்ன சொல்ல எடுத்தீங்க?
7: நான் எடுத்தது அம்மம்மா எடுத்தேன்.
0: அம்மம்மா எடுக்கிறீங்க? அம்மம்மா தம்பி என்று நம்பி. அம்மம்மா தம்பி என்று நம்பி உன்னை அந்த பாடலா?
7: உங்களுக்கு தெரிஞ்ச வழியை தான் எடுத்தேன்.
0: படம் தெரியாது.
7: படமும் நானும் எனக்கும் புதுசா இருக்கு.
0: என்ன படம்?
7: சரண்யா பொன்வண்ணன் நடித்தது அம்மா அம்மம்மாவாம்.
0: அம்மா அம்மம்மா சரியா வருமா? ஆ, கடைசி பின்னுக்கு வருது. ஓகே ஓகே,
7: அம்மம்மா வாரா?
0: ஓ, பின்னால வாரா?
7: அதுதானே
0: பாத்தேன், அம்மாண்டு வந்துட்டு இப்படி என்ன யோசிச்சாலும் பின்னால அம்மம்மா வந்துட்டா.
7: நானும் தேடி பார்த்தேன், சரண்யா பொன்வண்ணன், சம்பத் ராஜ், சரண்யா பொன்வண்ணன் நடித்த படமா? நான் கேள்விப்படவே இல்லை.
0: நானும் பிண்டே தான் கேள்விப்படுறேன். சரி, அப்ப ரெண்டு பேரையும் உண்டா கேள்விப்படுறபடியா? அப்ப எங்களுக்கு அந்த விவாதம்
7: தேவையில்லை.
0: பேபி பயந்துட்டா, பயந்துட்டாவா, குழம்பிட்டா?
7: முதல் கதைச்சு
0: குறகவா நிப்பா, டக்குன்னு நிப்பாட்டிட்ட. புறக டக்குன்னு நிப்பாடி, வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டான்னு நினைச்சிருப்பா. நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறம் அடிச்சு
7: சொன்ன
0: நன்றி ஷியாமலா.
7: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்போது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
8: வணக்கம் தேவா.
0: வணக்கம் தேவா.
8: நல்லொரு
0: பட்டிமன்றம் அவற்றை பேர் தான் முதல் ஞாபகத்தில் வரும். இப்பொழுது வரண்டா எங்களது கேதுவின் பேர் வரும்.
8: கந்தன்
0: கருணை வரும்.
8: கருணை மலையே மீறி மாதா
0: பாடல் வரும். கருணை ரெண்டும் வரும்.
8: அப்ப ஸ்டார் தானே?
0: அப்ப தேவாய்ப்ப கிட்டிக்காரனாயிட்டீங்க.
9: என்ன
0: வருத்தமா இருக்கா?
9: இல்ல இல்ல இல்ல, பட்டிமன்ற தொண்டவர்
0: இருந்தவரா? அருமையான ஒரு நல்ல ஒரு தொகுப்பாளர்.
9: அன்னைக்கு கேதுவின் நிகழ்வு இல்ல, போடே இல்ல. அந்த எதுக்காண்டி இந்த போட்டவையல் போன வெள்ளிக்கு
0: பாப்பையாக்கு நியர் பாப்பையா தான். அந்த இடத்த யாருமே பிடிக்கிறாது.
9: முதல் மறுகுலமைக்கு முதல் அந்த பட்டிமன்றம்
0: செய்திருக்கிறாரு
9: இந்தியாவில். ஆமா ஆமா, போட்டிருந்தது.
0: சரி,
9: நல்ல
0: நகைச்சுவையாடுவீர். ரஜினியின் ஒரு படத்துல வாங்க பழகலாம் ஒரு வசனம் வச்சிருக்கிறது தானே, வாங்க பழகலாம். சரி, என்ன சொல்ல எடுத்தீங்க?
9: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஜெயான் நடேசன் அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் ஷன்.
10: தெய்வம்
0: எடுத்து
10: தெய்வம்
0: தந்த வீடு வீதி இருக்கு.
10: படம்
0: தெய்வம். இப்ப நீங்க எல்லாம் வர வர கெட்டிக்கார ஆயிட்டீங்க. இப்ப எல்லாம் கொடுக்க கூடாது தீர்மானமே எடுத்துட்டீங்க. என்ன முடிவு எடுத்துட்டீங்க? மாதாட்ட நான் கேட்டான் அப்படின்னு பாருங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னவா பாப்போம்.
10: என்ன
0: இல்ல இல்ல, அவ சொன்னவா இல்ல இந்த நல்லா குறைஞ்சிட்டது என்ன மாதிரி உண்டு? நான் கொஞ்சம் பொய் சொல்றது கொஞ்சம் குறைஞ்சிட்டேன்னு. அது இந்த நிகழ்ச்சிக்கு அதுதானே முக்கியம், அதை விடாதேன்னு சொல்லிட்டேன். நானே சொல்றேன், நீ விடாதே.
10: ஓகே,
0: நன்றி ஷான். அவர் இணைந்திருந்தார். இலக்கம் இரண்டில் சன் அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் எங்கள் பசுபதி கொண்ட நாயகி.
11: ஓம் ரகு.
0: ஓம் சொல்லுங்க. அப்படி
11: என்னன்னு தெரியல எனக்கு. இப்ப நேற்று இன்றைக்கு வீட்டு போன் வந்து இறுக்கி பிடிக்குது இல்ல போய் லைன். இவ்வளவு தரம் அடிக்கிறேன் அடிக்கிறேன் நான், இல்லாட்டி வைபருக்கு பெருசா போறதும் இல்ல.
0: அது பிரச்சனை இல்ல, அது பிரச்சனை இல்ல.
11: இல்ல இது அத ஏன்னு எனக்கும் தெரியல. கொஞ்சம் கஷ்டமா தான் கிடக்கு. அதுல வேற என்னன்னா, பாப்பையா வந்து 90 வயசு அவருக்கு பரவாயில்ல. அவர் ஒரு
0: பேராசிரியரான்
11: பேச்சாளன். 4 மணிக்கு சொல்லுங்க.
0: இல்ல அவர் நல்லொரு நல்லொரு தொகுப்பாளர் என்ன பட்டிமன்றம்
11: தொகுப்பாளர் வேட்டாளர் மத்தியஸ்தர் இந்த மாதிரி இந்த பகுடி விட்டு விட்டு கதைப்பேன். இன்னைக்கு பார்த்த உடனே இதா போச்சு. ரந்தரவன் நேற்று 4 மணிக்கே வைத்த குரல எங்கட பட்டிமன்றங்களே இவர் நானைக்கும் ஒளிபரப்பு மறு ரெக்கார்ட் பண்ணியில போல இருக்குன்னு போடுங்க. இங்க வந்து திங்கக்கிழமையில பட்டிமன்றம் நடக்கவே இல்லை இரவு. அத ரெக்கார்ட் பண்ணல என்ன தெரியல. நேற்று அந்த நேரம் 4 மணிக்கு தான் போடுறவன் அது இல்ல தவிக்க முடியாத காரணம் போட்டது. அப்ப நேற்று வந்து இவரை குரல கேட்டுட்டு இன்னைக்கு இவந்ததுன்ற ஒரு மாறி
0: இருந்தத.
11: அதோட ரஜினிக்கு பொப்புல அங்கவே அங்கவே படத்தில் விளக்கு வந்து ஒளி விளக்கு
0: ஒளி விளக்கு
11: ஒளி விளக்கு சொல்லி பாட்டு வந்து விளக்கு வைக்கும் நேரத்திலே
0: முந்தானம் முடிச்சு
11: அந்த பாட்டு சொல்றேன்.
0: ஓகே நன்றி
11: நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் பசுபதி கோண நாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் ராஜு. நீங்க சொல்லுங்க ராஜு.
12: தெய்வம் தான் எடுத்தனே முதலாவதா வந்து ஒட்டி விட்டு
0: ஓடிட்டேன்.
12: தெய்வம் எடுத்தனா தெய்வம் படம் பாட்டு தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு பாட்டு
0: இருக்கு.
12: அப்ப அந்த பாட்டே சொல்றேன்.
0: நன்றி ராஜு.
12: பாட்டை மாத்தி சொல்லுவோம். ஓகே நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் கமலவேணி. வணக்கம் கமலா.
13: வணக்கம் ராகு.
0: வணக்கம்.
13: நான் தெய்வம் எடுத்து தெய்வத்தின் தெய்வம் படம்.
0: தெய்வத்தின் தெய்வம் தானே பக்கத்துல இருக்க
13: வேண்டாம் சொல்றேன்.
0: தெய்வத்தின் தெய்வம் ஒரு பெரிய புழுவமா இருக்கும். அதான் பெரிய புழுவமா இருக்கும். ஒரு ஒரு ஃபார்மேட் பாத்துரு பேரு அனுப்புறே இருக்கிறாரு. என்ன
13: மற்றது நான் அந்த பாட்டு வந்து தெய்வமே தெய்வமே அந்த பாட்டு சிவாஜி.
0: இனி என்ன சொல்ல போனா, அந்த பாட்டு சொல்றாங்கள ரெண்டு வரி பாடி காட்ட சொல்ல போன என்ன அதோட அரைவாசி கிரௌட் குறைஞ்சிரும். அதுல முதலாவது தலைமதாங்கிறது சியாமலாவா தான் இருக்கும். இல்ல அதுக்கு தலைமதாங்கி அவர் தானும் அவா தானும் ஓடி ஒழிப்பா முதல். ஓகே நன்றி. அவா சொல்லுவா தான் அதில் ஒரு இன்னும் சொன்னோம். அதுக்கு ஏதோ ஒரு இதா இருக்கிறாவா
13: வீட்டுக்கு
0: பாடுவா வெளியில
13: ஓம் ரகு நானும் என்ன சொல்லுங்க வந்தோம் பாப்பையா, நான் உண்மையா சிலது உங்களுக்கு சிலது சும்மா போடுறது இல்லோ, அப்ப நான் அப்படித்தான் உண்மையான நினைச்சேன். பிறகுதான் இந்த ரெண்டு மூன்று பேர் போட்டாத்தான் அது
0: உண்மையா. நான் பார்த்தது ஒரு பேப்பர் ரவுண்ட்ல ஒரு பேப்பர், சில பேர் தனியா தனியா போடுறது அது பொய்யுக்கு போடுவாங்க.
13: என்ன சொல்ல வந்த, நாங்கள் ஒரு உங்களோட நிகழ்ச்சிக்கு நாங்கள் பாரம்ண்டா உங்களோட சரியான ஒரு அன்பு வச்சுதான் இருக்கோம். அப்ப உங்களுக்கு உண்டாண்டேக்கா உங்களோட மனம் அப்படி துடிக்கும் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த பாப்பையா அவர கொஞ்ச நேரம்
0: இந்த இந்த வருஷன் விட விட மாட்டேன்னு நிக்கிறாரு என்ன.
13: நீங்க நடத்தேக்கலாம் குறுக்க வரவே அசல்லு பண்ணிப்ப.
0: அதுல வேறு விதம் வேறொரு விதமான அன்பும் பாசமும் என்ன.
13: நன்றி வணக்கம்.
0: ஓகே நன்றி. அவர் இணைந்திருந்தார் கமலவேணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
14: அன்பான அறிவிப்பாளர் ரகு அவர்கள்
0: வணக்கம். பிபி அவர்களே,
14: அன்பான ஜிஆர்டியின் அன்பு நேயர்களே, என்னிடம் ரெண்டு படம் இருக்கு. ஒன்று காவல் தெய்வம், ஒன்று பேசும் தெய்வம். பேசும் தெய்வத்தை எடுப்போம். தெய்வம் என்ற சொல் எடுத்து பேசும் தெய்வத்தை எடுப்போம்.
0: தெய்வம் எடுக்கிறீங்களா?
14: ஆமா,
0: தெய்வம் எடுத்து
14: பாட்டு தெய்வம் தந்த வீடு இருக்கு என்ற பாடலை கூறிக்கொண்டு, அக்கல் திலகம் முதலமைச்சராக இருந்த போது எங்கள் ஐயன் கணேசன் சிவாஜிகளிற்கு அந்த பாராட்டு விழாவிலே பாப்பையா அவர்கள், அமரர் பாப்பையா சாதன் பாப்பையா அவர்கள் துணிந்து சிவாஜி கணேசனின் நடிப்பை பற்றி பேசி இருக்கிறது ஒரு பெரும் பெருமதாக அந்த காலத்தில் இருந்தார். பட்டிமன்ற பேச்சாளர், சிறந்த பேராசிரியர், சிறந்த பண்பாளர், அவரின் ஆத்மா சாந்தி பெற எல்லாம் பெற கர்த்தர் அருள்வாராக. ஆமென்.
0: நன்றி பிபி. நன்றி. அவர் இணைந்திருந்தார் பிபி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
15: வணக்கம் ரகு.
0: வணக்கம் யோகா.
15: நேரம் நெருங்கி கொண்டு
0: வந்துட்டது
15: மற்றபக்கம். நானும் தெய்வம் எடுத்து
0: தெய்வம் எடுத்து
15: தெய்வம் படத்தையும் தெய்வத்தை போடுவோம்.
0: தெய்வம் படம் பாட்டு
15: பாட்டு அந்த இப்ப நான் உண்மையில கமலவாணி இப்ப வந்து சொன்ன பாட்டைத்தான் நான் எடுத்து வச்சேன். மூன்று முகமும் இன்னும் சுவாஜியனேசன் படம் தான், அவர் அதுல மூன்று வீடமா வாரு.
0: தெய்வமே
15: தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே இன்னும் உண்டு அந்த படிப்பாரு. அந்த தாயை பார்த்துட்டு படிக்கிறதோ நானும் எடுத்து வச்சுக்கொண்டே இருந்தேன். உண்மையில கமலவணி சொன்ன நானும் அதே பாடலை சொல்லி அடுத்த நிகழ்ச்சியோட சந்திச்சு கொள்ளுவோம்.
0: நன்றி.
15: நன்றி வணக்கம் ரகு.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் திருபதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். கலா ராணி, நீங்க என்ன எடுத்தீங்க?
15: நன்றி
0: அம்மா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலா ராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
16: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா. நலமா?
16: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கும் ஐயா. நலம் தானே?
16: நலமாக இருக்கிறார்.
0: நலம் கேட்டதா சொல்லுங்க.
16: நன்றி. நானும் உன்னை எடுத்து
0: உன்னை என்ற சொல் எடுத்து
16: பாடல் வந்து உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீ
0: கண்டு நான் ஆட என்னை கண்டு
16: கல்யாண பரிசுத்திரையில
0: அருமையான ஒரு பாடல் என்ன சரி படம்
16: படம் வந்து உன்னை நினைத்து
0: உன்னை நினைத்து ஓகே நன்றி
16: நன்றி வணக்கம்
0: அவர் இணைந்திருந்தார் சசியம்மா அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்
17: வணக்கம் ரவண்ணா
0: வணக்கம் சுபாஷினி நீங்க
17: அழைப்பா
0: அழைப்பா அழைப்பா
17: ஆமா ரவண்ணா அடிக்கடிச்சு பார்த்துட்டு வங்காரம் வேலைய பார்த்து
0: பார்த்து இலக்கம் சொல்லீங்களோ இலக்கம் சொல்றா இலக்கம்
17: அவங்க சொல்லி நீங்களோ அப்படி சொல்லுங்க எங்களுக்கு ஒரு இதா தான் இதுக்கு போகுது இல்ல நான் வந்து உன்னை எடுத்து உன்னை கொடு என்னை தருவேன் படம் பாட்டு வந்து என்ன கேட்ட போல அதுக்கு மறந்து உன்னை அறிந்தா நீ உன்னை அறிந்தா
0: உன்னை அறிந்தால்
17: ஆமா
0: அந்த பாடல்
17: என்ன அந்த பாடல்
0: ஓகே நன்றி அம்மா
17: நன்றி வணக்கம்
0: அவர் இணைந்திருந்தார் சுபாஷினி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்
18: வணக்கம் ராஜினியா இருப்போம் இந்த டெலிஃபோன் கேட்டா சொல்லுமே தினம் வளைச்சிருக்கோம் என்ன அன்பு என்ன அன்பு என்று வந்ததா
0: எப்படி வாரம் பிறகு என்ன
18: நானும் அன்பு அதைத்தான் எடுத்தேன்னா நானும் இப்ப சொன்னவே அன்பு சொன்னா
0: கேட்டேன்

0: அன்பு தான்.
1: அன்பு
0: இரண்டு வீட்டில் அன்பு விளக்கு இருக்க கூடாதா?
1: அன்பு விண்ணகம் வரலாம.
0: உன்னை எடுத்து
1: படம் வந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு.
0: உன்னை எனக்கு பிடிச்சிருக்கின்றது.
1: பாடல் வந்து உன்னை ஒன்று கேட்பேன்.
0: உண்மை சொல்ல வேணும் என்ன? நேரம் நெருங்கிட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் உண்மை சொல்றது.
1: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராகினி அல்போன்ஸ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் ராஜா. சரியா,
2: அம்மா இருக்கலாமா?
0: அம்மா அம்மா எடுக்கலாம். நீங்க
2: எடுத்து திரைப்படமா? அம்மா இருக்கு.
0: அம்மா
2: பாட்டு வந்து அம்மா
0: பாடல் என்ன?
2: பாடல் போட்டு போடுங்க. நேரம் போச்சு என்ன?
0: இல்ல இல்ல, அதான் நேரம் சொன்ன அங்கால் நேரத்துக்கு நேரம் அதெல்லாம் இதெல்லாம் ஆறுதலா முடிச்சுதான் அங்கால போறது.
2: அங்கால போறது.
0: ஓகே, நன்றி ராஜா. நன்றி. ஆமா, தெரிந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள். இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:27. அச்சத்தில் 6:27. தெய்வத்துடன் இணைந்திருந்தார் கணேஷ். அப்புறம் 6:27 என்ற சொல்லுடன் இணைந்திருந்தார் ரொசாலி. தெய்வத்துடன் ராணி. கண்ணுடன் பதனா. என்ன என்ற சொல்லுடன் ஜெனி. அன்புடன் பேபி சிவா. அம்மம்மா என்ற சொல்லுடன் ஷியாமலா. கருணையுடன் தேவா. உன்னை என்ற சொல்லுடன் ஜெயா. தெய்வத்துடன் ஷண். விளக்குடன் பசுபதி குணநாயகி. தெய்வத்துடன் ராஜலிங்கம். தெய்வத்துடன் கமலவேணி. தெய்வத்துடன் பிபி. தெய்வத்துடன் ஜோகா. அன்புடன் கலாராணி. உன்னை என்ற சொல்லுடன் சசியம்மா. உன்னை என்ற சொல்லுடன் சுபாசினி. உன்னை என்ற சொல்லுடன் ராகினி அல்போன்ஸ். அம்மா என்ற சொல்லுடன் ராஜா. அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செவிமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடை பெற்றுக்கொண்டு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது எதிரொலி. மீண்டும் எதிரொலி நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம் நேர்களே.

0: வயசில்
1: ஒரு கவிதை சொல்வாயா.
2: டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த. நான்
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ அப்படி என்ன? டிஆர்டி சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.

மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: வந்த தடைகள் அனைத்தும் உடைத்து 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழொலி இணையத்தில் www.trttamilori.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் ஏர்டெல் சாட் 9 பாகையில் 11727 வேர்த்திக்கலில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீபாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழொலி. உங்கள் உணர்வுகளின்
1: உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் ஒலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:33 நிமிடங்கள், ஐக்கிய ராஜ்யத்தில் 6:33 நிமிடங்கள். இணைந்திருக்கின்றோம் சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது எதிரொலி. எதிரொலி நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, இன்றும் பழமை போல் எம்முறவுகளின் ஒலி வடிவத்தை சற்று வித்தியாசமாக தருவேன். அந்த குரலுக்கு உரியவர் யார் என்று நீங்கள் கண்டுபிடித்தால் உடனே நீங்கள் வர வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0314823154 அல்லது 0951484771. வைஃபர் இலக்கம் இருக்கின்றது 0033650074 7. வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கின்றது 0033689586559. இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியை சிறப்பிக்க நான் தரும் ஒலி வடிவம் இதோ.
2: Hey, baby, hey, God. Hey, God. Hey, God. Hey, God. Hey, God.

0: நாம் இப்பொழுது ஒலித்த இந்த ஒலி வடிவத்திற்கு சொந்தக்காரர் யாராக இருக்கலாம்? வர வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் தருகின்றேன். 0314231540 அல்லது 0959481771 0033 0774 இது வைஃபர், 0033 689 86 55 29 இது வாட்ஸ்அப். சரி, இப்பொழுது வாட்ஸ்அப் மட்டும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. மூன்றிலே முனைந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க இணைந்திருக்கின்றார் வதனா. வணக்கம் வதனா.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: நானும் இந்த சிரிக்கிற உடலுக்குள்ளதான் வரப்போகின்ற அப்புறம் அங்காலே ஒரு உடல் வருது.
0: அதுல யார கண்டுபிடிச்சீங்க?
1: நான் சொல்றேன் இப்போதைக்கு, என் கடை அக்கா என்று சொல்றேன்.
0: யாரு? பசுபதி குண நாயகி. ஓகே, நன்றி. நன்றி நன்றி
1: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனா தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ஷன். ஒவ்வொரு வித்தியாசமா வித்தியாசமா கொண்டு வரதானே, இந்த பக்கம் லாபம் வருதுன்னு பாப்போம். அவர் இணைந்திருந்தார், எங்கள் சன்னோர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் ரகு.
0: வணக்கம் ராணி.
2: என்ன சன்ன வீட்டுல இருந்து கிளிகள் எல்லாம் பறந்து வந்துட்டுதா?
0: கலகலப்பா இருக்குது
2: குருவியல்.
0: குருவியல்
2: அவரை கதைக்கவே விட மாட்டா. அது பொம்பளை கிளி, அதான் அப்படி கதைக்க விடாம என்னோட கதை என்னோட கதை என்றது போல.
0: அப்படியா? சொல்லுங்க.
2: எனக்கு பார்த்தா இது வந்து குணநாயக்கா அவ சொல்லி இருக்கிற வதனா. நான் வந்து கமலமணிய சொல்லி
0: பாக்கிறேன்.
2: உங்களுக்கு கொஞ்சம் தவளைச்சு தருவோம்.
0: கதகாலம் தானே சம்பாரிச்சு.
2: அதான் பாவம் தானே, நீங்கள் இவ்வளவு மினக்கட்டு வாரீங்க.
0: அது சரி, பாவத்துக்கு இறங்கி தாராக்கள்
2: நீங்கள்.
0: பாவத்துக்கு இறங்கி தாராக்கள் நீங்கள். என்ன
2: இப்ப இல்ல போயும் வந்து நல்ல செலவா தானே
0: இருக்கு. இதனா நம்ப வேணும். என்ன பாவத்துக்கு இறங்கி
2: தருவோம்.
0: ஏழாமைக்கு பேர் தாரது.
2: என்ன?
0: ஓகே பாப்பா, நன்றி.
2: நன்றி அண்ணா.
0: நன்றி அம்மா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பார். வணக்கம்.
3: வணக்கம் சதீஷ்.
0: வணக்கம் சதீஷ். நீண்ட நாட்களுக்கு
3: பிறகு
0: பரவாயில்ல, நீங்க சதீஷ்டா இப்படித்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரவிலக்கணம் இருக்குது. அந்த அளவுல சதீஷ்டா இப்படித்தான் உரையாடுவார். தாராளமாக வந்து பங்கு பெற்றலாம். என்ன சதீசண்டா எல்லாருக்கும் தெரியும். பசுபதி கோண நாயகி என்று சொல்றீங்களா? ஓகே நன்றி. அவர் இணைந்திருந்த சதீஷ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் ரகு.
0: வணக்கம் கமல வேணி.
4: கட்டாயம்
0: கட்டாயம் கேட்க கூடாது. ஏன் கேட்டனண்டு கேட்டனண்டு சொல்லக்கூடாது. என்ன?
4: நான் சொல்ல மாட்டேன்.
0: சரி ஓகே, நன்றாக கேளுங்கள்.
4: ஓகே.

0: கேட்டீங்களா?
1: மீனான்னு
0: சொல்றீங்களா? ஓகே, நன்றி, நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கமலவணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம், வணக்கம் தேவா. சொல்லுங்க தேவா. விளங்க இல்ல, கமலவணி தாயத்தில் இல்லை, இங்க ஊர்ல நிக்கிறா. அவா இனி நான் நினைக்கல, இப்போதே போவான்ட்டு.
2: ம்,
0: இல்ல இல்ல, அப்படி ஒன்றும் இல்ல.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி தேவா, நன்றி. அவர் இணைந்திருந்தார் தேவா அவர்கள். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் எங்கள் ஜெயா. இணைந்திருக்கின்றார், வணக்கம் ஜெயா.
3: வணக்கம் ரகு.
0: வணக்கம்,
3: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் நல்ல பேர் பேபி சிவான்னு சொல்லிப்பாரு.
0: பேபி சிவான்னு சொல்றீங்களா?
3: ஆமா.
0: ஓகே, நன்றி,
3: நன்றி, நன்றி,
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் ரவண்ணா.
0: சுபாஷினி, நீங்க சொல்லுங்க.
4: நான் மீனாக்கான்னு சொல்லி.
0: மீனாக்கான்னு சொல்றீங்களா?
4: ஏதோ
0: ஒண்ட வச்சு கண்டுபிடிக்கிறீங்க
4: என்ன?
0: கட்டாயம், கட்டாயம், கட்டாயம்.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா. அவர் இணைந்திருந்தார் சுபாஷினி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம் ராகு.
0: வணக்கம் யோகா.
5: ஐயோ ஐயோ, எங்க புது புதுசா புதுசு புதுசா கொண்டு வர, அந்த ரெண்டு கிழமை வராம விட்டா நீங்கள் ஒன்னத்திக்கன்னு வந்துடுவீங்க.
0: அதெல்லாம் மறந்துடுவீங்க, கொண்டு வரதானே.
5: அதான் புதுசு புதுசா என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்கள்னு தெரியாம
0: கிடக்கு. ஏதோ ஒரு மிக்சர் ஒன்று வாங்கி வச்சிருக்கிறேன். வித்தியாசம் வச்சு செய்து பாக்குறது, செய்து பார்க்க அதுல ஏதோ ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் வரும். அந்த வித்தியாசத்தை போட்டு பாப்பேன், தெரிய வடிவா தெரிஞ்சிருந்தேன், அப்புறம் திருப்பியும் ஒரு காரைப்பேன்.
5: அரையெல்லாம்
0: மாறுபடுது.
5: நானும் மீனான்னுதான்
0: சொல்றேன்.
5: நன்றி,
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவ சுந்தர்லிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் கலா ராணி.
6: என்ன சிரிப்பு, அவ்வளா சிரிப்பா இருக்க.
0: வருமானம் பத்தாது. நீ இப்ப பொய் சொல்ல, நீ திருந்த வழிக்கிட்டா திருந்தாதே.
6: ஒரு
0: மாதா இல்ல, மற்ற மாதாட்டையும் போயிட்டு வந்து நான் இந்த முறை. நீ அந்த மாதா ஒன்னும் சொல்லி விட இல்லை. நன்றி அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
7: வணக்கம் தாகு.
0: வணக்கம் பசுபதி கோன நாயகி.
7: ஒரு கொஞ்சம் திருப்பி போடுறீங்களா எனக்கு ஒரு கேக்க?
0: ஓகே, தாராளமா போடுறேன்.
7: சரி போடு.
0: Thank you.

0: சரி சரி, எனக்கு மீனா போலதான் கிடக்குது, கீச்சிட்டான் குரல்.
1: மீனாண்டு சொல்றீங்களா?
0: மீனாண்டு சொல்லுவேன். பாபா படுத்து சுட்டுக்கு
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் பசுபதி கோண நாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்
1: ராஜா. நீங்க சொல்லுங்க ராஜா. நீங்களும் மீனாண்டு சொல்றீங்களா? ஓகே, நன்றி ராஜா.
2: நன்றி
1: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் புங்கவர் ராஜா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம் ராஜா. நினைத்தேன் வந்தாய் 100 வயது.
3: 100 வயசு
1: எங்க ராஜுவ காணையில யோசிச்சு அடிக்கிறீங்க வாரீங்க.
3: ஆயிரத்தி 100. அதே மாதிரி என்னென்னு கேட்டால் முதல் சுற்று என்ன?
1: இது முதல் சுற்று.
3: முதல் சுற்று பாப்போம். நான் இப்ப என்னென்னு கேட்டால் கொஞ்சம் சர்வசாதாரணமாக ஒரு 25% சகோதரி தங்கச்சி மீனாவன் சொல்றோம்.
1: ஒரு வார்த்தை வாரத்துக்குள்ள நெஞ்சு டக்கு டக்குன்றது என்ன சொல்லி வச்சிருவீங்க? ஒன்று
3: இருக்குது, இருக்க அப்படியே சொல்லி அடிச்சிருவோம். நெத்திய
1: சொல்லி அடிச்சிருவோம். என்ன
3: மூன்றாவது சுற்றுல மடக்கலாம் தானே?
1: ரெண்டாவது சுற்று. மூன்றா ரெண்டா?
3: போயிடும்.
1: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:49. இந்த நேரத்தில் இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
4: வணக்கம்
1: வணக்கம் மிஸ்டர் தயாளன். அப்படி போச்சு உங்களுடைய பயணங்கள் எல்லாம்?
4: பயணங்கள்
1: கொஞ்சம்
4: நன்றாக
1: கேளுங்கோ.

0: കേട്ടിച്ചാ?
1: ചൊല്ലിവിടുങ്കോ.
0: அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் எங்கள் அகிலன். வணக்கம் அகிலன்.
2: வணக்கம்.
0: வணக்கம். நலமா?
2: நன்றி. நீங்கள்?
0: நலமாக இருக்கிறோம். நன்றி.
2: நன்றி.
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் அகிலன் அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: சரியா சொல்ல போறீங்க நினைக்கிறேன். பாப்போம் என்ன.
3: அது முதல் சிரிப்புள்ள பார்க்கவே மீனாடு தெரியுது.
0: ஜெயந்திமாலா சதாசிவம் அவர்கள். இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:53 ஐக்கிய ராஜ்யத்தில் 6:53. இப்பொழுது நாங்கள் இந்த இதனை இரண்டாவது சுற்றுக்கு அழைத்து செல்ல போகின்றேன். நன்றாக கேளுங்கள். ஒரு கேள்வி, ஒரு தீர்க்கமான பதில். பார்ப்போம்.

இப்பொழுது உங்களுக்காக நாலு வாசல் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. இலக்கம் ஒன்று, இலக்கம் ரெண்டு, வைபர், வாட்ஸ்அப். நீங்கள் எந்த இலக்கத்திலும் இணைந்து கொள்ளலாம். இணைந்து ஒரு கேள்வியுடன் உங்கள் பதிலை தரலாம். அந்த வகையில் இப்பொழுது இலக்கம் இரண்டில் ஒருவர் இணைந்திருக்கின்றார். இப்பொழுது இலக்கம் ஒன்று உங்களுக்காக காத்திருக்கின்றது, வைபர் காத்திருக்கின்றது, வாட்ஸ்அப் கூட காத்திருக்கின்றது. இணைந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு நேர் இணையும் பொழுது நான் இணைந்த நேரே அழைப்புக்கு எடுத்துக்கொள்வேன்.

0: ஆம், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் கூட நீர் இணைந்திருக்கின்றார். எனவே இலக்கம் இரண்டில் இணைந்தவரை நான் முதல் அழைப்பு கேட்டுக் கொள்கிறேன். வணக்கம். சரோ, இலக்கம் ஒன்றா ரெண்டுக்கா வந்திருக்கிறீங்களா? அது ஒரு நல்ல என்ன கேள்வி கேட்காம சரோ அனுப்பி விடுறது. நான் நிலமாம்பா, நீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்களும் நிலமா இருக்க வேண்டிக் கொண்டு. முதலாவதுல என்னத்த படிய தெரியுது இல்ல, சும்மா சொல்லுவோம்.
0: சொல்லுங்க பாப்பம்.
1: நான் வந்து பதனாக்காவை சொல்லி
0: பாக்குறேன். சொல்றீங்களா?
1: ஆமா.
0: ஓகே, நன்றி. போயிட்டே ரெண்டாவது சுற்றுக்கு வாங்க. ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் சரோ பரமேஸ்வரன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: சதீஷ், இலக்கம் ஒன்றுக்கா வந்திருக்கீங்க?
2: ஏற்கனவே
0: வந்த நீங்கள் இல்ல வர இல்லையா?
2: இரண்டாவது
0: சுற்றுக்கு வந்திருக்கீங்களா? சதீஷ், சரி, நீங்க கேள்வி கேட்க போறீங்களா இல்ல
2: பதில் கேட்க போறேன்? ஒரு கேள்வி.
0: இந்த குரலுக்குரியவர் நிச்சயமாக பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். நீங்களும் இணையலாம். இப்பொழுது நான்கு அழைப்புகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன, இணைந்து கொள்ளலாம்.

அந்த வகையில் இலக்கம் இரண்டு நினைந்திருப்பவர் சரி அவர் வந்தார் சென்று விட்டார்.

0: ஆம், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம். கலாராணி, நீங்க
1: இந்த குரலுக்குரியவர் வந்து இந்த பாட்டு மதம் நிகழ்வுக்கு வந்தவரோ,
0: இந்தியா நிகழ்ச்சிக்கு வந்தவரான்னு கேட்கறீங்களா? இதுவரைக்கும் இணைந்து கொள்ளவில்லை.
1: அப்ப நான் தேவிய சொல்லி பாக்குறேன்.
0: தேவி தனராஜன் சொல்றீங்களா? ஓகே, நன்றி அம்மா.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் தியாகு.
0: கமலவேணி அங்காள என்ன பொறுப்பு? சொல்லுங்க. இது ஒரு பெண் குரல். நிகழ்ச்சிக்கு வரவில்லைன்னு
2: சொன்னானே?
0: கொஞ்சம் கொஞ்சம்
2: கொஞ்சம்
0: கொஞ்சம் ஒரு நெஞ்சடி ஒன்று இருக்குது. என்ன உள்ள உள்ளத வந்துட்டா அப்புறம் அங்கால போய் எடுத்து விட வேண்டியா? என்ன ஆயுதம் இருக்குது தானே?
2: நன்றி.
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கமலவேணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: மீண்டும் தேவா.
3: கமலவேணியும் பெருசானே. ரவீந்திரராஜும் பெருசு, கமலவேணி அவர்களும் பெருசு.
0: வணக்கம். வணக்கம்
4: பதனா.
0: பார்த்த
4: நான்
0: இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம்
0: யோகா. அமைதியா வந்தபடியா இன்னும் இருக்குது?
5: என்ன சொல்லி இருக்கிறீங்க? அத வச்சு அப்ப நானும் சொல்றேன்.
0: நன்றி. வணக்கம். யோகா அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் ஜெயா. வணக்கம் ஜெயா.
6: வணக்கம் ராகு.
0: வணக்கம்.
6: ஊர் கேட்டுட்டு தானே? என்ன
0: ஊர் கேட்டி? பிரான்ஸ் என்று
6: சொல்லிட்டேன்.
0: பெண்.
6: அப்ப நான் தேவி
0: தனராஜன் சொல்றீங்க.
6: தேவி தனராஜன் சொல்லி
0: ஓகே. நன்றி
6: நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஜி ஆர் நடேசன் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் மாசலின். மாசலின்
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: சும்மா இருக்கிறீங்க?
0: ஓ நலமா இருக்கேன். நீங்க முதலாவதுக்கா இரண்டாவதா?
4: அவர்கள்
0: இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
7: வணக்கம்.
0: ஜெயந்தி மாலா. எனக்கு தெரியும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க.
7: கண்டுபிடிச்சது
0: அவர் இணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா சதாசிவம். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் பசுபதி கோண நாயகி. சொல்லுங்கோ.
8: இந்த நேர் இப்ப அடிக்கடி இந்த நிகழ்ச்சியில பங்கு பற்றுவது இல்லையா?
0: கொஞ்சம் குறைவு.
8: நான் தேவி தனவாஜன்னு சொல்றேன், கொஞ்சம் குறைவு. இன்னொருதான் இருக்கு, இது போட்டுதான் வந்திருக்கிறா. பாப்பம் குறைவு, ஆக குறைவு.
0: பாப்பம்
8: என்ன? நன்றி நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் பசுபதி கோணனாகி. இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் ராணி. வணக்கம் ராணி. வணக்கம்.
9: எங்கட உறவுகள் வந்து உறவுகளை போட்டு உருட்டி பிரட்டி செதில் குத்தி தேங்காய் அடிக்க விட்டு
0: பொய்ன்னு துவங்க இல்ல, இனித்தான ஆரம்பமாக போகுது.
9: கமலவேணின்னு
0: சொல்றீங்களா? சரி கமலவேணி.
9: நன்றி
0: நன்றி. ஓகே இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
10: வணக்கம் ராஜலிங்கம்.
0: வணக்கம் ராஜு.
10: எல்லாரும் எல்லா நேர்களும் கேட்டுனா நாடு சொல்லிருக்காரு, பெண்ணாடு சொல்லிருக்காரு. அப்ப இந்த உடைக்கு சரியான உடைக்குரியவர் வந்து சானா பேர் வரியில
0: வருவாங்க. அதோடி போட்டு போயிடலாமே.
10: நீங்க பேரோட பொய்ய சொல்லி போடுவீங்க.
0: அது அது அது இந்த நிகழ்ச்சிக்கு தேவையானது உண்டு.
10: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள் இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் எங்களுடைய ஷான். வணக்கம் ஷான். வணக்கம்.
11: நீங்க இதுவரைக்கும் போய் சொல்லலையா?
0: இதுவரைக்கும் நான் போய் சொல்லவில்லை.
11: நம்பலாமா?
0: பார்த்தீங்களா, ஒரு கேள்வி கேட்டு பதில் சொன்னப்புறம் அப்புறம் நம்பலாமண்டா, இதுக்கு போய் தான் சொல்ல போகணும்.
11: சரி, நான் சரோ பரமேஸ்வரன்.
0: சரோ பரமேஸ்வரன் சொல்றீங்களா? ஓகே, நன்றி
11: நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார், எங்கள் ஷன் அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கையூர் ராஜா. இதுவரைக்கும் சரியான விடை வரவில்லை. ரோசாலி என்று சொல்றீங்களா? ஓகே, நன்றி ராஜா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர், வணக்கம்.
12: வணக்கம்
0: தேவி தனராஜ். எல்லாரும் பேர் சொல்லணும்னு ஓடி வந்துட்டீங்க போலயா? எல்லாரும் தேவி தேவியன்னு சொல்ல ஓடி வந்துட்டீங்க போல.
12: நான் இப்பதான் வரேன்.
0: மூன்று பேருக்கு முதல் என்ன
12: தெரியல. நான் இப்ப வந்தேன். நாங்கள் விட்டு
0: கேளுங்க.

0: கேட்டீங்களாமா?
1: முதல் சுட்டு
0: இது ரெண்டாவது சுட்டு போய்கிட்டு இருக்குது. நீங்க முதலாவது சுட்டுக்கு இதை ஒரு முதல்ல சொல்லி போட்டு ரெண்டாவது சுட்டுக்கு வரணும்.
1: நாங்கள் அங்க போனாங்க,
0: நாங்கள்
1: கோயிலுக்கு
0: அந்த திறந்திருக்க பெரிய கோயிலா, பெரிய கோயில்
1: வரவே நினைவு இல்ல, என்ன செய்யறது வர வேணுமே.
0: அப்படியா?
1: நல்லா இருந்துச்சு,
0: தேவி தனராஜ் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் பதனா.
2: நாங்களும் பக்கத்துல இருந்த கோயிலுக்கு வந்துட்டு போகலாமே வீட்டு
0: தேவிக்கா.
2: நாங்களும் செவ்வாயோ திங்கள் போன.
0: அப்படியா? பார்க்கிங் எல்லாம் இருக்கா?
2: பார்க்கிங் தான் இல்ல, இப்போதைக்கு இல்ல. அப்ப இப்படி பிறகு சில வேளை அந்த அங்காலூர் ஒரு வலை வளவுக்களால சும்மா நடந்து போற இடங்கள் மாதிரி அப்படி கிடக்கு. வேலை செய்யறதுக்காக அந்த பாதையை வச்சிருந்திருப்பினம் நினைக்கிறேன். அது பிறகு பாக்கிங்க விடியினமோ என்ன தெரியல. ஸ்டேஷன்ல இருந்து பிரைவேட் பஸ் அவியலே விடியணும் பிசி சஞ்சீவத்துல இருந்து. சாரி, அது கோயிலுக்கு இல்ல, அது அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு விடியணும். அவன் அந்த கோயில் இதுக்காக 2ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி மட்டும் ஒரு அவைண்ட குச்சூர் ஃபெஸ்டிவல் உண்டு. கொஞ்சம் தள்ளி ஒரு வயல் வழிக்குள்ள ஒரு 5-6 நடந்து போகலாம். தூர தள்ளி கொண்டு விட்டுட்டு தான் நடந்து போகணும். இப்போதைக்கு இந்த 14ஆம் தேதி மட்டும்
0: இந்த
2: மாதிரி தெரியல.
0: சரி, நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்க, இப்ப என்ன
2: விடிய மாத்தலாமோண்டு பாக்குறேன்
0: சொல்லுங்க. பாபம்
2: வராத வீண்ட வீட்டுல பாக்கிய கேக்கான பேர் இருக்கணும். சித்ராவும் இதுக்கு வரவாளு.
0: யாரு சித்ரா?
2: சித்ராஜிக்குமே.
0: ஓ, வரவா வரவா.
2: பாப சொல்றதா ஸ்கந்தாவ சொல்றதா தெரியல. நான் இப்ப ஸ்கந்தாவ சொல்றேன்.
0: நன்றி.
2: நன்றி,
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார், வதனா அவர்கள் இணைந்திருந்தார். மீண்டும் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: தயாளன்,
0: தயாள சிந்தனையுடன் வந்திருக்கின்றார். அப்படி ஐஸ் வாக்கியங்க யோசிக்க வேணும். என்ன,
3: நீங்கள் இன்னும்
0: போகல? இருக்க வரத்தான் வேணும். 14ஆம் தேதி பிறகு பாப்போம்.
3: 14ஆம் தேதிக்கு கச்சூறுதல் நடக்குது. ஒன்றுக்குள்ள கடைகள் இருக்கு, ஒன்றுக்குள்ள வேண்டிய அந்த இப்ப அந்த கொட்டி இருக்கிற கோயிலின் அந்த அடித்தளத்துல உள்ள இந்த கோயில் கடவுள் இதில் வச்சிருக்கேன் தானே, அதே மாதிரி அந்த ஒரு இதுல வச்சிருக்கிறோம். அதுலயே நான் ஒரு 10,000 பேர் கதிர போட்டு இருக்கலாம். அப்படி அடிக்கூடாது. ஓ, அப்படி தான் மற்றவே. நீங்க இப்ப இந்த வெளிப்பக்கமே மண்ணில கால் வைக்க தேவையில்லை, எல்லாம் பிளகை அடிச்சுக்கிறாங்க ஃபுல்லா. ஓ, வெளிப்பக்கம் ரோட்ல இருந்து நீங்க பிளகை அடிச்சு எல்லாம் துப்புரமா வச்சிருக்கீங்க.
0: யார இப்ப ஆர்கனைஸ் பண்றது, இலங்கையா இந்தியாவா?
3: அது இந்தியா.
0: இந்தியா என்ன? ஆ, சரியா.
3: இந்தியன் நவீன் நாராயணன் கோயில் இப்ப இங்க பிரான்ஸ்ல 2003-4ஆம் ஆண்டுல இருந்து இந்த காணி இருக்குது இந்து வாக்களுக்குன்னு சொல்லி. இப்ப அது ஏற்கனவே முஸ்லீம் கட்டிட்டுனா புத்தர் கோயில் கட்டிட்டுனா இதான் எங்கடையாக்களும் மதப்பெட்டியாக்கிற எல்லாம் இருந்தது. இரண்டா எங்கடையாக்களுக்கு தூரம் ஜனம் போவாது என்று
0: போட்டிருக்கிறதானே.
3: கொஞ்சம் தூரம் எப்படியும் பஸ் எடுத்துதான் போகணும். பஸ் இருக்கு கிட்ட அளவுக்கு, ஆனா பார்க்கிங் தான் பிரச்சனை இப்போதைக்கு.
0: சரி சரி.
3: ஆனா புறாங்க கோயிலுக்கு எப்படி ஒரு கொஞ்சம் பார்க்க வச்சிருப்பினம் எப்படி 100-150 கார் விடக்கூடிய பார்க்கிங் இருக்கும் அப்படிங்கிட்ட பிரச்சனை இல்ல. சரி, இப்ப என்ன குரல் குறிக்க வேற
0: விடுமுறைக்கு போறதுக்கு முதல் பங்கு பெற்ற ஞாபகம், சரியா இல்ல, சரியா ஞாபகம் இல்ல, ஆனா பங்கு பெற்றவர் அண்மையில்.
3: சித்ரா ஜெயக்குமார் சொல்லி பாக்கணும்.
0: சித்ரான்னு சொல்றீங்களா?
3: ஆமா.
0: ஓகே, நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள் இப்போது இணைத்திருக்கின்றார் வாட்ஸ்அப் மூலம். மாசலின், வணக்கம். மாசலின்,
4: வணக்கம்.
0: வணக்கம். நான் லூட்ஸுக்கு தான் போகிறேன். நான் கலாக்கு கவாக்கு விருப்பம் கேட்பம் விருப்பம்டா
4: கூட்டிட்டு
0: போம். விருப்பம்டா கூட்டியன் போவன்.
4: திருக்கேஸ்வரம், சென்னையில மதுரையாம், மதுரை மீனாட்சி, பழனி, அப்படி என்ன சொல்ற அந்த திருத்தலங்கள் வந்து பக்தர்களுடைய, இப்ப நாங்க அதை பாக்குறதால ஒரு ஒரு இறைவன் இறை பக்தி உள்ளாக்கன் எப்படி அதை நம்பிக்கையுடன் வருகிறங்கிறத பார்க்கல எங்களுக்கு வந்து அதிலே எங்களை நம்பிக்கை கூடிக்கொண்டு போய் மொழியோ குறையா.
0: எனக்கு என்னவோ 16 வயசுலயே அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிட்டது. ஆமாம்,
4: இறை நம்பிக்கை இல்லாமல் லூட்ஸுக்கு என்ன போறீங்க?
0: இல்லை, அது எனக்கு லூட்ஸில் போய்க்கிற அம்மாட்ட போகிற மாதிரி ஒரு உணர்வு.
4: ஓகே,
0: அம்மாட்ட போய் வர மாதிரி ஒரு உணர்வு.
4: அது இப்ப நானும் இதை சொல்லக்கூடாது. நான் நினைக்கிறேன், நான் இப்ப ஒரு இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு 4 கோயில தரிசிச்சிட்டேன். இவ்வளவுக்கும் 4 கோயிலையும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட போனாங்க. அவ்வளவு பேரும் ஹிந்து வாக்குல, அவளோட மகள், ஒரு ஃப்ரெண்ட்ல மகள் கண்டவா, என்ன நீங்க ஞானஸ்தானம் எடுக்க போறீங்களோண்டு. ஆனா அது எனக்கும் தெரியாது. ஆனா நானும் வந்து அத ஒரு அதோட சேர்த்து ஒரு எங்கட பொழுதுபோக்கும் சேர்த்து தான் செய்கிறோம். ஆனா இருந்தாலும் அந்த திருத்தலங்களை சந்திக்கிற நேரம் வந்து அதோட திருப்தி ஒன்று இருக்கு.
0: எனக்கு அதுல பெருச அபிப்பிராயம் இல்லை. எனக்கு நான் 16 வயசுல இருந்து அந்த ஒரு சில காட்சிகளை கண்டது பிறகு எனக்கு அதுல விருப்பம் இல்லாமல் போயிட்டது கோயில்.
4: ஓகே, ஓகே.
0: ஒரு சில காட்சிகள் அங்கதான் அங்க இருந்துதான் இந்த
4: வழி நடத்துறவர்களால் வச்சு இறைவனுங்கிறது ஒண்ணுதான். வழி நடத்துறாக்களை வச்சு இறைவனை நாங்க புறக்கணிச்சோம்னா
0: புறக்கணிக்கிறேன். இல்ல, மனசுக்குள்ள கும்பிட்டு கொள்றது, தலங்களுக்கு போறத குறைச்சு கொள்ளு.
4: சரி, ஓகே.
0: ஓகே,
4: எனக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா சொல்லுங்க.
0: வாட்ஸ்அப் இலக்கம் 0533
4: 689-86-55-29
0: மிக சரியான விடை வந்துவிட்டது.
4: செய்யாதோட வந்துவிட்டார். சொல்றதா விடுறதான்னு செஞ்சாங்களுக்கு என்ன சொன்னா என்ன பாத்தீங்களா, அதுக்குள்ள தீர்களே மாட்டாரு. எங்கட ஸ்கந்தாக்காவும் மற்றது கடைசியை இப்ப வேற வந்துட்டு என்ன தயாளன் வந்து என்ன சொல்லிட்டு
0: சித்ரா ஜெயக்குமார் சொன்னா,
4: சித்ரா ஜெயக்குமார்னு சொல்லிட்டு போறேன். சரி, நான் வந்ததுக்கு
0: அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம்
0: தேவி தனராஜ். ஓ, நலமா இருக்கேன். நீங்க?
5: கோயில் லக்ஷ்மி நாராயணா குஜராத் கோயில், அதுல என்னண்ட சிவன் பார்வதியும் பிள்ளையார் முருகன் ஐயப்பன் ராமர் எல்லாரும் இருக்கா, குருஜியத்தான் மெயினா முதல் இடம் வந்து குருஜி, அவங்கண்ட குருஜி மகாராஜான்னு சொல்லி அவர் தான் அது ஒவ்வொரு இதுகள் விளங்கப்படுத்தி கொண்டு இருந்தது எங்களுக்கு கணி நேரமா. ஒரு பக்கத்துல சிவன் பார்வதி பிள்ளையார் ஐயப்பன் ஞாயிற்றுக்கிழமை பெரிய விழா எடுக்க போயினும் பிள்ளையா இருக்கு சவுத்தி வருதான் அது பிறந்ததுனா, அப்ப அதையொட்டி ஞாயிற்றுக்கிழமை பெரிய விழா செய்யணுமா எல்லாருக்கும் சொல்லி விட சொல்லி சொன்னவன் வந்து பிள்ளையாட்ட தரிசனத்தை கேட்க சொல்லி சொல்லி உங்களுக்கும் அந்த தரிசனம் கிடைக்க அந்த சந்தர்ப்பம் கிடைச்சா உங்களே அறியாமலுக்கு நீங்க கூட்டிட்டு போவீங்க போய் வாங்க, உங்களுக்கு கிட்ட தானே பக்கத்துல எங்களுக்கு 45 கிலோமீட்டர் காட்டினது.
0: அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம் ரகு அண்ணா.
0: வணக்கம் ராணி.
6: தேவி வந்து உங்களோட கலாக்காக கொடுத்த கோப்பியில நிக்கிறோம், நெச்சு நெச்சு கொண்டு போயிருக்கா போறோட கலாக்கா என்ன செய்யறா கலாக்கா என்ன செய்யறான்.
0: எங்கட வீட்டை தாண்டி அங்கே அந்த வழியால கொஞ்சம் அந்த வழியில அது அப்படி எங்கட அப்படி அங்க கொஞ்சம் தள்ளி எங்கட ஊரை தாண்டி தான் போகணும்.
6: அப்ப நினைச்சு கொண்டுதான் போனவா உங்களுக்கு உங்களுக்காக வேண்டி இருக்கிறான். நான் இது விடிய மாத்திரம் என்னன்னா, நீங்க சொன்னது அந்த வேற இல்லை இந்த நிகழ்ச்சியில வேற இல்லை அதுகளை வச்சுக்கொண்டு அதோட கொஞ்ச நாளும் சென்று வேற கலந்து கொள்ள அதுக்கு ஸ்கந்தாவை
0: சொல்றேன்.
6: அப்படியே மாத்தி விடுறேன்.
0: நன்றி அண்ணா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் ராஜு.
7: சரியான
0: உரையாடி பதில் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இப்ப சரியான கேட்டா முடிவெடுக்கணும். நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம் கலா ராணி.
7: கேட்கக்கூடாது
0: கேட்கக்கூடாது. கார்த்திகனை காணையில் எங்கேயோ போயிட்டுனா போல. எங்கேயோ விடுமுறையோ விடுமுறை இல்லையே. இப்ப சின்ன விஞ்சாலம் பரிசு பக்கம் தான் வந்துட்டு இருக்கணும் தெரியவில்லை. வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு
7: காணே இல்ல.
0: இலக்கம் மூன்றாவது சுற்றுக்கு இந்த ஒலி வடிவம் செல்ல இருக்கின்றது. காரணம், இரண்டு பேர்களுடைய பேர் வந்து இரண்டாவது சுற்றில் வந்து கண்டே இருக்கின்றது. அதில் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம். மீண்டும்
0: சதீஷ் சொல்லுங்க.
8: நான் கேள்வியை மாற்றிக்கொண்டு கந்தாண்டு
0: அவர் எங்க போயிட்டுமா இல்ல இங்க பரிசுக்கு வந்துட்டு இருக்கணுமோ இல்லையே இல்ல
8: ஆத்தியம்
0: தானே.
8: ஆமா ஆத்தியனும் தங்கச்சி.
0: ஆமா வரையில. ஆமா
8: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் சதீஷ். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
9: வணக்கம் அண்ணா.
0: சரு.
9: ஆமா
0: சரு. நீங்க
9: இங்க இப்ப இரண்டாம் சுற்றுல சரியான விட வந்துட்டு சொல்லிட்டீங்க.
0: ஓம்.
9: அப்ப இரண்டாம் சுற்றுல போய் சொல்ல
0: இதுவரைக்கும் இல்ல.
9: எல்லாரும் கேள்விகள் கேட்டு விட்டீங்க. எனக்கு இருக்கிறதுக்கும் இல்ல. இப்ப எல்லாரும் சொல்ற போல நானும் நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்றவா அதை எல்லாத்தையும் விட்டு கந்தா காவையே சொல்றேன்.
0: சொல்றீங்களா?
9: ஆமா.
0: சரி ஓகே. நன்றி.
9: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். சரி, எனக்கே ஒரு சந்தேகம். இதில் இரண்டு பேருடைய பெயர்கள் வந்திருக்கின்றன. இதில் சரியான விட ஒன்று இருக்கின்றது. இப்பொழுது மூன்றாவது சுற்றில் அந்த ஒலி வடிவத்தை தருகின்றேன். இந்த ஒலி வடிவத்தில் சரியான விடைக்குரியவர் யாராக இருக்கலாம்? இவருடைய பெயரில் ஒரு தலை சிறந்த பாடகி இருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் இப்பொழுது மூன்றாவது சுற்றுக்கு இணைந்திருக்கும் முதலாவது அன்பு. வணக்கம்.
10: வணக்கம் ரகு அண்ணா.
0: வணக்கம் ராணி.
10: நீங்க தந்த தரவை கொண்டு தேலனாவும் பதனாவும் கந்தாவையும் தேலனா சித்ரா ஜெயக்குமாரையும் ஆரம்பித்து வச்சினோம். அதுக்குள்ள நீங்க பாடகி இருக்கிறபடியும் சித்ரா ஜெயக்குமார சொல்றேன்.
0: சித்ரான்னு சொல்றீங்களா?
10: ஆமா ஆமா ஆமா. கன்ஃபார்மா சித்ரா சொல்றேன். சித்ரா ஜெயக்குமார்.
0: சித்ரான்னு சொல்றீங்க. ஓகே. நன்றி.
10: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
11: வணக்கம்
0: தேவி தனராஜ். நீங்க நீங்க சொல்லுங்க.
11: அப்ப சித்ராதான்.
0: சித்ராதானா? பஸ் கந்தா இல்லையா? ஓகே. நன்றி.
11: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ். இப்பொழுது வதனா இணைந்திருக்கின்றார். வணக்கம் வதனா.
12: நானே தொடக்கி போட்டு நானே எங்கட வீட்டுக்காரருக்கு குமாரமணியை கொடுத்தேன்.
0: எனக்கு தெரியும் தடக்கு மாறைக்குள்ளே தெரியும் வரப்போகுதுன்னு.
12: நீங்க விரத்த குரல்ல ஓ வாரவா
0: வாரவா
12: நெசஞ்சு சொல்லி இருப்பீங்க
0: நினைச்சேன்.
12: வாரவா உறவுதான். நானும் சித்ராண்டே சொல்றேன்.
0: சித்ராண்டே சொல்றீங்க, ஓகே நன்றி.
12: ஸ்கந்தாண்ட ஒரு பாட்டு கறி இல்ல இப்ப.
0: எல்லாரும் பிரபல பாட்டுக்காரர் தானே, பிரபல பாட்டுக்காரர் தானே,
12: அதான் சொல்றேன்.
0: அவர் இணைந்திருந்தார் மதன் அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
13: வணக்கம் ராகு.

0: അപ്പോൾ അതാണ് ചിത്രമ്മാൻ്റെ പേരുക്കും ഇവാക്കും
1: ഒത്തുപോകും. എനിക്ക് മാറിയടിക്കൂടാ എനിക്ക്.
0: ഇല്ല ഇല്ല, അങ്ങനെ മാറി ചൊല്ലവും പെരമാട്ടം കൊണ്ടും പെരമാട്ടം നിങ്ങൾ അടുത്ത നീ ചെയ്യിപ്പോകുമ്പോ കുളത്തിയോ ചിത്രാജിയേക്കുമാരും ചൊല്ലിയും കൂടെയും ഇരുന്നിവിടെ വെറുതെ.
1: ഓക്കേ, നന്ദി.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் யோகா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். ஷண் யாரு? என்ன ஷண் இப்ப உண்மை பேசுறனா? ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் சன். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் ஜெயா. வணக்கம் ஜெயா.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: என்ன சார் எல்லாரையும் பயக்குறீங்க? சித்ராகுமார் அஜயகுமார் தான் பாடுக்காரு, நல்லா பாடுறாரு.
1: சித்ரா நல்லா பாடுவார், நல்லா பாடுவார். அவர் மேடையில் மேடையில் எல்லாம் பாடியிருக்கிறார். என்னோட கூட ஒரு ஒன்று ரெண்டு பாடல் பாடியிருக்கிறார்.
2: நாங்கள் கேட்கல, நான் எல்லாரும் சித்ராண்டுடைய நானும் கூட தரன்படி சொல்லி பாக்குறேன்.
1: நன்றி,
2: நன்றி. அவர் பிறவெல்லாம் இதுதானே, அவர் தான் நல்லா தெரியும்.
1: ஆமாம், ஆமாம். ஓகே, அவர் இணைந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். இலக்கம் ஒன்று வணக்கம்.
3: வணக்கம் பாபு.
1: கமலவேணி சொல்லுங்க.
3: எங்கள் இதுக்கு பிறகு நாங்கள் சொல்லாடி நாங்கள் வேளா ஓடுவோம்.
1: சித்ராண்டு சொல்றீங்களா? ஓகே, நன்றி.
3: நன்றி
1: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கமலவேணி. இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: ரெண்டு
1: பேர் வந்தது, அதுல வந்து டக்கண்டா அப்படியே மாறிட்டு
4: தானே?
1: அது சரி, விட்டுகிட்டா தான் இப்ப.
4: இல்ல இல்ல, எனக்கு முதல் முதல் சுற்றுல
1: அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்போ இணைந்திருக்கின்றார் பசுபதி குணநாயகி. வணக்கம்.
5: வணக்கம் ரகு.
1: வணக்கம்.
5: ஓம். நான் வந்து சித்ரா ஜெயக்குமார் என்று கூறுகின்றேன். நீங்க சொன்னீங்க இந்த பேர்ல ஒரு பாடகி இருக்கிறாங்க.
1: ஓ,
5: அதுதான் சித்ரா.
1: ஓகே, நன்றி.
5: சரி, நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம்.
1: ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம் கலா ராணி. சித்ரா ஜெயக்குமார் சொல்றீங்களா? ஓகே, நன்றி. நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்போ இணைந்திருக்கின்றார் மார்சலின். வணக்கம் மார்சலின்.
7: வணக்கம்.
1: வணக்கம்.
7: ஆமாம், என்ன அப்போத வந்து நாங்கள் ஸ்கந்தாக்காக சொன்னாங்க. ஏன்னு சொன்னால் சித்ரா ஜெயக்குமார் வந்து மிக நீண்ட காலமாக நிகழ்த்திக்கு வாருங்க.
1: இல்லை, இப்போ ஒரு நாலு கிலோமீட்டருக்கா வந்தவா?
7: வந்தவா?
1: ஓ, வந்தவா. நான் ரூட்ஸுக்கு போகிறது, ரூட்ஸுக்கு போகிறதுக்கு மேலே ஒருக்கா வந்துட்டு போடுவா.
7: வந்தவா?
1: ஓ, வந்தவா.
7: சரி, என்ன சொன்னோம் ஒன்றும் செய்யலாது. சரி, அப்போ நானும் சித்ரா ஜெயக்குமார்னு சொல்லி உங்களை வந்து நன்றி.
1: நன்றி மாசலின், நன்றி. அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம்.
1: மீண்டும்
8: நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம் ராகினி.
1: ராகினி அல்போ.
9: நான் வேற என்ன சொல்லுங்க, எனக்கு துப்புரவு பிடிபாடே இல்லை. நீங்க தொடக்க முதலாவதுலாம் ஒன்றுமே தெரியாது.
1: என்னன்னு
9: ஒரு பாடகியும் இருக்கிறான்னு நானும் சித்ராஜி.

0: ஓகே, நன்றி
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராகினி அல்போன்ஸ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்
2: ஐயா. வணக்கம்,
0: எங்களோட சுதாகர். எப்படி ஐயா, நலமா இருக்கிறீங்களா?
2: இருக்கிறேன்
0: அதுக்கு
2: முதல் தான் சுவிஸ் எல்லாம் போய்
0: சரியா
2: கலர் மாறி எனக்கு
0: கேளுங்க

0: இதுக்கு யாருக்கா டிப்போ போகணும் என்ன?
1: நான்
0: ஒரு குரலை கூறினார்கள். அந்த குரலாண்டு இப்பொழுது சரி பார்த்து கொள்வோம். வணக்கம் சித்ரா ஜெயக்குமார். நீண்ட நாட்களுக்கு
2: நாப்பதியா
0: வந்தீங்களா?
2: சரி, நியத்தி நல்லா இருந்தது. உங்களோட பாடல் நான் கேட்டனா நல்லா இருந்தது. அது நகைச்சுவை. எங்கட அண்ணாதானே, அவர் வர முதல் நான் வந்து சொல்லுவோம் அவருக்கு நகைச்சுவை புயல் என்று அவர் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் வந்து சொன்னா அவர் வாழ்த்துக்கள். இதுவும் காத்தோட பூவரச.
0: ஓகே, நன்றி
2: நன்றி. நல்ல பாடல்.
0: இந்த குரலுக்குரியோர் நிச்சயம் சித்ரா ஜெயக்குமார். இரண்டாவது சுற்றில் தயாளன் ஆரம்பித்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மூன்றாவது சுற்றில் ராணி சம்பந்தர், தேவி தனராஜ், வதனா யோகா, ஷன் ஜெயா, நடேசன், கமலவேணி, தயாளன், பசுபதி, குணநாகி, ராஜலிங்கம், கலாராணி, மாசலின், சதீஷ், ராகினி, அல்போன்ஸ், சுதாகர் அனைவருமே சரியான பதிலை கூறினார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய எதிரொலி நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செய்யமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஆரம்பமாக இருக்கின்றது. ஒரே ஒரு பாடல் மட்டும்தான், இசை மட்டும் தருவேன். அந்த பாடலுக்குரிய என்ன பாடல் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும்.

0: இந்த இசை எந்த பாடலில் இடம் பெறுகின்றது? அந்த வகையில் இணைந்திருக்கின்றார் ஆரம்பத்தில் மாசலின் அவர்கள். வணக்கம் மாசலின்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஆமாம், இந்த வார இறுதி நாட்கள் உங்களுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் இன்றாக அமைய வேண்டிக் கொண்டு வாராதிரு என்ன குத்துவிழா கேரியான்னு தொடங்கும் அந்த பாட்டு, வாராதிருப்பாலும் வண்ணமலர் கண்ணனவன்.
0: அந்த பாடம் சொல்றீங்களா? ஆம். ஓகே, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் டவுண்ணா.
0: தேவி தனராஜ்.
2: ஓ,
0: நீங்க சொல்லுங்க.
2: நானும் அதே பாட்டு தான். சச்ச விளக்கு படத்துல இருந்து சுத்த விளக்கிய கூட மங்கும் பூமனக்க அப்படி வந்து வாராதிருப்பாலோ வண்ணமலர் கண்ணியவள்.
0: அந்த பாடம் சொல்றீங்க,
2: அந்த பாடல் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: நன்றி.
3: நீங்க
0: வடிவா தெரிகின்றது.
3: இந்த பாடல் என்ன சத்தியாக ரொம்ப பிடிச்ச பாடல். திருப்ப திருப்ப சொல்லுவாடு
0: ஒரு பாடல் கேட்டு இருந்தார் ராஜாவிடம் வந்து உங்கள் விருப்பத்தில் வந்து
3: நல்ல மகிழ்ச்சியா இருக்கு சொல்ற அடிச்சு சொல்லுங்க.
0: நன்றி ராஜா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் யுஎஸ்ல இருந்து ராஜா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: நானும் நீங்கள் சுகமாக இருந்தோ நானும் இந்த வாராதிருப்பாக கொண்டு அந்த பாட்டுங்க நானும் சொல்றேன். மகளின் சொன்னாரல்லோ அந்த பாட்டு நானும்
0: சொல்றேன்.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் எங்கள் யோகேஸ்வரி அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் தயாளன். நீங்க
5: என்ன சுதாகருக்கு நீங்க உதவி செய்த போட்டியில் இல்லையா? உங்களுக்கு தான் பேச்சு கொள்ள கொடுக்கறதுக்கு இருந்த நான் சுதாகருக்கு இல்ல.
0: ஏன்
5: தெரியுது
0: தண்ணி அடிச்சு காரு
5: என்ன?
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது ஜெயா நடேசன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஜெயா.
6: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
6: யாரும் வாராதிருப்பாரோ அண்ணமை அந்த பாடல்.
0: அந்த பாடல் சொல்றீங்களா? ஓகே நன்றி அம்மா.
6: நன்றி
0: உங்களோட பணிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஜெயநடேசன். ஷியாமலா ரெண்டு வரி பாடி காட்ட போற இந்த பாடல்.
6: வணக்கம்
0: வணக்கம்.
6: இல்ல சுதாகர் தண்ணி அடிக்கிறத விட மாட்டேன்.
0: அவர் காரு தான் கழுவுறதுக்கு, தண்ணி அடிச்சு கார் கழுவுறதுக்கு.
6: என்ன தண்ணி அடிச்சு கார கழுவுற? நானும் பாட்டு வாராதிருப்பானோ.
0: வாராதிருப்பானோ என்ன?
6: அதை விட அந்த தொகையறாதான்
0: குத்து விளக்கெரியவா?
6: குத்து விளக்கெரிய கூட மங்கும் பூ மணக்க. அதுதான் நல்லா இருக்கும். சரி நீங்க முழுசா பாடுங்க கேப்பா.
0: ஓகே நன்றி.
6: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம்.
7: வணக்கம் ராகு.
0: வணக்கம் யோகா. நீங்க
7: நானும் அதே பாடல் தான். அத நீங்க போடுறீங்க
0: பாட்டு தெரியுது.
7: ஓ பாட்டு தெரியுது, வசனம் வருகுது இல்ல. அப்ப நானும் அதே பாட்டல் தான். வாராதிருப்பாரோ வண்ணம கண்ணன் சொல்லிக்கொண்டு உங்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் கூறி உங்களிடமிருந்து அன்பாக விட விரும்புகிறேன்.
0: நன்றி
7: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். ராஜு ராஜு சொல்லுங்க. ராஜு ராஜலிங்கம் அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார். அகிலன் இணைந்திருக்கின்றார் வைபர் மூலம். வணக்கம் அகிலன்.
8: வணக்கம்.
0: வணக்கம்.
8: நல்லா நல்லா நல்லா சொல்லி விட்டீங்க.
0: என்ன
8: முதல்ல நல்லா இறஞ்சி விட்டீங்க. நானும் 50 சொல்லி போட்டு போனதா திருப்பி வந்து
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் அகிலன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் கமல வேணி.
9: நானும் பாராதிருப்பாரோ வண்ணமல
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கமலவேணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம் ரொசாலி. இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் தேவா.
11: சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்கோ.
0: நன்றி.
11: இறைவனர்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். சென்று வாருங்கள், அடுத்த வாரம் சந்திப்போம். நானும் அதே பாடலோடு விட வருகிறேன் ஐயா.
0: நன்றி
11: நன்றி ஐயா.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் தேவா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் கலா ராணி.
12: நீங்க நிலமாக வளமாக நல்லா எங்களோட சந்தோஷமா இருக்கணும் வேண்டிக்கொண்டு அடுத்த வேற சந்திப்போம்.
0: கலாராணி அவர்கள் யாராவது இணைவதாக இருந்தால் விரைவாக இணைந்து கொண்டால், இல்லாவிட்டால் நான் பாடலுக்குள் செல்ல போகின்றேன். சரி, அனைவருமே ஒரு பாடலை கூறினார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி பார்த்து கொள்வோம்.

ஆரம்பித்து வைத்தார் மாசலின். அதனைத் தொடர்ந்து தேவி தனராஜ், பேபி சிவா, ராஜா யுஎஸ்ஏலிருந்து யோகேஸ்வரி அம்மா, தயாளன், ஜெயா நடேசன், ஷியாமலா, திருமதி சிவசுந்தரலிங்கம், ராஜலிங்கம், அகிலன், கமலவேணி, ரொசாலி, தேவா, கலாராணி அனைவருமே சரியான பாடலை கூறியிருந்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய சந்தோஷ நேரத்தில் பல்லவி தேடும் சரணம். கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செய்யமடைத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விற்று வருகின்ற நூலுலகம் இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, காஸ்லி கோனேஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சத்துருகொண்டான் படுகொலை தொடர்பில் குறித்த பகுதியில் இருந்த ராணுவ முகாம் அகழ்வாய்வு செய்யப்பட வேண்டும் என்பதுடன் சர்வதேசத்தின் கண்காணிப்பில் அதனை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாநகர சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபையின் அமர்வு இன்று வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவபாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாநகர சபையின் வலிமையான சம்பிரதாயங்களுக்கு அமைவாக சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாகி நடைபெற்றது. இதன்போது சத்துருகொண்டான் படுகொலையில் உயிர்நீத்தவர்களுக்காக மாநகர சபை உறுப்பினர்களால் சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாநகர சபை உறுப்பினர் தியான கௌரியினால் இந்த சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாநகர சபை முதல்வரின் தலைமை உரையினை தொடர்ந்து மாநகர சபையின் கடந்த கூட்டறிக்கை வாசிக்கப்பட்டு சபையில் அனுமதி பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநகர சபையின் முன்மொழிவுகள் வாசிக்கப்பட்டு சபையில் அனுமதி பெறப்பட்டதுடன் மாநகர சபையின் நிலையியல் கட்டளை குழுக்களின் முன்மொழிவுகளும் வாசிக்கப்பட்டு வாத பிரதிவாதங்களுடன் அமைதி அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றதுடன் மாநகர சபையின் செயற்பாடுகள் குறித்தும் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றது. இன்றைய அமர்வின் போது சத்துருகொண்டான் படுகொலையின் பிரதான பங்கினை கொண்ட சத்துருகொண்டான் ஃபோய்ஸ் கார்டன் படை முகாமின் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கவும் குறித்த படுகொலையின் பிரதான சூத்திரதாரிகளான படை பொறுப்பு அதிகாரி உட்பட இனம் காணப்பட்ட படையினர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தும் விசேட பிரேரணை ஒன்று மாநகர சபை உறுப்பினர் தியான கௌரியினால் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இதன்போது குறித்த பிரேரணைக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு வழங்கிய நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினர் ஒருவர் பிரேரணை கொண்டு வந்தவர் முன்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்ததாகவும் ஏன் அந்த காலப்பகுதியில் இந்த பிரேரணை கொண்டுவரப்படவில்லை என தெரிவித்த போது அதற்கு எதிரான பல்வேறு கருத்துக்கள் இதன்போது தெரிவிக்கப்பட்ட நிலையில் பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. ஜாழ்ப்பாணம் வடமராட்சி பரிதித்துறை பகுதியில் ராணுவம் மற்றும் கடற்படையால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி இன்று வெள்ளிக்கிழமை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தபாலகத்தின் சொந்தமான காணி, நீதிமன்றத்திற்கு சொந்தமான காணி, பரிதித்துறை நகரசபைக்கு சொந்தமான காணி மற்றும் கடற்படையால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பரிதித்துறை வெளிச்ச வீட்டு பகுதியை விடுவிக்குமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ராணுவம் மற்றும் கடற்படை வெளியேற வேண்டும் என்று கோரி நகரசபையால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவனீர்ப்பு போராட்டம் பருத்துத்துறை துறைமுக பகுதியிலிருந்து ஆரம்பமாகி வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் வரை சென்றது. அங்கு மேற்குறித்த காணிகளை விடுவிக்குமாறு பிரதேச செயலர் ஊடாக ஜனாதிபதிக்கு மகளிர் கையளிப்பு நிகழ்வு நடைபெற்றது. குறித்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், நகரசபை தவிசாளர் வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல், பருத்துத்துறை பிரதேச சபை தவிசாளர் உதயகுமார் ஜுகதீஸ், அரசியல் செயற்பாட்டாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பருத்துத்துறை வர்த்தகர்கள், பிரதேச மக்கள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி அன்றகுமார தீசநாயக்க எதிர்வரும் புதன்கிழமை மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு மேற்கொள்ளவுள்ள பயணத்துக்காக முன்னேற்பாடுகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தலைமையில் இன்று வெள்ளிக்கிழமை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதியின் இந்த பயணத்தின் போது மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைகளில் இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் நிர்மாணிக்கப்பட உள்ள கட்டடத் தொகுதிகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொள்ளவுள்ளார். இந்த நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய தூதுவரும் கலந்து கொள்ள உள்ளார். அதன்படி மன்னார் மாவட்டத்தில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டடமும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் மருத்துவ விடுதிக்கான கட்டடமும் நிர்மாணிக்கப்பட உள்ள நிலையில் குறித்த கட்டடங்களுக்கான அடிக்கல் நடும் நிகழ்வுகளை சிறப்பாக ஒழுங்காகவும் முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகள் தொடர்பில் இன்றைய கலந்துரையாடலில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. குறிப்பாக இரு மாவட்டங்களிலும் நடைபெறவுள்ள நிகழ்வுகளுக்கான ஒருங்கிணைப்பு, தேவையான உட்கட்டமைப்பு மற்றும் நடைமுறை ஏற்பாடுகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் ஆளுநரின் செயலாளர், சுகாதார அமைச்சின் செயலாளர், பிரதம செயலாளர், பொறியியல், வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர், மாகாண கட்டடங்கள் திணைக்களத்தின் மேலதிக மாகாண பணிப்பாளர் மற்றும் ஆளுநரின் பிரத்யேக செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர்.
இலங்கை சார்ந்த இயக்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனில்குமார திசநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் 2027 ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கையில் நடைபெறவுள்ள 11வது தேசிய சாரணர் ஜம்பூரி தொடர்பிலும் அதன் அமைப்பு முன்னெடுக்கும் பணிகளின் தற்போதைய நிலைமை மற்றும் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இதன்போது தேசிய சாரணர் ஜம்பூரியின் உத்தியபூர்வ சின்னம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டு உத்தியபூர்வமாக வெளியிட்டு வைக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை சாரணர் இயக்கத்தினால் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாகவும் கருத்து பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சாரணர் இயக்கத்தை அதிக அளவிலான பாடசாலைகளுக்கு விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் போதைப்பொருள் ஒழிப்பு திட்டங்களுக்கு சாரணர் இயக்கம் வழங்கக்கூடிய பங்களிப்பின் முக்கியத்துவம் குறித்தும் ஜனாதிபதி அனில்குமார திசநாயக்க வலியுறுத்தினார். மேலும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகி, பிரதமர் சாரணர் ஆணையாளர் சட்டத்தரணி மனோஜ் நாணயக்கார, இலங்கை சாரணர் இயக்கத்தின் தலைவர் ரன்சிரே பெரேரா, இலங்கை சாரணர் இயக்கத்தின் பிரதம ஆணையாளர் கபில பெரேரா, செயற்குழு தலைவர் கமல்நாத் ஜினதாச, ஜம்பூரி இணை அமைப்பாளர் ஆணையாளர் பொறியியலாளர் அமில் அபேசுந்தர உள்ளிட்ட இலங்கை சாரண இயக்கத்தின் சிரேஷ்ட பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் ஆஜராகியுள்ளார். மிக் போர் விமான கொள்வனவு கொடுக்கல் தொடர்பான விவகாரத்தில் வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அவர் இவ்வாறு அளிக்கப்பட்டிருந்தார். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக அவர் பதவி வகித்த காலத்தில் நடைபெற்ற இந்த சர்ச்சைக்குரிய கொடுக்கல் வாங்கல் குறித்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளது. இதே விவகாரம் தொடர்பாக இலங்கை விமானப்படையின் முன்னாள் தளபதி ஏர்மார்ஷல் ரோஷான் குணத்திலக்கவும் கடந்த தினம் நேற்று நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகி 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக வாக்குமூலம் வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவுக்கு எதிரான பண மோசடி வழக்கில் சாட்சியம் அளித்த அரசு தரப்பு சாட்சியாளர் ஒருவர் பொய் சாட்சியம் கூறியதாக நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்ட அதிபர் திணைக்களம் கொழும்பு மேல்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பிரதி மன்றாடியார் நாயகம் ஜனக பாண்டார நீதிமன்றத்தின் கவனத்திற்கு இந்த விவகாரத்தை கொண்டு வந்தார். அரசு தரப்பு சாட்சிகளான பாலித்தகமகே என்பவர் நீதிமன்றத்தில் அளித்த சாட்சியானது இதற்கு முன்பு அவர் காவல்துறையிடம் அளித்த வாக்குமூலத்திற்கு முரணாக உள்ளதாக பிரதி மன்றாடியார் நாயகம் மன்றில் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து சாட்சியாளர் பாலித்தகமகவே பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்தது. 80 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு கணக்குகளுக்கு சட்டவிரோதமாக டெலிகிராப் டிரான்ஸ்பர் முறைமை மூலம் மாற்றியதற்காக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எதிர்வரும் 17 தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளார். மரதானி பகுதியில் வைத்து போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் 2023-2025 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இவ்வாறு 80 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு கணக்குகளுக்கு மாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையின் இறையாண்மை, சுயாதீனம், பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய எந்தவொரு ஒப்பந்தத்தையும் இரகசியமாக மேற்கொள்ளாது அதன் முழுமையான விவரங்களை பாராளுமன்றத்துக்கும் மக்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசகர வலியுறுத்தியுள்ளார். இந்திய பாதுகாப்பு அமைச்சரின் 38 வருடங்களுக்கு பின்னரான இலங்கை விஜயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். 38 வருடங்களுக்கு பின்னர் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு வந்துள்ள நிலையில் ஜனாதிபதி அனில்குமார திசநாயக்கவுடனான சந்திப்பில் மாணவர் பரிமாற்றம், பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கல்வி நிறுவனங்கள் தொடர்பில் 3 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளதாக வெளிவார அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனினும் 2025 ஏப்ரல் 5 இந்தியாவுடன் கச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் தொடர்பான முன்னேற்றம் அல்லது மீளாய்வு குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்திருந்த போதும் அது சமர்ப்பிக்கப்பட்டதற்கான தகவல் இல்லை. இதுகுறித்து அமைச்சர் நளின் ஜெயதீசவிடம் கேட்டபோது இந்தியாவின் அனுமதியின்றி அதனை வெளிப்படுத்த முடியாது என தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களுக்கு ஒரு ஒப்பந்தத்தை வெளிப்படுத்த வெளிநாட்டின் அனுமதி ஏன் தேவைப்படுகிறது? மேலும் இந்தியா நட்பு நாடாக இருந்தாலும் இலங்கையின் இறையாண்மையை எந்தளவுக்கு மதிக்கிறது என்பது கேள்விக்குரியதாகும்.
13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்தவும் வடக்குக்கு அதிகாரங்களை பகிரவும் இந்தியா அழுத்தம் கொடுத்து வருகிறது. இலங்கையின் அரசியலமைப்பு விடயத்தில் வெளிநாட்டு அரசாங்கம் அழுத்தம் கொடுப்பது இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். கொழும்பு துறைமுக கப்பல் தளத்தில் 51% பங்குகள் இந்திய அரசுக்கு சொந்தமானது ஒரு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் காங்கேசந்துறை துறைமுகம், பலாலி விமான நிலையம், டிஜிட்டல் அடையாள அட்டை மற்றும் இந்தியா இலங்கை பாலம் தொடர்பான விடயங்களும் தேசிய பாதுகாப்பின் அடிப்படையில் ஆராயப்பட வேண்டும். வடக்கு கடற்பரப்பில் இந்திய மீனவர்களால் இலங்கை மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினையும் இந்திய பாதுகாப்பு அமைச்சருடன் கலந்துரையாடப்பட வேண்டும். நாட்டின் இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய அனைத்து ஒப்பந்தங்களையும் இரகசியமாக மேற்கொள்ளாது பாராளுமன்றத்துக்கும் மக்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஒரு நாடு என்ற வகையில் நமக்கு அதை பற்றிய ஒரு பொதுவான கனவு உருவாகி வருகிறது. பொது போக்குவரத்து மக்களின் இலகுவான தேர்வாக மாற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்திற்கு இணையாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு மற்றும் இலங்கை பேருந்து திணைக்களம் என்பன இணைந்து செயற்படுத்தும் சிஹின கமனாந்தய திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட பம்பலப்பட்டி போயிருந்த நிலையத்தை நேற்று வியாழக்கிழமை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை தாவூதி போரா சங்கத்தினால் 60 மில்லியன் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட போயிருந்த நிலையம் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் அமைக்கப்பட்ட போயிருந்த நிலையத்தை அடைவதற்கான புதிய மேம்பாலம் என்பவற்றை பிரதமர் பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் மேலும் உரையாற்றிய பிரதமர், கொழும்பு மாவட்டத்தில் பரபரப்பானதும் மக்களுக்கு மிகவும் பரிச்சயமானதுமான பம்பலப்பட்டி போயிருந்த நிலையத்தை இவ்வாறு புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டுக்காக பெற்றுக் கொடுக்கும் முயற்சியில் இணைந்து கொண்டதாக போரா சமூகத்திற்கு தனது விசேட நன்றிகள். இவ்வாறான பொது இடங்களை நவீனமாக்கி மக்களுக்கு சிறந்த வசதிகளை வழங்குவதன் மூலம் இன்று பொது போக்குவரத்து தொடர்பாக மக்கள் மத்தியில் முன்னறிவிட ஆர்வமும் நல்ல அபிப்பிராயம் உருவாகி வருகிறது. மக்களின் கவனத்தையும் ஈர்ப்பையும் வென்றெடுக்கும் பொது போக்குவரத்து சேவைகளுக்காக பெரும் பங்காட்டும் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர், பிரதி அமைச்சர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நன்றி கூறப்பட வேண்டும். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அங்குள்ள தனிநபர் வாகனங்களின் எண்ணிக்கையில் தீர்மானிக்கப்படுவதில்லை, மாறாக மக்கள் பொது போக்குவரத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதிலேயே அது தங்கியிருக்கிறது. இதுவரை மக்களை விரத்தியடை செய்திருந்த பொது போக்குவரத்து சேவையை அபிவிருத்தி செய்து தனிநபர் வாகனத்தை விட பொது போக்குவரத்து இலகுவானது மற்றும் பாதுகாப்பானது என மக்கள் உணரும் சூழ்நிலையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். அதற்கு அமைய பொது போக்குவரத்து சேவைக்காக அரசாங்கம் அதிக நிதியை ஒதுக்குவதன் மூலம் பொது போக்குவரத்திற்கு அரசாங்கம் அளித்துள்ள முன்னுரிமையை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேலை திட்டத்தின் மற்றொரு விசேட கட்டமாக அரசு நிறுவனங்கள் தனியார் துறையுடன் இணைந்து அபிவிருத்திக்கு பங்களிக்கும் சிஹின கமனந்தாய வேலை திட்டமும் செயற்படுத்தப்படுகிறது. ஒரு நாடு என்பது அரசாங்கத்திற்கு மாத்திரம் சொந்தமானதல்ல. நாடு என்பது அந்த நாட்டில் வாழும் அனைவரினதும் வீடாகும். அந்த வீட்டிற்கு தனது அறிவாலும் உழைப்பாலும் அல்லது வளங்களாலும் பங்களிப்பு செய்வது நம் அனைவரினதும் பொறுப்பாகும். இதுவரை காலமும் நம் நாட்டவர்களுக்கு நாட்டை பற்றிய ஒரு பொதுவான கனவு இருக்கவில்லை என்பதையும் இப்போது அந்த கனவு உருவாகி வருகிறது என்பதையும் நம்மால் உணர முடிகிறது. நாம் காண்பது ஒரு பொது கனவு, அந்த கனவை நோக்கிய பயணமே. நமது வீடான இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக நாம் அனைவரும் இணைந்து ஆரம்பித்திருக்கும் இந்த கூட்டு பயணமாகும். இன்று இங்கு நாம் காண்பது அந்த பயணத்திற்காக நமது மக்களின், நமது பல்வேறு சமூகங்களின் மற்றும் தனியார் துறையின் தீவிர பங்களிப்பேயாகும். ஒரு நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு இவ்வாறான கூட்டு பங்களிப்பு அத்தியாவசியமானது. ஆகையினால் இந்த பங்களிப்பை நாம் வெகுவாக பாராட்டுகிறோம். போரா சமூகம் இன்று நமக்கு நினைவூட்டுவதும் இந்த கூட்டு பொறுப்பின் முக்கியத்துவத்தையாகும். நாம் தற்போது ஒரு கூட்டு பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். நமது நாடு எவ்வாறு அமைய வேண்டும், நமது நாட்டின் எதிர்காலம் எவ்வாறு அமைய வேண்டும், நமது நாட்டின் வாழ்க்கை முறை எத்தகைய அனுபவமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்முடைய பயந்து கொள்ளப்பட்ட கூட்டு கனவொன்று இருக்கிறது. அந்த கனவானது கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் ஊடாக மேலும் வலுவடைகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் நீர்கொழும்பு பெண்கள் சிறைச்சாலையைச் சேர்ந்த 25 பெண் கைதிகள் புதிதாக சந்தேக நபர்களாக பேரிடப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. குறித்த வழக்கு நீர்கொழும்பு நீதவான் ஷிலானி பெரேரா முன்னிலையில் வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே விசாரணை அதிகாரிகள் இதனை நீதிமன்றத்திற்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றனர். அதற்கு அமைய இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை 81 ஆண்கள் மற்றும் 25 பெண்கள் அடங்கலாக மொத்தம் 106 பேர் சந்தேக நபர்களாக பேரிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குறித்த பெண் சந்தேக நபர்களுக்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக வழக்கு முடியும் வரை அவர்களை விளக்கமறியில் வைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் புதிதாக பேரிடப்பட்ட பெண் சந்தேக நபர்களையும் 30 இலக்கம் மற்றும் 60 இலக்கம் வரை பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள சந்தேக நபர்களையும் அடையாள அணிவகுப்பில் முன்னிலைப்படுத்துவதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறும் சாட்சியாளர்களான 20 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அழைப்பாணை விடுக்குமாறும் அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கோரியிருந்தனர். நேற்றைய தினம் 23 சந்தேக நபர்கள் அடையாள ஆணிவகுப்பில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது சாட்சியாளர்களாக ஆஜரான சிறைச்சாலை அதிகாரிகளால் அவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இதனையடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கோரிக்கைகளுக்கு அனுமதி வழங்கிய நீதவான் சந்தேக நபர்கள் 106 பேரையும் எதிர்வரும் செப்டம்பர் 17 தேதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். மேலும் அடையாள அணிவகுப்பில் முன்னிலைப்படுத்தப்படாத ஏனைய சந்தேக நபர்கள் நிகழ்நிலை ஊடாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுமாறும் நீதிவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு உதவி போலீஸ் அத்தியட்சகர் சந்தன கழு ஆராய்ச்சி தலைமையிலான போலீஸ் குழுவினர் இந்த மேலதிக விசாரணை அறிக்கையை நேற்று மன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். கடந்த ஜூலை 5 மற்றும் 6 தேதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் 20 சிறைச்சாலை அதிகாரிகளும் 22 கைதிகளும் உயிரிழந்ததுடன் 100 மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் பொது சொத்து சட்டம், துப்பாக்கிகள் கட்டளை சட்டம் மற்றும் மனித படுகொலை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் மேற்படி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ பரிந்துரையின்றி மயக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் மாத்திரைகளை விற்பனை செய்ததாக கூறப்படும் மருந்தக உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 22 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஹெமாதகம கம்பள சந்தியில் உள்ள மருந்தகம் ஒன்றில் உரிமையாளரான 41 வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் போதைப்பொருள் மாத்திரைகளை பயன்படுத்துவோர் மத்தியில் பெத்தியக்கா என அழைக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கீழ்காலை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தின் உணவு மற்றும் மருந்து பரிசோதகர் மற்றும் ஹெமாதகம காவல் நிலைய பொறுப்பதிகாரி சமீந்த குணரத்ன ஆகியோர் ஆலோசனைகளுக்கு அமைய காவல்துறை பரிசோதகர் சமன் குமார உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினால் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது காவல்துறையினால் உத்தி நடவடிக்கைக்காக பொதுமகன் ஒருவர் பயன்படுத்தப்பட்டுள்ளார். அவருக்கு 500 ரூபாய் பணம் வழங்கப்பட்டு மருத்துவ பரிந்துரை சீட்டின்றி மயக்கத்திற்காக தவறாக பயன்படுத்தப்படும் வகையிலான மருந்துகளை கொள்வனவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த மருந்தக உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட இளைஞர்களுக்கு மருத்துவ பரிந்துரையின்றி குறித்த மாத்திரைகளை விற்பனை செய்ததாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மாவனல்ல கம்பள அரநாயக்க கோரிவல மற்றும் திப்பிட்டிய உள்ளிட்ட பகுதிகளுக்கு உந்துருளிகள் மூலம் நபர்களை அனுப்பியும் சிலர் சந்தர்ப்பங்களில் சந்தேக நபர் தானே உந்துருளில் சென்று மாத்திரைகளை விநியோகித்ததாகவும் விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திகிமலை கவுடான பகுதியில் உள்ள ஸ்ரீ சங்கபூ வீதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றின் மீது இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட கைக்குண்டு தாக்குதலில் 2 சிறார்கள் உயிரிழந்துள்ளதுடன் அவர்களின் தந்தை காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தின் போது இனம் தெரியாத நபர்கள் வீட்டின் மீது கைக்குண்டை வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். திகிமலை ஸ்ரீ சங்கபூ வீதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றின் மீது நடத்தப்பட்ட கைக்குண்டு தாக்குதலுக்கு திட்டமிடப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு இடையிலான மோதலே காரணம் என்பது விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 3 காவல்துறை குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மகியங்கனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அலுக்கட்டியாவ பகுதியில் வீடொன்றிற்கு முன்பாக நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக மகியங்கன போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று வியாழக்கிழமை இரவு வேளையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மாபா ஹடவிவ
அபியபுர பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞர் ஒருவரை கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலைக்கான பின்னணி அல்லது இதனை செய்த நபர் யார் என்பது தொடர்பிலான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. நீதவான் விசாரணைக்காக உயிரிழந்தவரின் சடலம் சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத துப்பாக்கி, எறும்பு உண்ணியின் உடல் பாகங்கள், சாம்பார் மானின் கொம்பு பகுதி மற்றும் 3 கேபிள் கண்ணிகளுடன் சந்தேக நபர்கள் மூவர் வன ஜீவராசிகள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மொரஹொழபிட் அலுவலக அதிகாரிகள் நேற்று வியாழக்கிழமை கிவுலிஹட அரச காட்டின் குளத்து நீர்பிடிப்பு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அங்கு அதிகாரிகளால் சோதனையிடப்பட்ட நபரிடமிருந்து தீவிரமாக பாதுகாக்கப்பட்ட விலங்கான எறும்புண்ணியின் உடல் பாகங்கள், சாம்பார் மானின் கொம்பு பகுதி, 3 கேபிள் கண்ணிகள், கத்தி உள்ளிட்ட பல உபகரணங்களுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மற்றும் சான்று பொருட்கள் கெக்கிராவ நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளது. மேலும் ரெட்டிஹல வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரி ராமசிங்கவின் ஆலோசனையின் பேரில் மொரஹொட அலுவலக வனவிலங்கு அதிகாரிகளால் இந்த சோதனை நடத்தப்பட்டது. அதிகபட்ச சில்லறை விலையை மீறி குடிநீர் போத்தல்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்த மட்டக்களப்பு வாழைச்சேனை உணவகம் ஒன்றுக்கு 750,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட உணவக உரிமையாளர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிமன்றம் 750,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் மட்டக்களப்பு மாவட்ட அதிகாரிகளால் கடந்த ஜூன் 4 தேதியன்று மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போதே இந்த அத்துமீறல் கண்டறியப்பட்டுள்ளது. இதன்போது அதிகபட்ச சில்லறை விலை 100 ரூபாயாக குறிப்பிடப்பட்டிருந்த 1 லிட்டர் குடிநீர் போத்தலை உணவகத்தின் 130 ரூபாய்க்கு விற்பனை செய்தமை கண்டறியப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, குறுநாகல், மொனராகல மற்றும் ஹம்மாந்தோட்ட மாவட்டங்களிலும் வெப்ப சுற்றன் காரணமாக இன்று பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலையை மனித உடலினால் உணரக்கூடியதாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் தற்போது வறட்சியான காலநிலை நிலவும் பகுதிகளில் எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் குறிப்பிடத்தக்க அளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சுமார் 4 மாதங்களாக தொடர்ந்து நிலவிய கடுமையான வறட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மொனராகலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளில் நேற்று பிற்பகல் மிதமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இந்த மழையின் காரணமாக அந்த பகுதியில் நிலவிய வெப்பமான சூழல் தணிந்துள்ளதுடன் குடிநீர் தேவைகளும் பூர்த்தி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் எல்னினோ நிலைமையால் தற்போது பல மாவட்டங்களிலும் நிலவும் வறட்சியான காலநிலை இந்த மாத இறுதியிலிருந்து குறைவடைந்தாலும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் எதிர்பார்க்காத அளவுக்கு கடுமையான வறட்சி நிலைமை ஏற்படலாம். இவ்வாறான நிலையில் ஏற்படக்கூடிய நீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுனில் ரணசிங்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போதே விசேட கூட்டை முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நாட்டில் எல்னினோ தாக்கத்தால் நீர் விநியோக நடவடிக்கைகளுக்கு இடையூறுகள் ஏற்பட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தகவல்களுக்கு அமைய 8 மாவட்டங்களில் 36 பிரதேச செயலகங்களில் 44,945 வரையிலான குடும்பங்கள் குடிநீர் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர். இவர்களுக்கு பவுசர் உள்ளிட்ட வழிகளில் நீர் விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது. 352 நீர் விநியோக திட்டங்களில் 2 மட்டுமே நீர் விநியோக தடை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மொனராகலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. பல குடும்பங்களுக்கு 24 மணி நேர நீர் விநியோக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் கட்டம் கட்டமாக விநியோகங்கள் நடைபெறுகிறது. அத்துடன் காலனி, கங்கை உள்ளிட்ட ஆறுகளில் நீர்நிலைகளில் நீர்மட்டம் போதுமானதாக உள்ளதால் மேல் மாகாணத்தில் நீர் விநியோகத்தில் பிரச்சனைகள் ஏற்படவில்லை. இதேவேளை எல்னினோ நிலைமைகளால் கிணறுகள் உள்ளிட்ட சிறிய நீர்நிலைகள் வற்றும் அபாயம் உள்ளது. இவர்களுக்கு நீரை விநியோகிக்க தேவையான வேலை திட்டங்கள் பிரதேச அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினூடாக முன்னெடுக்கப்படுகிறது. எல்னினோ நிலைமையால் ஏற்பட்டுள்ள தற்போதைய வறட்சியான காலநிலை செப்டம்பர் இறுதியில் குறைவடையும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2 வாரங்களில் மழையுடன் காலநிலை தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. எனினும் அடுத்த வருடத்தில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் மாவட்டங்களில் வலிமையான வறட்சியான காலநிலையே நமது நாட்டில் இருக்கும். ஆனால் 2027
குறிப்பிட்ட 3 மாதங்களிலும் எதிர்பார்க்காத அளவுக்கு வறட்சியான காலநிலையை அனுபவிக்க நேரிடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதனால் இப்போது எதிர்நோக்கியுள்ள நீர் பிரச்சினை மீண்டும் குறித்த 3 மாதங்களில் ஏற்படும். இதற்காக சில வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கும். கைவிடப்பட்ட கிணறுகளை சுத்திகரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பாதுளை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் குழாய் கிணறுகள் உள்ளிட்ட கிணறுகளை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நிலத்தடி நீர் பராமரிப்பு தொடர்பிலும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். அமைச்சின் உபகுழுக்கள் இது தொடர்பில் ஆராய்ந்து தேவையான நிவாரணப் பணிகளை முன்னெடுக்கும் என்றார். கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் 1வது செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டு துறைக்கான இணை அமைச்சராக ஸ்காபரோ ரோஸ் பார்க் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தானிகாசலம் நியமிக்கப்பட்டுள்ளார். தமது நியமனம் தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டமை தமக்கு மிகுந்த பணிவையும் பெருமையும் அளிப்பதாக விஜய் தணிகாசலம் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒன்டாரியோ அரசாங்கத்தில் தொடர்ந்து பணியாற்றுவதற்கான நம்பிக்கையை வழங்கிய பிரதமர் டாக்போர்டுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். புதிய பொறுப்பில் பொருளாதார அபிவிருத்தி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் வர்த்தக அமைச்சராக உள்ள விக்டர் ஃபெடலியுடன் இணைந்து பிரதமர் தலைமையில் பணியாற்ற எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒன்டாரியோ செயற்கை நுண்ணறிவின் பிறப்பிடமாகவும்

0: தோபியின் மாகாண சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒன்டாரியோவின் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டுத்துறைக்கான இணை அமைச்சராகவும் செயற்பட உள்ளார். நீங்கள் இணைந்திருப்பது தமிழொலி. தமிழொலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் டானிஸ் லாஷிப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் வி டி எஸ் பைனான்ஸ் GmbH நிறுவனத்தினர்.
1: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க போங்க போங்க.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
0: பிரதான செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகள். தலைநகர் டெல்லியில் சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் நடைபெறவுள்ள 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு உலக பொருளாதாரம் மற்றும் அரசியல் வரைபடத்தில் இந்தியாவுக்கு மிக முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது. பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடையும் இந்த வேளையில் அந்த உச்சிமாநாட்டுக்கு இந்த ஆண்டு தலைமை பொறுப்பேற்றுள்ள இந்தியா மேல்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை உருவாக்குதல் என்ற கருப்பொருளின் கீழ் மாநாட்டை நடத்துகிறது. டெல்லியில் நாளை நடைபெறும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டெல்லி சென்றடைந்தார். இன்று பிரதமர் மோடியை சந்தித்து முக்கிய பேச்சு நடத்துகிறார். தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பிரித்தானியாவிற்கான முதல் விஜயத்தை தமிழக முதல்வர் விஜய் மேற்கொண்டுள்ளார்.
5: தாவேக அரசு அமைந்த பிறகு முதலமைச்சர் திரு விஜய் முதல் முறையாக 8 நாட்கள் அரசு முறை பயணமாக இங்கிலாந்து புறப்பட்டுள்ளார். அவருடன் பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் திரு மேகநாத ரெட்டி, தொழில்துறை வழிகாட்டி நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் திரு தீபக் ஜேக்கப் உள்ளிட்டோர் சென்றனர். ஆனால் சென்னை விமான நிலையத்தில் விஐபி நுழைவு வாயிலில் திரு விஜயின் நண்பர் திரு விஷ்ணு ரெட்டிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து திரு விஜய் சாதாரண பயணியர் முனையத்தின் வழியே லண்டனுக்கு நேற்றிரவு பயணம் மேற்கொண்டார். இந்த திடீர் மாற்றத்தால் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு நிலவியது. இதற்கிடையே முதலமைச்சரின் பயணம் தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இங்கிலாந்தைச் சேர்ந்த நிறுவனங்கள் நீண்ட காலமாகவே தமிழ்நாட்டில் பொறியியல், நீதி சேவைகள் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் அதிக அளவில் செயல்பட்டு வருவதாகவும், இவற்றில் பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆலைகளையும் உலகளாவிய திறன் மையங்களையும் நிறுவியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும், ஏற்கனவே உள்ள நிறுவனங்களின் செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும், மின்சார வாகனங்கள், மின்னுவியல் மற்றும் உலகளாவிய திறன் மையங்கள் ஆகிய துறைகளில் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதும் முதலமைச்சரின் இங்கிலாந்து பயணத்தின் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டப்பேரவையில் விதியின் 110 கீழ் ஒரு மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் அமைக்கப்படும் என அறிவித்ததை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் புகழ்பெற்ற சில்வர் ஸ்டோன் மோட்டார் ரேசிங் சர்க்கியூட் உள்கட்டமைப்புகளை பார்வையிட முதலமைச்சர் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து நேற்று புறப்பட்ட அவர் வரும் 17ஆம் தேதி மீண்டும் சென்னை திரும்புவார் என அதில் கூறப்பட்டுள்ளது.
0: இடைத்தேர்தலில் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் போட்டியாளர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்

0: அறிவித்துள்ளது.
1: கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மதுராந்தகம் தொகுதி எம்எல்ஏ திருமதி மரகதம் குமரவேல், தாராபுரம் தொகுதி எம்எல்ஏ திருமதி சத்யபாமா ஆகியோர் ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்தனர். இதனால் இந்த இரு தொகுதிகளுக்கும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. திமுக சார்பில் திரு பரந்தாமன் மதுராந்தகம் தொகுதியிலும் தாராபுரத்தில் திருமதி சுகன்யாவும் போட்டியிடுகின்றனர். தாவேக்கா சார்பில் அந்த தொகுதிகளில் ஏற்கனவே வெற்றி பெற்ற திருமதி மரகதம் குமரவேல் மற்றும் திருமதி சத்யபாமாவுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அதிமுக வேட்பாளர்களாக மதுராந்தகத்தில் திருமதி கவிதா சம்பத்தும் தாராபுரம் தொகுதியில் திருமதி பானுமதியும் களமிறக்கப்பட்டுள்ளனர். நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடப்போவதாக அறிவித்துள்ளதால் இடைத்தேர்தலில் 4 முறை போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மதுராந்தகத்தில் திரு பரந்தாமனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி, மதுராந்தகத்தில் திமுக வெற்றி பெற்றால் ஜனவரி மாதத்திற்குள் இந்த ஆட்சி கவியும் என்று கூறினார். விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாததால் இடைத்தேர்தலில் தாவேக்காவை எதிர்த்து பிரச்சாரம் செய்யப்போவதாக தமிழக விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் திரு வேலுச்சாமி விடுத்துள்ள அறிக்கையில், தேர்தலில் வெற்றி பெற்றால் தமிழகத்தில் உள்ள சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும், பெரிய விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்யப்படும் என தாவேக்கா அறிவித்ததாக தெரிவித்துள்ளார். ஆனால் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாததால் விவசாயிகளிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனவே இடைத்தேர்தல் நடைபெறும் 2 தொகுதிகளிலும் தாவேக்காவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய உள்ளதாக திரு வேலுச்சாமி தெரிவித்தார். இதனிடையே தாராபுரம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 23 கிலோ வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. உடுமலை சாலையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மகாவீர் சிங் என்பவர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வந்த வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டன.
0: கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி போராட்டத்தில் பங்கேற்ற தந்தை மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாக புகார் அளித்ததால் துன்புறுத்தப்பட்டதாக சிறுமி தெரிவித்த குற்றச்சாட்டுகள் குறித்து டெல்லி உத்தரப்பிரதேச அரசுகளிடம் உச்சநீதிமன்றம் நேற்று அறிக்கை கோரியுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் பொதுத்துறை வங்கிகள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றன.
1: சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு வெங்கடாச்சலம், வங்கி ஊழியர்களுக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை வழங்க வேண்டும் என்றும், அதற்கு பதிலாக திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் தினமும் 40 நிமிடம் கூடுதலாக பணியாற்ற வங்கி ஊழியர்கள் தயாராக இருப்பதாகவும் கூறினார். மத்திய அரசிடம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தியும் 2 ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்துவதாக குற்றம் சாட்டிய அவர், இதனை கண்டித்து நாடு முழுவதும் இன்று 8 லட்சம் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார்.
2: 2 ஆண்டுகளாக இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளாமல் ஒன்றிய அரசாங்கம் காலதாமதம் செய்வது வரும் மட்டுமல்ல, அதை இன்றைக்கு அமல்படுத்த மறுத்து வருகின்றார்கள். இது பேச்சுவார்த்தை மூலமாக நாங்கள் சுமூகமாக முடிக்க வேண்டும் என்றுதான் கருதினோம். கண்ண வங்கித்துறையில நேரடி பேச்சுவார்த்தை மூலமாக தான் பிரச்சனை தீர்க்கிறோம். ஆனா இந்த பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனை தீராத காரணத்தினால் இப்ப போராட்டத்தில் இறங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. அது 15 நாட்கள் முன்பாகவே அரசாங்கத்திற்கு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறோம்.
1: வேலை நிறுத்த போராட்டத்தில் தமிழகத்தில் 60,000 ஊழியர்கள் பங்கேற்க உள்ளதாக திரு வெங்கடாச்சலம் கூறினார். இந்த போராட்டத்தில் பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் என அனைத்து வங்கிகளும் இதில் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்வார்கள் என்று அவர் கூறினார். இதன் பிறகு மத்திய அரசு கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக வரும் 28, 29, 30 ஆகிய தேதிகளில் மீண்டும் வேலை நிறுத்த போராட்டத்தில் வங்கி ஊழியர்கள் ஈடுபடுவார்கள் என்று அவர் எச்சரித்தார்.
0: ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் பழைய ஐபோன் ரக திறன்பிசிகளின் விலையை சுமார் 41% உயர்த்தியுள்ளது. உலக அளவில் ஐபோன் திறன்பிசிகளின் விலையை அதிகரிக்கப் போவதாக முன்பு ஆப்பிள் அறிவித்திருந்தது. செல்களின் விலை அதிகரிப்பே அதற்கு காரணமாகும். ஆனால் ஆக அதிக விலையேற்றத்திற்கு ஆளான நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இந்தியா ஆப்பிள் நிறுவனத்தின் வேகமாக வளரும் சந்தைகளில் ஒன்று. உலகெங்கும் விற்கப்படும் ஐபோன் திறன்பேசிகளின் பெருமளவு இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது. இருப்பினும் பாகங்களுக்கான இறக்குமதி வரி 18% பொருள் சேவை வரி ஆகியவற்றால் இந்தியாவில் ஐபோன் திறன்பேசிகளின் விலை அமெரிக்காவை காட்டிலும் அதிகம். வழக்கமாக புதிய ரக திறன்பேசிகளை வெளியிட்ட பின்பு ஆப்பிள் பழைய திறன்பேசிகளின் தயாரிப்பை நிறுத்திவிடும். இந்த முறை அது அவ்வாறு நடைபெறவில்லை. ஐபோன் 17 விலை 21% கூடி 99,900 ரூபாயில் இருந்து தொடங்குகிறது. ஒரு ஐபோன் ஏரின் விலை 41% 224,900 ரூபாயாகும். அமெரிக்காவில் திறன்பேசிகளின் விலை 10% முதல் 21% வரை உயர்த்தப்படுகிறது. அனைத்து விமானிகளுக்கும் தொடர்ச்சியாக ஊக்கமருந்து பரிசோதனையை மேற்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டு வரும் திருத்தப்பட்ட வரைவு விமான போக்குவரத்து நடைமுறைகள் இந்த மாத இறுதிக்குள் இறுதி செய்யப்பட்டுவிடும் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கே ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். ஏர் இந்தியா விமான சம்பவத்தை தொடர்ந்து விமானிகளுக்கான போதை மருந்து பயன்பாட்டு சோதனையை தீவிரப்படுத்தும் நடவடிக்கையை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்களின் எண்ணிக்கை 16 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலத்தின் சாகர் மாவட்டத்தில் விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஏராளமான கிராமவாசிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருச்செந்தூர் அருகே செயற்பட்டு வரும் அரசு மதுபான கடையை அகற்றக்கோரி மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் முட்டுகை போராட்டம் நடைபெற்றது.
1: மக்கள் நெரிசல் மிகுந்த அந்த பகுதியில் உள்ள மதுபான கடை அருகிலேயே மனமகிழ் மன்றம் என்ற பெயரில் தனியார் மதுபான கூடம் மற்றும் பார் செயல்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்களுக்கு பெரும் இடையூறு ஏற்படுவதாக குற்றம் சாட்டி அங்கு திரண்ட மகளிர் விடுதலை இயக்கத்தினர் முழக்கங்களை எழுப்பி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பள்ளி கல்லூரி மாணவர்களின் நலன் கருதி மதுபான கூடத்தையும் பாரையும் உடனே அகற்ற வேண்டும் என்று தாவேக்கா அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்.
3: பெண்களை பாதுகாக்கிறதையும் மாணவர்களை பாதுகாக்கிறோம். மதுரையில இருந்து உங்களை விடுவிக்கணும். திருச்செந்தூர்ல இவங்க மதுக்கடையை கூட முடிக்கல.
1: இதனிடையே திண்டிவனம் பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையை உடனே மூட வேண்டும் என பொதுமக்கள் கோரியுள்ளனர். மதுக்கடையை ஒட்டிய பகுதிகளில் மது அருந்திவிட்டு சிலர் போதையில் நடமாடுவதால் பெண்கள் அச்சத்துடன் கடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். நீண்ட காலமாக நிலவி வரும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
0: புதிய தலைமை செயலகம் கட்டப்படும் பட்டணப்பாக்கம் பகுதி இடமானது வகை மாற்றத்திற்காக பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமத்திற்கு கோப்பு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அதன் இட வகைப்பாடு மாற்றி உத்தரவிடப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவை இளையராஜா மீறிவிட்டதாக கூறி சரிகமபா நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்த வழக்கில் இளையராஜா பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
1: டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சாரிகாமா நிறுவனம் தாக்கல் செய்துள்ள மனுவில் தங்கள் நிறுவனம் உரிமை கோரும் சில பதிப்புரிமை பெற்ற படைப்புகளுக்கு உரிமை கொண்டாடவோ பயன்படுத்தவோ அல்லது பிறர் பயன்படுத்த உரிமம் வழங்கவோ மூன்றாம் நபரிடம் உரிமை கோரவோ கூடாது என இளையராஜாவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 13 இடைக்கால தடை விதித்ததாக கூறப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து இளையராஜா தரப்பில் தாக்கல் செய்த மனுவை கடந்த ஜூலை 1 டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஸ்பாட்டிஃபை மற்றும் யூடியூப் போன்ற தளங்களில் சாரிகாமா வசம் உரிமம் உள்ள பாடல்கள் பயன்படுத்திய நிலையில் அப்பாடல்களின் உரிமையை தமக்குரியது என்று இளையராஜா உரிமை கோரியிருப்பது நீதிமன்ற தடையை மீறும் செயல் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் முரட்டு காலை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பொதுவாக என் மனசு தங்கம் என்ற பாடலின் உரிமையை தமக்குரியது என்று கூறி பியாண்ட் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால தடை பெற்றுள்ளதாகவும் டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவு கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து அந்த தடை உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கியதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே நீதிமன்ற தடை உத்தரவை மீறி செயல்பட்ட இளையராஜா மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்வதுடன் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி அனுப் ஜெயராம் பம்பானி இளையராஜா பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டார்.
0: சமூக ஊடகங்கள் மற்றும் பிற எண்ம தளங்களை பயன்படுத்தும் 18 வயதுக்கு கீழுள்ள சிறார்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது.
1: ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அலையன்ஸ் என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் இந்திய ஒப்பந்த சட்டத்தின் பிரிவு 11 ஒப்பந்தம் செய்து கொள்ளும் தகுதி இல்லாத போதிலும் சமூக ஊடக கணக்குகளை உருவாக்கவும் பராமரிக்கவும் சிறுவர்கள் அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயனர்களின் வயது மற்றும் சட்டப்பூர்வ அதிகாரத்தை சரிபார்க்க திறமையான வழிமுறை இல்லாததால் பாலியல் சுரண்டல், டிஜிட்டல் கடத்தல், பாலியல் மிரட்டல் மற்றும் வயதுக்கு ஒவ்வாத உள்ளடக்கங்களை காணுதல் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு சிறார்கள் ஆளாவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. 18 உட்பட்ட குழந்தைகள் மேற்கொள்ளும் எந்தவொரு ஒப்பந்தமும் செல்லுபடியாகாது என்பதை டிஜிட்டல் தளங்களுக்கு மத்திய அரசு தெரிவிக்குமாறு மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரின் ஒப்புதல் இல்லாமல் சமூக ஊடக இடைத்தரகர்களுடன் இத்தகைய ஒப்பந்தங்களில் சிறார்கள் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் தகவல் தொழில்நுட்ப விதிகளில் ஒரு புதிய விதியை சேர்க்கவோ அல்லது பொருத்தமான வழிகாட்டுதல்களை உருவாக்கவோ உத்தரவிட வேண்டும் என்றும் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரின் அடையாளத்தை EKYC அல்லது பொருத்தமான பிற வழிமுறைகள் மூலம் சரிபார்க்க வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. கல்வி, ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு மற்றும் தேர்வு தயாரிப்பு போன்றவற்றுக்கு டிஜிட்டல் கட்டமைப்பு முக்கியமானது என்பதால் குழந்தைகளை அதிலிருந்து முழுமையாக விலக்கி வைக்குமாறு தாங்கள் கோரவில்லை என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய் மாலியா பக்சி, திருமதி வி மோகனா ஆகியோர் முன் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது சமூக ஊடக தளங்களை சிறுவர்கள் பயன்படுத்துவது தொடர்பாக சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று வாய்மொழியாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். தாவேக்கா ஆட்சியில் மின்வெட்டு மற்றும் இரவு
0: காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலில் முதல் 2 மட்டும் பாட வேண்டும் என்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முடிவை தொடர்ந்து மாநில அரசு நிகழ்ச்சிகளிலும் 2 பாட கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக கர்நாடக மாநில அரசு பிறப்பித்துள்ள உத்தரவில் அமைச்சரவையின் முடிவின்படி குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநர் ஆகியோர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளை தவிர மற்ற மாநில அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலில் முதல் 2 மட்டுமே பாட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலின் 6 பாட ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் ஒடிசா காட்டில் 5 ஓராங்குட்டான் குட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவை இந்தியாவை சேர்ந்தவை அல்ல. அந்த வகை ஓராங்குட்டான்கள் இந்தோனேஷியா, மலேசியா ஆகிய நாடுகளில் மட்டுமே இயற்கையாக வாழ்கின்றன. அங்கிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் குட்டிகள் மட்டும் எப்படி ஒடிசா சென்றது? அதிகாரிகள் அதைத்தான் தற்போது விசாரிக்கின்றனர். பாலசோர் மாவட்டத்தில் உள்ளூர்வாசிகள் அவற்றை கண்டனர். 5 குட்டிகளும் ஒன்றாக அமர்ந்து வாழைப்பழம் சாப்பிடும் காணொலிகள் பரவியிருந்தது. அந்த காட்டுக்கு அருகே மாநில நெடுஞ்சாலை உள்ளது. எனவே அவை வாகனத்தில் கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். அனைத்துலக விலங்குகள் கடத்தல் கும்பல் இந்த பின்னணியில் இருக்கிறதா என்றும் விசாரணைகள் நடைபெறுகிறது. குட்டிகள் தற்போது நந்தன்கானன் விலங்கியல் பூங்காவில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. ஓராங்குட்டான் குட்டிகள் பல ஆண்டுகள் தாயுடனேயே வாழ்வது வழக்கம். அதனால் தாய் இல்லாமல் 5 குட்டிகள் மட்டும் கிடைத்திருப்பது கடத்தல் சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் இருந்து உருவாகும் வெட்டுக்கிளி தாக்குதல்களை நிரந்தரமாக எதிர்கொள்ளும் வகையிலான தீர்வுகளை கண்டறிய வேண்டுமென்று வேளாண் துறைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று அறிவுறுத்தினார். பீகாரில் பாகல்பூர் மாவட்டத்தில் கங்கை நதி வெள்ளத்தில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 உட்பட 5 உயிரிழந்துள்ளனர். பல்வேறு நதிகளில் நீடிக்கும் வெள்ளத்தால் 14 மாவட்டங்களில் 43.64 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் நாடு தழுவிய போதுப்பொருள் கடத்தல் வலையமைப்பை சுங்கத்துறை அதிகாரிகள் நேற்று முறியடித்துள்ளனர். இது தொடர்பாக 4 பயணிகள் பிடிபட்டதுடன் அவர்களது உடமைகளில் இருந்து 27.45 கிலோ எடையுள்ள ஹைட்ரோபோனிக் கஞ்சா என சந்திக்கப்படும் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மண்ணை பயன்படுத்தாமல் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த நீரில் வளர்க்கப்படும் அதிக வீரியமிக்க கஞ்சா வகையே ஹைட்ரோபோனிக் கஞ்சா என கூறப்படுகிறது. திருப்பதி கோவிலில் செப்டம்பர் 13 ஒதுக்கப்பட்ட VIP தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திருப்பதியில் இலவச தரிசனம் செய்ய 24 ஆவதாலும் தொடர் விடுமுறை வருவதால் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என்பதாலும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.
1: தாவேக்கா ஆட்சியில் மின்வெட்டு மற்றும் இரவு நேர மின்தடை காரணமாக பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில், சென்னை மாதவரம், வடம்பெரும்பாக்கம், சின்னத்தோப்பு, செட்டிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மின்வெட்டு ஏற்பட்டதால் சிரமம் அடைந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். வடம்பெரும்பாக்கத்தில் 5 மணி நேரமாக மின்வெட்டு ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சமரச பேச்சு நடத்திய போலீசாருக்கும் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மாலை நேரத்தில் மின்வெட்டு ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் நெரும்பூர் துணை மின் நிலையத்துக்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கண்டமனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 20 நாட்களாக தொடர்ந்து மின்வெட்டு ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர்.
4: இந்த ஒரு 20 நாளா இரவு குறைந்தது ஒரு 7 மணி மாலையில 7 மணி வந்து 10-11 மணி கரண்ட் கட் ஆகிறது. அதுதான் 12 மணி ஒரு 4 மணி கட் ஆகிறது. இதே தொடர்ந்து வாடிக்கையாக 2 வாரமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
1: இரவு நேரத்தில் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேல் மின்வெட்டு ஏற்படுவதால் தூக்கம் இல்லாமல் தவிப்பதாக வேதனை தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி, அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் மின்வெட்டு ஏற்படுவதை கண்டித்து துணை மின் நிலையங்களை பெண்கள் முற்றுகையிட்டனர்.
0: சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவனுக்கு ₹1920 குறைந்து 1,12,120 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 240 குறைந்து 14,015 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு 10 குறைந்து 245 விற்பனையாகிறது. தொடரும் உலக செய்திகள். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டு இன்றுடன் 25 ஆண்டுகள் நிறைவடைகிறது. சம்பவத்தில் 2,977 பேர் கொல்லப்பட்டிருந்தனர். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜோர்ஜ் புஷ், பராக் ஒபாமா, ஜோ பைடன், பில் கிளின்டன் ஆகியோர் நியூயார்க் நகரில் நடைபெறும் அனுசரிப்பு நிகழ்வில் கலந்து கொள்வர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களோடு நியூயார்க் மேயர் ஷோரன் மாம்தானி நிகழ்ச்சியில் இருப்பார். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று கூறியுள்ளார். நகரின் முதல் முஸ்லீம் மேயரான மாம்தானி அனுசரிப்பில் கலந்து கொள்வதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பயங்கரவாத தாக்குதல் நடந்தபோது அந்த பகுதியில் சுமார் 25,000 புள்ளிகள் இருந்ததாக மதிப்பிடப்படுகிறது. நச்சு ரசாயனங்கள் காட்டில் கலந்தது, கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் ஏற்பட்ட புகை போன்றவற்றால் அவர்களுக்கு நீண்ட கால சுகாதார பிரச்சனைகள் ஏற்பட்டனவா என்பது ஆராயப்படுகிறது. சிலருக்கு புற்றுநோய், இருதய நோய் போன்ற நாள்பட்ட சுகாதார கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்புண்டு. அந்த காலகட்டத்தில் நியூயார்க்கில் வாழ்ந்த இளைஞர்களை ஆய்வுகளில் கலந்து கொள்ள முன்வருமாறு அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. 1 மில்லியன் மக்களை உள்ளடக்கி பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் ஆய்வொன்றின் மூலம் அதிக சூடான தேநீர், கோப்பி மற்றும் ஏனைய பானங்களை குடிப்பதால் உணவு குழாய் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து 3 மடங்கிற்கு மேலாக அதிகரிக்கக்கூடும் என தெரிய வந்துள்ளது. இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் கேன்சர் இதழில் வெளியிடப்பட்டுள்ள இந்த ஆய்வின் மூலமே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிதமான சூட்டில் பானங்களை அருந்துபவர்களுடன் ஒப்பிடுகையில் அதிக சூட்டில் பானங்களை விரும்பி குடிப்பவர்களுக்கு எப்போசெல் செல் காசினோமா என்ற வகை புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து 2 மடங்கு அதிகமாக காணப்படுகிறது. பானங்களை மிக அதிக சூட்டில் குடிப்பவர்களுக்கு இந்த ஆபத்து 3 மடங்கிற்கு மேலாக அதிகரிக்கிறது. உணவு குழாய் என்பது வாயிலிருந்து வயிற்றுக்கு உணவையும் பானங்களையும் கொண்டு செல்லும் தசைநார் குழாயாகும். வெப்பநிலையை கருத்தில் கொண்ட பின்னரும் கூட 1 நாளைக்கு 6 அல்லது அதற்கு மேற்பட்ட தடவைகள் சூடான பானங்களை குடிப்பவர்களுக்கு 6 தடவைகளுக்கும் குறைவாக குடிப்பவர்களை விட இந்த நோய் ஏற்படும் ஆபத்து 71% அதிகமாக உள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சி முகவரகம் 65 °C அதிகமான வெப்பநிலையில் குடிக்கப்படும் பானங்கள் மிக அதிக சூடான பானங்கள் என வரையறுக்கப்பட்டுள்ளது. இவற்றை அருந்துவது மனிதர்களுக்கு புற்றுநோயை உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறு கொண்டது என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை பொதுமக்களுக்கு உணவு குழாய் புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஒட்டுமொத்த சாத்தியக்கூறு ஒப்பீட்டளவில் குறைவாகவே உள்ளதாகவும் இந்த ஆய்வு முடிவுகள் சூடான பானங்களுக்கும் புற்றுநோய்க்கும் இடையிலான தொடர்பை மட்டுமே சுட்டிக்காட்டுகின்றனவே தவிர சூடான பானங்களே நேரடியாக புற்றுநோயை உண்டாக்குகின்றன என்பதை முழுமையாக நிரூபிக்கவில்லை என்றும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அறிவிக்கப்படாத இடங்களில் கண்டறியப்பட்ட யுரேனியம் தடங்கள் தொடர்பான விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்து வரும் ஈரான் மீது 20 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சர்வதேச அணுசக்தி முகமை புகார் அளித்துள்ளது. இந்த புகாரின் அடுத்த கட்டமாக ஈரான் மீது பொருளாதார தடைகள், சொத்து முடக்கங்கள் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளது. எனினும் கவுன்சிலில் ஈரானின் நட்பு நாடுகளான ரஷ்யாவும் சீனாவும் வீட்டோ அதிகாரம் கொண்டுள்ளதால் அத்தகைய தண்டனை நடவடிக்கைகள் நிறைவேறுவது கடினம். சர்வதேச அணுசக்தி முறைமையின் தகவல்களின்படி ஈரானிடம் சுமார் 440.9 கிலோ எடையுள்ள 60% அளவுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பு உள்ளது. ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கடந்த ஆண்டு நடத்திய தாக்குதலுக்கு பிறகு அந்த இடங்களை பார்வையிட சர்வதேச ஆய்வாளர்களுக்கு ஈரான் அனுமதி மறுத்து வருகிறது. வடக்கு காசா பகுதியில் ஒரு வீட்டின் மீது இஸ்ரேல் நேற்று அதிகாலை நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன், மனைவி மற்றும் அவர்களின் 2 பெண் குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலில் ஆயுத குழுவைச் சேர்ந்த முகாமன் அகமது கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவரின் குடும்பத்தினர் உயிரிழப்பு குறித்து எந்தவித விளக்கமும் அளிக்கப்படவில்லை. கடந்த ஆண்டு எட்டப்பட்ட அமெரிக்க ஆதரவு போர் நிறுத்தத்துக்கு பிறகும் காசாவில் தொடரும் இஸ்ரேலின் தாக்குதலால் இதுவரை 1,300க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் மகள் கிங் யூ ஏவுக்கு எளிய உடன்பிறப்பு இருப்பதாக தென்கொரிய உளவு அமைப்பு தெரிவிக்கிறது. உடன்பிறப்பின் பாலினம் தெரியவில்லை. கிங் யூ ஏ தமது தந்தையின் அடுத்த வாரிசாக பார்க்கப்படுகிறார். கிங் ஜோங் உன்னுக்கு 3 பிள்ளைகள் இருப்பதாக உளவு அமைப்பு முன்பு தெரிவித்திருந்தது. ஆனால் பிள்ளைகளின் எண்ணிக்கை, அவர்கள் பிறந்த வரிசை உள்ளிட்ட விவரங்கள் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. வடகொரியா அதன் தலைவர்கள் ஆளும் குடும்பம் குறித்த தகவல்களை கடுமையாக கட்டுப்படுத்துவதால் கிங் ஜோங் உன்னின் பிள்ளைகள் பற்றிய அடிப்படை தகவல்களை கூட உறுதி செய்வது கடினம். கிம் யூ ஏ 2022 முதல் முறையாக பொதுவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தார். பல முக்கிய அரசியல் நிகழ்வுகளில் அவர் தந்தையுடன் பங்கேற்றுள்ளார். வடகொரிய அரசாங்க ஊடகங்கள் அவரை அன்புக்குரிய குழந்தை, வழிகாட்டும் மாபெரும் நபர் என்று குறிப்பிடுகிறது. பொதுவாக நாட்டின் உயர் தலைவர்களுக்கும் அவர்களின் வாரிசுகளுக்கும் பயன்படுத்தப்படும் சொல் அது. சீன துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வெளிநாட்டு கப்பலில் தீப்பிடித்து அதில் 25 பேர் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. சீன பிரதமர் ஸி ஜின்பிங் தேடல் மீட்பு நடவடிக்கையை துரிதப்படுத்துமாறு உத்தரவிட்டிருக்கிறார். தீக்கு எதிரான பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை அனைத்து துறைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தீக்கிரையான கப்பல் ஓசியன் மெலோடி எனும் பெயரில் லைபீரியாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எத்தனை பேர் காயமடைந்தனர் அல்லது உயிரிழந்தனர் என்பது தெரியவில்லை. ஏமனின் செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள மோக்கா துறைமுகத்தை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏமனில் உள்ள ஒரு சிறைச்சாலையின் மீது ஹவுதி அரேபியாவில் ஆதரவு பெற்ற அரசு படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஏராளமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இதனால் அரசு படைகளுக்கு எதிராக ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படைகள் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக இருதரப்புக்கும் இடையே நடைபெற்று வந்த மோதல்களை தொடர்ந்து செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள மோக்கா துறைமுகத்தை ஹவுதிகள் கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் 12% உலகளாவிய வர்த்தகம் நடைபெறும் செங்கடல் பகுதியின் நுழைவு வாயிலாக பாப் அல் மண்டாய் நீரிணை முழுவதுமாக ஹவுதிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்படுவதாக தகவல்கள் வெளியாகிறது. இதையடுத்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஏமன் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹொடைடா துறைமுகத்துக்கு வரும் ஹவுதியின் ராணுவ தளவாடங்கள், ஹவுதி படைகள் முடக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. இத்துடன் ஏமன் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மேலும் சில முக்கிய நகரங்கள் மற்றும் பகுதிகளை ஹவுதிகள் கைப்பற்றும் வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது. ஏமனின் ஹவுதிகள் தொடர்ந்து முன்னேறி வருவதால் தாயிஸ் மற்றும் மோக்கா நகரங்களில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அரசு படைகள் அங்குள்ள ராணுவ தளங்களில் இருந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது. மேலும் ஆயுதங்களை தவித்து வீட்டு பேச்சுவார்த்தைக்கு முன்வரும் படைகளிடம் பேச தயார் என ஹவுதிகள் அறிவிக்கின்றனர். முன்னதாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவு அளித்து வரும் சவுதி அரேபியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஹவுதிகள் மேற்கொண்டு வருகின்றனர். செங்கடல் பகுதியில் சவுதி கப்பல்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டதால் ஹவுதிகளுக்கு எதிரான சவுதி படைகள் ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது.
1: அணு ஆயுத உற்பத்தி தொடர்பாக ஈரானுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் அந்நாட்டின் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் தாக்குதல் நடத்தின. இதற்கு பதிலடியாக கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கான முக்கிய நீர்வழி தடமான ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. நீரிணையை முற்றுகையிட்டுள்ள அமெரிக்க கடற்படை அதனை கைப்பற்ற எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இதனால் எண்ணெய் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் சவுதி அரேபியா தனது எண்ணெய் ஏற்றுமதியை ஹோர்முஸ் நீரிணையிலிருந்து செங்கடல் வழியாக மாற்றியுள்ளது. இதனால் ஏமன் கடற்கரையில் அமைந்துள்ள டெரிம் தீவு தற்போது உலகளாவிய முக்கியத்துவம் பெற்று வருகிறது. இந்த தீவு பாபல் மந்தப் நீரிணை எனப்படும் குறுகிய கடல் வழித்தடத்தில் அமைந்துள்ளது. இது செங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் இடையே செல்லும் கப்பல்களுக்கு முக்கிய நுழைவு வாயிலாக விளங்குகிறது. இந்நிலையில் டெரிம் தீவை கைப்பற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். தற்போது மோச்சா நகரை அவர்கள் கைப்பற்றியுள்ளதாகவும் பாபல் மந்தப் நீரிணை நோக்கி முன்னேறி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. பெரிம் தீவை கைப்பற்றி பாபல் மந்தப் நீரிணையை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பட்சத்தில் செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்களை அவர்களால் தடுக்க முடியும். இது உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இதனால் அமெரிக்கா, சவுதி அரேபியா, ஈரான் ஆகிய நாடுகள் இந்த பகுதியில் தங்கள் ராணுவ நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $100 தாண்டியுள்ள நிலையில் அது மேலும் உயரும் என்ற அச்சம் எழுந்துள்ளது.
0: மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஷீப் ரசாக் தொடர்ந்து சிறையில் இருப்பார். வீட்டு காவலுக்கு மாறுவதற்கு அவர் முன்வைத்த விண்ணப்பம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூட்டரசு பிரதேச மன்னிப்பு குழுவின் சந்திப்பின் போது அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மலேசிய மன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்ஹண்டர் விண்ணப்பத்தை ஒத்திவைக்க அனுமதி அளித்ததாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கை குறிப்பிடுகிறது. இன்று நடைபெற்ற சந்திப்பில் 65 கைதிகளை விடுதலை செய்ய மன்னர் அனுமதி வழங்கியிருந்தார். வெளிநாட்டினர் விடுதலை செய்யப்பட்ட 6 மாதத்திற்குள் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவர். தற்போது நஷீப் ஹாஜாங் சிறையில் உள்ள அவர் 2028 ஆகஸ்ட் 23 வரை சிறை தண்டனை நிறைவு செய்வார். நம்பிக்கை துரோகம், ஊழல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்காக 2020 அவருக்கு 12 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. 2024 அரச மன்னிப்பால் அது பாதியாக குறைக்கப்பட்டது. திருமண வாழ்க்கை முடிந்தது. அதன் விலை 1.87 பில்லியன் அமெரிக்க டாலர். தென்கொரிய தொழிலதிபர் குவான் ஹியூக் பின் அவ்வளவு மதிப்பிலான சொத்துக்களை தமது முன்னாள் மனைவிக்கு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்கொரிய வரலாற்றில் ஆகப்பெரிய விவாகரத்து இழப்பீடு இதுவாகும். நாட்டின் 3வது பெரிய காணொலி விளையாட்டு நிறுவனமான ஸ்மெல்கேட் நிறுவியவர் குவான். தென்கொரியாவின் ஆகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவரான அவரது சொத்து மதிப்பு சுமார் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் என்று ப்ளூம்பர்க் மதிப்பிட்டுள்ளது. புதன்கிழமை வரை இந்த நிறுவனம் முழுமையாக குவோனுக்கு சொந்தமாக இருந்தது. ஆனால் நிறுவனத்தில் 35% பங்கை அவரது முன்னாள் மனைவி லீ ஸ்வாஜின்னுக்கு மாற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் 65 பில்லியன் ரொக்கமாக அவருக்கு வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மொத்தம் 2.55 டிரில்லியன் அதாவது சுமார் 1.87 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான சொத்துக்களை அவர் பெற உள்ளார். குவோனுக்கு லீயும் 2001 திருமணம் செய்து கொண்டிருந்தனர். அதற்கு அடுத்த ஆண்டு ஸ்மெல்கேட் நிறுவனம் நிறுவப்பட்டது. நிறுவனம் தொடங்கப்பட்ட போது அதற்கு தேவையான நிதியை வழங்க லீயும் உதவியதாக அவரது வழக்கறிஞர்கள் வாதிட்டுள்ளனர். உக்ரைனின் ரோஃபெட்ரோக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள பவ்லோ ஹிராட் நகரில் மையப்பகுதியில் உள்ள வணிக வளாகம் ஒன்றின் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததுடன் 8 சிறுவர்கள் உட்பட 67 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மக்கள் நடமாட்டம் அதிகம் இருந்த பகல் நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைனிய உள்நாட்டு அமைச்சர் இவான் பிஹிஸ்கி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட கட்டிடங்களில் 90% வணிக நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக கடைகள் என்று தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த 67 பேரில் 4 வயது சிறுமிகள் இருவரும் 11, 13, 14, 15 மற்றும் 17 வயதுடைய சிறுவர்களும் அடங்குகின்றனர். இந்த பிராந்திய ஆளுநர் அலெக்சாண்டர் ஹன்சா அறிவித்துள்ளார். இவ்வாறு ஆரம்பத்தில் ஜபோரலியா மற்றும் சுமி நகர வணிக வளாகங்கள் மீதும் ரஷ்யா இவ்வாறான வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. இதேவேளை கரங்கடல் பகுதியில் உள்ள ரஷ்யாவின் பிரபல சுற்றுலா நகரான சோச்சி மீது உக்ரைன் நடத்திய கடல்சார் ரோன் தாக்குதல்களில் 28 பேர் காயமடைந்துள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். முன்னணி வளைகுடா நாடான ஐக்கிய அரபு அமீரகமுடனான அனைத்து உறவுகளையும் அல்ஜீரிய அரசு துண்டித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூண்டுதல் மற்றும் விரோத போக்குடைய செயல்களாலும் வருந்தத்தக்க நியாயமற்ற நடத்தைகளாலும் அந்த நாட்டுடனான அனைத்து உறவுகளையும் துண்டித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள அல்ஜீரிய வெளியுறவு அமைச்சகம் நேற்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த முடிவுக்காக எந்த ஒரு தனிப்பட்ட அல்லது குறிப்பிட்ட காரணமும் அல்ஜீரியா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படவில்லை. இதுகுறித்து அமீரகத்தின் தூதர் நேரில் அழைக்கப்பட்டு அவரிடம் தெரிவிக்கப்பட்டதாகவும் நடவடிக்கைகளுக்கு உடன்பட 48 மணி நேரம் கால அவகாசம் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2020 மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் மொராக்கோ ஆகிய நாடுகள் இஸ்ரேலுடன் உறவுகளை மேம்படுத்தி வருகிறது. இதனால் அல்ஜீரியா மற்றும் அமீரகம் இடையேயான உறவுகளில் விரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இத்துடன் மேற்கு சஹாரா விவகாரத்திலும் அல்ஜீரியா மற்றும் அமீரகம் இடையே முரண்பாடு நிலை வருகிறது. மேற்கு சஹாராவை சுதந்திர நாடாக அங்கீகரிக்க அல்ஜீரியா ஆதரவு தெரிவித்து வருகிறது. ஆனால் மேற்கு சஹாராவை மொராக்கோ ஒரு பகுதியாக அமீரக அரசு அங்கீகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் கௌரி குமார் யாதவ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள சமையல் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் அரசுக்கு எதிராகவும் தனியார் எரிபொருள் நிறுவனங்களுக்கு எதிராகவும் நேபாள வர்த்தகம் தொழில் மற்றும் விநியோகத்துறை அமைச்சர் கௌரி குமார் யாதவ் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளம், நிலச்சரிவு உள்ளிட்ட பேரிடர்களால் அங்கு சமையல் எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டு காத்மாண்டு பள்ளத்தாக்கு பகுதியில் எரிபொருள் தட்டுப்பாடு உருவானதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நடைபெற்ற நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் நாட்டில் உள்ள 58 தனியார் எரிவாயு நிறுவனங்கள் நேபாள அரசின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவில்லை என குற்றம் சாட்டிய அமைச்சர் கௌரி குமார் அந்த நிறுவனங்களின் உரிமத்தை ரத்து செய்யப்போவதாக கூறியிருந்தார். இதுபற்றி அவர் பேசுகையில், நமது நாட்டுக்கு 2 எரிவாயு நிறுவனங்களுக்கு மேல் தேவையில்லை, அதிகபட்சம் 2 நிறுவனங்களே போதுமானவை, மற்ற அனைத்து நிறுவனங்களின் உரிமங்களும் ரத்து செய்யப்பட வேண்டும், எரிவாயு விநியோகத்தை எளிமையாக்குங்கள் என அனைத்து நிறுவனங்களையும் அழைத்து நான் வேண்டுகோள் விடுத்தேன். ஆனால் எதுவும் வேலை செய்யவில்லை. நாங்கள் காத்மாண்டுவுக்கு 48,000 எரிவாயு சிலிண்டர்களை அனுப்பினோம். ஆனால் அங்கு 20,000 சிலிண்டர்களுக்கு மேல் சென்றடையவில்லை. மீதமுள்ளவை எங்கு சென்றுள்ளது என தெரியவில்லை. நாம் கேட்டாலும் அவர்கள் வழங்க மறுக்கின்றனர். நேபாள அரசின் எண்ணெய் நிறுவனம் 10 முறைக்கு மேல் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. ஆனால் அவர்கள் ஒரு முறை கூட விநியோகம் செய்யவில்லை. இந்த விவகாரத்தில் நேபாள எண்ணெய் நிறுவனத்துக்கோ அல்லது இந்த அரசுக்கோ சம்பந்தம் உள்ளதா என அவர் கூறியுள்ளார். பங்களாதேஷ் உலகிலேயே மிக மோசமான தட்டம்மை பரவலை சந்திக்கிறது. சிறு பிள்ளைகளும் கை குழந்தைகளும் ஆக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,000+ அதிகமான பிள்ளைகள் இறந்ததாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆண்டு தொடக்கத்தில் தட்டம்மை நெருக்கடி தொடங்கியது. இதுவரை 1,87,000+ அதிகமான சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. தட்டம்மை எளிதில் பரவக்கூடியது, அதற்கு மறந்து இல்லை. தட்டம்மைக்கு எதிரான தடுப்பூசியை இருமுறை போட்டுக்கொண்டால் அதை பெருமளவு தவிர்க்கலாம். போதிய தடுப்பூசி இல்லாதால் பங்களாதேஷில் நெருக்கடி ஏற்பட்டதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் கூறுகிறது. 18 மில்லியன் பிள்ளைகளுக்கு தடுப்பூசியை போட்டிருப்பதாக அரசாங்கம் கூறுகிறது. இன்னமும் 4 மில்லியன் பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போய்சேரவில்லை. நெருக்கடி தொடரும் என்று அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவின் கென்டசி மாநிலத்தில் ஹட்டன்பர்க் நகரில் மக்கள் மத்தியில் சுற்றித் திரிந்தது கரடி. யாரையும் கண்டுகொள்ளாமல் நடந்தது கரடி. அதை பார்த்த மக்கள் வியர்ப்படைந்தனர். சிலர் இருந்த இடத்திலேயே நின்று விட்டனர். பலர் கரடியை படம் பிடிக்க தொடங்கினர். சம்பவம் செப்டம்பர் 1 இடம்பெற்றது. அதை ஒருவர் காணொலியாக எடுத்து பகிர்ந்திருந்தார். அந்த காணொலி இப்போது சமூக ஊடகங்களில் பரவுகிறது. அமெரிக்க ஊடகங்களும் அதை பகிர தொடங்கியுள்ளது. காணொலியை எடுத்தவர் தாம் காட்டில் நடக்க சென்றபோது ஒரு கரடியையும் பார்க்கவில்லை என்றார். ஆனால் நகரத்தில் கரடிகளை காண்பது எளிதாகிவிட்டதாக அவர் கூறுகின்றார். மக்கள் கரடிகளுக்கு தீனி போடுவது, கரடிகளை துரத்துவது ஆகிய காரணங்களால் அவை இப்போது நகரங்களுக்குள் வரத் தொடங்கிவிட்டதாக அவர் விளக்கியுள்ளார். காணொலியை கண்ட இணையவாசிகளிடையே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. கரடி தன் வீட்டை இழந்ததால் தான் நகர்ப்புறத்துக்கு வந்திருக்கிறது என்று பெரும்பாலானோர் கூறுகின்றனர். விலங்குகளின் இயற்கை வாழ்விடங்களை அழிப்பதால் வேறு வழியின்றி அவை மனிதர்கள் வசிக்கும் நகரங்களுக்குள் புகுவதாக பலர் பதிவிட்டுள்ளனர். காணொலியை கண்டு மனம் வேதனையடைந்ததாகவும் அவர்கள் பகிர்கின்றனர். அமெரிக்கா விதித்த இறக்குமதி வரிகளை குறைப்பது தொடர்பாக சீனாவும் அமெரிக்காவும் விரைவில் ஒரு உடன்பாட்டை எட்டவுள்ளதாக சீனா சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாட்டு தலைவர்களும் சில நாட்களில் சந்திக்க உள்ள நிலையில் இது பற்றி அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. சீன செய்தி தொடர்பாளர் குவாங் லிங் செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். மேலும் $30 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களுக்கான வரி குறைப்புகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன அதிபர் சி ஜின்பிங் இடையே இந்த ஆண்டில் 3வது முறையாக வருகிற செப்டம்பர் 24 பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக கூறப்படும் நிலையில் இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்த வரி குறைப்பு அறிவிப்புகள் வெளியாகும் என சீனா தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்னர் மே மாதம் பெய்ஜிங்கில் நடைபெற்ற இருவரின் சந்திப்பின் போது அமெரிக்கா சீனா இடையில் வர்த்தக நிர்வாகம் மேற்கொள்ள வர்த்தக வாரியம் அமைக்கவும் அதனுடன் முதலீட்டு வாரியம் அமைக்கவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. சீன இறக்குமதிகளின் மீதான வரிகளை டிரம்ப் அதிக அளவு உயர்த்தியதால் சீனாவும் பதிலடி கொடுக்கும் விதமாக வரிகளை உயர்த்தியிருக்கிறது. இரு நாடுகளுக்கும் வரி போர் உண்டதால் சமாதானத்தை எட்டும் விதமாக இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது. வர்த்தக வாரியம் உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகளில் வரி குறைப்பு முக்கிய அங்கமாக இருக்கிறது. இருப்பினும் அதிக வரி விதிக்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் பெற்ற பொருட்களின் மீதான வரியை கண்டறிந்து குறைப்பதே இதன் நோக்கமாகும். இரு நாடுகளும் மேற்கொண்ட தற்காலிக சமாதான பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் நவம்பர் 10 முடிவடைய உள்ளது. இந்த நிலையில் பரந்த வர்த்தக ஒப்பந்தத்திற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளதாகவும் குறிப்பிட்ட பொருட்களுக்கான வரி குறைப்புகள் மட்டுமே நிகழ வாய்ப்புள்ளதாகவும் பார்க்லேஸ் வங்கி ஆய்வறிக்கையில் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் விபத்து வழக்குகளில் கைதான வெளிநாட்டவரை வீட்டு கிரகவாசிகள் என சித்தரித்து அமெரிக்காவில் உள்நாட்டு பாதுகாப்பு படை செய்யறிவு பதிவுகளை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு அமைந்தது முதல் அந்த நாட்டில் வசிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டவர்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் இனவரி தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவில் விபத்து மற்றும் குற்ற வழக்குகளில் கைதான சீக்கியர்கள் உள்ளிட்டோரின் புகைப்படங்களை பயன்படுத்தி அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்புத்துறை செய்யறிவு வீடியோ மற்றும் போஸ்டர்களை வெளியிட்டு புதிய சாட்சியை உருவாக்கியுள்ளது. இதையடுத்து பிரபல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் திரைப்படத்தின் காட்சிகளை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள வீடியோக்களில் வெளிநாட்டவர் உலகத்திற்குள் ஊடுருவும் ஏலியன்களாகவும் அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்பு படையினர் உலகை பாதுகாக்கும் நாயகர்களாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் விபத்து ஏற்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட ஹர்சிந்தர் சிங், ராஜிந்தர் குமார், ஜஸ்வீர் சிங் உள்ளிட்ட இந்தியர்கள் மற்றும் பெக்ஸான் பேசிங், அக்ரோர் ஃபோசரோவ் உள்ளிட்ட வெளிநாட்டவர்களின் பெயர்களும் அந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே போன்ற மற்றொரு பதிவில் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு படைத்தளங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் கதாபாத்திரமாக சீத்தரித்து சீக்கியர்களுக்கு எதிராக செய்யறிவு போஸ்டர்களை வெளியிட்டுள்ளது. அதில் எங்களின் சாலைகளை விட்டு விலகுங்கள், உங்களுக்கு எப்படி வாகனம் ஓட்ட வேண்டும் என தெரியாது, மிஸ்டர் சிங் எனும் வாசகங்களும் இடம்பெறுகிறது. இதுபோன்ற பதிவுகளை அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து வெளியிட்டு வருவது அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய சமூகத்தினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அரசின் இந்த பதிவுகள் இனவரி தூண்டுதல் விதத்தில் இருப்பதாகவும் இந்தியர்களுக்கு எதிரான வன்முறைகளை உருவாக்கக்கூடும் என்றும் கூறி ஏராளமான இந்திய மற்றும் சீக்கிய அமைப்புகள் அதற்கு கண்டனம் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஒரு கிரேக்க பெண் நெடுங்காலம் காத்திருந்தது வீண் போகவில்லை. 22 மேலாக உரிய வைக்கப்பட்டிருந்த கருவில் இருந்து அந்த பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. 54 கிறிஸ்டினா ராஃப்டி செலஃபிக்கு ஒரு அழகான குழந்தை. 2004 செயற்கை கருத்தரப்பின் மூலம் மகன் பிறந்திருந்தார். கடந்த அக்டோபரில் 21 அந்த மகன் விபத்தில் உயிரிழந்திருந்தார். அப்போது பயன்படுத்தப்பட்ட அதே தொகுப்பில் இருந்த மற்றொரு கரு உரை நிலையில் பாதுகாக்கப்பட்டிருந்தது. 22 பிறகு அந்த கரு கிறிஸ்டினாவின் கருப்பையில் செலுத்தப்பட்டது. அதன் மூலம் தற்பொழுது பெண் குழந்தை பிறந்துள்ளது. கிரீஸில் செயற்கை கருத்தரிப்புக்கான அதிகபட்ச வயது 54. கிறிஸ்டினா அந்த வயது வரம்பை எட்டிய நிலையிலேயே சிகிச்சை பெற்றுள்ளார். தம்பதியின் மேலும் 9 கருக்கள் உரை நிலையில் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அவற்றின் மூலம் இன்னொரு குழந்தை பெற அவர்கள் விரும்புகின்றனர். தற்போதைய வயது வரம்பால் அதற்கு அனுமதி இல்லை. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் வங்கதேச அணியை வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. 20 6 149 ஓட்டங்கள் எடுத்து இந்திய அணி வங்கதேச அணியை வீழ்த்தியது. 150 ஓட்டங்கள் இலக்கை நோக்கி விளையாடிய வங்கதேச அணி 20 7 விக்கெட்டுக்கு 109 ஓட்டங்களை எடுத்திருந்தது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடர் மற்றும் ஆசிய போட்டிகளிலிருந்து இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ஹர்ஷித் ராணா விலகியுள்ளார். நியூசிலாந்து அணியின் கேப்டன் மிச்சல் சாட்னர் பிக்போஸ் தொடரில் விளையாடுவதற்கான வாய்ப்பை மறுத்துள்ளார். சாம்பியன் லீக்கில் அதிக கோல்கள் அடித்த டாப் 10 பிரேசில் வீரர்கள் பட்டியலில் பார்சிலோனாவின் கேப்டன் ரபீனியா இணைந்துள்ளார். பிரேசிலை சேர்ந்த ரபீனியா பார்சிலோனா அணியில் விளையாடி வருகிறார். இந்த சீசனில் மட்டும் 5 போட்டிகளில் 8 கோல்கள் அடித்து அசத்தியுள்ளார். ஸ்பெயினை சேர்ந்த பார்சிலோனா காட்பந்து வரலாறு மற்றும் சாம்பியன் லீக்கில் 19 வயதான இளம் வயது வீரர் லாமின் ஜமால் புதிய சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். பார்சிலோனா காட்பந்து வரலாற்றில் மிகவும் இளம் வயதில் கேப்டனான பொறுப்பேற்றவராக லாமின் ஜமால் சாதனை படைத்துள்ளார். முன்னதாக 20 ஆண்டுகள் 59 நாட்களில் போஜன் ட்ரிக் கேப்டனாக இருந்துள்ளார். சாம்பியன் லீக்கின் முதல் போட்டியில் பார்சிலோனா 5-1 என அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் லாமின் ஜமால் 1 கோல் 2 அசிஸ்ட் செய்து அசத்தியிருந்தார். சாம்பியன் லீக்கில் இளம் வயதில் அதிக கோல் பங்களிப்பு செய்தவராக சாதனை படைத்துள்ளார். 20 வயதுக்கு முன்னதாகவே லாமின் ஜமால் 12 கோல்கள் 12 அசிஸ்ட்களை செய்து முதலிடத்தை பிடித்திருந்தார். முன்னதாக கிலியான் எம்பாவே 20 வயதில் 13 கோல்கள் 2 அசிஸ்டுடன் 20 கோல் பங்களிப்பு செய்து வந்திருந்தார். இதனை 20 வயதுக்கு முன்பாகவே லாமின் ஜமால் முறியடித்துள்ளார். நிறைவாக நாணய மாட்டு வீதங்கள் அனுசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியபூர்வ இணையதளமான www.trdtamilavi.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இந்திய நாணய மாற்றாக 1 யூரோ இலங்கை பிரமதியில் 381.26 ரூபாயாகவும் இந்திய பிரமதியில் 111.05 ரூபாயாகவும் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 328.52 ரூபாயாகவும் இந்திய பிரமதியில் 95.68 ரூபாயாகவும் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 403.92 ரூபாயாகவும் இந்திய பிரமதியில் 117.66 ரூபாயாகவும் ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 443.67 ரூபாயாகவும் இந்திய பிரமதியில் 129.22 ரூபாயாகவும் ஒரு கனடிய டாலர் இலங்கை பிரமதியில் 237.38 ரூபாய் இந்திய பிரமதியில் 69.15 ரூபாயாகவும் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்திகளோடு. பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷிப்பிலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரை, கால்ரி கோனேஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம்.

0: நாள் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLUGA நூலகம் நூலகம்.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க போங்க போங்க.
5: ஆம் அன்றும் என்றும் என்றும் பிடி கேஷ் அண்ட் கரி பிடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75 000 du Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
5: Mélodie et Tordre-Glaque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacom Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்
8: ஒரு கவிதை சொல்வாயா.
9: டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த. நான்
10: எத்தனை பேருக்கு?
9: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
10: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
9: ஓ அப்படி என்ன, டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
11: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: வணக்கம் அன்பான உறவுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? இப்பொழுது நேரம் சரியாக 10:24. இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் தாய் வீடு டிஆர்டி தமிழொலி. இப்பொழுது முதல் இடம்பெறுகின்றது பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. வழமையாக தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40. இருமொரு தொலைபேசி இலக்கம் இருக்கிறது 03 93 9 41 47 71. கட்டணம் என்றால் மட்டும் வைபர் ஊடாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்தால் நான் எடுக்க மாட்டேன். நாலு லைனையும் கொடுத்து விட்டால் நீங்கள் நாலு பேர் பாடு மட்டும் காத்திருக்க வேண்டும். எனவே வாட்ஸ்அப்பில் வந்தால் எடுக்க மாட்டேன். வைபர் இலக்கம் 03 63 650 7 74 27. இப்பொழுது வைபர் ஊடாக வந்திருக்கிற அன்பு உள்ளத்தை வரவேற்போம். வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா. வணக்கம் ஐயா. சுகமா இருக்கிறீங்களா? கணேசண்ணா நாங்கள் நலமா இருக்கிறோம். சந்தோஷம், மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன பாட்டு? அருமையான ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், தமிழுக்காக மற்றவர்களை நோகாமல் கதைக்கக்கூடிய ஒரு அன்புறவு.
1: எல்லாருக்கும் பிடிக்குமா?
0: அருமையான பெண்களுக்கு உரிமை கொடுத்தாக வேண்டும் என்றே அவருடைய கருத்து. அப்ப நீங்கள் கண்ணும் கண்ணும் பேசியது உன்னால் என்றும் அதை எடுத்திருக்கிறீர்கள். இந்த பாட்டும் ஒரு கலக்கு கலக்கின பாட்டு தான். என்ன
1: பழைய பாட்டு இல்ல, இந்த அந்த மாதிரி பாட்டு.
0: பழையபடி அவ வந்துட்டா உங்களோட பாடுறவா? என்ன
1: கணேசண்ணா
0: சரி, கணேசண்ணா அனுப்பி வைத்த பாடல் இதோ வருகிறது.

0: அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய கணேசன் அவர்கள் அனுப்பி வைத்திருந்தார். அவர் அனுப்பிவிட்டு அந்த லைனுக்கு வந்திருந்தார். எனவே அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அன்பானவர்களை, நீங்களும் தரமான முறையிலே பாடலை பதிவு செய்து எமக்கு அனுப்பினால் நீங்கள் விரும்புவோம் அந்த பாடல்கள் தருவதற்காக காத்திருக்கணும். drtamil@hotmail.fr என்ற தளத்துக்கு அனுப்பி வையுங்கள். சரியா? இப்பொழுது அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: ஆ, கமலமணி அம்மா. என்ன சடாரன்னு வந்துட்டீர்? படாரண்டு
1: என்ன
0: பாட்டு? சூப்பர் பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. பாப்பம் சந்தர்ப்பம் அங்கேயும் வரும்பொழுது எங்கேயும் கோச்சியில் அந்த பாட்டு சோடியாக பாடுவோம். உயிர் கொண்ட ஓவியம் ஒன்று, அருமையான எடுப்பு அந்த பாட்டு. என்னம்மா அருமையான பாட்டு? யாரோடு பாடியிருக்கிறீர்கள் அதில் இருக்கிறதா? சரி, என்ன யாரோடையும் அண்டை குறையல். நீங்கள் சரியான லோல் பிடிச்சாலப்பா யாரோடையும். சரி சரி, என்னவோ சந்தோஷம். என்னம்மா வாழ்றது, கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும். பாடல் தருகிறேன், வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: அம்மா, நன்றி. இதோ கமலமணி அம்மா அனுப்பிய பாடல், உனது விழியில் என்று பார்வை.

0: சரி, அந்த பாடலை எங்களுடைய கமலவணி அம்மா தந்திருந்தார். கொஞ்சம் டைமிங்கில் தான் பார்க்கணும், அந்த அதில் அந்த டைமிங்க்காக பாடணும், அதான் கட்டித்தனம். சரி, நல்ல குரல் என்றாலும் அதை கவனித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்து வைவரூடாக யார் வந்திருக்கிறது? ராஜன்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். அப்பன் சும்மா இருக்கிறீங்களா ஐயா?
1: ஓமண்ணா, நாங்கள் சும்மா இருக்கோம் அண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல மோகோடு இருக்கிறோம் அப்பன். சொல்லுங்கள், என்ன பாட்டு இன்றைக்கு திறப்புறீங்க?
1: நான் பாட்டு வந்து கண்ணே கலைமானே.
0: ஆ, கன்னி மயிலென கண்டேன் உன்னை நானே. கண்ணதாசனுடைய வரிகளுக்கு எங்களுடைய கேஜே ஜேசுதாஸ் பாடியிருந்தார், அதை விட இளையராஜா இசையமைத்திருந்தார். சூப்பர் பாடல் ஒன்று.
1: ஓமண்ணா,
0: அப்போ பாடல் கேட்போமா?
1: நன்றி,
0: சவரம், நன்றி. இதோ ராஜன் அவர்கள் அனுப்பி வைத்த பாடல், மெருகிறது காற்றலையில்.

0: நன்றி.
1: கண்ணதாசனுடைய இறுதியான பாடலும் அதுதான், கண்ணே கலைமானே கன்னி மயிலன கண்டேன் உன்ன நானே என்ற அருமையான பாடல். மூன்றாம் பிறை என்ற திரைப்படத்துக்காக எழுதப்பட்ட பாடல், சூப்பர் பாடல். அந்த பாடலை அன்புக்குரிய ராஜன் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்து யார் இணைந்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். உங்களுடைய அமுதராஜ் இணைந்திருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா ஐயா?
2: எனக்கும்
1: தொண்டை வருது, கத்தரிப்புக்கலர் மருந்து ஒன்று இருக்குது இங்கே ஒரு பேக்கெட்டில், அது போட்டு குடித்தா எல்லாம் தலைவடி தொண்டை நோய் எல்லாம் மாறிவிடும். அது ஒரு டொலிப்ரான் போடலாம், இல்லாடி போனால் ஒரு கத்தரி, அது மருந்துன்னு தெரியல, அது உங்கள் இருக்கோ தெரியல, ஒரு சின்ன பேக்கெட்டில் 10 பேக்கெட் ஒரு பெட்டியில் இருக்குது, அதை வண்டி கரைச்சி குடிச்சு விட்டோடனே எல்லாம் அந்த தலைவடிகள் எல்லாம் பறக்கும். என்ன பாட்டு நீங்கள் இன்றைக்கு?
2: சிரித்தாலும்
1: போதுமே
2: அருமையான
1: போதுமே. இந்த ராகத்துல கன பாடல் இருக்க,
2: வேறொரு பாட்டு
1: இதே ராகத்துல விருது பாருங்க, பாடி சொல்றேன். தெருகிறேன் உங்களுடைய பாடல் அண்ணா, சுகமா இருங்கோ. வருகிறது விருது அமுதராஜ் அவர்களுடைய பாடல் இதோ வருது.

0: அருமையான ஒரு பாடல். அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய அமுதராஜ் அவர்கள் தந்திருந்தார். வெள்ளிக்கிழமை வந்தால் உண்மையிலே அவர்களுக்கு ஒரு சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கும் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் வந்திருப்பவர், மாறி எடுத்து விட்டு. வணக்கம்.
1: வணக்கம் மகேந்திரன்.
0: மகேந்திரம், நலமா இருக்கிறீங்களா? கேட்கல.
1: நீங்களும் நலம் தானே?
0: இப்பதான் கேக்குதுங்க. பக்கத்துல வச்சிருக்க வச்சிட்டீங்களா? அக்கறை இல்லையா? அவ்வளவு சரி, சொல்லுங்க. என்ன பாட்டு அனுப்பி இருக்கிறீங்களா?
1: வள்ளிக்கு மணக்கோலம், மரகத வள்ளிக்கு மணக்கோலம் என்னும் பாடல்.
0: சரி,
1: அது எனது கேதுவன் பிள்ளையன் என்ற வாழ்த்து போடும் படிப்பும் படிப்பும் சந்தர்ப்பம் கிடைக்கல. இன்றைய லேட்டா பிந்தி கொடுத்து
0: வாழ்த்து பாடல் பிந்தி தந்தாலும் தந்திருக்கிறார் அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். பாடல் வித்தியாசமா அனுப்பியிருக்கிறார், என்னன்னு தெரியல, சவுண்ட் வருமோ தெரியல, வித்தியாசமான முறையில் பாடல் வந்திருக்கு.

0: நன்றி.
1: அந்த பாடலை மகேந்திரம் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மகேந்திரம். சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மலேசியா, சௌரமா சுகமா இருக்கிறீங்களா? நலமாகவே இருக்கிறோம் சௌரம். சொல்லுங்கள், என்ன பாடல் அனுப்பியிருக்கிறீர்கள்?
2: இன்றைக்கு வந்து நான் வந்து ஓர் ஆயிரம் பார்வை என்ற பாடலை அனுப்பியிருக்கின்றேன். பாடல் எனது குரலில் பாடி அனுப்பியிருக்கிறேன். அது பாடலோடு கேட்டுக்கொண்டு பாடுகின்ற அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியின் சிறப்பான வார்த்தைகளை கூறி வாய்ப்புக்கும் நன்றியை கூறிக்கொண்டு சொல்லும் அன்போடு உள்ளவர்களே, வெளியில நீக்கிற வழியிடத்துல
1: இருக்கிறேன்.
2: நான் உடனே எடுத்துடலான்னு பார்த்தா நீங்க முதல்ல எடுத்து போடுதேன்.
1: நன்றி சௌரம், நன்றி. சரி, அது அலோசியஸ் அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கிறார். இதோ

0: அந்த பாடலை அலோசியஸ் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இங்கே வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, பாலேந்திரா.
0: வணக்கம் பாலேந்திரா அவர்கள், வந்திருக்கிறீர்கள். வணக்கம், வரவேற்கின்றோம். சுகமா இருக்கிறீங்களோ?
1: அதெல்லாம்
0: போலீஸ் பாதுகாப்பு என்ன
1: பாட்டு?
0: அருமையான பாட்டு,
1: நல்ல பாட்டு, நல்ல பாடலன்னா ஒரு 10-15 செகண்ட் அப்புறம்
0: தொடங்கம்மா. நன்றி சௌரம், நன்றி. இதோ வருகிறது பாலேந்திர அவர்களுடைய பாடல். பாட்டு, ஒரே பாட்டு, சூப்பர் பாட்டு.

0: அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய பாலேந்திரா அவர்கள் தந்திருந்தார். அவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். மிக தெளிவாக அந்த ஒலியமைப்பிருந்தது. அடுத்து உதயன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா.
1: வணக்கம். வணக்கம் இந்திரன்.
0: ஓ, நலமா இருக்கிறோம் ஐயா. சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கிறீர்கள்?
1: சுகமா இருக்கிறோம். என்னோட பாடல் ஒரு புதிய பாடம், இளையராஜாவின் பாடல்கள் இப்ப சமீப காலமாக வைரலாகி உள்ளதை நீங்கள் அறிவீர்கள்.
0: என்ன பாடு?
1: இதில் முத்துமணிச்சரம் என்ற ஒரு பாடல் இருக்கிறது, துரத்தி என்ற ஒரு படத்தில். அதில் வந்த ஒரு பாடல்லாம் கல்யாண விருந்து என்று சொல்லி ஒரு சுழல் பாடல்.
0: இதனும் பாட்டு அனுப்பியிருக்கிறீங்களா?
1: என்ன சொன்னீங்க?
0: பாட்டு காணையிலே என்னோட பாட்டு
1: கல்யாண விருந்து என்று சொல்லி அந்த பாடல்.
0: உங்களோட பாட்டு இங்கே அனுப்பின காணையிலே அதான் பார்க்குறோம்.
1: ஒரு 8 மணி போல் அனுப்பிட்டேன்.
0: 8 மணி?
1: ஆமாம்.
0: அந்த மாதிரி எனக்கு ஒரு நிகழ்வு என்ன பார்க்கணும்.

0: திருப்பி அனுப்படி காணலையே ஐயா, இங்கே பாட்டை காணல. நீங்கள் பாட்டு ஒழுங்காக அனுப்புற நீங்கள் படா ரெண்டு பாடுறது, இப்போ ஜடா ரெண்டு காணா போய் வேண்டி. என்ன பாட்டு?
1: கல்யாண விருந்து என்று சொல்லி அந்த பாடல்.
0: கற்பனையே கையை வந்தவா? அதா
1: இல்லை இல்லை, கல்யாண விருந்து என்று சொல்லி.
0: கற்பனையே கை வந்தது ஒன்று இது அனுப்பினீங்களா இப்போ இன்றைக்கு? இது
1: அனுப்பி அங்கே வந்து
0: கற்பனையே தான் சரி, ஒரு பாட்டு அனுப்பினீங்களா? பெரியல பாட்டு அவருக்கு அனுப்பிடுறீங்களா? பண்ண நன்றி நன்றி ராசா, நாங்கள் வந்த உடனே போட்டு
1: வரணும்.
0: ரொம்ப நன்றி உதயன். நன்றி சவரம். உதயன் அனுப்பினா டக்கண்டு வர்றது என்ன இன்றைக்கு பிளச்சு பிச்சு. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் ராஜரிங்கண்ணா, நலமா இருக்கிறீங்களா? சரி சந்தோஷம். சரி சொல்லையா, என்ன பாட்டு தர போறீங்க?
2: நான் அதிசய ராகம் ஆனந்த ராகம் பாடலை அனுப்பியிருக்கிறேன்.
0: அனுப்பியிருக்கிறீங்களா?
2: அனுப்பியிருக்கிறேன். அதுக்கு முன்னுக்கும் ஒரு பாடல் அமைதியான நதி
0: எது போட போறீங்க?
2: அதிசயம்
0: அதிசய ராகம் போட போறீங்க? சரி, இந்த பாட்டு யார் பாடுனு சொல்லுங்க பாப்போம்.
2: இது
0: யார் ஒருத்தர் கஷ்டமான பாட்டு. சரி கேட்டு பாப்போமா. நன்றி நன்றி சவரம். சரி, இதோ எங்களுடைய ராஜலிங்கண்ணா அவர்கள் அனுப்பியிருக்கிறார், பாப்போம்.

0: நன்றி.
1: பாடல் அனுப்பியதுக்கு நன்றி. பாட்டை பற்றி சொல்கிறது கொண்டும் இல்லை, சூப்பராக இருந்தது. என்ன அப்படி தானே? அதாவது சில பாடல்கள் வந்து என்ன சொல்கிறது, நாம் தொடக்கூடாது. ஆசைக்கு அதை கேட்கலாமே தவிர, இது வந்து அதிசய ராகம் அங்கே நிற்கும் சுருதி, ஆனந்த ராகம் அங்கே நிற்கும் பாட்டு, பின்னிய கூந்தம் கருண் அங்கே நிற்கும் பாட்டு, அந்த சுருதி, அது அந்த சுருதிக்கு நிற்கல பாட்டு. அப்போ என்னென்னா நாம் நமக்கு சரிவாரதை பார்க்கணும். அதை நான் அதெல்லாம் கவனித்து கொள்ளுங்க என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு. இதிலிருந்து சொல்லாமல் விட்டாலும் பிறகு எனக்கு ஒரு கொஞ்சமாக தெரியுது, எனக்கு பிறகு அதுவும் காத்து போடும். சரி, வைபரோடாக வந்திருக்கின்றார் அன்டன். வணக்கம்.
2: வணக்கம். அப்படி சுவாமா இருக்கிறீங்களா?
1: இருக்கிறோம் ஐயா, இது வேற சுவாமா இருக்கிறோம். சொல்லுங்கள், என்ன பாடல் தரப்போறீங்க? நலமா இருக்கிறீங்களா?
2: நல்லா
1: இருக்கிறோம். இருக்கல்ல, நடக்குதல்ல, போறீங்களா? பாருங்களோ பாருங்களோ. இல்லை கேட்டது நேரம் இல்லை, எங்களுக்கு இங்கே ஒரு நிகழ்ச்சி இருக்குது. போறீங்களா? பாடுங்கோ. சரி சொல்லுங்க. தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தும், அதுவும் ஜேசுதாசாக்கு பாடினது
2: தானே,
1: அருமையான பாட்டு. இந்த படம் பெறுகின்ற பொழுது ஞாபகம் இருக்கா, சின்ன பட்டிக்குள்ள நாங்கள் இந்த படங்கள் இதில் பார்த்துருந்ததை நம் முத்தத்தில் வச்சு பார்த்து கொண்டிருக்க, போலீஸ் வேறு எழும்பி ஓடி எவ்வளோ விளையாட்டு, ஞாபகம் இருக்கா? அந்த சந்தோஷம் இன்றைக்கு இல்லை ஐயா. அதில் நின்று ஒரு சின்ன பட்டிக்குள்ளே எல்லாரும் பார்த்து முத்தத்துலேருந்து டிவியில் பார்த்த சந்தோஷம் எல்லாம் துளைஞ்சு, இப்போ ஆளுக்காள் கையில் தொலைபேசியை வச்சு கொண்டு விசன்ன மாதிரி திரிகிறோம். சரி பாட்டு கேப்போம்.
2: என்ன
1: ஐயா? நன்றி. நன்றி. அன்டன் அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கிறார்.

0: நன்றி.
1: அருமையான ஒரு பாடல். ஆனால் இந்த ட்ரக் வந்து சரியில்லை, சக்கு சக்குன்னு அந்த இசையமைப்பு. அதுக்காக நல்ல ட்ரக்குகளை பார்த்து பாடுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும், இன்னும் சிறப்பாக இருக்கும். உதயன் அவர்கள் பாடலை அனுப்பியிருக்கிறார் என்றார், பார்ப்போம். என்ன வரவில்லை, உதயனுடைய பாடல் வரவில்லை. இந்த போதினி வந்திருக்கிறார், உதயனுடைய பாடல் இன்னும் வரவில்லை. ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் செல்லும் நினைக்கிறேன். சரி, அடுத்து வந்திருப்பார பார்க்கலாம். வணக்கம், உதயனுடைய பாடலை அனுப்பி வையுங்கள் தம்பி. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: உங்களை தான் கூப்பிடுனாங்க. ஹலோ வணக்கம், கந்தசாமி அவர்கள் நலமா இருக்கிறீங்களோ?
2: ஓ, நாங்கள் நலமா இருக்கோம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம். அப்ப என்ன பாட்டு தர பொருள்?
2: நான் டி எம் சௌந்தரன் பாடின பாட்டு தான், கண் போன பூக்கிலே கால் போலமா என்ற பாடலை பாடியிருக்கின்றேன்.
1: சரி, தருங்கோ.
2: கண் போன பூக்கிலே கால் போகலாமா, கால் போன பூக்கிலே மனம் போகலாமா, கண் போன பூக்கிலே கால் போகலாமா, கால் போன பூக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன்

மனம் போகலாமா? நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், நீ பார்த்த பார்வைகள்

0: போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? நன்றி.
1: நன்றி சவரம், நன்றி. கந்தசாமி அவர்கள் இணைந்து ஒரு பாடலை தந்திருந்தார். உதயன் அவர்களுடைய பாடல் என்னும் வேலையிலே பாரியா உதயன், இதிலே ஒரு பாடல் 8 மணிக்கு வந்ததாக சொன்னால் கற்பனையோ கை வந்ததோன்ற பாடல் இருக்கிறது. ஒரு வழி அந்த பாடல் சரியாக கேட்டு பார்ப்போம்.

0: அந்த பாடல் உதயன் அவர்களுடைய பாடல் அன்னைக்கிறேன் அந்த பாடலாகத்தான் இருக்கும் என்று பார்ப்போம். சில வளவுகிற பாடல் அனுப்பினார் தெரியவில்லை. பார்க்கலாம். நேரம் இப்பொழுது 11:30. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் லிங்கமையா வந்திருக்கிறீங்க. வணக்கம் ஐயா. ஓ, நான் சுகமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? சொல்லுங்கள், வெல்லுங்கள். என்ன பாட்டு?
1: ஒரு பாட்டு உண்டு அனுப்பியிருக்கிறேன். என்ன பாட்டுண்டா? இது மாலை நேரத்து மயக்கம் இரவாக்கும்.
0: லொல்லுதானே. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறப்போகும் துன்பத்தின் தொடக்கம். ஒரு சௌந்தரன் ஒரு சிரிப்பொண்டு வரும் பாத்தீங்க.
1: சேரும் வாழ்க்கை உலகம் அறிந்தால் என்ன?
0: அப்படிதான் வரும். என்ன தெரியாது நான் அந்த பாட்டு இருக்கு. வந்திருக்க ஐயா, பாட்டு தருகிறேன் ஐயா.
1: நன்றி
0: ஐயா, நன்றி நன்றி. சோமா இருங்கோ. அன்புக்குரிய லிங்கம் ஐயா பாடல் அனுப்பியிருக்கார். சூப்பர் பாடல் ஒன்று கேட்டு பாருங்க.

நான் வாழ்ந்து பார்த்த சாழ்ந்தரென்ன உன்னை நீ மாற்றிவிடேன். இது கால தேவன் கலக்கம், இறை காதல் என்பது பழக்கம்.

0: நன்றி.
1: அந்த சிரிப்பு வர வேண்டும் என்பதற்காக சிரித்தபடியே அங்கே கொஞ்சம் அரகப்பட்டுச்சு. அருமையான பாட்டு, நல்லொரு அருமையான பாடல் எங்கள் லிங்கமையா தந்திருந்தார். காலத்தால் அழியாத பாடல்கள் வருகின்ற பொழுது மனதுக்கு சந்தோஷம்தானே. பாடுவோர் பாடலாம் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடுவதற்காக நீங்கள் அழைப்பு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40 என்ற இலக்கத்தோடு பறந்து வாருங்கள், விரைந்து வாருங்கள். உதயன் அவர்கள் பாடல், நான் போட்ட பாடல் தான் தெரியல, அவர் அந்த பாட்டு தான் இங்கே இருந்தது. அவருக்கு அனுப்பிவிட்டான், அதை பற்றி ஒரு பதிலும் சொல்லவில்லை. அதோ இதோ தெரியவில்லை, பாருங்கள். உதயன்
2: பாரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
1: நேரம் 11:37. கைவசம் நிறைய பாடல்கள் இருக்கிறது, சரியா? நீங்கள் வரும் வரை நாம் பாடல்

நேரம் 11:39. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். நீங்கள் வரும் வரை இங்கிடம் இருக்கின்ற பக்தி பாடலை கேட்போமா? முதலில் அந்த பாடலை நீங்கள் அனுப்பிவிடுங்க ஐயா. அனுப்பிவிட்டால் நான் பாடல் எடுப்பேன். நீங்கள் அந்த பாடல் இல்லை என்று சொன்னால் வரவில்லை. நீங்கள் அனுப்பிவிடுங்க ஐயப்பன். இன்னும் வரையில்லை ஐயா பாட்டு. பாட்டாக நிச்சயமாக அந்த பாடல் உங்களுடைய பாடல் நாங்கள் திற காத்திருக்கிறோம். உதயன் அவர்களுடைய பாடல் படாரென்று பாடுறது இந்த முறை காணவில்லை. ஆனால் இன்னொரு பாடல் ஒன்று போட்டிருந்தேன்,

நேரம் 11:41. இது டிஆர்டி தமிழொலி நேரம். ஆம், அன்பானவர்களே, அதாவது உங்களுடைய பாடல்கள் வந்தால் அதை தெரியலாம், யார் மணிந்து கொள்ளாத பட்சத்தில் எங்களுடைய பாடல்களை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். மாணிக்கப்பிள்ளையாருடைய தேர் திருவிழாவில் அன்று இடம்பெற்ற நேரடி பாடல் பக்தி

நேரம் 11:43. இது டிஆர்டி தமிழொலி நேரம். பாடலை அனுப்பி பாடியவர்களுக்கும்

0: நேரம் 11:46. சரி, இந்த பாடல் ஒன்று சறுக்கிறேன். இந்த பாடல் யாருக்கு விருப்பம்னு சொல்லுங்க. ஒரு பாடல் ஒன்று பெறுது பாருங்க. இந்த பாட்டு யாருக்கு விருப்பம்னு வந்து சொல்லுங்க. சூப்பர் பாட்டு. இசை போட்டவுடன் வந்து பாட்டு சொல்லுங்க பாப்போம். கட்டி கரண்டப்பா என்ன பாட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். கட்டிக்காரன், சரி நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நான் பாட்டியை தருகிறேன். இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அருள் பறந்து வந்துடுது. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அமுதராஜ். விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். என்ன பாட்டு! சூப்பர் பாட்டு, அருமையான பாட்டு. விருது சவரம். இதோ விருது பாட்டு சவரம், கேட்டு பாருங்க. நன்றி சவரம், சூப்பர் பாடல். பழைய பாடல் தங்கம் தானே.

அருமையான ஒரு பாட்டு. அதாவது டி எம் சவுந்தரராயனுடைய ஒரு கெட்டித்தனம், ஒவ்வொரு நடிகர்களுக்கேற்ற மாதிரி தன்னுடைய குரலை மாற்றி கள்ளக்குரல் இல்லாமல் பாடக்கூடிய ஒரு சிறப்பு, அது கடவுள் கொடுத்த வரம். அந்த பாடல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக பாடியிருந்தார். இப்பொழுது அசோகனுக்காக ஒரு பாடு பாட போகிறார், பாருங்கள் என்ன மாதிரி என்று வித்தியாசம் எல்லாம் தெரியும் இல்லையா.

இந்த பாடல் திரைப்படத்திலே அசோகனுக்காக பாடியிருந்தார். அது அந்த குரலில் வித்தியாசத்தை பாருங்கள். சரி, ஜெய்சங்கருக்கு ஒரு பாடல் பாடியிருந்தார், அந்த பாடலையும் கேட்டு பாருங்கள். இந்த வித்தியாசங்கள் அந்த குரலிலே காட்டுவார்.

அந்த குரலின் வித்தியாசம் தெரியும். இப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அசோகனுக்கு ஜெய்சங்கருக்கு பாடியிருக்கிறார், எம்ஜிஆருக்கு பாடுகின்ற பொழுது பாருங்கள் அப்படி என்று இப்போ ஒரு கட்டித்தனப்பா.

திரைப்படத்துறையில் அவருக்கு நிகரவர் தான். மக்கள் திலக மாட்டா, மக்கள் திலகம் அதுக்கு அடுத்த கதை கதை கீழாது. பாட்டு, டைரக்டர், எல்லாவற்றையும் கவனி அழகர்.

0: இசையமைப்பு பாடல் வரிகள் பறக்கும் அவருடைய திரைப்பட பாடல்கள். அப்படி ஒரு எல்லா பாட்டும்
1: சொல்லி கேட்கவாத்துக்கு ஓசை தொட்டுக்கொள்ளவா, நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா,
2: பட்டுக்கொள்ள

அதாவது திரையில் பார்க்கணும் இந்த பாட்டுகள். நெருப்பு தான் அப்படி இருக்கான பாட்டு, மிக ஒரு சிறப்பான பாடல்கள்.

பாடல் வரிகள் மட்டுமல்ல, அவருடைய பாடல்கள்லே அப்பப்பா இவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கும். எல்லாவற்றையும் கவனித்து கொண்டே இருப்பார். அவர் மக்கள் திலகம் அல்லவா, அவர்களுக்கான பாட்டு கேட்டு பாருங்க, எல்லாம் நெருப்பு தான்.

0: நெருப்பான பாடல்களை நிப்பாட்டவும் முடியவில்லை.
1: நான் சிரித்து பழகி காது

மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராட வேண்டும்.

நேரம் இப்பொழுது 12:04. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழ் ஒலி. நல்லது அன்புள்ளங்களே, பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்த இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்தீர்கள். அந்த வகையிலே பாடிய அத்தனை பேருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஆலயத்திற்காக எழுதப்பட்ட ஒரு பாடல் ஏஏயிலே அந்த பாடல் வந்திருக்கிறது. நம்மட ஊர் கோயில், அதுவும் இப்பொழுது திருவிழா நடக்கின்றபடியால் அந்த பாடல் மறுக்க கேட்டு விட்டுட்டு

நல்லது. இன்று எங்களுடைய குலதெய்வமான விநாயக பெருமானுடைய வேட்டத் திருவிழா இடம்பெறுகிறது. அதற்காக எழுதப்பட்ட பாடல் அங்கே ஒலித்திருக்கிறது. அந்த பாடலையும் இப்பொழுது கேட்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருந்தார். சரி, அன்பானவர்களே, இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை உறவுகளுக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்கள்.

0: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
1: டைகர் கா ஹோக்கோ.

0: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: என்னத்தை

காலை மணி 7, மீடியகாப் ஒளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அதிபர் டொனால்டு டிரம்ப் 25 ஆண்டுக்கு முன் நடத்தப்பட்ட செப்டம்பர் 11 தாக்குதலை அமெரிக்கா என்றும் மறக்காது என்று கூறியிருக்கிறார். அவர் தற்காப்பு அமைச்சில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றார். செப்டம்பர் 11 தாக்குதலையும் தற்போதைய ஈரான் போரையும் திரு டிரம்ப் தொடர்பு படுத்தி பேசினார். துணை அதிபர் ஜெடி வான்ஸ் நியூயார்க் நிலைவஞ்சி கூட்டத்தில் பங்கேற்றார். 4 முன்னைய அமெரிக்க அதிபர்கள் அதில் கலந்து கொண்டனர். மவுன அஞ்சலிக்கு பிறகு தாக்குதலில் மாண்ட சுமார் 3000 பேரின் பெயர்கள் சுமார் 4 மணி நேரத்துக்கு உரக்க வாசிக்கப்பட்டன. நியூயார்க் நேரப்படி காலை 8:30 மணிக்கு தொடங்கிய அந்த உரை நண்பகலுக்கு பிறகு வரை தொடர்ந்து இடம்பெற்றது. இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டதில் 3000 பேர் மாண்டதோடு தூசு புகை ஆகியவற்றால் ஏற்பட்ட நோயினால் 3 மடங்கு மரணங்கள் ஏற்பட்டதாக அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் கூறினர். உலகின் ஆகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியா முக்கிய எண்ணெய் குழாயை மூடியிருக்கிறது. எண்ணெய் நிலையங்கள் தாக்கப்பட்டிருப்பதை துணைக்கோள படங்கள் காட்டுவதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறினர். ஒரு நிலையம் தீயில் பெரிய அளவில் சேதமுற்றதாகவும் மற்றொரு நிலையத்தில் சிறிய அளவில் தீ மூண்டு அடர்ந்த கரும்புகை பரவியதாகவும் தெரிகிறது. யார் தாக்குதல் நடத்தியது என்பது உடனடியாக தெரியவில்லை. ஈராக்கிலிருந்து வந்த பல ஆளில்லா வானூர்திகள் ரியாத், மதினா ஆகிய வட்டாரங்களை தாக்கியதாக சவுதி வெளியுறவு அமைச்சின் அறிக்கை குறிப்பிட்டது. பதிலடி தரப்போவதில்லை என்றும் தாக்குதலை தடுக்க ஈராக்கிய அரசாங்கத்துக்கு வாய்ப்பு தரப்போவதாகவும் அது சொன்னது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் பிரிக்ஸ் மாநாடு தொடங்குகிறது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகியவை 20 ஆண்டுக்கு முன் பிரிக்ஸ் அமைப்பை தொடங்கின. தற்போது 11 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. மேலும் 10 நாடுகள் கூட்டுச் சேர்ந்துள்ளன. ஆசியானை பொறுத்தவரை இந்தோனேசியா மட்டுமே அதில் அங்கம் பெறுகிறது. உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதியை பிரிக்ஸ் பிரதிநிதிக்கிறது. உலக பொருளாதாரத்தில் 1/3 பிரிக்ஸ் வசம் உள்ளது. 2 நாள் மாநாட்டில் வர்த்தகமும் எரிசக்தியும் முக்கிய கவனம் பெறும். இந்தியா பிரிக்ஸ் அமைப்புக்கு தலைமை வகிக்கிறது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் இன்று இந்தியா சென்று சேர்ந்தார். அவரோடு 400 அதிகாரிகள் சென்றுள்ளனர். பிரிக்ஸ் அமைப்பு மேற்கத்திய நாடுகளுக்கு போட்டியாக கருதப்படுகிறது. சீன அதிபர் ஷி முக்கிய உரையாற்றவிருக்கிறார். இந்தியாவும் ரஷ்யாவும் உத்திப்பூர்வ நெருங்கிய நட்புறவை மேலும் வலுப்படுத்த இணங்கியிருக்கின்றன. இந்தியா சென்றிருக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் புதுடில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். பொருளாதாரமும் தற்காப்பும் பேசப்பட்டன. 2030 ஆண்டுக்குள் இருநாட்டு வர்த்தகத்தை 100 பில்லியன் டாலருக்கு உயர்த்த இரு தலைவர்களும் இணங்கினர். உக்ரைனிய போரை நிறுத்தும்படி அதிபர் புட்டினை பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டதாக இந்திய ஊடகங்கள் கூறின. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க இந்தியா சென்றிருக்கும் ஈரானிய அதிபர் மசூத் பெசிஸ்கியான் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அரசு தந்திரம் பேச்சுவார்த்தை மூலம் மோதலுக்கு தீர்வு காணும்படி பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சின் அறிக்கை கூறியது. இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பு பற்றியும் பேசப்பட்டது. இதுவரை ஈரான் போரில் 16 இந்தியர்கள் மாண்டனர். அவர்களில் 10 பேர் மாலுமிகள். மலேசியாவின் உடனே பொது தேர்தல் நடத்த வேண்டும் என்று அந்நாட்டு துணை பிரதமர் ஹமாத் ஜஹீத் அமிடி கூறியிருக்கிறார். தேர்தல் நடந்தால் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அதிகாரம் அம்னோவிடம் திரும்பிவிடும் என்று அம்னோவின் தலைவருமான அவர் சொன்னார். திரு ஜஹீத் அம்னோ ஆண்டு கூட்டத்தில் 3000 கட்சி உறுப்பினர்களிடையே பேசினார். மலேசியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது முதல் 60 ஆண்டுக்கு மேல் ஆட்சி செய்த அம்னோ 2018 பதவியை பறிகொடுத்தது. தற்போது பிரதமர் அன்வாரின் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிறது. அம்னோ கூட்டத்தில் பேசிய திரு ஜஹீத் திரு அன்வாரையும் அவரது அரசாங்கத்தையும் மறைமுகமாக குறை கூறி பேசினார். மியான்மர் அதிபர் மின் ஆங் லைனுக்கு கம்போடியா சிவப்பு கம்பள வரவேற்பு நல்கியிருக்கிறது. கம்போடியாவின் இடைக்கால தலைவர் உன்சென் விமான நிலையத்தில் வரவேற்பு வழங்கினார். திரு மின் ஆங் லைன் ஏப்ரல் மாதம் பதவிக்கு வந்த பிறகு வட்டார நாடுகளோடு உறவை பலப்படுத்த முயல்கிறார். ராணுவம் 2021 ஆட்சியை கைப்பற்றியது முதல் ஆசியான் கூட்டங்களில் மியான்மர் சேர்க்கப்படுவதில்லை. இதற்கிடையே மியான்மரின் மண்டலி அனைத்துலக விமான நிலையம் கிளர்ச்சிப்படையின் தாக்குதலுக்கு பிறகு தற்காலிகமாக மூடப்பட்டது. நாடு முழுவதும் நேற்று காலை முதல் மின்சாரம் இல்லை என்று குடியிருப்பாளர்கள் கூறினர்.
சிங்கப்பூரின் த்ரூ ஃபிட்னஸ் அண்ட் த்ரூ யோகா நிலையங்கள் மூடப்பட்டதால் 600,000 வெள்ளிக்கு மேல் இழந்திருப்பதாக வாடிக்கையாளர்கள் புகார் செய்திருக்கின்றனர். அந்த சிங்கப்பூர் நிறுவனத்தை ஹாங்காங் நிறுவனம் நடத்தி வந்தது. உறுப்பினர் சந்தா நீண்ட காலத்துக்கு உடற்பயிற்சி செய்வதற்கு முன்கூட்டி பணம் கட்டியது என்று ஏமாந்த பொதுமக்கள் புகார் கொடுத்திருப்பதாக சிங்கப்பூர் பயணிட்டாளர் சங்கம் தெரிவித்தது. நேற்று காலையில்தான் அது மூடப்படுவது தெரிந்ததாகவும் அதற்கு முன் எந்த அறிகுறியும் இல்லை என்றும் வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர். அதற்கு முதல் நாள் வரை புதிதாக ஆள் சேர்த்ததாகவும் சொல்லப்படுகிறது. சமூக ஊடகத்தில் வாடிக்கையாளர்கள் தங்கள் ஏமாற்றத்தை பதிவிட்டு வருகின்றனர். சிங்கப்பூர் விலங்கு நல மருத்துவ மன்றம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டிருக்கிறது. விலங்கு நல மருத்துவர்களை பதிவு செய்வதும் அவர்களுக்கு உரிய விதிமுறைகளை அமைப்பதும் அதன் பொறுப்பு. முறையான பயிற்சிகளை அது அங்கீகரிக்கும். புதிய மன்றம் சிங்கப்பூர் விலங்கு நல மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தும். புதிய பதிவு முறை அடுத்த ஆண்டு முதல் படிப்படியாக நடப்புக்கு வரும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள்.

0: புத்தம் புதிய ஒரு வார இறுதியில நம்ம சந்திக்கிறோம் நேர்களே. இது வார இறுதி ஒலியில் உல்லாசம். உங்க எல்லாருக்குமே வணக்கம் சொல்வது நான் ரஃபி. சனிக்கிழமையில நம்ம இணைந்து இருக்கின்றோம். இந்த சனிக்கிழமை எல்லாருக்கும் நல்ல ஒரு நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நேர்களே. என்னென்ன எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு இந்த சனிக்கிழமை நிகழ்ச்சியில் அப்படிங்கறத போக போக உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதற்கு முன்னால இன்னைக்கு என்ன நாள்ங்கிறத முதல் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இன்று 2026 செப்டம்பர் மாதம் 12 சனிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கின்றோம். இந்த வருடத்துடைய 255 நாள் ஆண்டு நிறைவு பெறுவதற்கு இன்னும் 110 நாள்கள் எஞ்சி இருக்கின்றன. ரொம்ப சீக்கிரமாவே இந்த 110 நாளும் ஓடிரும். எனவே அதை பார்த்து நல்ல பயனுள்ள வழியில நம்ம செலவழிக்கணும். பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 26 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1448 ரபியுல் அவல் மாதம் பிறை 30. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போவோம். 7 செய்திகளுக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம் நேர்களை. உங்களுக்காக பூவுக்குள் பூகம்பம் படத்துல இருந்து பாடல் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். எஸ்பி வெங்கடேஷோட இசையில முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறாரு. இன்றைய தொகுப்பின் அதாவது நான் வந்ததுக்கு அப்புறம் வர்ற முதல் பாடல் இது. எனவே அந்த பாடலை நம்ம கேட்டு வருவோம்.
1: 9:08 24 ஒளிபரப்பை
2: FM அலைவரிசை 96.8 MHz மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்திருக்கின்றது. அதோட சாலை பணிகள் பல இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஜூரோங் டவுன் ஹால் ரோட் வேஸ்கோசை நோக்கி செல்லும் AYEக்கு பிறகு ஜூரோங் டவுன் ஹால் ரோட் மூடப்பட்டிருக்கின்றது சாலை பணிகள் காரணமாக. AYE நோக்கி செல்லும் வழியில்
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
6: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குயினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை நம் மண்டாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள் விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிக்கா ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
7: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
8: ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
9: வார இறுதி ஒலியில் உள்ள

ஒரு நேரத்துல இசை கேக்குறவங்க ஒரு 80களில் தான் இது அதிகமா தொடங்குச்சு. காதுகள்ல அந்த இயர்போனை மாட்டிக்கிட்டு அவங்க கேட்ட காலம்னு ஒன்று இருக்கு. அப்ப இயர்போன் வந்து நமக்கு வயரோட வந்தது, கேபிளோட வந்தது இல்லையா. அதோட வந்ததுனால அந்த இயர்போனை வந்து நம்ம முழுமையாக எங்கேயாவது மறந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவு. அது நம்ம கிட்ட தான் இருக்கும். ஆனால் போன சம்பவம் இருக்கு, அது அருந்து போன சம்பவம்லாம் இருக்கு. ஆனால் இப்போ ஒரு படி மேலே போய் நம்ம வந்து இந்த ஏர்பாட்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது காதுக்கும் கை தொலைபேசிக்கும் எந்த வித படமும் இருக்காது, கேபிள் இருக்காது. அது இல்லாமலேயே அது வந்து இயங்கக்கூடியது, ப்ளூடூத் எனப்படும் செயல்முறையில் அது செயல்படுது. சரி, இப்போ எத்தனை பேர் இந்த ஏர்பாட்ஸை தொலைச்சிருக்காங்க தெரியுமா? நடந்து போயிட்டே இருப்பாங்க, அது காதுகளில் ஒழுங்காக உட்காராது, டப்புன்னு கீழே விழுந்துடும். விழும்போது கண்ணு முன்னால் விழுந்தா பரவாயில்ல, அல்லது ஒரு வெற்று தரையில் விழுந்துட்டா பரவாயில்ல. அது வந்து ஒரு புல்லில் விழுந்ததுன்னா அதை கூட கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். சில வேளைகளில் ரொம்ப ஆழமான புல்லாக இருந்துச்சுன்னா எடுக்கிறது கஷ்டம். சில வேளைகளில் நீங்கள் கழிப்பறைக்கு போகும்போது அங்கேயும் விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்லது நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க, இப்போ தான் பார்க்குறீங்களே நடைபாதையில் என்ன இருக்கும், சில வேளைகளில் கால்வாய் இருக்கும், அந்த கால்வாய் சின்ன சின்ன கால்வாய்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே விழுந்துச்சுன்னா அது எடுக்கப்படுற பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில வேளைகளில் தண்ணீர் அடிச்சுட்டு போயிடும். ஆக நம்ம 100 வெள்ளி 200 வெள்ளின்னு கொடுத்து வாங்குறது இப்படி தண்ணியோட போயிடுது சில வேளைகளில். உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க பணம் கொடுத்து வாங்கின ஒன்று உங்க கண்ணு முன்னாலேயே தண்ணியிலேயோ எங்கேயோ விழுந்து போறது நீங்க பார்த்துருக்கீங்களா? சில பேர் கைபேசி கூட அந்த மாதிரி கால்வாயில விழுந்து போயிருக்கு. ஆக உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது போயிருக்குதா அதை சொல்லுங்க. எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினீங்க, எவ்வளவு பணம் கொடுத்து மறுபடியும் நீங்க அதை வாங்கினீங்க அப்படிங்கறத தொடர்ந்து நினைந்திருங்க. இன்னைக்கு அதை பத்தி பேசுவோம். நம்ம கை தவறி விழுந்த பொருட்கள் எங்க விழுந்தது யோசிச்சு சொல்லுங்க. இது உங்களுடைய ஒளி 968 கேட்டாலே பரவசம்.

0: நடிகரும் பாடகருமான டிஜே அவருடைய சொந்த பாடல் இது. டிஜே சிவாங்கி மற்றும் யோகி பி பாடிய பாடலை நம்ம கேட்டோம். 7:21 ஆகின்றது நேரம்.
1: இப்போது
0: பயணத்தை மேற்கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களை பார்த்து கவனமா உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்க. வார இறுதியில நம்ம இணைந்திருக்கின்றோம். உங்களுடைய பயணம் சுமூகமான ஒன்றாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். விபத்து நேர்ந்திருக்கின்றது பி ஐ துவாசை நோக்கி சொல்லும் ஸ்டீவன்ஸ் ரோடுக்கு பிறகு. இன்னொரு இடம் வந்து எஸ்எல்இ பிகேஇ நோக்கி சொல்லும் ஈஷூனுக்கு அருகே பாத்தீங்கன்னா வாகனம் ஒன்று பழுதடைந்திருக்கின்றது. ஏஒய் துவாசை நோக்கி சொல்லும் கேப்பல் ரோடுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதடைந்திருக்கின்றது. நார்த் ஷோ டிரைவ் நார்த் ஷோ கிரசன் இந்த இடத்துல போக்குவரத்து விளக்குகள் பழுதடைந்து இருக்கின்றன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook

வேகமான பாடல் இருக்கு, மென்மையான பாடல் இருக்கு, எல்லாமே கலந்ததுதான் இந்த சனிக்கிழமை வார இறுதி. குமாரி, நான் கேட்டதுக்கு அவங்க ஒரு காணொலியை அனுப்பி வைத்திருக்கிறாங்க. அவங்க வளர்க்கிற செல்ல பிராணி நாய் தனது மகளுடைய ஏர்பாட்ஸ் வந்து யாரோ பரிசா கொடுத்துருக்கிறாங்க பிறந்த நாளைக்கு. ஒரு 200 வெள்ளி கிட்ட இருக்கும் அது. அது வந்து அது கடிச்சு நாசம் பண்றத அவங்க அனுப்பி வைத்திருக்கிறாங்க. அது காணொலி எடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் அவங்க அனுப்பி வைத்திருக்கிறாங்க. அதாவது நான் வந்து தண்ணியில விழுந்தது அந்த மாதிரிதான் கேட்டிருந்தேன், இவங்க காணொலியாவே எடுத்து நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அவரு தெரியாத மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. அதுதான் பாத்தீங்கன்னா, சில வேலைகள்ல அவங்களுக்கு தெரியாது எது எதுன்னு இல்லையா, அவங்களுக்கு வந்து விளையாடுற பொருளா தெரிஞ்சிருக்கும் அந்த கண்ணுக்கு, அதனால விளையாடி இருப்பாங்க. ஆனா அது தேவைப்படுற ஒரு பொருள் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். சில வேளைகள்ல இப்படி நடக்கிறதும் உண்டு, சில வேளைகள்ல வந்து நம்ம கை தவறி எங்கேயாவது வைக்கிறதும் உண்டு. அது இன்னொன்னு, அது வந்து நம்ம அறியாம நம்ம வைத்துட்டு வந்துருவோம். ஒரு முறை கைப்பைய பேருந்துல வச்சுட்டு இறங்கினதுக்கு அப்புறம் தான் பாக்குறேன், என்னடா அது பைய காணும் அப்படின்னு. பஸ் என் கண்ணு முன்னாலதான் இருந்தது, அதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாலேயே அது புறப்பட்டு போறத பார்த்தேன். அதுக்கப்புறம் அதை தேடி பிடிச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. இந்த மாதிரி கூட உங்களுக்கு நடந்திருக்கலாம், உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து பேசுவோமே. இது உங்களுடைய ஒலி 968 வார இறுதி ஒலியில் உல்லாசம். ஒரு கல்லூரியின் கதை படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில நாமுத்துக்குமார் இயற்றிய பாடல். கார்த்திக் பாடுகிறார்.

ஜோதி படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. இளையராஜா இயற்றி இசையமைத்த பாடல் அது. எஸ்பி பாலசுப்ரமணியம் பி ஆர் சாயா பாடிய பாடல். எஸ்பிபி அவர்களுடைய பாடலை நீங்க தொடர்ந்து கேட்கணும், ஒரு மணி நேரம் கேட்கணும், இடைவிடாம கேட்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு அவருடைய பாடல்கள் ஒரு மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கு. எஸ் ஜானகி அவங்களுடைய பாடல், மறைந்த பாடகி, அண்மையில் அவங்களுடைய பாடல் வந்து நண்பகல் 12 மணிக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. 12 மணி செய்திகளை தொடர்ந்து. சரி, இன்னைக்கு

0: ஒரு தலைப்பு தொட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது நீங்க கண்ணு முன்னாலேயே, உங்க கண்ணு முன்னாலேயே நீங்க வாங்கின ஒரு பொருள் வந்து அப்படியே போறத நீங்க பாக்குறீங்க. அது வந்து கால்வாயில விழுந்திருக்கலாம், ஆத்துல விழுந்திருக்கலாம், எங்கேயாவது விழுந்திருக்கலாம், குளிக்க போன இடத்துல நீங்க நீந்த போன இடத்துல அங்க கூட விழுந்திருக்கலாம். அது அப்படியே போறத பாத்துருப்பீங்க நீங்க. ஐயோ போகுதே, இவ்வளவு காசு கொடுத்து வாங்கினேனே அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்ட அந்த தருணம் என்ன தருணம்?
1: 1995 காலகட்டத்தில் நான் இந்தோனேஷியா தஞ்சோங் பாலாய்க்கு செல்லும் படகில் செல்லும் போது.
0: சரி, இவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ராதாகிருஷ்ணன் நாயுடு அவர் தான் பீஷான்ல இருந்து நம்மளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறாரு. என்ன நடந்ததுன்னு தொடர்ந்து கேப்போமா?
1: அது இந்தோனேஷியா பக்கம் ரஃபல்ஸ் லைட் ஹவுஸ் தாண்டி தஞ்சோங் பாலாய்க்கு போற பாதையில பலத்த காத்து. நான் அந்த வயர்லெஸ் ஹெட்போன், காட்லெஸ் ஹெட்போன் அதை யூஸ் பண்ணிட்டு பழைய பாட்டுலாம் கேட்டுக்கிட்டு அந்த டெக் பின்னாடி உட்கார்ந்து இருந்தேன் காத்தோட்டமா. அந்த காத்து பலமா அடிச்சோட அந்த ஹெட்போன் சோனி, நல்ல ஒரு பிராண்ட் சோனி, கடல்ல விழுந்துச்சு. அவ்வளவுதாங்க.
0: சரி,
1: அவ்வளவுதான். வணக்கம்.
0: சரி, பாத்தீங்களா, நம்ம கண்ணு முன்னாலே கடல்ல அது போறத நம்ம பார்த்திருப்போம். போகுதே, இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணுமே. அதாவது இப்ப வாங்குறது கூட பரவாயில்லைங்க, சில வேலைகள்ல வந்து நம்ம மறுபடியும் வாங்கிருவோம், ஏன்னா நமக்கு வந்து பொருளாதாரம் எல்லாம் சரியா இருக்கும். ஆனா அந்த காலத்துல வந்து அப்படி கிடையாது. ஒரு முறை அப்பா அம்மா வாங்கி கொடுப்பாங்க, அதை தொலைச்சிட்டு வந்துட்டா அது ஜென்மத்துக்கும் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்குமா இல்லையாங்கிறது உங்களுக்கே தெரியாது. கிடைச்சதுன்னா சந்தோஷம். சரி, தொடர்ந்து நம்ம நேர்கள்லாம் அனுப்பி வைத்திருக்காங்க குரல் பதிவு, என்னன்னு பிறகு கேட்போம். எனக்கு ஒரு சம்பவம் இருக்கு, அதாவது இது வெளிநாட்டில் நடந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கும் போது தலையில தொப்பியை போட்டு உட்காந்துருந்தேன். அது வந்து வேகமா போற ஒரு படகு இருந்துச்சா, தொப்பி வரும்போது இல்லை, ஏறும்போது இருந்தது, இறங்கும் போது தொப்பியை காணோம். அதான் போச்சு, கண்ணு முன்னாலே போச்சு. அந்த மாதிரி நமக்கு பிடித்த பொருள் ஒன்று அப்படி போகிறத நம்ம பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம். அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இன்னும் ஒரு தோழன் படத்துலேருந்து ஒரு பாடல், இளையராஜாவோட சில மற்றும் ஒரு பாடலை கேட்டு வருவோம். இது உங்களுடைய ஒளி 9:00 கேட்டாலே பரவசம்.

0: நல்ல அருமையான ஒரு பாடலுங்க. என் உயிர் தோழன் படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 7:30 ஆகின்றது நேரம். இப்போது இந்த நேரத்துல போக்குவரத்து எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். பயணத்தை பார்த்தா தொடங்கி இருப்பீங்க சில பேர். TIE சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் பைனியர் ரோட் நார்த் நுழைவாயிலுக்கு அருகே வாகனம் ஒன்று பழுதடைந்திருக்கின்றது. அதே TIE துவாசை நோக்கி செல்லும் வழியில அப்பர் ஜூரோங் ரோடுக்கு பிறகு 4வது தடத்துல வாகனம் பழுதடைந்திருக்கின்றது. இன்னொரு இடம் வந்து BKE பாத்துக்கிட்டு இருக்கிறோம். TIE நோக்கி செல்லும் KJEக்கு பிறகு வாகனம் பழுதடைந்திருக்கின்றது. பார்த்து கவனமா உங்களோட பயணத்தை மேற்கொள்ளுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: சாறு நிறைஞ்ச ருசியான கோடி. நான் ஒரு வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
7: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன்டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3. மூவிஸ் பிரைவேட் லிமிடெட்.
8: பாயமாத்து ரூட் எடுங்கடா.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.

0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: ஒலியில் உல்லாசம். சனிக்கிழமை செப்டம்பர் 12 நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த நாள்ல யார் யார் எல்லாம் உங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடி இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துகள். இன்னைக்கு வாங்கின பொருள் கண்ணு முன்னாலேயே போகுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு திட்டம் பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
5: ஹலோ, வணக்கம் ரஃபி சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேங்க. வணக்கம் வணக்கம் பிரதீபா.
5: நான் இப்போதான் கொஞ்சம் மோசம் தான் இருப்பேன். நான் இன்னைக்கு பார்த்து வந்து அந்த கரெக்டா 12 மணி பாட்டு கேட்டுட்டு
4: சரி
5: நான் இனிமேல் நான் தூங்கிட்டேன். அப்புறம் தூங்கி போயிட்டேன்.
4: தலைப்பையும் கேளுங்க. நீங்க வெளிநாட்டுல இருந்து இந்த நேரத்துல விழித்து கேக்குறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. அடுத்து நம்ம கேட்க போறது ரட்சகன் படத்துல இருந்து ஒரு பாடல், ரஹ்மான சில வாலி ஏற்றியது கேளுங்க மகிழ்ங்க. இது உங்களுடைய ஒலி 9 6 8
6: உலகம்.
7: ஒரு பாட்டு காதல் பூத்தது அதை கேட்டு
6: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
7: கொஞ்சம்
6: 80களில் வந்த பாடல்கள் மீண்டும் மீண்டும் கேட்க தூ

காலைமணி 8 மீடியா 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். உலகின் ஆகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியா முக்கிய எண்ணெய் வலையமைப்பை மூடியிருக்கிறது. எண்ணெய் நிலையங்கள் தாக்கப்பட்டிருப்பதை துணைக்கோள படங்கள் காட்டுவதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறினர். ஒரு நிலையம் தீயில் பெரிய அளவில் சேதமுற்றதாகவும் மற்றொரு நிலையத்தில் சிறிய அளவில் தீ மூண்டு அடர்ந்த கரும்புகை பரவியதாகவும் தெரிகிறது. யார் தாக்குதல் நடத்தியது என்பது உடனடியாக தெரியவில்லை. ஈராக்கிலிருந்து வந்த பல ஆளில்லா வானூர்திகள் ரியாத், மதீனா ஆகிய வட்டாரங்களை தாக்கியதாக சவுதி வெளியுறவு அமைச்சின் அறிக்கை குறிப்பிட்டது. பதிலடி தரப்போவதில்லை என்றும் தாக்குதலை தடுக்க ஈராக்கிய அரசாங்கத்துக்கு வாய்ப்பு தரப்போவதாகவும் அது சொன்னது. எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 மேல் நீடிக்கிறது. ஹோமஸ் நீரிணை குறித்து ஈரானும் ஓமானும் பேசப்போவதாக வந்த தகவலை தொடர்ந்து பிரண்ட் டெக்சஸ் எண்ணெய் விலைகள் சற்று இறங்கின. அனைத்துலக பிரண்ட் எண்ணெயின் விலை $120 தாண்டும் என்று கோல்மன் சாக்ஸ் முன்னதாக எச்சரித்தது. ஹோமஸ் நீரிணையும் செங்கடலும் தாக்கப்படுவதால் எண்ணெய் விலை புதிய உயரத்துக்கு செல்லும் என்ற அச்சம் தொடர்கிறது. எண்ணெய் விலை சற்று மிதமானதும் அமெரிக்க பங்குகள் வலுவடைந்தன. 4 சரிவிலிருந்து அமெரிக்க பங்குகள் அனைத்தும் திரும்பின. அமெரிக்காவில் விலைவாசி உயர்வதாக ஆக கடைசி புள்ளி விவரம் சொல்கிறது. அடுத்த வாரம் அமெரிக்க மத்திய வங்கி வட்டியை உயர்த்தும் என்று நம்பப்படுகிறது. அதிபர் டொனால்டு டிரம்ப் 25 முன் நடத்தப்பட்ட செப்டம்பர் 11 தாக்குதலை அமெரிக்கா என்றும் மறக்காது என்று கூறியிருக்கிறார். அவர் தற்காப்பு அமைச்சில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றார். செப்டம்பர் 11 தாக்குதலையும் தற்போதைய ஈரான் போரையும் திரு டிரம்ப் தொடர்பு படுத்தி பேசினார். துணை அதிபர் ஜே டி வான்ஸ் நியூயார்க்கில் நினைவஞ்சி கூட்டத்தில் பங்கேற்றார். 4 முன்னைய அமெரிக்க அதிபர்கள் அதில் கலந்து கொண்டனர். மௌன அஞ்சலிக்கு பிறகு தாக்குதலில் மாண்ட சுமார் 3000 பேரின் பெயர்கள் சொல்லப்பட்டன. நியூயார்க் நேரப்படி காலை 8:30 முதல் நண்பகலுக்கு பிறகு வரை சுமார் 4 மணி நேரத்துக்கு பெயர்கள் வாசிக்கப்பட்டன. இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டதில் 3000 பேர் மாண்டதோடு தூசு புகை ஆகியவற்றால் ஏற்பட்ட நோயினால் 3 மடங்கு மரணங்கள் ஏற்பட்டதாக அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் கூறினர். இந்திய தலைநகர் புதுடில்லியில் பிரிக்ஸ் மாநாடு தொடங்குகிறது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகியவை 20 முன் பிரிக்ஸ் அமைப்பை தொடங்கின. தற்போது 11 அங்கம் வகிக்கின்றன. மேலும் 10 கூட்டுச் சேர்ந்துள்ளன. ஆசியானை பொறுத்தவரை இந்தோனேசியா மட்டுமே அதில் அங்கம் பெறுகிறது. உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதியை பிரிக்ஸ் பிரதிநிதிக்கிறது. உலக பொருளாதாரத்தில் 1/3 பிரிக்ஸ் வசம் உள்ளது. 2 மாநாட்டில் வர்த்தகமும் எரிசக்தியும் முக்கிய கவனம் பெறும். இந்தியா பிரிக்ஸ் அமைப்புக்கு தலைமை வகிக்கிறது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் இன்று இந்தியா சென்று சேர்ந்தார். அவரோடு 400 அதிகாரிகள் சென்றுள்ளனர். பிரிக்ஸ் அமைப்பு மேற்கத்திய நாடுகளுக்கு போட்டியாக கருதப்படுகிறது. சீன அதிபர் ஷி முக்கிய உரையாற்றவிருக்கிறார். இந்தியாவும் ரஷ்யாவும் உத்திபூர்வ நெருங்கிய நட்புறவை மேலும் வலுப்படுத்த இணங்கியிருக்கின்றன. இந்தியா சென்றிருக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் புதுடில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். பொருளாதாரமும் தற்காப்பும் பேசப்பட்டன. 2030 இருநாட்டு வர்த்தகத்தை $100 பில்லியனுக்கு மேல் உயர்த்த இரு தலைவர்களும் இணங்கினர். உக்ரைனிய போரை நிறுத்தும்படி அதிபர் புட்டினை பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதாக இந்திய ஊடகங்கள் கூறின. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க இந்தியா சென்றிருக்கும் ஈரானிய அதிபர் மசூத் பெசிஸ்கியான் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அரசு தந்திரம் பேச்சுவார்த்தை மூலம் மோதலுக்கு தீர்வு காணும்படி பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சின் அறிக்கை கூறியது. இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பு பற்றியும் பேசப்பட்டது. இதுவரை ஈரான் போரில்